நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சகவருஷம் 1948, ஜேஷ்ட மாதம் 24 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 5:56:30. நேர்களே, 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ் பாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நீர்களே, இனி இந்த காலை பொழுதில் நம் சிந்தனைக்கு விருந்தாய் வருவது
1: குரலோசை. வெகுளாமை 31 அதிகாரம் 7வது குறட்பா.

சினத்தையே செல்வம் என்று நினைத்து மேற்கொண்டவர் அதனார் கெடுதல் நிலத்திலே அரைந்தவரின் கையானது நோவிலிருந்து தப்பாதது போல் உறுதியாகும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேரம் காலை 6:40 நொடி. பண்பலையில் இனி வருவது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்போம். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை மற்றும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். காலை 6:10 உலாவரும் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 வக்கி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம். வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுமி ஆர் துர்கா தேவி. காலை 7:00 திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நீர் உலாவரும், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்திகளும் இடம்பெறும். காலை 8:00 தொழில் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனை அடுத்து 8:05 முதல் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு உலாவரும். 8:30 தொடங்கி நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மற்றும் வைக்கிங் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு தொடரும். காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 முதல் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் உலாவரும். காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். காலை 9:35 உலக இரத்த கொடையாளர் நாள் குறித்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் கி வின்சென்ட் அவர்கள் தரும் தகவலை கேட்கலாம். 9:45 12வது சர்வதேச யோகா தினம் நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 10:00 உலக இரத்த தான தினத்தையொட்டி தஞ்சாவூர் மருத்துவ அதிகாரி டாக்டர் பி குருநாதன் அவர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை. 10:30 தொடங்கி தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி தொடரும். முற்பகல் 11:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனையடுத்து 11:05 முதல் வணக்கம் தோழி மகளிர் நேயர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் பகல் 12:00 கடித மலர்கள், 12:10 பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுமி ஆர் துர்கா தேவி. பகல் 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மல்லிசை, பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் வார்த்தை விளையாட்டு உலாவரும். 2:30 தொடங்கி காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் வார்த்தை விளையாட்டு தொடரும். இன்று பிற்பகல் 3:00 விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 முதல் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட் தொடரும்.

0: President Trump is scheduled to hold a bilateral meeting with Prime Minister Modi before joining a working lunch attended by G7 leaders, outreach partners and technology executives. U.S. President Donald Trump has said a deal to end the war with Iran will be signed today and that the strategic Strait of Hormuz will be opened to all immediately afterwards. He made this announcement on a social media post, and at the same time, Trump kept the threat of fresh attacks dangling if the deal failed to pan out as expected. He said, hopefully this process will work out. If it doesn't, they have the ultimate alternative. The US president also contrasted the proposed agreement with the 2015 Joint Comprehensive Plan of Action. Meanwhile, Iran's foreign ministry spokesperson Ismail Baghaei has said the signing of any agreement is unlikely to take place immediately, stating that it will not happen today and may take place in the coming days. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the 3-match series in Dharamshala, Himachal Pradesh last night. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. In the ICC Women's T20 World Cup, India will begin their campaign against arch rivals Pakistan at Edgbaston in Birmingham today. The match will start at 7 p.m. Indian Standard Time. India holds a strong record against Pakistan in women's T20 internationals, winning 13 of their 16 encounters. In Group B action, Scotland defeated Ireland by 40 runs at Old Trafford in Manchester on Friday. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: அறவழியில் செல்லுங்கள், ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்வது எளிது. எது அறம், எது ஒழுக்கம் என்று சொல்வது மிக கடினம். இராமாயணத்தில் அறம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். தனிமனித ஒழுக்கம், கடமை, நீதியை நிலைநாட்டுவதே இராமாயணத்தின் அறம் ஆகும். இராவணின் அறமற்ற செயல்களுக்கு தண்டனையாக அவனது அழிவை சித்தரிக்கிறது இராமாயணம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதே இராமாயணத்தில் சொல்லப்பட்ட அறம் ஆகும். தந்தை தசரதன் வாக்குக்காக இராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தான். சொந்த சுகங்களை தியாகம் செய்யும் உயர்ந்த அறத்தை இது காட்டுகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற நியதியை இராமன் அறமாகவே எடுத்து கொண்டான். தனிமனித ஒழுக்கத்தின் இராமன் பறைசாற்றினான். தன் மனதில் சீதையை பற்றி வேறொரையும் நினையாதவன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் திருவள்ளுவர். சொல்லுதல் எல்லோருக்கும் எளிமையான விஷயம்தான், அதை நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டியவன் இராமன் அறத்தின் வழி நின்றான். தர்மத்தை யார் சொன்னால் மக்கள் கேட்பார்கள், நல்லவன் மன தூய்மை உள்ளவன் சொன்னால் கேட்பார்கள் என்று கம்பன் பரதன் மூலமாக இதை தெரிவிக்கிறான். அறம் கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன், பிறன் கடை நின்றவன் பிறரை சீறினோன், மரம் கொடு மண் உயிர் கொன்று வாய்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அருந்துயரம் சூழ்ந்துள்ளோன். அறம் கெட முயன்றவன் அறத்திற்கு பங்கம் பண்ணியவன், அருளில்லாத மனத்தை உடையவன், பொருள் வேண்டி மற்றவர்களிடம் சென்றவன், மற்றவர்கள் மேல் கோபப்படுவன், கொலைத்தொழில் ஈடுபட்டு பிற உயிர்களை கொன்றவன், துறவிக்கு துன்பம் விளைவித்தவன், இவர்களெல்லாம் அறத்தை மீறியவர்கள் என்கிறான் கம்பன். அறத்தை கெடுக்க வேண்டாம், கெடுக்க வேண்டும் என்று மனத்தில் ஒருவன் நினைத்தாலே போதும், அதுவே அறத்திற்கு நாம் செய்கின்ற பெரிய பாவம் ஆகும். மனத்தால் கூட அறத்தை சிதைக்கக்கூடாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற என்கிறான். மன தூய்மையில்லாத அறச்செயல்களில் ஆடம்பரமே

0: கொஞ்சம் நம்மை விட பலம் குறைந்தவர்களிடம் நாம் அதிகாரம் செய்யும் பொழுது நம்மை விட அதிக பலம் நிறைந்தவர்களிடம் முன் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்த்து செயல்படுது அறமாகும், அதுவே அருளாகும். கோபமும் காமமும் தவத்தை அழிக்கும் இரண்டு அரக்கர்கள் என்கிறான் கம்பன். தன் உயிரை துச்சமனை நினைத்து சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு இறந்தபோது ராமன் அதை பறவை என்று பாராமல் அவனுக்கு அந்திமிக்கிரைகள் செய்தான். இது அவன் அறத்திற்கு செய்த மிகப்பெரிய அஞ்சலியாகும். ராமன் அறத்தின் வழி நடந்தான் என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது. இராமாயணம் வெறும் போர்க்கதை அல்ல, அது அறம் சார்ந்த காப்பியம். நீதியால் வந்ததொரு நெடுந்தரும் நெறியில்லான், சாதியால் வந்த சிறுநெறி அறியான். கூற்றுப்படி கம்பன் இராமாயணத்தில் மானுட அறத்திற்கு முக்கிய உணர்வு கொடுத்தான் என்பதைத்தான் இராமாயணத்தின் அறமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
2: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் இனி உலா வருவது பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், ஜி சிவச்சிதம்பரம் ஆகியோர் இணைந்து பாடியது.

0: நேர்களே, இனி இந்த காலை பொழுதில் பக்தி மலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 6:23.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பக்தி மாலையில் தொடரும் பாடல் பி வசந்தா பாடியது.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. மீண்டும் பண்பலையில் பக்தி பாடல்கள் உலாவரும் மாலை 5:30 விளக்கேற்றும் வேளையில்.
1: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.

0: சத்தங்க மாளிகைக்கு வாங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரில் இப்போது கேட்கலாம் ONGC காவிரி அசட் காரைக்கால். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: சுபாக்கா, சுபாக்கா, கொஞ்சம் வெளியில வாங்களே.
8: அடடே வா பூங்கொடி, என்ன கையில பேப்பரு?
7: நம்ம ராமண்ணன் இருக்காங்கல்ல, உங்ககிட்ட ஒரு பேப்பர் குடுக்க சொன்னாங்க, இந்தாங்க புடிங்க.
8: என்னன்னு படிச்சியா இல்லையா?
7: அதெல்லாம் படிக்கலக்கா, குடுக்க சொன்னாங்க நான் குடுத்துட்டேன்.
8: சரியா போச்சு, போ குடு. ஓ, விதை பரிசோதனைக்காகவா?
7: ஓ, விதை பரிசோதனையா? நம்ம திருவாரூர் மாவட்டத்திலயுமே விதை பரிசோதனை பண்றதா சொல்லிருந்தீங்கல்ல?
8: ஆமா பூங்கொடி, நாகப்பட்டினம் மாவட்டத்திலயும் விதை பரிசோதனை செய்யலாமா, அத பத்தி தான் போட்டிருக்கு.
7: அதுல அப்படி என்னென்ன போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் விரைவா சொல்லுங்கக்கா.
8: சொல்றேன் பூங்கொடி. நாகப்பட்டினம் அப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்துல இப்போ குறுவை சாகுபடி மேற்கொள்ற விவசாயிங்க குறுவை பருவ சாகுபடிக்கு உகந்த ASD 16, ASD 21, CO 51, CO 54, CO 55, ADT 36, ADT 37, ADT 43, ADT 45, ADT 59, TPS 5 இந்த நெல் ரகங்களை விதை பரிசோதனை அலுவலர்களால பரிசோதனை செஞ்சு தரமான விதைகள் தானா அப்படின்னு உறுதி செஞ்ச பிறகு விதைப்பு மேற்கொண்டா அதிக மகசூல் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க.
7: அப்படியாக்கா?
8: ஆமா பூங்குடி, விவசாயிங்க அவங்க கிட்ட உள்ள தரமான விதைகள்ல முளைப்பு திறன், ஈரப்பதம், பிற ரகம் கலப்பு இல்லாம, பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத விதைகள் தானா அப்படின்னு பார்த்து விதைப்பு செய்யறது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கல, நெல்லுக்கு குறைஞ்சபட்சம் 80% முளைப்பு திறன் இருக்கணும். அதனால விவசாயிங்க முளைப்பு திறன் பரிசோதனை செஞ்ச பிறகு விதைக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க.
7: சரி சுபாக்கா, இப்ப நாகப்பட்டினத்துல விதை பரிசோதனை செய்யறதா இருந்தா யார எங்க அணுகணும்?
8: விவசாயிங்க அவங்க இருப்பு வச்சிருக்கிற விதைகள்ல இருந்து 100 கிராம் அளவு மாதிரியை எடுத்துக்கிட்டு அவங்களோட பேரு, இருப்பிட முகவரி, பகுப்பாய்வு கட்டணமா ₹80, இத நேர்லயோ இல்ல தபால் மூலமாவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், No. 15 காளியம்மன் கோவில் தெரு, நாகப்பட்டினம் அப்படிங்கிற முகவரியில இயங்கிட்டு வர விதை பரிசோதனை நிலையத்துல பரிசோதனை செஞ்சு விதைய விதைச்சோம்னா நல்ல மகசூல் பெறலாம்னு போட்டிருக்காங்க பூங்கொடி.
7: இதெல்லாம் யாருக்கா சொன்னது?
8: நாகப்பட்டினம் மாவட்டம் மூத்த வேளாண்மை அலுவலர்ட இருந்து வந்த அறிவிப்பு தான் பூங்கொடி இது.
6: கேட்டது உழவர்களுக்கு.

0: நீங்கள் இதுவரை கேட்டது ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரி அசர் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: நீடூர் தீன் கலை.
0: நேயர்களே, இப்போது கேட்கலாம் மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
7: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
6: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
7: போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இன்சொல்லும் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
9: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
10: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: இன் சொல்லவு நிகழ்ச்சி உடன் வழங்குவோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
11: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
12: பூமெக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
11: பூமெக்ஸ்.
13: இன் சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
14: அனைவருக்கும் வணக்கம். தலைவன் ஒருவன் பொருள் ஈட்டுவதற்காக வெளிநாடு சென்றிருந்தான். அவன் செல்லும் போதே தலைவியிடம் ஒரு வாக்கு கொடுத்தான். உன்னை விட்டு பிரிய எனக்கு மனமில்லை, இருந்தாலும் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டியதாக உள்ளதே, அதனால் நான் கார்காலம் தொடங்கும் முன்பாக திரும்பி வந்து விடுகிறேன் என்று தலைவியிடம் சொல்லி புறப்பட்டான். கார்காலம் வந்துவிட்டது. சொன்னபடி தலைவன் வரவில்லை. தலைவி வருந்துகின்றாள். தோழி தலைவிக்கு ஆறுதல் கூறுகின்றாள். தலைவன் வாக்கு தவறமாட்டான். சொன்னபடி அவன் வந்து விடுவான். மாலை நேரத்தில் அவன் தேரில் வரும்போது பசுக்கூட்டங்களெல்லாம் இல்ல நோக்கி செல்லும். பறவையினங்கள், வண்டினங்கள் எல்லாம் தத்தம் கூடு நோக்கி செல்லும். குடல் ஊதிக்கொண்டு ஆயர்கள் ஆநிரைகளை வீட்டிற்கு ஓட்டி வருவார்கள். அந்த நேரத்திலே தலைவன் தேரில் வந்து கொண்டிருக்கின்றான். தேரில் கட்டப்பட்டுள்ள மணியின் சத்தம் கேட்டு பறவையினங்கள் எல்லாம் பறந்து ஓடுவதை பார்க்கின்றான். தன் தேரில் மணி ஒலிப்பதால் பறவைகளும் கால்நடைகளும் அஞ்சி ஓடுவதை பார்க்கின்றான். உடனே தேரை நிறுத்துகின்றான். மணியின் நாவினை ஒலி எழுப்பாதவாறு கயிற்றால் கட்டிவிடுகின்றான். மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் சத்தமாக பேசுவது, சத்தமாக பாடல் கேட்பது, மணிக்கணக்கில் பேசுவது போன்றவர்கள் வாடுகின்ற நாட்டில் விலங்கினங்களுக்காகவும் பறவை இனங்களுக்காகவும் தன்

0: தேரின் மணி ஒலி கேட்காதவாறு செய்த தலைவனின் செயல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
4: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இன் சொல்ல நிகழ்ச்சி மேலும் வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: முக்கியமாய் வாட தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
2: இன்சொல் அமுது நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
6: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
7: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
8: பூமெக்ஸ்.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
10: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
12: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2 ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும்

0: என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும், இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும், அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும், நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும், ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும்.
0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2

0: நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி ஒரு கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் காலை 6:55 12
2: ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
3: ஆரோக்கியம் காக்கும்
4: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேயர்கள் இப்போது கேட்கலாம், காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
8: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: பசுந்தளிர் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
10: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம்.
11: வணக்கம்.
10: உங்க பேர் என்ன?
11: ஆர் துர்கா தேவி.
10: துர்கா, என்ன படிக்கிறீங்க?
11: 5வது வகுப்பு படிக்கிறேன்.
10: எந்த ஊர் உங்களுக்கு?
11: எங்களுக்கு திருநாளா.
10: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்றதா இருக்கீங்க?
11: பாட்டு பாட போறேன்.
10: என்ன பாட்டு?
11: வாழ்க பல்லாண்டு.
10: எங்க பாடுங்களை பாப்போம்.
11: வாழ்க.

சமத்துவம் சமத்துவம் தரும் பன்முகம் பன்முகம்.

0: சூப்பரா பாடிருக்கீங்க துர்கா.
1: தேங்க்யூ.
0: நீங்க படிச்சு பெரியவரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டீச்சர்.
0: டீச்சர் ஆகணுமா? உங்களுக்கு ஸ்கூல்ல பிடிச்ச டீச்சர் யாரு?
1: மியூசிக்
0: மிஸ்ஸா? சரி சரி, நீங்க படிச்சு பெரியவான பிறகு டீச்சர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் மா உங்களுக்கு.
1: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கி ஒரு கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: பசந்தளிர் நிகழ்ச்சியை மேலும் வழங்கி ஒரு கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் காலை 7:01. பண்பலையில் இனி நாம் இணையலாம் திரை இசையோடு.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் கேட்டிருந்த பாடல் இமயம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா இணைந்து பாடியது. தொடரும் பாடல் தனியாத தாகம் படத்திலிருந்து, பாடும் குரல்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்றவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது.

0: நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும், கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும், தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும், இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஸ்வரி. நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரைய வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜென்ரிக் மெடிசன் இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்காரு. நீங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில இருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல கிடைக்குது. அதனால ரெகுலராகவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
4: என் பேர் விக்னேஷ். நான் காஞ்சிபுரம்ல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி, சுகர் மருத்துறைகளை இங்கு மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது.

0: முடிந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி ஒரு கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25:30.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
7: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
8: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
9: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
8: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
10: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
12: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
13: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
14: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: நேர்லி பொது கேட்கலாம். சைவால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
15: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்க சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால் தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் காரைக்கால் காரி எலக்ட்ரிக்கல்ஸ்.
16: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
17: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
18: உங்கள் கடை காரைக்கால்.
19: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகை.

0: சரியான விலையில் வாங்கிட
1: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
0: விரைவில் மயிலாடுதுறை.
2: 1816 வருஷம் செப்டம்பர் மாதம் 11 தேதி பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை. அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறார். அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துலலாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம்பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர். அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்றைக்கி விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை இவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா ஒரு நீளமான மரப்பலகை. அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சுருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டை ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார். இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம்? நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவப்பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளவு கஷ்டமாக இருந்தது அது. அதனால் அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான். அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 13 தேதி உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனே லெனக் காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சுருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 வெள்ளக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்புகளை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனே லெனக் உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 மணி, இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்கலைஞ்சத்திலிருந்து. இந்நிகழ்ச்சி

0: வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
9: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: இனிய காலை பொழுதில் உற்சாகமாய் நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3. நேரம் காலை 7:34 நிமிடம். 40 நொடி.

0: நேர்களே, பண்பலையில் இனி உலா வருவது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருச்சி சாரதாசன்
4: மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
6: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
7: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் தூரத்தையே தெரிகிற வானம் மாதிரி கிடையாது, அருகில் தெரியக்கூடிய தொடுவான மாதிரி. நம்முடைய முயற்சி, உழைப்பு இதெல்லாம் சேர்ந்தால் அந்த வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக எளிதாக நமக்கு கிடைக்கும். அயராத முயற்சிக்கு பிறகு அதுக்கு அடிப்படை தேவை நம்பிக்கை. நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். இணைந்திருங்கள். இது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.

இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்பு நிகழ்ச்சியோடு. நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, கோடை காலத்தின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையை சீர் செய்யவும் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யும் வகையிலும் தண்ணீர் விநியோக நேரமானது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் 4 மணிக்கு பதில் 4:30 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை தண்ணீர் விநியோகம் இருக்கும் என நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் அவர்கள் அறிவிக்கின்றார். காரைக்கால் நகராட்சி ஆணையர் அவர்கள் விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு, மத்திய மாநில அரசுகளின் முடிவின்படியும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படியும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் தேசிய மாநில நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நில அளவைத்துறை ஆகியவை ஒன்றிணைந்து சாலை எல்லைகள் மற்றும் அவற்றின் மீதான ஆக்கிரமிப்புகளை அளவை மற்றும் குறியீடுகள் செய்யும் பணி ஏறக்குறைய நிறைவடையும் நிலையில் உள்ளது. அதைத் தொடர்ந்து அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியானது தொடங்கப்பட உள்ளது. ஆகவே

0: சாலை மற்றும் நடைபாதைகள், சாக்கடைகள் ஆகியவற்றை ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் பொதுமக்கள், வணிகர்கள், அங்கீகரிக்கப்படாத அடையாளமற்ற சாலை ஓர வியாபாரிகள், தங்களால் ஏற்படுத்தப்பட்ட அசையாத கட்டுமானங்கள், விளம்பர வளைவுகள் மற்றும் பதாகைகளை உடனடியாக அகற்றி பொருள் சேதத்தை தவிர்த்துக் கொள்ளுமாறு, அத்தோடு நகராட்சியின் இந்த செயல்பாடுகளுக்கு முழு ஒத்துழைப்பு நல்குமாறு காரைக்கால் நகராட்சி ஆணையர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: திருச்சி சாரதாசு காத்திருங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
0: வலங்கைமான் தொழில்நுட்ப கல்வி நிறுவன முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் இயங்கி வரும் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டய படிப்பிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வலங்கைமான் திருவாரூர் மாவட்டம் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பட்டய படிப்பில் சேர தகுதியுள்ள மாணவர்கள் நேரில் வந்து சேர்க்கை பெற்றுக்கொள்ளலாம் என பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் அறிவிக்கின்றார். இது சேவை செய்திகளுக்கான நேரமும் கூட. வேதாரண்யம் வட்டம் புஷ்பவனம் அருள்மிகு பூர்ணாம்பிகா அருள்மிகு புஷ்காலாம்பிகா சமேத அருள்மிகு ஆளுந்தியப்ப ஐயனார் சுவாமி மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை விக்னேஸ்வர பூஜை நடைபெறுகிறது.
6: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேரம் காலை 7:50 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ. நேர்லே இன்று காலை 10 தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் டாக்டர் பி குருநாதன் அவர்கள். இது ஒரு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி.
4: 105 கால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸில் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
3: காரைக்கால் டாக்டர் கலைஞர் எம் கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய முதல்வர் அவர்கள் விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு. காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கல்வியாண்டிற்கான, அதாவது 2026-27 கல்வியாண்டிற்கான முதுகலை, எம்காம், எம்ஏ, எம்எஸ்டபிள்யூ, எம்எஸ்சி பட்ட படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை இணையதளத்தின் மூலமாக வரவேற்கிறது. மாணவ மாணவிகள் www.kmkpgs.kkl.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பின்பு பதிவிறக்கம் செய்து அத்துடன் அனைத்து சான்று நகல்களையும் இணைத்து கல்லூரியில் உள்ள பிஜி சேர்க்கை அலுவலகத்தில் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் இம்மாதம் எதிர்வரும் ஜூலை 15 அல்லது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு ஃபைனல் செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியான 7 விண்ணப்பிக்கலாம் என காரைக்கால் டாக்டர் கலைஞர் எம் கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய முதல்வர் அவர்கள் அறிவிக்கின்றார். காரைக்கால் மீன்துறை அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தற்போதைய கோடைக்காலத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன் நுகர்வோர்களுக்கு தடையற்ற மற்றும் சீரான மீன் விநியோகம் வழங்கும் பொருட்டு இப்போது அறிவிக்கப்பட உள்ள விதிமுறைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வீடுகளில் மற்றும் கடைகளில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டியினை 25 வெப்பநிலைக்கு மேல் வைத்து பயன்படுத்தவும். தேவையற்ற நேரங்களில் அனைத்து மின் சுவிட்சுகளையும் அணைத்து வைக்கவும். மின்சாதனங்கள் அனைத்தையும் ISI முத்திரை உள்ள மின்சாதனங்களாக பயன்படுத்தவும். குளிரூட்டியினை பயன்படுத்தும் போது வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகளை அடைத்து வைத்து பயன்படுத்தவும். மேலும் ஒரே வீட்டில் பல குளிரூட்டிகள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். முக்கியமாக அதிக திறன் வாய்ந்த மின்சாதனங்களான வாஷிங் மிஷின், ஹீட்டர், அயன் பாக்ஸ், தண்ணீர் மோட்டார், இண்டக்ஷன் அடுப்பு முதலியன மாலை 7 மேல் உபயோகிப்பதை தவிர்க்கும் என காரைக்கால் மின்துறையின் செயற்பொறியாளர் அவர்கள் அறிவிக்கின்றார்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறை.

சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
4: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் நேரம் காலை 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் எம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: பண்பலையில் இனி உலா வருவது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏராசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எதையுமே நாடி போனோம் அப்படின்னா அது நமக்கு குறைவா தான் கிடைக்கும், ஆனா அதுவா நமக்கு தேடி வந்ததுன்னா நிறைவா கிடைக்கும்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த தேடி தேடி தேடி போகும்போது அது நமக்கு முழுசா கிடைக்கவே கிடைக்காது, ஆனா அதுவா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு போதுங்கிற அளவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பையன் நல்லா வீட்டில் என்டர்டெயின் பண்ணுவான், அவங்க அம்மாவுக்கு நல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். அந்த பையனை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா வந்து எப்போ வெளில போனாலும் சரி இந்த பையனை அழைச்சிட்டு போவாங்க. போகிற இடத்துலலாம் அந்த ஒவ்வொரு கடைக்காரர்ட்டையும் சரி ஒவ்வொரு பீப்புள்கிட்டையும் சரி சும்மா ஹாய்ன்னு சொல்லுவான், பேசுவான். அங்கே போய் ஏதாவது இவனோட வேலைகளை செஞ்சுட்டு இருப்பான். இந்த பையனை எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த அம்மா எந்தெந்த கடைக்கெலாம் போகிறாங்களோ அந்த முதலாளிகள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த பையனை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ எதா இருந்தாலும் சரிப்பா, அம்மா என்ன சொல்லணும் அதான் கேட்கணும்னு அவன் எது கொடுத்தா வாங்கினாலும் சரி அம்மா சொல்றதை கேட்டுதான் அந்த பையன் செய்வான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் வந்து ஒரு கடைக்கு போறான். அந்த கடையில் அவன் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அந்த கடை முதலாளி ரொம்ப அசந்து போனாரு. அந்த பையனை அவ்வளோ பாராட்டினாரு. அதுக்கப்புறமேக்கு அந்த பையன்ட்ட வந்து என்ன பண்ணுறாரு, கிளம்புற நேரத்தில் ஒரு சாக்லேட் டப்பாவை நீட்டுறாரு. தம்பி சாக்லேட் எடுத்துக்கோன்றாரு. அவன் எடுத்துக்கவே இல்லை, அப்படி நவுத்தி வச்சான். நவுத்தி வச்சோன்னே அந்த கடைக்காரர் அந்த அம்மாவை பார்க்குறாரு. நீங்க சொன்னாதான் பையன் எடுத்துப்பா உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க பையன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோடனே தம்பி எடுத்துக்கப்பா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்பயும் அவன் எடுத்துக்கவே இல்லை. இப்போ அப்போ ஆனால் பாட்டில் பார்க்குறான், அந்த முதலாளியை பார்க்குறான், அம்மாவை பார்க்குறான், அவன் எடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அந்த முதலாளி என்ன பண்ணாரு, சரி இவன் எடுத்துக்க மாட்டான், அவனுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாக்லேட்டை அள்ளி அவன் கையில் வைக்கிறாரு. கையில் வச்சோன்னே ரெண்டு கையும் காட்டி அந்த சாக்லேட்டை வாங்கிட்டான். இப்போ வந்து அந்த அம்மா கேட்குறாங்க, ஏன்பா அங்கிள் சொன்னாங்க நீ வந்து எடுத்துக்க சொன்னாங்க, நீ எடுத்துக்கல, ஆனால் அவங்க கொடுத்தன வாங்கிக்கிட்டியே அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப அழகாக அந்த பையன் சொன்னான், அம்மா என் கை ரொம்ப சின்னது, நான் கையை உள்ள விட்டு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கொஞ்சமாக தான் கிடைக்கும், ஆனால் அங்கிள் கையே ரொம்ப பெருசு, அவங்க எடுத்து கொடுத்தாங்கன்னா எனக்கு நிறையா கொடுப்பாங்க, நம்மளா போய் எடுத்துக்கிறத விட அவங்க கொடுக்கும்போது தான் அதில் சந்தோஷம் அவங்களுக்கு அப்படின்னு

0: சொன்னோன்னே அந்த கடை ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. இதுதான் நானும் சொல்றேன், நம்மளா போய் போய் சில விஷயங்களை தேடி தேடி பாக்குறோம், ஆனா அதுவா கிடைக்குது அப்படின்னா அது மனசுக்கு நிறைவாகவும் எல்லாமே நல்லா கிடைக்கும். அதாவது ஒருத்தர் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு அப்படின்னா இந்த வேலைக்கு போகணும் போகணும்னு தேடி போகப்போ அந்த வேலை வேலைக்கு போயிட்டே இருக்கும். ஆனா அந்த வேலைக்கான தகுதிகளையும் திறமைகளையும் அவர் தயார்படுத்திக்கும் பொழுது ஒரு நாள் அந்த வேலை அவருக்கு தேடி வந்து கிடைக்கும். இப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே ஒரு இடத்துல நீங்க பாக்கலாம், இந்த இடத்த நான் வாங்கணும் அப்படின்னு நீங்க தேடி போகும்போது அதோட வேலை தாறுமாறா இருக்கும். ஆனா உங்களுக்கு தான் அதை கொடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தானா தேடி வந்து கொடுப்பாங்க. எப்பயுமே நம்ம தேடி வர மாதிரி நம்மளை தகுதிப்படுத்திக்கணும், நம்மளை வந்து வளர்த்துக்கணும். இந்த தகுதியையும் இந்த வளர்த்தக்கூடிய திறமையும் தான் நம்மளை வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி ஒரு பெரிய ஆளா மாத்தும். இப்ப வந்து சொல்லுவாங்க நீ வந்து சிங்கப்பூர் போகணும், நீ அமெரிக்கா போகணும் எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்காக போய் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஃபெட்டப் ஆளுக்கு நிறைய பேர் இருக்கான். ஆனா தகுதிப்படுத்திக்கும் பொழுது தானா அந்த வேலை கிடைக்கும். போய் அந்த வேலையில இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தானா விசா கிடைக்கும், தானா கிளம்பி போயிடலாம். அப்போ உங்களை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கிங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய திறமை என்ன இருக்கு, அதுக்கு என்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் கம்மியா இருக்கு, அதை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அதை நீங்க கண்டுபிடிச்சி அந்த திறமையை நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தானா தேடி வந்து அமையும். இது ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய நேரத்துல என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம போனாதான் கிடைக்கும்னு நினைக்கிறோம். இல்ல, தகுதிப்படுத்திங்க, தானா எல்லாமே கிடைக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05:28.
4: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்,
5: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.

0: இசை வீசும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
3: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
4: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
5: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
6: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
7: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: நேர்கள் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்கலாம். 0-4-3-6-8 இந்த இணைப்பு என்னோட. 2-3-1-2-3-1-2-9-9-4-8-0-2-9-9-5-8-0 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம், பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் முதல் நேயர் எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் சித்தா பாடல் கண்கள் ஏனோ, அந்த பாடல் குடும்பமா?
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். நன்றிமா. நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேக டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல் அமுது.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
7: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
10: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி
11: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: அப்பா,
6: ஆ,
5: 3000 கொடுங்களேன்.
6: எதுக்குப்பா?
5: என்னோட பாக்கெட் மணி.
6: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
5: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
6: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
5: உங்க மொபைல கொடுங்க.
6: எடுத்துட்டு போ.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
8: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
9: நேர்லி நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வரங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
10: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
9: மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர். நேரம் 8:15. தேவர் டிப்பர் டிப்புவின் மற்றும் ஒரு பிரம்மாண்ட உதயம், சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை மிக குறைந்த விலையில், ஆவணி பர்னிச்சர், மன்னார்குடி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
3: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி,
4: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
7: அபிப்பேரீட்சை நேரம் 8:20. அபிப்பேரீட்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரீட்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரீட்சை. தொழில்வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலுக்கான நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம் சகோதரி.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: நலமா இருக்கீங்களா?
7: நலமா இருக்கேன்.
8: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துல இருந்து கலைவாணன் மிஸ்ரி அனுப்பிடுறேன்.
7: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: விடுதலை படத்துல இருந்து காட்டுமல்லி அந்த பாட்டு.
7: ரொம்ப டிஃபரெண்டா பாடுறீங்களே காட்டுமல்லிய, இப்படி ஒரு வருஷம் கேட்டதே இல்ல நாங்க. உங்களுக்கு பாடல் வரும் கேக்கலாம்?
8: அழிநடுக காட்டுமல்லி.
7: சரிங்க, உங்களுக்காக பண்பலையில வருது கேக்கலாம். நன்றி. நேர்களே, நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
9: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
7: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார் பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று காலை 10 தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் உலக இரத்த தான கொடையாளர் தினத்தை ஒட்டி தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையின் மருத்துவ பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
10: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் எங்களின் தனித்துவம்.
11: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிளை மன்னர் சாமி, நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் த்ரோஸ் வழங்கும் உலா வரும் நேரம், நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல இன்றைய நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போடப்பட்டிருக்கு. அந்த போஸ்டர்ல இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினாவும் கேட்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? உடனே நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேர் பாடல் கேட்கறதுக்காக இணைப்புல இருக்காங்க, கேட்கலாம். யாருன்னு வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சுபா இளங்கோவன் மேடம்.
0: சொல்லுங்க சுபாமா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: இன்னைக்கு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உலகின் ஒரே மிதக்கும் தபால் நிலையம் எங்கு இருக்கிறது? உலகின் ஒரே மிதக்கும் தபால் நிலையம் எங்கு இருக்கிறது? இதுதான் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. கமெண்ட் செக்ஷன்ல நம்ம போஸ்டர்ல இருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலை நீங்க பதிவு செய்யலாம்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
6: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கிய துள்ளி வரும் பாட்டு.
1: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
2: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
3: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
4: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
5: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி
6: மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கும் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ், காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனகுடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனகுடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ்.

0: வாழ்க்கை பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோட இனிவரும் நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மேலக்காத்தாக்குடி வடிவேலன் பேசுறேன்.
1: சொல்லுங்க வடிவேலன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: கோட் படத்துல இருந்து மட்டர் சாங் பண்ணுங்க மேடம்.
1: உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றிங்க.
0: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. பன்மலை 100.3 தொல்லி வரும் பாட்டுக்காக வருகிறது இந்த பாடல்.

0: சொல்லி வரும் பாட்ட நிகழ்ச்சியோட இணை வரும் நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நன்றிங்க,
0: உங்களுக்கு பாடல் வரும் விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தினா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா, உலகின் ஒரே மிதக்கும் தபால் நிலையம் எங்கு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய பதில்களை ரொம்ப அழகா பதிவு பண்ணிருக்காங்க. முதல்ல என்ன

விடையை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இந்த வினாவிற்கான விடையை சரியாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உலகின் ஒரே மிதக்கும் தபால் நிலையம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் இன்றைய வினா. அதாவது உலகிலேயே மிகவும் பரந்த தபால் வலையமைப்பை எண்ணிக்கையிலான தபால் நிலையங்களையும் இந்தியா கொண்டுள்ளன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவில் மிதக்கும் தபால் நிலையம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் தலைநகரமான ஸ்ரீநகரில் உள்ள அழகிய தால் ஏரியில் பனிமூடிய மலைகளுக்கு மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான படகு வீட்டில் தான் இந்த ஒரே மிதக்கும் தபால் நிலையம் அமைந்துள்ளது. இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே மிதக்கும் தபால் நிலையம் இது தாங்க. இது 2011 இந்திய அஞ்சல் துறையால் தொடங்கப்பட்டிருது. உலகின் ஒரே மிதக்கும் தபால் நிலையம் நம்ம இந்திய நாட்டில் ஜம்மு காஷ்மீர் தலைநகரான ஸ்ரீநகரில் தால் ஏரியில் அமைந்திருக்கிறது. இதுதான் இன்றைய வினாவிற்கான விடை. என்ன வினாவிற்கு நம்ம முகநூல் பக்கத்தில் நிறைய நேர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலிருந்து, தலைஞாயிறு கபிலன் பாரி கம்பர் இந்த ஐடியிலேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், தப்லாம்புலியூர் வெங்கடேஷ், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் புதுச்சேரியிலிருந்து இந்த ஐடியிலேருந்தும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நல்ல விளக்கமான ஒரு பதிலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ரமணி வில்வம் இந்த ஐடியிலேருந்தும் வந்திருக்கு. அன்னப்பன்பேட்டை ஜோதி, பொன்னியம்மன் வேடு வண்ணை கணேசன், அப்புறம் பூவம் குபேர், அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா பரத் சென்னையிலேருந்து, இனிய காலை வணக்கத்தோட யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து, அடுத்தது ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் தாங்க இருக்குது அப்படின்னு அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் க அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. திருமலஸ்தானம் வீரசுந்தரி, அவங்களுக்கு தொடர்ந்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் இவங்க சொல்லியிருக்காங்க. ஜேஎன்கே ஸ்ரேதா ஸ்ரீநகரம் தால் லேக்கா, அவ்வளோதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, அவங்கள தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் தலத்தரு பத்மாவதி ஸ்ரீதர், அப்புறம் காரைக்கால் மேல விடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. குவைத்திலிருந்து திட்டச்சேரி ஏ நிசான் ஹலீம் அவர்கள், அடுத்து யாருங்க பார்த்தீங்கன்னா குவாக மிளகுவன் சார் அவங்க சொல்லியிருக்காங்க. கலாவதி ராஜமோகன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இரவாஞ்சேரியிலிருந்து. அடுத்து ராணி மெர்சி ராணி கலைவாணன் ஜெயங்கொண்டத்திலிருந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. பேரளம் க மகேஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீநகரி அப்படின்ற ஒரு விடையை அவங்க சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன், திருபுவனம் அலமேலுமங்கை சத்யபாமா அப்படி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நன்னிலம் அம்பலவனன் சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து அரியலூர் அரியலூர் வீரதுரை அவங்க அந்த ஐடியிலேன்னு சொல்லியிருக்காங்க. அகரக்கொந்தகை சபரி செந்தில்வேல் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஜெயவீரபாண்டியன் சன்னமங்கலம் அங்கேருந்து சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்ப சிங்கரவேலு அவர்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கு இங்கேருந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாருன்னு பார்த்தா ஸ்ரீநகர தாஸ் அப்படின்றவங்க ஜெகபர் சாதிக், ஓ அவங்க வந்து ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் ஜெகபர் சாதிக் அவங்க அந்த விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ் நகர் என்பி ஸ்ரீதர் சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து அவங்கள தொடர்ந்து விழாவிற்கான விடை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி சாகுல் கமீது சார் அவங்க சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன், அடுத்து கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப ஒரு வித்தியாசமான பதில், என்னங்க பூமியில் தாங்க இருக்குது அப்படின்னு சிவகுமார் கே அப்படின்ற அந்த ஐடியிலேருந்து பூமியில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப குசும்புங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் தாங்க இருக்குது அப்படின்னு கல்லாத்தூர் பரமசிவன் சார் சொல்கிறாங்க. ஸ்ரீநகர் தால் ஏரிங்க அப்படின்னு இஞ்சிக்குடி மின்சார கண்டன் தீபா இவங்க சொல்கிறாங்க. ஷியாமலா பிரகாஷ் அந்த இந்த ஐடியிலேருந்து காஷ்மீர்னு சொல்லி விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி அவங்க சொல்லியிருக்காங்க. மீனாட்சி குழந்தையப்பன் காட்டுமன்னார் கோவிலேருந்து அப்படின்னு அவங்களும் ஒரு விரிவான விடையை சொல்லியிருக்காங்க. நம்ம தேவனூர் ஜோதிலட்சுமி அவங்களும் விரிவான விடையை புகைப்படத்தோடு சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிமடம் கார்த்திகேயன் சார் அவங்களோட விடையை சொல்லியிருக்காங்க. வடக்கு பால்பண்ணைச்சேரி எஸ் செந்தில்குமார் அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டி மடப்புரம் தோப்புத்தரு வேல்முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா

0: அக்கறைவட்டம் உஷா அவங்களும் சொல்லியிருக்காங்க. முத்துகிருஷ்ணன் அம்மாள் சத்திரம் காரைக்கால்லேருந்து அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருங்க, நாகராஜன் ஏ அப்படின்ற அந்த ஐடியிலேருந்து மேட்டுப்பாளையம் நாகராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க. நாகை பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. முல்லக்காடு பாபு அவங்க சொல்லியிருக்காங்க. செங்குந்தபுரம் ஆதவன் அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் கற்பகநாதர் குளம் லக்ஷ்மணன் அவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்து நிறவி ஹரிஷ் ஹரிணி, நிறவி கஜேந்திரன் அந்த ஐடியிலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. நிறைய நேயர்கள் வந்து மிகச்சரியான விடையை ரொம்ப அழகாக விரிவாகவும் சொல்லியிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்குமே வந்து நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இன்னும் நிகழ்ச்சியில் முடிகிற வரைக்கும் யாரெல்லாம் வந்து அவங்களுடைய பதில்களை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம். பண்பலை 100.3 இது துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: தியா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே. கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 BE diploma applications க்கு விசிட் சுமங்கலா ஸ்டீல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: மரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
2: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: இணைந்திருக்கின்றோம். காரைக்கால் பண்பலை 100.3 தொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைவரும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: தரங்கம்பாடி வட்டம்ல இருந்து இளந்தமிழ் பேசுறேன்.
0: தரங்கம்பாடி வட்டம் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க இளந்தமிழ்?
1: கொட்டுப்பாளையத்திலிருந்து.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: டியூட் படத்திலிருந்து, டிராகன் படத்திலிருந்து. ஒரு
0: டிராகன் படத்துல இருந்து ஒரு பாடல் வருது, கேட்கலாம். நன்றிமா. நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் உலகணைந்த நல்வாழ்த்துக்கள்.
5: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
6: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
8: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
9: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
10: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
11: ஆரோக்கியம் காக்கும்
12: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
13: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
15: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
16: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
17: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
18: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
10: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
11: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
12: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
15: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால்.
15: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
19: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
4: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
16: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள்.

0: வணக்கம், ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: நினைவிருக்கட்டும் நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டி தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
4: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
5: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
3: நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் இன்னும் சில நேயர்கள் கூட அவங்களுடைய பதில்களை சொல்லியிருக்காங்க. அதில் யாரும் தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள், அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன், புதுத்துறை செல்வகுமார், அப்புறம் என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்கால்லேருந்து, இவங்களும் கூட அவங்களுடைய பதில்களை சொல்லியிருக்காங்க. அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்கிறோம்.

பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.

0: கனகுடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனகுடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இணைய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3, நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நீரம் காலை 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: திருவான் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் தங்க பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவடம் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
10: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
12: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
13: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
14: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
13: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவாரை,
14: சிசுக்களுக்கான NICU பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
13: சிஎம், யூரலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, ENT, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
14: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
1: பண்பலையில் இனி நாம் இணையலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
13: காரைக்கால் GL மருத்துவமனை
14: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
13: GL மருத்துவமனை,
14: காரைக்கால்.
10: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
15: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
16: அடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
15: அருண் என்டர்பிரைசஸ், LIMN கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
16: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
17: நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள்.
18: இப்போ மிகப்பெரிய ஒரு மாயையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அது வந்து இந்த இன்டர்நெட்டில் வர இன்ஃப்ளூவன்சர்ஸ். அவங்க வந்து புது புது உணவுகள்லாம் சொல்கிறாங்க, இந்த உணவுகள்லாம் உடம்புக்கு நல்லது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் வந்து மில்லட் நூடுல்ஸ் சாப்பிடுங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது டயட் அப்படின்ற பேரில் அவங்க ஒரு பெரிய டயட் சார்ட்டே வச்சுருப்பாங்க. நோ கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுகர் கட் அப்படின்னு ஒரு டயட் சொல்கிறாங்க, மில்க் ப்ராடக்ட் சாப்பிடாம ஒரு டயட் சொல்கிறாங்க, அப்புறம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறது அது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் இந்த ட்ரிங்க் குடிங்க, அந்த ட்ரிங்க் குடிங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை மக்கள் நம்பணுமா வேண்டாமா?
19: நான் என்ன சொல்கிறேன்னா, பாரம்பரியமாக நம்முடைய உணவு வகை எதுவோ அதை நம்ம எடுக்கணும். உணவுன்றது வந்து நம்ம எந்த இடத்துல

0: இருக்கும். அதாவது முன்னாடிலாம் வந்து இந்த உணவு சாப்பிட்டா சூடு, இந்த உணவு சாப்பிட்டா குளிர்ச்சி அப்படின்றது தான் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 1008 விளக்கங்கள் அதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம நம்பணுமா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா, நம்ம செய்யணுமானா தேவை கிடையாது. உங்களுடைய ஒர்க் ஷெட்யூல் என்ன, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி தேவை அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ புரத சத்து அதிகமாக எடுத்தால் தான் உங்களுடைய உடம்புல அதிகம்னா 100-150 அப்படி கிடையாது, 65 kgs 65 grams புரோட்டீன் அந்த அளவுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது போதுமானது, சரிங்களா? இப்ப நீங்க அந்த புரோட்டீனை எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாடியில வந்து அது மெயின்டைன் ஆகும், ரிப்பேர் நடக்கும், அதாவது மசில் ரிப்பேர் நடக்கும், மெயின்டெனன்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும், ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இப்ப தேவைக்கு அதிகமா நீங்க சாப்பிடும்போது அது எல்லாம் கிட்னில தான் ஒர்க் லோட் ஆகுது, இதனால சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுது. ஸோ அவங்க சொல்ற அந்த கீட்டோ டயட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பாலியோ டயட், கீட்டோ டயட், மெடிட்டேரியன் டயட் நிறைய இருக்கு. ஸோ இந்த டயட்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு செட் ஆகும். சீதோஷ்ண நிலைன்னு ஒண்ணு இருக்கு, எதுவுமே செரிமானம் ஆகுறதுக்கு. உங்களுடைய ஜீரண சக்தின்னு ஒண்ணு இருக்கு, உங்களுடைய வேலைகள் நீங்க எவ்வளவு செய்யறீங்கன்றது இருக்கு. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது அப்படின்றதுலாம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரே விதமான உணவை வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. இப்ப ஒரு வெள்ளை பூசணி சாறு சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா குடல் புண்கள் ஆறும். அது வந்து சீதோஷ்ண நிலை அதிகமா இருக்கும் போது சளி பிடிக்கிற தன்மை இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது பிரச்சனை தான். சோ எல்லாருக்கும் அது பொதுவா செட் ஆகாது. நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், அதுவுமே விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குன்ற மாதிரி எதுவுமே அளவா சாப்பிட்டா மருந்து. அதனாலதான் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம சித்தர்கள். அது மாதிரி உங்களுக்கு எது பொருத்தமோ அதை செய்தா போதும். நீங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணி உடம்ப கெடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
1: அப்போ நம்ம உடல்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதை போய் ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அவங்க அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணா போதும்.
0: போதும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்கினார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கி ஒரு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 9:07

0: பண்பலையில் இனி நாம் இணையலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியின் இப்பகுதி உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதியை மேலும் வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
2: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
2: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
3: ஆரோக்கியம் காக்கும்
4: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்தி.

0: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
7: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
8: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
9: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
10: சொல்லுங்க.
9: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
10: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
9: ஆனா அத எப்படி பண்ணனும்?
10: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
9: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
10: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
9: அவ்வளவுதானா?
10: அவ்வளவுதான்,
9: புரிஞ்சிடுச்சு.
10: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
11: ஆர்பிஐ சொல்கிறது,
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு ஒன்று நேர்கள் உற்சாகமாயிட்டாங்க. இன்றைக்கி விடுமுறை நாள் வேறு, நிறைய நேர்களுடைய செய்தி அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்னத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முதல் கடித அனுபவம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்னு அந்த முகநூல் பக்கத்துடைய போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னா அது நிகழ்ச்சியில் இடம்பெறும். கடிதம் அப்படிங்கிறதே ஒரு அன்புடைய வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து 50 கடந்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு ஊர்லேருந்து ஒரு கடிதம் வந்தது, அதை அஞ்சலகர் கொண்டு வந்து அதை கொடுக்குற வீட்டில் கொடுக்க வராரு அப்படின்னா, ஒரு தெரு முனைக்கு வந்தோடனேயே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி வரும். தன்னுடைய தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளுடைய பாசம் தனக்கு வர மாதிரியும், தன்னுடைய தம்பியோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ இப்படி உறவு முறைகள்டேருந்து நண்பர்கள்டேருந்தும் அந்த கடிதம் நலம் நலமறியாவல் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் முதல் முதல்ல பெரும்பாலான கடிதங்கள் இருக்கும் அந்த காலகட்டத்தில். அந்த கடிதத்தை பார்க்கும்போது அந்த கடிதத்தை வாங்கி பார்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதே விட அதை விட சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் 10 இருக்காங்கன்னா 10 3 ஒவ்வொருத்தரும் படிச்சிருவாங்க அந்த லெட்டரை. அந்த லெட்டருக்குன்னு ஒரு கம்பி ஒரு ஜன்னலில் தொங்க விட்டுருப்பாங்க. ஒரு சில வந்த கடிதங்கள் எல்லாம் காணடிக்காமல் ரொம்ப பத்திரமாக இருக்கும். அந்த கடிதத்தை பிரித்து படிக்கிற அந்த நேரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு கடிதங்கள் தவிர்த்து வேறு வழியான வேறு வகையான கடித முறை வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு நொடியில் எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் நாள் கணக்கில் ஊருக்கு கிளம்பி போனாங்கன்னா கூட போயிட்டு லெட்டர் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆக அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்திருக்கலாம் இன்றைக்கி முதல் கடிதம் அப்படின்னு சொன்னால், அந்த கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வனக்குடியிலேருந்து ராஜேந்திரன் ஐயா அனுப்பியிருக்காங்க மெசேஜ். என்ன அப்படின்னா, என் முதல் தபால் கடிதம் பள்ளி நண்பருக்கு எழுதியது. கையால் எழுதி முகவரி ஒட்டி அனுப்பிய அந்த தருணம் மிகவும் உற்சாகமாக இருந்தது. இன்றைய டிஜிட்டல் காலத்திலும் அந்த நினைவுகள் மனதில் பசுமையாக இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக யதார்த்தமான உண்மை தான் அது.
14: அடுத்து யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். எருவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன். நான் 4 படிக்கும் பொழுது என் பெரியப்பா சொல்ல சொல்ல இங்கிலாந்து கவரில் கடிதம் எழுதினேன். அதை என் அப்பா வீட்டிற்கு அனுப்பி அங்கே உள்ள ஒரு மாமா படித்து இது கலா கையால் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என் மகள் கடிதம் எழுதியே அனுப்பியிருக்கேன்னு சொல்லி எங்கள் ஊரில் உள்ளவர்களிடம் காட்டி எங்கள் அப்பா அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தாராம். பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட 2 அன்புள்ளங்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லி.
13: நிச்சயமா, எப்படிப்பட்ட ஒரு அந்த நினைவுகள் வருது பாருங்க. அது வந்து அதுவும் அந்த மழையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்டருந்து வரக்கூடிய கடிதம், அந்த எழுத்தை பார்க்குறதுக்கு தாத்தாட்டியோ பாட்டிகிட்டயோ அப்போ தூரத்தில் இருந்த அப்பா அம்மா கிட்ட எல்லாருக்கும் அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். ஒவ்வொரு வார்த்தையும் மனசில் அன்பை விதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஐயாவடியிலேருந்து அசோக் ராஜ் தன்னுடைய சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் வந்து 1998 கேரளாவில் டெய்லர் வேலை செய்தேன். அப்போ கைபேசி கிடையாது. அப்பொழுது தான் முதன் முதலில் என்னுடைய அம்மாவிற்கு கடிதம் எழுதி அனுப்புறேன். அதுதான் என்னுடைய முதல் கடிதம் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக அம்மாவுக்கு அவங்க எழுதின லெட்டர் அப்படிங்கிறது அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தந்திருக்கும். அதை எழுதுகிற அந்த நேரத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் இவங்க சொல்லி சொல்லி எழுதும்போது மிக முன்னிலே மனப்பூர்வமாக சந்தோஷமாக இருக்கும். அடுத்து பூம் குபேர் எழுதியிருக்காங்க. இருவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக நல்ல தலைப்பு, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க.
14: அடுத்து அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி.

0: காலை வணக்கம். சென்னையில் இருந்த எங்கள் அண்ணனுக்கு நான் சிறு வயதில் எழுதினேன், அன்புள்ள அண்ணனுக்கு இந்த வரிகள் அவ்வளவு அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: கண்டிப்பாக அந்த வரியை பார்க்கும்பொழுது அதுதாங்க அந்த பாசத்தை உணர்த்தக்கூடியதே, எங்களுக்கு இடையே பாசத்தை கடத்துகிற ஒரு மிகப்பெரிய கருவியாக அந்த கடிதங்கள் இருந்தது அப்படிங்கிறத யதார்த்தம். இருவருக்கும் இனி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. முதல் கடித அனுபவமா அப்படிலாம் எதுவும் இல்லை, ஆனால் பொங்கல் வாழ்த்து நிறைய அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பொங்கல் வந்துட்டுனா ஒரு 10 நாள் முன்னாடி அங்கங்கே கடைகள் நிறைய கடைபிடிக்கப்பட்டிருக்கும். விதவிதமான வாழ்த்து அட்டைகள் அப்படிங்கிறது அங்கங்கே தொங்கும். அந்த வாழ்த்து அட்டைகளை தனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த அட்டைகளை
0: தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சின்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லலாம்.
1: ஆமாம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா போட்டி இருக்கும், பெரிய வாழ்த்து யார் அனுப்புகிறாங்க உறவு முறைகளில் வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அதை கடிதம் அழகாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேர் நன்றி நேர் உங்களுக்கு.
0: கடலூர் துறைமுகம் சுரேஷ், இனி காலை வணக்கம். என்னுடைய முதல் கடித அனுபவம் என்றால் அது என் பள்ளிக்கூட லீவ் லெட்டர் தான். அதன் பிறகு பண்பலைக்கு அதிக பரிசு வாங்கினேன், அதுக்காக கடிதம் எழுதினேன்.
1: வழக்கமாக சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அதான் அவங்களுடைய அந்த அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்து செந்தில்நாதன் கும்பகோணத்துலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஜெயா விவேகானந்தன்
0: அவங்க ஏதோ உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
1: என்ன வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாக முதல் முதலே ஐயா கும்பகோணத்துல செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் அம்மாக்கு தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், லவ் லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியா இருக்கு நேர்களுடைய இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம், அதுவும் தயங்கி தயங்கி இந்த காலகட்டத்திலையும் இது உபயோகப்படுத்துறது
0: அப்படின்னு அம்மா ரேடியோ கேட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, ஆனா யாருக்கு எழுதுனா அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆயிடும்னு வேற சொல்லியிருக்காங்க. அம்மா கண்டிப்பா
0: கேட்டு சொல்ல வேணாம்.
1: ஆமா,
0: நல்லம்மல் ஷேக் அலாவது, எனக்கு முதல் கடிதம் வந்தது கொடிகால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் அவர்களிடமிருந்து.
1: மிக அழகான கையெழுத்தோட வந்திருக்கும் அந்த கடிதம்.
0: முதல் கடிதம் எழுதியது அம்மாவிற்கு, இரண்டாவது கடிதம் காரை பண்பலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இப்போ காரை பண்பலைக்கான காதலர்கள் நிறைய நேர்களுடைய கடித வழி
0: பாருங்க, 12-10 எத்தனை நேயர்கள் உங்களுடைய கடிதங்களை
1: நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான கடிதங்கள் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பா காரை பண்பலை மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படிங்கிறது நிச்சயமா மகத்தானது.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
4: ஆரோக்கியம் காக்கும்
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. மேலும் நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: SC/ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
10: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: மருத்துவம் எங்களின் தனித்துவம்.
12: மீனாட்சி மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் அருகில் தஞ்சாவூர்.
13: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
4: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: SC/ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
14: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
15: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை,
6: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: உங்கள் முதல் கடித அனுபவம் அப்படின்னா சுவாரஸ்யமா நிறைய நேர்கள் அந்த நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அமுதா சேகர் அனுப்பியிருக்கிறாங்க. இருவருக்கும் காலை வணக்கம். மேமாத்தூர் அமுதா சேகர் எழுதுகிறேன். பள்ளியில் படிக்கும்போது லீவ் லெட்டர் தான் முதலில் எழுதியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெறும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடித நினைவுகளோட பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்கள் அந்த நினைவுகளை அசை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எழுதலை அவங்க. அடுத்து வந்து

0: அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சென்னையில் லாரியில் கிளீனராக போன போது எனது அப்பா அம்மாவிற்கு கடிதம் எழுதிய அனுபவம் மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அம்மா பிள்ளைக்கு எழுதும்போது இருக்கக்கூடிய கடிதத்தில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குடிக்க மறந்துடாதப்பா.
1: ஆமாம், அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வழக்கமான வர நடைமுறைகளாக இருந்தது. அடுத்து பாருங்கள், காரைக்காலிலேருந்து நளினி எழுதியிருக்கிறாங்க. நான் சிறு வயதில் எழுதியது தான் எங்கள் ஊருக்கு தாத்தா பாட்டிக்கு எழுதுவோம், அவ்வளவுதான். ஃபோன் வந்ததுலேருந்து அதுவும் கிடையாது அப்படின்னு இருக்கிறாங்க. ஃபோன் அப்படிங்கிறது, அதாவது தொலைபேசி அப்படிங்கிறது கண்டிப்பாக அன்பை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் அப்படிங்கிற விஷயம் இப்போ இந்த அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளும்போது இருக்கா அப்படின்னு தெரியல. அடுத்து நாகூர்லேருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல் எழுதியிருக்காங்க. நான் சென்னைக்கு சுற்றுலா சென்ற போது முதன் முதலாக எனது அப்பாவுக்கு கடிதம் எழுதி அனுப்பினேன். அந்த கடிதத்தில் தேவரீர் தகப்பனார் என்று எழுதி அனுப்பியது தான் எனது முதல் கடிதம். நன்றி அப்படின்னு அப்பா வந்து கண்டிப்பாக அந்த வணக்கம் அன்புள்ள அப்படிங்கிற விஷயங்களை அநேக பெரியவங்களுக்கு எழுதினாங்கன்னா அநேக நமஸ்காரம்னு அந்த காலகட்டத்தில் அப்படி எழுதுறது தான் வழக்கம். அது மாதிரி எழுதின தேவரீர்னு எழுதியிருக்கேன் அப்படின்றாங்க.
0: அடுத்து காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் தோப்பு தெரு வேல்முருகன், எனக்கு கடிதம் எழுத வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது. முதன் முதலில் எனது தாய் மாமனுக்கு கடிதம் எழுதினேன். கடிதம் ஆர்வம் மிகையால் இலங்கை வானொலிக்கு எழுதினேன். திருச்சி வானொலிக்கு வர சொல்லி அவர்கள் எனக்கு எழுதிய கடிதம் என்னை கண்கலங்க வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நோட் த பாயிண்ட், அவங்க மாமாவுக்கு எழுதினு சொல்லியிருக்கிறாரு. என் அப்பாவிற்கு மலேசியாவிலிருந்து என் அப்பாவின் முதல் கடிதம் என்னால் படிக்க முடியவில்லை. அந்த கால எழுத்துக்கூட்டு எழுத்து பிழை அதிக நினைவுகளை திரும்ப திரும்ப கொண்டு வந்தது. இருவருக்கும் நன்றி அப்படின்னு எழுத்துப்பிழையோடு எழுதினாலும் கூட நிச்சயமாக அதுவும் அன்பு தாங்க, அதுக்கு வந்து அளவே இல்லை. கண்டிப்பாக அந்த கடிதம்
0: எழுதணும்னு நினச்சி எழுதினாங்க பாருங்க, அதுதான் உண்மையான அன்பு.
1: ஆமாம்.
0: அடுத்து புதுத்துறை செல்வகுமார், கடிதம் எழுதின அனுபவம் மாமா வீட்டுக்கு உண்டு. பொங்கல் வாழ்த்துக்கள் அனுப்புவது, பள்ளியில் போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுவாங்க, அதில் நம்மளை பற்றி குறை சொல்லி எழுதுவாங்க, நம்மளை வீட்டில் டின்னு கட்டுவாங்க.
1: ஆமாம், அந்த காலகட்டத்தில் தண்டனை கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும்.
0: அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணாக இருக்கு.
1: எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த நினைவுகள் வந்து பசுமையாக வந்து போகுது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்த அந்த கண்டிப்பு, அந்த ஒரு அன்பான கண்டிப்பு அப்படின்னு தான் அதை சொல்லணும். அதுதான் இன்றைக்கி வாழ்க்கையில் உங்களை ஒரு உயரத்தை கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம மறக்க முடியாது. அடுத்து குவாகம் இளங்கோவன், நான் முதன் முதலாக கடிதம் எழுதும்போது சிறு சிறு தவறுகள் இருந்தன. நாட்கள் ஆக ஆக எனது குறைகளை திருத்திக் கொண்டேன். நான் படிக்கும்போது பள்ளிக்கு விடுமுறை கடிதம் கொடுக்கும்போதும் அப்படித்தான், பிறகு நானாக சரி செய்து கொண்டேன் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மனிதர் தன்னுடைய வார்த்தைகளாலையும் எழுத்துப்பிழைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து கட்டுரை மட்டும் இல்லை, கடிதமாகவும் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஐயாவுடைய கருத்துலேருந்து தெரியுது. அடுத்து ஜெகவர் சாதிக் நாகூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, காரைக்காலுக்கு கடிதம் எழுதியதே என்னுடைய முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெவர் சாதிக்கு நாகூர்லேருந்து.
0: அடுத்து கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்கிறாங்க, இருவருக்கும் என்னுடைய முதல் கடித அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1970 விடுதியில் தங்கி படிக்கும்போது அங்கிருந்து பெற்றோருக்கு எழுதிய கடிதம், அந்த அனுபவம் மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ரவி லக்ஷ்மி அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு செய்தி, இருவருக்கும் காலை வணக்கம். திருபுவனம் ரவி லக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க, நண்பர் டெல்லியில் பணிபுரிந்து வந்தான், அவனுக்காக கடிதம் எழுதுவேன். அதன் முதல் கடிதம் முதலில் ஒரு பேப்பரில் எழுதி சரிபார்த்து பிறகு லெட்டரில் எழுதுவேன். முதல் கடிதம் என்பதால் கொஞ்சம் பதட்டம் இருந்தது. மலரும் நினைவுகளை மலர செய்த பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: நான் எனக்கு 10 வயது இருக்கும்போது சென்னையில் உள்ள எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கும் அக்காவிற்கு கடிதம் எழுதினேன். 35 பைசாவாக இருந்தது அப்போது எழுதியிருக்கிறேன். மேலே ஆரம்பித்து அப்படியே வளைந்து வளைந்து வந்து கீழே வந்து முடியும். லெட்டர் படித்து பார்த்து அவங்க சிரித்து சிரித்து விடுவார்கள், அப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மேட்டுப்பாளைய நாகராஜரையா சொல்கிறாங்க.
1: இல்லை, அது கண்டிப்பாக ஒரு கலை தான். அது நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நம்மளுடைய தெளிவான மனநிலையில் அந்த கடிதத்தை ஆரம்பிப்போம். அடுத்தடுத்து செய்யும்போது என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் வரும்போது கண்டிப்பாக வரி திசை மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திசை மாறி போனால் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் திசை மாறாத ஒரு விஷயமாக கடிதங்கள் கொண்டு சேர்த்தன அப்படின்னு தான் சொல்லணும். அலிவலம் சக்தி முருகானந்தம் சொல்லியிருக்காங்க, எனது முதல் கடிதம் என்றாலே நான் பொங்கல் வாழ்த்துக்கள் அனுப்பியது தான். நண்பர்களுக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அனுப்புவது ரொம்பவும் பிடிக்கும். அவரோடு காத்திருப்பேன் அவர்கள் அனுப்பும் பொங்கல் வாழ்த்துக்காக, அதுபோல் மற்றவர்களும் மிகவும் அவரோடு காத்திருப்பார்கள் எனது வாழ்த்துக்காக. 1974 எனக்காக வரும் காத்திருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களுக்கு மிகவும் நன்றி. சந்தோஷமாக இருக்கும் அந்த 1974 காலகட்டம் அப்படின்னு இருக்காங்க. 74 பாருங்கள், 52 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நினைவுகள் அப்படிங்கிறது நேயர்கள்ட்ட கண்டிப்பாக மலருது.
0: அதாவது இன்லேண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
1: கடிதம்,
0: அதெல்லாம் நம்ம வந்து இங்கிலாந்து லெட்டர்
1: அப்படின்னு
0: அப்படின்னு சொல்லியிருப்போம். அதனால நம்ம நாகராஜனைய என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு, அது வந்து இன்லேண்ட் லெட்டர்னா உள்நாட்டு கடிதம், இங்கிலாந்து லெட்டர் கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன்.

0: ஆமாம், இங்கிலாந்து நாட்டுக்காரங்க இந்த நாட்டில் இருந்தபோவே அந்த இங்கிலாந்து லெட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு. கண்டிப்பாக நான் நாகராஜன் ஐயா உங்களுக்கு நன்றி. இணைந்திருங்கள், இன்னும் பேசலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3
1: PSR தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: பாடல் கூட போடாம நேர்களுடைய கடித நினைவுகள் இன்னைக்கு பறந்துட்டு இருக்கோம். அடுத்து பாத்துங்க, ஆர் சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. நான் கோடை விடுமுறைக்காக என் மாமா வீட்டிற்கு சென்றிருந்தேன். அப்போது என் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற நினைவு வந்தது. என் அம்மாவிற்கு கடிதம் எழுதினேன், என்னை உடனே அழைத்து செல்லவும் என்று. அதுதான் எனது முதல் கடிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, யாருடைய கடிதம்? தில்லை வில்லாளன்
10: திருநீலகண்டன். எனது முதல் கடிதம் படித்த காலத்தில் பக்கத்து வீட்டு பாட்டிக்கு எழுதி கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து ஓனகிரியிலிருந்து சுமதி பாபு சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் புதிய வாய்ப்புடன் உற்சாகமான காலை வணக்கம். முதல் கடித அனுபவம் வேறு, என்னவாக இருக்க முடியும்? பள்ளிக்கூடத்தில் விடுப்பு கடிதம் வேண்டி ஆசிரியை முதன் முதலில் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் உங்கள் பார்வைக்கு அனுப்புகிறேன். மாணவர் பெயர், வகுப்பு, அந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. நன்றி அம்மா உங்களுடைய இந்த பங்கேற்புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சேப்பு விஜயராகவன் மேலே ஒடுதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம், நான் பள்ளியில் படிக்கும்போது கடந்த 1978 எழுதிய முதல் கடிதம் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கு நேர் கடிதங்கள் எழுதியது சுமார் 48 ஆண்டுகள் ஆகிறது. நன்றிங்க, அவ்வளோதாங்க என்னுடைய நினைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய நிலையத்துக்கும் கடிதம் எழுதக்கூடிய ஒரு நேயர், நன்றி உங்களுக்கு. அடுத்து நன்னில மம்பளவாணன் அனுப்பியிருக்காங்க. என் முதல் கடித அனுபவம் எனக்கும் என் பள்ளி பருவத்தில் என் உறவு, நான் எழுதிய பிறந்தநாள் வாழ்த்து கடிதம் பழைய நினைவுகளை நினைவுபடுத்தியது. காரி பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து
10: நாகூர் அலோன்ஸ் ராஜ், எனக்கு பெண் பார்த்துவிட்டு ஊருக்கு போய் கடிதம் எழுதுகிறேன் என்று சொல்லி வந்தார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் பெண் வீட்டிற்கு வருகிறோம் என்று என்னை கடிதம் போட சொன்னார்கள். அதுதான் என்னுடைய முதல் கடித அனுபவம்.
0: கடிதம் போட்டாங்களாங்கிறத
10: கடிதத்தை என் மனைவி இன்னும் பத்திரமாக பாதுகாத்து
0: வைத்திருக்கிறார். ரொம்ப அதுதாங்க மகிழ்ச்சியான விஷயம். அதம்பாரிலிருந்து ராமன் அனுப்பியிருக்காங்க. கோடை விடுமுறையில் மாமா வீட்டிற்கு கடிதம் எழுதி அழைத்து செல்ல தெரியப்படுத்தி எழுதிய கடிதம் தான் என் நினைவுக்கு வருகிறது. மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செந்தில் கண்ணன் சோபா பேரலத்தை அனுப்பியிருக்காங்க. இருவருக்கும், நான் சிறு வயதில் என் பெற்றோருக்கு எங்கள் மாமா வீட்டிலிருந்து எழுதிய முதல் கடிதம் நினைவுக்கு நினைவுக்கு கொண்டு வந்த பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோமலேருந்து சரவணன், அது ஒரு கனா காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடித காலத்தை. அடுத்து
10: மேலக்காசாக்குடி அந்தோ ஜான் பீட்டர், நான் முதல் கடிதம் 1997 எழுதியது காரை பண்பலைக்கு. என் பெயர் பண்பலையில் இனம் பெற்றது, மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது.
0: அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி எழுதியிருக்கிறாங்க. முதல் கடிதம் எழுதிய அனுபவம், முதல் கடிதம் வந்த அனுபவம் மறக்க முடியாத நினைவுகள். தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்தில் உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கும் அன்பின் பரிமாற்றத்துக்கும் பாலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மிக நீண்ட கடிதத்தை எழுதியிருக்காங்க ஜோதிலட்சுமி. நன்றி உங்களுக்கு. அடுத்து இப்படி நேர்களுடைய கடிதங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு. சிங்கார வேலு யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு
10: பார்த்தீங்கன்னா, குடவாசல் சசிகலா அவங்க தான் எழுதியிருக்காங்க. அந்த நான் எழுதிய கடிதங்களை விட எனக்கு என் அம்மா எழுதிய என் கல்யாணத்துக்கு பிறகு முதல் முறையாக அன்பும் பாசமும் நிறைந்த மகளுக்கு, மதிப்பு மிக்க மருமகனுக்கு என்று ஆரம்பித்து எழுதியிருந்தார். அந்த கடிதம் இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி.
0: ஆமாம், இன்னும் நிறைய நேர்கள் எழுதியிருக்கிறாங்க. உங்களுடைய கடித நினைவுகள் அப்படிங்கிறது எங்களுடைய மனசுக்குள்ளார கண்டிப்பாக இருக்குது. கடிகாரம் எங்களை அனுமதிக்கிற உங்களுடைய கடித நினைவுகளை பகிர்ந்துக்க இன்னொரு நாள்லையும் நம்ம இதை பற்றி பேசலாம். பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூரா

0: ரெடிமேட்ஸ் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி வருகின்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கநகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: நீங்கள் இதுவரை கேட்ட பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
3: அலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
1: நேரம் காலை 9:31. நேயர்கள் இப்போது கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்த நாளின் நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகளுடன், அனைத்து கண் நோய்களுக்கான சிறப்பு ஆய்வு கூடங்களுடன் கண் நோய்களை மிக துல்லியமாக விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி, திருவாரூர்.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில், தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் சேதியும் நிகழ்ச்சியில இந்த நாள்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பாக்கலாம். 1872 ஆண்டு இதே நாளில் தான் கனடா நாட்டில் தொழிற்சங்கங்கள் சட்டப்பூர்வமாக்கப்பட்ட நாள் இன்னைக்கு.
8: கணிதவியலாளரும் வானவியலாளருமான கேளல்லூர் சோமாத்ரி என்று அழைக்கப்படும் நீலகண்ட சோமியாஜி அவர்கள் பிறந்த தினம் இன்று. பொது ஆண்டு 1501 நிறைவுற்ற தந்திர சங்கிரகா எனும் விரிவான வானவியல் ஆய்வு கட்டுரை இவருடைய புகழ்பெற்ற படைப்புகளில் ஒன்று. ஆரியப்பட்டிய பாஷ்யம் என்ற பெயரில் ஆரியப்பட்டியத்துக்கு ஒரு விரிவான விளக்க உரையும் இவர் படைத்துள்ளார்.
1: 1907 ஆண்டு நார்வே நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது அந்த நாள் இன்று.
8: இன்று June 14 மருத்துவர், எழுத்தாளர், மார்க்சியவாதி, அரசியல்வாதி, கியூபா மற்றும் பல நாடுகளின் புரட்சிகளில் பங்கு பெற்ற போராளியும் சோசலிச புரட்சியாளருமான எர்னெஸ்டோ கெவாரா தெலா செர்னா என பெயர் கொண்ட செகுவேரா பிறந்த தினம் இன்று. மற்ற புரட்சியாளர்கள் தம் சொந்த நாட்டிற்காக போராடியிருப்பார்கள், ஆனால் செகுவேரா மற்ற நாடுகளையும் தன் நாட்டைப் போலவே நினைத்து போராடியவர். இவர் சிறந்த ரக்பி விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்தவர். செஸ் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார். கவிதைகளையும் விரும்பி வாசித்தார். அவர் வீட்டில் 3000+ மேலான புத்தகங்கள் இருக்கிறது.
1: 1962 ஆண்டில் ஐரோப்பிய வான் ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது பாரிஸில் அமைக்கப்பட்ட நாள் இன்று.
8: ஒவ்வொரு ஆண்டும் June 14 அன்று உலக இரத்த தான தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நாள் இரத்த குழுக்களை கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்ற கார்ல் லான்ஸ் ரெய்னரின் பிறந்த நாளை குறிக்கிறது. பாதுகாப்பான இரத்தம் மற்றும் இரத்த பொருட்களின் தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தன்னார்வ இரத்த கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, விபிஎன் கண் மருத்துவமனை.
0: தேதியும் செய்தியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: நேரம் காலை 9:35.
4: உலக இரத்த கொடையாளர் நாள் குறித்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள் தரும் தகவல். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு உலக இரத்த தானம் செய்பவர்களுக்கான நாள். ஒவ்வொரு ஆண்டும் June 14 அன்று தன்னார்வ இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும், உயிர்களை காப்பாற்றும் இரத்த கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாகவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. இந்த இரத்த தானம் செய்பவர்களுக்கான நாளான இன்னைக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் சார் இன்னைக்கு நமக்கான செய்திகளை சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார்.
5: வணக்கம் மேடம்.
4: சார், இந்த இரத்த தானம் செய்யறதால நமக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இரத்த தானம் செய்யறவங்களுக்கும் சரி, அந்த இரத்த தானத்தை பெற்று கொள்ளக்கூடிய அவங்களுக்கும் சரி, இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல இந்த இரத்த தானம் செய்யறதுக்கான போதிய விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கா சார்?
5: ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து இல்லாம இருந்தது. இப்ப உள்ள காலகட்டங்கள்ல நிறைய சோசியல் மீடியா நிறைய டெவலப் ஆயிருக்கு. செல்ல நிறைய அவங்க வந்து குரூப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது இல்லாம இப்ப வந்து வாலண்டியாவும் பிளட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் நபர்கள் வர்றாங்க. ஏன்னா இப்ப வந்து இந்த அமைப்புகள் நிறைய உருவாயிருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்கள்லாம் இல்ல, வாலண்டியர் டோனர் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ 1-2 பேர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்துட்டு மத்தவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவே இந்த ரத்தம் கொடுக்கறதுக்கு மட்டுமே தனியா அமைப்புகள் ஆரம்பிச்சு, அதுல வந்து வாலண்டியர் டோனர்ஸ் வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கு அந்த சோசியல் மீடியாங்கிற அந்த குரூப் டால் போட்டு யார் யாருக்கெல்லாம் ரத்தம் தேவையோ அவங்களுக்கு அந்த போஸ்ட் போடுறது, யாரு பேஷண்ட் நேம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, என்ன குரூப் ரத்தம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அதுல ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணிங்கிறதுனால இப்போ வாலண்டியாவும் பிளட் கொடுக்க வர்றாங்க. இதுமாரி கிடையாது, இப்போ ஓரளவு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு தான் சொல்லணும்.
4: இந்த ரேர் பிளட் குரூப் அப்படின்னு சொல்றாங்க, எல்லா வகையான ரத்தமும் இருந்தாலும் கூட ஒரு சில இரத்த வகை வந்து ரொம்பவே அரிதாக காணப்படுது. அந்த மாதிரியான இரத்த வகைகள் வந்து அதுக்கான தேவையான கொடையாளர்கள் நமக்கு கிடைக்கிறாங்களா சார்?
5: எல்லா ரத்தமுமே வந்து கிடைக்கக்கூடியதுதான். இருந்தாலும் ரத்தத்துல மொத்தம் 4 வகைகள் உண்டு. ஏபிஓ இந்த 4 ரத்தம் தான். இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு 2 பிரிக்கிறோம். பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இதுல பாசிட்டிவ் எல்லாம் கிடைக்கும், அவைலபிளா இருக்கக்கூடியதுதான். நெகட்டிவ் வந்து கொஞ்சம் ரேர் பிளட் குரூப். நெகட்டிவ் குரூப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே சமயத்துல ஏபி பிளட் குரூப்பும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கஷ்டமானது. அதோடு மட்டும் இல்லாம ஏபி நெகட்டிவ் ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா 1000-2 தான் இந்த பிளட் இருக்கும். அதனால நாங்க வந்து ரொம்பவும் அந்த மாதிரி நெகட்டிவ் குரூப்ல வந்து நம்ம வந்து அதிகமாக கலெக்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது தேவையும் ரொம்ப ரேரா தான் இருக்கும். இப்ப 105 தான் வந்து நெகட்டிவ் குரூப்ல அவங்க இருப்பாங்க, 5-10 இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் பாக்க போனீங்கன்னா அவங்களோட தேவை வந்து கம்மியா தான் இருக்கும். அதனால நம்ம ரொம்பவும் எடுத்து வச்சாலும் யாரும் வாங்கலனாலும் வேஸ்டா போயிடும். ஏன்னா ஒரு பிளட்டை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதனுடைய அந்த லைஃப் ஸ்பேன் டைம் பாத்தீங்கன்னா 35 தான், 35 மட்டும் தான் இருக்க முடியும். அதன் பிறகு 35 ரத்தம் தேவைப்படலை, யாருக்கும் பயன்படலை அப்படின்னா அந்த பிளட்டை வந்து நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவோம், அதாவது தூக்கி போட்டுருவோம். அதனால நம்ம வந்து தேவைக்கு மட்டும் 1-2 மட்டும் தான் எடுத்து வைப்போம். அதே சமயத்துல அவங்க கேக்கு வரவங்கள்ட்ட முதல்ல அவங்கள்ட்ட நீங்க ரெடி பண்ணுங்கன்னு நாங்க சொல்லுவோம். அப்பதான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நம்ம வந்தோடனே பிளட் எடுத்து நம்ம வந்தாங்கன்னு கொடுத்துட்டோம்னா அதனுடைய வேல்யூ தெரியாது உங்களுக்கு. அதனால உங்க சைடு நீங்க ட்ரை பண்ணுங்க, கேட்போம் யாருக்கு இந்த நெகட்டிவ் குரூப் தேவை அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க என் பொண்ணுக்கு, அப்பா வந்திருப்பாங்க, இல்ல அம்மா வந்திருப்பாங்க, இல்லன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்திருப்பாங்க. நான் சொன்னோம் அவங்க கூட பிறந்தவங்களுக்கு யாருக்காவது நெகட்டிவ் குரூப் இருக்கும், அதன் மூலம் ட்ரேசர் பண்ணுங்க. சொன்னோம் ஆமா ஆமா சார் சொல்லுவாங்க, இருக்கிறாங்க, அவங்க தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க, இல்லன்னா அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிமா. அவங்கள வர சொல்லி நம்ம அவங்கள்ட்ட கவுன்சிலிங் பண்ணி அவங்க சில இனிஷியல் அந்த டெஸ்ட் எல்லாம் எடுப்போம். அவங்க கொடுக்கறதுக்கு எலிஜிபிளா இருந்தாங்கன்னா அந்த கவுன்சிலிங் பண்ணி நாங்க எடுப்போம்.
4: 35 வரைக்கும் இந்த ரத்தத்தை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரத்தத்தை வந்து பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு கூட அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க சார்.
5: அதாவது நம்ம காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் கோல் பிளட்னு சொல்லுவோம், அது மட்டும் தான் நம்ம இங்க பயன்படுத்துறோம்.

0: இங்க வந்து நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தான் இருக்கு. இங்க கோல்ட் பிளட்னா அந்த ரத்தத்தை முழுசாகவே அப்படியே அந்த ரத்தத்தோடு அவங்களுக்கு சென்று அது வந்து அந்த பிளாஸ்மா பிளேட்லெட்ஸ் எல்லாமே அதோட கலந்துருக்கும். அது நம்ம வந்து முழுசா அவங்களுக்கு நம்ம செலுத்துவோம். இது வந்து நம்ம பெரிய ஊர்கள் என்ன சொல்ல பாண்டிச்சேரி தஞ்சாவூர் சென்னை திருச்சி போன்ற இடங்கள்லாம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா பிரிப்பாங்க, பிளாஸ்மா தனியாவும் பிளேட்லெட்ஸ் தனியா அது மாதிரிலாம் பிரிப்பாங்க. அது மாதிரி நம்ம வசதிகள் இங்க வரலன்னும் ஃபியூச்சர்ல அது வரும் அப்படிங்கிற போது அது என்ன பேக்கே பாத்தீங்கன்னா டபுள் பேக்னு இருக்கும் ட்ரிபிள் பேக்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து சிங்கிள் பேக் தான் யூஸ் பண்றோம், அதாவது ஹோல் பிளட் பிளட்டை முழுசா கலெக்ட் பண்ணி அதை அப்படியே வந்து டெஸ்ட் போட்ட பிறகு அதை வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த ஃபெசிலிட்டி நம்ம காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இப்படி இருக்குது மேடம்.
1: சரிங்க சார், இந்த உலக ரத்த தானம் செய்பவர்களுக்கான நாள் அதனுடைய கருப்பொருள் இந்த ஆண்டுக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா சார்?
0: கண்டிப்பா மேடம், அருமையான கேள்வி கேட்டீங்க. என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி இந்த நாள் தான் வந்து நம்ம வந்து உலக ரத்த தான குடையாளர் தினமா நம்ம வந்து கொண்டாடுறோம். ஏன்னா இந்த நாள் வந்து இது வந்து கார்ல் லான்ஸ்டைனர் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் தான் இதை என்ன பண்ணாருன்னா இந்த ரத்தத்தினுடைய அந்த குரூப்பை கண்டுபிடிச்சார். ஆரம்ப காலகட்டங்களில் குரூப்பை கண்டுபிடிக்கப்படல, அதன் பிறகு அந்த குரூப் எல்லாம் கண்டுபிடிச்சார். அவர் தான் ஏபிஏபிஓ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் அந்த குரூப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய பிறந்த நாள் தான் இந்த ஜூன் 14. அதனால தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம். இந்தியா ஃபுல்லாகவும் நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கு. இன்னைக்கு சொல்ல நம்ம காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில நம்மளுடைய மெடிக்கல் சூப்பரன்ட் டாக்டர் லட்சுமி மேடம் வந்து இன்சார்ஜ். அவங்க தான் வந்து பசங்களுக்கான அந்த ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு அதாவது ஹெல்த் சயின்சஸ் பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அவேர்னஸுக்காக என்னென்ன ப்ரோக்ராம் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா ரேங்க் காம்படிஷன், அப்புறம் போஸ்டல் காம்படிஷன், ஓஎம் காம்படிஷன், அப்புறம் குயிஸ் ப்ரோக்ராம், இது எல்லாத்தையுமே வச்சிருந்தோம். அப்புறம் உள்ளுறுப்பு மருத்துவ அதிகாரி வந்து டாக்டர் உமாமகேஸ்வரி, அப்புறம் ரத்த வங்கியினுடைய டாக்டர் சிவசங்கர், அப்புறம் அந்த பிளட் பேங்க் டீம் எல்லாமே சேர்ந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக நடத்தணும் மேடம். அதே போலதான் இன்னைக்கு என்னுடைய டீம்னு பார்க்க போனீங்கன்னா ஒன் டிராப் ஆஃப் ஹியூமானிட்டி யூ பிளட் சேவ் லைஃப், அதாவது கண்ணை உள்ளத்தோடு கொடுக்கிற தூரத்துல ரத்தமானது பல உயிர்களை காவந்து பண்றதுக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத ஒன் டிராப் ஆஃப் ஹியூமானிட்டி யூ பிளட் சேவ் லைஃப் அப்படிங்கறத இந்த வருஷத்தினுடைய தீம் மேடம்.
1: இந்த உலக ரத்த தானம் செய்பவர்களுக்கான இந்த நாள் இன்னைக்கு கடைபிடிக்கப்படுது இல்லையா, இந்த நாள் அன்னைக்கு நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: என்னன்னா இப்ப வந்து நம்ம வெண்திரையில காண்பவர்களை வந்து நம்ம ஹீரோன்னு சொல்றோம். ஆனா உண்மையா நீங்க ரத்தம் பிளட் டொனேட் பண்ணீங்கன்னா நீங்க தான் உண்மையான ஹீரோ, ரியல் ஹீரோ. நீங்க பிளட் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க உடம்புல எப்படி வந்து ஒரு கிணற்றலையோ ஒரு குளத்தையும் தூர வரும்போது தண்ணி புதுசா அந்த தண்ணி உற்பத்தி ஆகுதோ அந்த தண்ணி டேஸ்டாகவும் இருக்கும். அதே போல நீங்க ரத்தம் கொடுக்கும்போது அந்த ரத்தம் புதுசா உற்பத்தி ஆகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்னென்ன எனர்ஜெட்டிக்கான ஒரு பிளட்டா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்க எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணலாம். அதே சமயத்துல ஒரு ஆன்மா ஒரு உயிரை கவர்ந்து பண்றதுக்கான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காது, அது கொடுக்குறோம். நமக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்கணும் முதல்ல. நம்ம எலிஜிபிலிட்டி தான் எப்படி இருக்கணும்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்புறமா வந்து நல்லா அன்னைக்கு காலையில ஹெல்த்தியான பர்சன் காலையில சாப்பிட்டுருக்கணும், நைட் நல்லா படுத்துங்க இருக்கணும். அப்புறம் நம்மளுடைய ஹெச்பி லெவல் வந்து செக் பண்ணுவோம், 12.5 இருந்தாலும் நீங்க எலிஜிபிலிட்டி. அப்புறமா சில கவுன்சிலிங்லாம் நான் வந்து அந்த கவுன்சிலிங்ல இந்த கொஸ்டினர்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம சில பேசிக் கொஸ்டின் தான் கேட்போம். அது எல்லாத்துலயும் நீங்க ஓகே ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கலாம். அதனால நீங்க எல்லாரும் கொடுக்கறதுக்கு முன்னு வாங்க, பல உயிர்களை காவந்து பண்ணுங்க. யாரும் பண்ண தெரியாத இவ்வளவு உயிர்கள் காவந்து பண்றதுக்கு முன்னுக்கு வாங்க,
1: ரொம்ப நன்றி சார். இந்த உலக ரத்த கொடையாளர் நாள் அன்னைக்கு காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு தந்திருக்கீங்க, நன்றி சார்.
0: நன்றி மேடம்.
1: உலக ரத்த கொடையாளர் நாள் குறித்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள் தந்த தகவல்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரிலே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 12வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் எல்லோரிடத்திலும் யோகா குறித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பத்மாவதி அமுதன். இந்த வருடம் யோகா தினத்தை யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங்னு அறிவிச்சிருக்காங்க. சோ வயசாவறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆனா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நம்மளுடைய வயது ஏற ஏற நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை சிறப்பா வச்சுக்கிறதுக்கு தான் யோகா பெருமளவு உதவியா இருக்கு. இதுல யோகாவோட பங்கு என்ன மாதிரி இருக்கும், யோகாவோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூச்சு தான். ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா வந்து பிரீதிங் தான் சொல்லுவாங்க. மூச்சை அடிப்படையா வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுலயும் சரி, மனசையும் நம்மளுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ்டா வச்சிருக்கிறதுலயும் சரி, யோகா மிகப்பெரிய பங்கு வகிக்குது. யோகா வந்து 8 நிலைகளை கொண்டிருக்கிறது. முதல் நிலை வந்து பாத்தீங்கன்னா யமா, அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய மன தூய்மை இருக்கணும். நியமா, நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா நம்மளுடைய வேலையை நாமளே செய்யக்கூடிய ஒருத்தரா இருக்கணும். 3வது நிலை ஆசனா, உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது. 4வது நிலை பிராணயாமா, மூச்சு பயிற்சி. 5வது நிலை பிரத்யாகாரா, எதுலையும் பற்று இல்லாம எப்படி நம்மள அந்த பற்றுல இருந்து விலகி நம்மள கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வருது. 6வது நிலை தாரணா, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றது. 7வது நிலை பாத்தீங்கன்னா தியான நிலை. அதற்கடுத்து கடைசியா வர்றதுதான் சமாதி நிலை, அது உச்ச நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம அந்த உச்ச நிலை அடையறதுக்காக யோகா பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட வாழ்வியல் முறையில நாம ஆரோக்கியமா எந்த அளவுக்கு மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும், பேலன்ஸ்டா வச்சிருக்கணுமோ அதற்கு இந்த பயிற்சியை நம்ம பண்ணா போதும். இப்ப நான் யோகாவினுடைய டெக்னிக்ஸ் பத்தியும் ஆசனங்கள் பத்தியும் உங்கள்ட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். யோகாவோட டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மூச்சை தான் பிரதானமா வச்சு இந்த டெக்னிக்ஸ பயன்படுத்தி இருப்பாங்க. இப்ப உதாரணமா நிறைய முனிவர்கள் வந்து தியானம் பண்றதை பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 110 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, பல வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. உட்கார்ந்த இடத்துலயே ரொம்ப நேரம் முதுகுத்தண்டை நேரா உயர்த்தி வச்சிருந்து அவங்களால உட்கார்ந்துருக்க முடியும். வருஷ கணக்குல கூட அவங்க வந்து மூச்சு பயிற்சியை மட்டும் செஞ்சுமே உயிர் வாழ்ந்திருப்பாங்க. அதற்கான காரணம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களை கண்ட்ரோல் பண்ணி, தச வாயுக்கள், அதுல முக்கிய வாயுக்கள் வந்து பஞ்ச வாயுக்கள், அந்த ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை நம்மளுடைய மூச்சை சரியா பயன்படுத்தி அந்த வேலைகளை செய்ய வச்சு, பெரிய பயிற்சிகள் எதுவும் செய்யாமலே அவங்க வந்து ஆரோக்கியமா அமைதியா வாழ்ந்திருக்காங்க. இந்த மூச்சை நம்ம பிரதானமா சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய எமோஷன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், பாசிட்டிவிட்டியை நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய செயல்பாடுகளை சரியான வகையில வகுக்கிறதா இருக்கட்டும், நாம வந்து கண்டிப்பா வந்து இதுல மேம்படுத்திக்கலாம். நான் இப்ப முதல்ல ஆசனங்களை வந்து உதாரணமா எடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரே நிலையில 12 ஆசனங்களை ஒன்னா சேர்த்து, அது ஒரு செட் ஆஃப் ஆசனங்களை சேர்த்து இந்த பயிற்சியை பண்ணுங்க. நீங்க தனித்தனியா 100 ஆசனங்கள் வந்து யோகால இருக்கு, உங்களால எல்லாமே பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. இந்த சூரிய நமஸ்காரத்துல வர 12 போஸ்டர்ஸ சரியா கத்துக்கிட்டு, அதுல வர்ற மூச்சு பயிற்சிகளையும் சரியா கத்துக்கிட்டு இதை நீங்க செஞ்சாலே போதும், உங்களுடைய உடல் மனம் உள் உறுப்புகள் எல்லாம் முழுமையா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குது. நம்மளுடைய மூட்டுக்கள்ல தசைகள்ல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் சீரா பாயுது. நம்மளோட உடம்புகள்ல எங்கேயுமே வந்துட்டு நோய்க்குண்டான இன்ஃபெக்ஷனை பரப்பக்கூடிய விஷயங்கள் தேங்காம இந்த சூரிய நமஸ்காரம் வந்து நமக்கு உள் உறுப்புகளுக்குமே வந்து நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்குது. சூரிய நமஸ்கார பயிற்சியை எப்படி பண்ணலாம், எவ்வளோ வாட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய வயது உடல்நிலையை கொண்டு நல்ல முறையில பயிற்சி பண்ணணும். மினிமம் ஒரு 3 செட்ல இருந்துட்டு ஒரு 12 செட் வரைக்கும் தினமும் நம்ம பயிற்சி பண்ணா போதும். நாம வந்து தட்பவெட்ப நாடுகள்ல இருக்கிறவங்க அதிகமா அளவுக்கு மீறி பயிற்சி பண்ணக்கூடாது, ஏன்னா உள் உறுப்புகள் சூடாயிடும். நம்ம உடல் நிலைக்கும் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி சூரிய நமஸ்காரத்தை அதிகபட்சமா ஒரு 6 முறையாவது தினமும் பயிற்சி பண்றது உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும், நோய்களை அண்ட விடாது, புத்துணர்வு கொடுக்கும். தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் ஒரு மிகப்பெரிய அருமருந்து. இந்த பயிற்சியை நாம தினமும் பயிற்சி பண்ணலாம். அடுத்து வஜ்ராசனா. இந்த வஜ்ராசன

பட்டணத்துல ஒரு ஆள்னால உட்கார முடியுது அப்படின்னா அவங்க அவங்களுடைய கால் மூட்டுகள், அதாவது உடம்பினுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆரோக்கியமா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் எந்த பயிற்சியும் என்னால செய்ய முடியாது, ஆனா என்னால வஜ்ராசனத்துல உட்கார முடியுது அப்படின்னா பாதத்துல இருந்து இடுப்பு வரையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இடுப்பு வரையும் இருக்க பகுதி நல்லா இருக்குனாலே அதுக்கு மேல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பகுதிகள் ஆரோக்கியமா இருக்கும் போது உங்களுடைய முதுகுத்தண்டு சீரா இருக்கும். முதுகுத்தண்டு சீரா இருக்கும் போது உங்களுடைய மொத்த உடம்புமே நல்லா இருக்கும். சோ வஜ்ராசனத்துல உட்கார முயற்சி பண்ணுங்க. வஜ்ராசனத்துல உட்கார முடியல, கஷ்டமா இருக்குன்னா ஒரு தலகாணியை வச்சாவது ஒரு பெட்டு மேல, உங்களுடைய கட்டில் மேல கூட மெத்த மேல உட்காந்து வஜ்ராசன பயிற்சியை நீங்க வந்து பயிற்சி பண்ணி பாருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலை மடக்கி உட்கார்றது, ஆனா உங்களால அந்த பயிற்சியை செய்ய முடியுதுன்னா முழு உடம்பினுடைய ஆரோக்கியத்தை நீங்க கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ட்டு அர்த்தம். உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும், முதுகுத்தண்டு நேரா இருக்கிறதுனால உங்களுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், செயல்திறன் நல்லா இருக்கும், நுரையீரலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனேயே உட்காரக்கூடிய ஆசனங்கள்ல வஜ்ராசனம் முதன்மையானது, அதுக்கப்புறமா வந்து சுகாசனம். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நீங்க செய்யும் போது உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும் போது தேவையில்லாத கழிவுகள் உடல்ல தங்காது, சீரான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா தாடாசனா. தாடாசனா வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த தாடாசனாங்கிறது. தாடாசனத்தை நீங்க எங்க வேணா பயிற்சி பண்ணலாம், எந்த நேரத்திலையும் பயிற்சி பண்ணலாம். இதற்கான நேரம் இப்பதான், ராத்திரி நேரத்துல தாடாசனா வந்து நான் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி கூட ஒரு தாடாசனா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தாராளமா போய் நீங்க தூங்க போலாம். தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும் போது உங்களுடைய காஃப் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான மசில்ஸ், கேஸ்ட்ரோனோமஸ் அண்ட் சோலியஸ் மசில்ஸ் வந்துட்டு புத்துயிர் பெறுது. நம்மளுடைய காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ட கால் சதை, அந்த பகுதி வந்து எப்பயும் தொய்வடையாம நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய இன்னொரு ஹார்ட் மாதிரி, அனாட்டமிக்கலா நமக்கு ஒரு ஹார்ட், ஃபங்க்ஷனலா நமக்கு மூணு ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய கால்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தினுடைய செயல்பாடுகள் சீரா இருக்கும். ரத்தத்தை மேல் நோக்கி இருதயத்துக்கு அனுப்புற அற்புதமான வேலையை இந்த காஃப் மசில்ஸ் செய்யுது. தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா செய்யும் போது இடுப்புகள்ல சதை விழாதுங்க, உடம்பு வந்து சீரா ஒரே நிலையில இருக்கிறதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ஒரு பெருமளவு உதவியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதோமுக ஸ்வானாசனா. அதோமுக ஸ்வானாசனாவை மவுண்டெயின் போஸ், பர்வட்டாசனான்ட்டு சொல்லுவாங்க. அதோமுக ஸ்வானாசனா ஒண்ணும் இல்லைங்க, நாய் போல, நாய் வந்து எப்படி குனிஞ்சு கைகளை ஸ்ட்ரெச் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுமோ அந்த மாதிரி நாமளும் குனிஞ்சு அந்த நாய் போலவே நம்ம உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த அதோமுக ஸ்வானா மவுண்டெயின் போஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மேல் உடம்பு, கை, ஷோல்டர் தொடர்புடைய மேல் உடம்பு மற்றும் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால்களும் முறையா ஸ்ட்ரெச் ஆகுது. ரெண்டு பகுதிகளுமே ஸ்ட்ரெச் ஆகிறதுனால, மசில் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ரத்தம் சீரா எல்லா பாகங்களுக்கும் பாயும். உடம்பு எனக்கு ஸ்டிஃப் ஆயிடுச்சு, அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்ட்டு நமக்கு அந்த சிரமம் இல்லாம இந்த பயிற்சியை வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா வலிகள் குறையுது, இன்ஜுரிஸ் குறையுது, அண்ட் உடம்புல வந்து காத்து தங்காது. அதோமுக ஸ்வானாசனா பயிற்சியை வந்து தினமும் வந்து ஒரு மூணு முறை நாலு முறை நீங்க வந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய எலும்புகளும் அந்த எலும்புகளோட ஒட்டி இருக்கக்கூடிய தசைகளும் சீரா இருக்கும். ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது இல்லைனா வந்து மசில்ஸ் வந்துட்டு சாக் ஆகுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. போன்ஸ் வலுவடையும், நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, உடம்புல இருக்கக்கூடிய காத்து வந்து ரிலீஃப் ஆகும், மைண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது, உடம்புல வந்து அனீசியா இருக்கு, தூக்கம் சரியா வரலன்றவங்க அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை காலையில பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடம்பு எப்பயும் ஒரு ரெஃப்ரெஷ்டா இருக்கும். உட்காந்தே வேலை பாக்குறேன் நானு, எனக்கு வந்து சரியான உடற்பயிற்சி என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் தினமும் இந்த அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை மவுண்டெயின் போஸ்ட்ல தினமும் ஸ்ட்ரெச் பண்ணாங்க அப்படின்னா அந்த முதுகு தண்டும் புத்துணர்வு பெறுதுங்க, கழுத்து பகுதி ஷோல்டர் பகுதிகளில் வலி ஏற்படுறது குறையும். இதை தாண்டி நெக்ஸ்ட் சொல்லணும்னா சேது பந்தாசனா. சேது பந்தாசனா அப்படிங்கிறது பிரிட்ஜ் போஸ், நம்ம படுத்துட்டு கால்களை மடக்கி நம்மளுடைய பட் பிட்ட பகுதியை வந்து நெஞ்சு வரைக்கும் உயர்த்துறது. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்க்கு நல்லது, இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய பாகங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அங்க வந்து ரத்தம் சீரா பாயும், கழிவுகள் எதுவும் தங்காது. அங்க என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அந்தந்த உறுப்புகள் சரியா வேலை செய்யும். அதாவது எனக்கு டைஜஷன் சரியா நடக்கல, எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெர்னியா இஷ்யூஸ் வந்து வந்துருமோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க, இல்லைன்னா வந்துட்டு எனக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம்

0: வந்துட்டு இந்த சேதுபந்தாசனா பயிற்சியை முறையா பண்ணும்போது அவங்களுடைய அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய தேக்கம் கழிவுகள் தேங்கி இருந்தா அது வெளியேறும். அண்ட் சாகிங்க வந்து முறையா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், இளமையா வந்து உணர ஆரம்பிப்போம். இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள இடுப்புல இருந்து உயர்த்தி அந்த நெஞ்சு பகுதி வந்து அப்படியே கழுத்துல வந்து வெயிட் போடுங்க. சோ நெஞ்சு பகுதி உயர்த்துறதுனால இது நம்மளுடைய நுரையீரலுக்குமே ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுக்குது. சோ நுரையீரல் வந்து இன்வெர்டடா சிரசாசனம் பண்ணா கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் இந்த சேதுபந்தாசனா பண்ணும் போதும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட். சோ கழுத்து பகுதிகளில் பிரஷர் கொடுத்து தைராய்டு கிளாண்ட தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் வந்து இந்த சேதுபந்தாசனா. இதை நீங்க அதிகமா பயிற்சி பண்ணும் போது உங்களுக்கு தைராய்டு கிளாண்டு சரியா வேலை செய்யும். தைராய்டு கிளாண்டு பல விதங்களுக்கு மெட்டபாலிசமுக்கு முக்கிய பங்கு வகிக்குது, பாடியோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது, அதுக்கப்புறமா உடம்புல வந்து எந்த விதமான மூட் ஸ்விங்ஸ் வருது, கால்சியம் வந்து உடம்புல சரியா அப்சார்ப் ஆகணும் அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்டு சரியா வேலை செய்யணுங்க. நம்மளுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளான ஓவரீஸ் வந்து சரியா வேலை செய்யணும்னாலும் உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட சரியா வேலை செய்யணும். இந்த கிளாண்ட அற்புதமா வேலை செய்ய வைக்கிறதுக்கு சேதுபந்தாசனா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து புஜங்காசனா. புஜங்காசனா வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து நீங்க தரையில தான் பண்ணணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி சர்ஜரிஸ் ஆயிருக்கு என்னால தரையில பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்க பெட்ல படுத்துக்கிட்டே கூட இந்த புஜங்காசனா பயிற்சியை தினமும் முறையா பயிற்சி பண்ணுங்க. சரியா இந்த பயிற்சியை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்டோமினல் மசில்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ டைஜஷனுக்கு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரி பீரியட் சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு, முதுகுத்தண்டு சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்குன்றவங்க முறையா புஜங்காசனாவை தினமும் பயிற்சி பண்ணும்போது நல்ல பலன் கொடுக்கும். அண்ட் நுரையீரலுக்கு நல்லா வந்து காத்து நிறைய உள்ள போகுங்க. நுரையீரலுக்குள்ள ரொம்ப ஷாலோ ப்ரீதிங் பண்றோம், சரியா மூச்சை உள்ள இழுக்கிறது இல்லை, நான் என்னோட நுரையீரல் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த புஜங்காசனா பயிற்சியை தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய காத்து உள்ள போகும், நுரையீரல் நல்லா விரிவடையும், ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த சர்விக்கல் ஸ்பான்டைலிட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த புஜங்காசனா பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களுடைய அந்த சர்விக்கல் இஷ்யூஸ்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ புஜங்காசனா பயிற்சின்றது ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் பண்ணக்கூடிய, அதாவது கட்டில் மேல கூட படுத்துட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. அடுத்து பச்சி மூத்தாசனா. இந்த பச்சி மூத்தாசனா அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பெண்டு, இதை யார் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு இடுப்புல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, முதுகுத்தண்டுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க, டிஸ்க் பல்ஜ் ஹெர்னியா இருக்கிறவங்க ஃபார்வர்டு பெண்டிங்ல வர எந்த ஒரு பயிற்சியுமே தவிர்த்துடுங்க. அதர் தென் தட் இதை வேற யாரோ யார் வேணாலும் பண்ணலாங்க. இந்த பச்சி மூத்தாசனா பயிற்சியை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிறு பகுதி நல்லா வந்து உள்வாங்கும். ஸோ இந்த பயிற்சியை பண்ணும்போது உடம்புல வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து வெளியேறும், நல்ல கசடுகள் வயிற்றுல தங்காது, அது வெளியேறும். ஸோ அப்டமன் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சி மூத்தாசனா பயிற்சி பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்ல வந்துட்டு நல்ல கசடுகளை வெளியேற்றி அங்க இருக்கக்கூடிய சுரப்பிகள் சரியா சுரக்கிறதுக்கு இந்த பச்சி மூத்தாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த சுகர் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த பச்சி மூத்தாசனா பயிற்சியை பண்ணலாம். அண்ட் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி இது, மனசு அமைதிப்படுத்தும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிந்தனை வந்து சீர்படும். அதனால இந்த பயிற்சியை முதுகுல பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்த்து மத்த யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்து வர்றது அர்த்த மச்சேந்திராசனா. இது வந்து ஒரு ட்விஸ்டிங் போஸ், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு காலை மடக்கி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாக்குறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பயிற்சியை தொடர்ச்சியா நீங்க பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு பகுதிகளில் தசை வந்து அதிகமா இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஸோ இடுப்புல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் ரிமூவ் ஆகும், அதுக்கப்புறமா வந்து நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 10 மணி.

0: நேர்களே பண்பலையில் இனி நாம் இணையலாம். உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டி தஞ்சாவூர் மருத்துவ அதிகாரி டாக்டர் பி குருநாதன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியோடு. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
2: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
4: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
4: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைக்கி வந்து ஒரு மகத்தான நாள் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னா, ஒரு சேவை மனப்பான்மையோட, ஒரு தன்னலம் கருதாமல், பொதுநலத்தோட, பிறருடைய உயிர் தொடர்பான ஒரு விஷயத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இரத்த தானம். அந்த இரத்த தானத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் உலக அளவில் இன்றைக்கி இரத்த தான கொடையாளர் தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது. இந்த தினத்தில் இரத்த தானம் எப்படி செய்யலாம், இரத்த தானம் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். மருத்துவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தஞ்சாவூர் ரத்தம் தொடர்பான மருத்துவ அதிகாரி டாக்டர் பி குருநாதன் அவர்கள் தான் இன்றைக்கி நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறாங்க. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெற நீங்கள் அழைக்கலாம். சொல்லி 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2311 2 3 1 2 9 9 5 8 0 அலைபிசி எண் 9 5 6 6 4 2 7 2 3 1 இந்த எண்ணுக்கும் நீங்கள் அழைக்கலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு மருத்துவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சார். இரத்த தானம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் நேயர்களுக்கும் இருக்கலாம், அவங்களும் கூட இணைப்பில் வருவாங்க. வந்து இந்த இரத்தம் அப்படின்னா அதை பற்றின ஒரு பொதுவான, அதாவது புரிதல்கள் நிறைய இருக்கும். இந்த குரூப்பு அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இரத்தம் அப்படிங்கிறது நம்ம உடலில் என்ன விஷயத்தை செய்யுது அப்படிங்கிறத சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார்.
6: இரத்தம் என்பது பிளாஸ்மா என்ற நிறமற்ற திரவம், ஒரு மனிதனின் உடல் 4.5 பெண்களுக்கு 4.5 லிட்டர் தண்ணி, ஆண்களுக்கு சுமார் 5.5 லிட்டர் தண்ணி கேக்கு.
0: இந்த இரத்தத்துடைய செயல்பாடு நம்மளுடைய உடலை பொறுத்த வரைக்கும் என்ன சார், அது என்ன ஆக்சிஜனை கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன் டாக்டர் கொஞ்சம்.
6: இட் கேரிஸ் ஆக்சிஜன் அண்ட் அதர் வேரியஸ் ஹார்மோன்ஸ் டு தி ஆல் தி பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, எஸ்பெஷலி செல்ஸ். எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனையும் ஹார்மோன்ஸ் மற்றும் ப்ரோட்டீன்ஸ் எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு திரவமாக இருக்கிறது.
0: இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார், இந்த இரத்த தானம் அப்படிங்கிறது அவசர நேரங்களில் மருத்துவமனைகளிலிருந்து இரத்தம் தேவை அப்படிங்கிற அழைப்பு நம்ம நிறைய வருது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே எல்லா மருத்துவமனைகளிலும் இரத்த வங்கி அப்படிங்கிறது செயல்பட்டுருக்கு. ஒரு பக்கம் இரத்த தானம் அப்படிங்கிறது வங்கிகளில் சேகரிக்கப்பட்டு நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டாலும், இதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி நம்ம உணரலாம் டாக்டர், இந்த இரத்த தானத்துடைய முக்கியம், அதோடய அவசியத்தை ஒருத்தர் உணரணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? இரத்த
6: தானம் என்பது இப்போ ரத்தம் என்பது மருந்து கடையில் மெடிக்கல் ஷாப்ல பார்மசியில் போய் நாம வந்து அதை வாங்க முடியாது. இது வந்து ஆர்டிஃபிஷியலா தயார் பண்ண முடியும். இது வந்து உயிர் காப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இது வந்து டோனர்ஸ்களிடம் வந்து தானமாக கொடுத்து முக்கியமான நேரங்கள், அதாவது எமர்ஜென்சி டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் போன்ற ஒரு நோய், ஒரு பிரச்சனை, ஒரு ஒருவருக்கு வந்து ஆட்சி ஏற்பட்டு

0: அதிக ரத்தம் இயற்கை. பிறகு அவர்களுக்கு வந்து இன்டர்னல் ப்ளீடிங் என்று சொல்லக்கூடிய ஸ்பிளீனிங் ரப்சர், லிவர் ப்ளீடிங். ஸோ இது போன்ற தருணங்களில் அவர்களுடைய பிபி குறைந்து அவர்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் ஸோ இரத்த தானம் வந்து மிகவும் முக்கியம். இந்த இரத்தத்தை வைத்துதான் அந்த நோயாளிக்கு அவர்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த பணியை நாங்கள் செய்ய முடியும். ஆகவே இரத்த தானம் மிக மிக முக்கியமாகும்.
1: நீ இப்போ ஒரு நேர் இணைப்பில் வந்திருக்காங்க டாக்டர், அவங்க கிட்ட பேசலாம். வருக, வணக்கம். அவங்களுடைய அந்த நேருடைய இணைப்பு அப்படிங்கிறது நினைவு தெரியல, துண்டிக்கப்பட்டிருக்க. அடுத்த நேர், வருக, வணக்கம். நேரே இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். மருத்துவரையா கிட்ட நீங்கள் பேசலாம். ஹலோ,
0: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க. கத்திரிப்பள்ளத்துலேருந்து பாக்யராஜ் பேரன் சார்.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர் சார்.
1: டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகத்தை கேளுங்க.
2: ஹலோ.
0: ஆ, சொல்லுங்க சார். வணக்கம்.
2: நம்ம இப்போ ரத்த தானம் பண்ணுறோம் சார். எத்தனை மாதம் சார் மறுபடி ரத்த தானம் பண்ணலாம்?
1: அவங்களுடைய இணைப்பு என்ன துண்டிக்கப்பட்டு டாக்டர், பொதுவாக எத்தனை கால என்ன கால இடைவெளியில் இந்த ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு அந்த நேர் கேட்டிருந்தாங்க.
0: தகுதியில் ஆண்கள் ஒவ்வொரு 3 மாதம் இடைவெளியிலும், தகுதியில் பெண்கள் ஒவ்வொரு 4 மாதம் இடைவெளியிலும் தானம் செய்யலாம்.
1: சரி டாக்டர், அடுத்த நேர் இணைப்பில் வராங்க. வருக, வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
3: நாகூர்ல இருந்து முகமது ஜலீல்.
1: ஜலீல் ஐயா, சொல்லுங்க. மருத்துவர் ஐயா கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் நீங்க.
3: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம். வணக்கம். சரி.
3: அதாவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் வந்து ரத்த தானம் செய்யலாமா சார்?
0: சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இன்சுலின் எடுத்துக்கொள்பவர்கள் ரத்த தானம் செய்யக்கூடாது. மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் ஒரு 4 வாரங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து அதே போல் சாப்பிட்டு அதில் மாற்றம் செய்யவில்லை என்றால் கட்டாயம் ரத்த தானம் செய்யும்
3: சார். மற்றொரு கேள்வி சார், ஆஸ்துமா நோயாளிகள் வந்து ரத்த தானம் செய்யலாமா சார்? அது வாய்ப்புக்கு நன்றி சார். நான் ரெடி கேட்டுக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: ஆஸ்துமா நோயாளிகள் ரத்த தானம் செய்யலாமா அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டிருக்காங்க டாக்டர்.
0: ஆஸ்துமா நோயாளிகள் வந்து கிரானிக் அப்செப்டிவ் பல்மோனரி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய மிகவும் கடுமையான ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அது வந்து செய்யவுடைய தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த அட்டாக் என்பது எப்போது வேணாலும் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால்
2: காரைக்கால் வாழ்த்துக்கள். பல விழிப்புணர்கள் ரத்த உணர்வு காரைக்கால் வாழ்நிலைக்கு வாழ்த்துக்களை
1: தெரிவிச்சுக்கிறேன்.
2: சார், எந்த வயது வரைக்கும் கொடுக்கலாம்? நான் கிட்டத்தட்ட 39 வருட பணிவரில் 31 முறை நான் கொடுத்துருக்கேன். இப்ப என்னுடைய வயது 66. எந்த வயது வரைக்கும் ரத்த தானம் பண்ணலாம் சார்? எனக்கு இந்த வயதை காண காட்டுறாங்க. அடுத்தது, ஒரு மனிதனில் எத்தனை மணி நேரம் தெரிஞ்சணும் சார்? ஹலோ. அதாவது ஒரு எத்தனை வயது வரைக்கும் கொடுக்கலாம் சார் ரத்தம்? அதே மாதிரி ஒரு மனிதன் உடம்புல இருந்து எடுத்த ரத்தத்தை எத்தனை மணி நேரத்துக்குள்ள அடுத்த மனிதனுக்கு உள்ள செலுத்தணும் சார்? இதுக்கு அவங்க என்னென்ன நோய் இருந்தால் நம்ம அந்த ரத்தத்தை கொடுக்க கூடாது? இந்த 3 கேள்விகள் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார். நான் வானொலியில
0: கேட்டுக்கிறேன்.
1: அதாவது டாக்டர், எத்தனை வயது வரைக்கும் ரத்த தானம் செய்யலாம்?
0: 65 வயது வரைக்கும் ரத்த தானம் செய்யலாம். 65 வயது வரைக்கும் ரத்த தானம் செய்யலாம்.
1: ஆஹா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எடுத்த ரத்தத்தை எவ்வளவு நேரத்துக்குள்ளார இன்னொரு நோயாளிக்கு பயன்படுத்தும்? இது மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் தான், இருந்தாலும் கூட நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. எத்தனை மணி நேரத்துக்குள்ளார அந்த ரத்தத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது அவங்களோட கேள்வி.
0: ரத்தம் எடுத்த உடனே அதை வந்து என்ன செய்யணும் என்றால் ஒரு மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வைத்து விடும். ரூம் டெம்பரேச்சரில் வைத்த பிறகு அதை வந்து காம்பனன்ஸாக பிரிப்போம். 3 காம்பனன்ஸாக பிரிக்க வேண்டும். ஆர்பிசிஸ், platelet concentrate, fresh frozen plasma.

மூன்று பகுதிகளாக பிரிக்கணும். பிரித்து அதை வந்து ஆர்பிசி வந்து பேக்கட் ஆர்பிசி வந்து 42 நாள் நாட்கள் வரைக்கும் அதை நாம் பிரிட்ஜில் வைக்கலாம். பிளேட்லெட் கான்சென்ட்ரேட்டை 5 நாட்கள் வரைக்கும் ஒரு வருடம் வரைக்கும் -80 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு வருடம் வரைக்கும் நாம் வைத்து அதை

0: ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மாவை ஒரு வருடம் வரைக்கும் -80 டிகிரி சென்டிகிரேட்டில் ஒரு வருடம் வரைக்கும் நாம் வைத்து அதை எப்பொழுது வேண்டாம்
1: பயன்படுத்த. மூன்றாவதாக நிறைவான உங்களுடைய கேள்வி என்னென்னு டாக்டர் அப்படின்னு நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, டிவி இருக்கிறவங்க வந்து கொடுக்கக்கூடாது, அது மாதிரி சுகருக்கு வந்து இன்சுலின் எடுத்துக்கிறவங்க கொடுக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி மற்ற நோய்கள் என்னென்ன நோய்கள் இருக்கிறவங்க ரத்த தானம் செய்யக்கூடாதுங்கிற கேள்வியும் அவங்க கேட்டிருந்தாங்க டாக்டர்.
0: இதோ இதோ தெளிவான பதில் சொல்லுவேன். 18 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள், 65 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் ரத்த தானம் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், 45 கிலோவுக்கு கீழ் உள்ளவர்கள் ரத்த தானம் செய்யக்கூடாது. ரத்த அழுத்தம் மிகவும் அதிகமாக உள்ளவர்கள் ரத்த தானம்
1: செய்யக்கூடாது.
0: ஏற்கனவே ரத்த தானம் செய்த ஆண்கள் 3 மாதத்திற்கு முன் செய்யக்கூடாது. ஏற்கனவே ரத்த தானம் செய்த பெண்கள் 4 மாதத்திற்கு முன் செய்யக்கூடாது. ஜுரம் வந்து ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் எடுப்பவர்கள் 14 நாட்களுக்கு ரத்த தானம் செய்யக்கூடாது. சிறிய அறுவை சிகிச்சை செய்தவர்கள் 6 மாதம் ரத்த தானம் செய்யக்கூடாது. பெரிய மேஜர் சர்ஜரி என்று சொல்லக்கூடிய பெரிய அறுவை சிகிச்சை செய்தவர்கள் 1 வருடம் ரத்த தானம் செய்யக்கூடாது. மலேரியா ஜுரம் வந்து அதை ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டவர்கள் 3 மாதங்களில் ரத்த தானம் செய்யக்கூடாது. பெண்கள் கருவற்றிருக்கும் போதும் தாய்ப்பால் ஊட்டும் போதும் மாதவிடாயின் போதும் ரத்த தானம் செய்யக்கூடாது. கருச்சிதை செய்து கொண்ட பெண்கள் 6 மாதம் ரத்த தானம் செய்யக்கூடாது. டைஃபாய்டு காய்ச்சல் வந்து குணமடைந்தவர்கள் ஓராண்டு வரைக்கும் ரத்த தானம் செய்யக்கூடாது. மயக்க மருந்து செலுத்தப்பட்டு கற்களில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மற்றும் பயில் எடுத்தவர்கள் 6 மாதத்திற்கு ரத்த தானம் செய்யக்கூடாது. மஞ்சக்கால் மாதம் வந்து அந்த வைத்தியம் செய்து கொண்ட பிறகு 1 ஆண்டு ரத்த தானம் செய்யக்கூடாது. வெறிநாய் கடித்து தடுப்பூசி செலுத்தியவர்கள் 1 வருடம் ரத்த தானம் செய்யக்கூடாது. நோய் வந்து ரத்தம் செலுத்திக் கொண்டவர்கள் அவர்கள் 1 வருடம் ரத்த தானம் செய்யக்கூடாது. பச்சை சித்தியவர்கள், அக்குபஞ்சர் சிகிச்சை மேற்கொண்டவர்கள், காதுகளில் குழு பித்தவர்கள் 1 வருடம் ரத்த தானம் செய்யக்கூடாது. டிவி என்று சொல்லக்கூடிய காசநோய் வந்து குணமடைந்தவர்கள் 2 ஆண்டுகள் ரத்த தானம் செய்யக்கூடும்.
1: பரவாயில்ல டாக்டர்.
0: இருதய நோய் உள்ளவர்கள் செய்து கொண்டவர்கள், நாள்பட்ட சிறுநீரக நோய் உள்ளவர்கள், நாள்பட்ட உடல் நோய் உள்ளவர்கள், சர்க்கரை இன்சுலின் மூலம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவர்கள், வலிப்பு நோய் உள்ளவர்கள், ஹைப்பர் தைராய்டு என்று சொல்லக்கூடிய தைராய்டு அதிகமாக பிறக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் ஆயுள் காலம் ரத்த தானம் செய்யக்கூடும். அதே போல எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, பாலியலை நோய்கள் ஆயுள் காலம் ரத்த தானம் செய்யக்கூடும். பிற நாடுகளுக்கு பயணம் செய்து திரும்பியவர்கள் 4 மாதங்கள் வரை ரத்த தானம் செய்யக்கூடும். டெங்கு, சிக்கன் குனியா போன்ற நோய்கள் வந்தவர்கள் குணமடைந்த பிறகு 6 மாதங்கள் ரத்த தானம் செய்யக்கூடாது.
1: நன்றி டாக்டர்.
0: தட்டம்மை நோய் வந்து குணமடைந்தவர்கள் 2 வாரம் ரத்த தானம் செய்யக்கூடும். அதே போல பல பெண்களுடன் உறவு வைத்திருப்பவர்கள், ஆண் ஓரின் சேர்க்கையாளர்கள், பாலியல் தொழிலாளர்கள், போதை மருந்து பழக்கம் உள்ளவர்கள், இவர்கள் ஆயுட்காலம் முழுவதும் ரத்த தானம் செய்யக்கூடும். சோ இவைகள்லாம் வந்து யாரும் ரத்த தானம் செய்யக்கூடாதவர்கள் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டாக நான்
1: நன்றி டாக்டர். கண்டிப்பா ஆமா, கண்டிப்பா நல்ல ஒரு தகவலை தந்திருக்கிறீங்க. கண்டிப்பா கேட்ட நேரில் என்னென்னலாம் இருந்தால் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
3: ஆரோக்கியம் காக்கும்
4: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
3: ஆரோக்கியம் காக்கும்
4: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
3: ஆரோக்கியம் காக்கும்
4: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது உலக ரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோட தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையோட மருத்துவ அதிகாரி டாக்டர் பி. குருநாதன் அவர்கள் நம்மோட

0: நெஞ்ச நேரலையில் இரத்த தானம் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறாங்க. குறிப்பாக யார் யாரெல்லாம் செய்யலாம், யார் யாரெல்லாம் செய்யக்கூடாது, என்ன அளவில் இருந்தால் நம்ம செய்யலாம், எவ்வளோ கால இடைவெளியில் செய்யலாம் அப்படின்னு பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு விரிவான விளக்கத்தை தந்தாங்க. அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, யார் அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஜெயராம் சார், கும்பகோணம். பாலு
0: சொல்லுங்க. பாலு ஐயா, சாருக்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம்.
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
1: நானும் ஒரு முன்னாள் குருதி கொடையாளர் தான், ஒரு 10 முறை தானம் பண்ணிருப்பேன். ஒரு சிறுநீரக தானம் பண்ணதால என்னோட டாக்டர் வந்து நீங்க இந்த ரத்தானம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சொல்லிட்டாரு. ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் மக்கள் வந்து ஏதோ ஒரு பயம் இருக்குல்ல டாக்டர், அதே தெரியல. ஏன்னா இப்ப வந்து அன்னதானம் பண்ணா பொருளாதாரம் வேணும், மற்றபடி உடல் தானம் கண்தானம் பண்ணா இறந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஆனா இந்த ரத்த தானம் ஊர்ன்னு தெரிஞ்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. யாரும் ஒரு ரத்தானம் பண்றதுக்கு முழுமையா 100% வள்ளிங்களே, அதுக்கான ஒரு தண்ணீர் விளக்கத்தை வந்து நீங்க வானொலியில கொடுங்க டாக்டர், நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி ஜெயராமன் சார்.
0: நன்றி, நன்றி மாலையா.
2: ரத்தானம் கொடுப்பவர்கள் வந்து என்ன, அவங்க சில இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உடல் வந்து நம்ம ரத்தம் கொடுத்த பிறகு உடல் பலவீனம் அடைந்துவிடுமோ என்று அவர்களுக்கு ஒரு அரிய உணர்வு இருக்கிறது. இதெல்லாம் தேவையில்லை. அதே போல அதிக ரத்தத்தை உடலிலிருந்து எடுத்து விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கிறது. அச்சமும் தேவையில்லை. உடலில் ஊசி செலுத்துவதால் நோய் தொற்று ஏற்படுமோ என்ற பயமும் இருக்கிறது. அந்த பயமும் அவர்களுக்கு தேவையில்லை. அதே போல நீண்ட நேரம் ரத்தம் எடுப்பதற்கு நீண்ட நேரம் எடுத்துக் கொள்வார்களோ என்ற அந்த அச்ச உணர்வு அதுவும் தேவையில்லை. அதே போல ரொம்ப அதிகமான வலி இருக்குமோ, அந்த பெரிய ஊசி ஊசி எடுக்கும் போது அதிக வலி இருக்குமோ என்று அவர்கள் பயப்படுவார்களோ அந்த பயமும் தேவையில்லை. வெஜிடேரியன் உணவு சாப்பிட்டவர்கள், அதாவது சைவ உணவு சாப்பிட்டவர்கள் தாங்கள் வந்து கொடுக்க முடியாது என்று நினைக்கிறார்கள், அது போன்ற அச்சமும் தேவையில்லை. பிளட் சென்டருக்கு வந்த உடனே அவர் வந்து மருத்துவருடைய கண்காணிப்பில் இருப்பார். 45 நிமிடங்களில் எல்லாம் முடிந்து அவர் வந்து ரத்தம் எடுக்கிறதுக்கு 4 நிமிடங்கள்லிருந்து 8 நிமிடங்கள் வரை தான் ஆகும். ஸோ அந்த 45 நிமிடங்களும் அவர் டாக்டருடைய மேற்பார்வையில் தான் இருப்பார். அதனால் அவர் திடீர் கூட அஞ்சவோ பயப்படவோ தேவையே இல்லை. ஸோ இதன் மூலம் இதை வந்து நீங்க கேட்கிற எல்லாரும் நீங்க நெல் உணர்ந்து
3: தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
4: ஆரோக்கியம் காக்கும்
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
4: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி
5: மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 உலக இரத்த தான தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடைய தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையுடைய மருத்துவ அதிகாரி டாக்டர் பி குருநாதன் அவர்களும் நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சிட்ருக்கிறாங்க. சந்தேகங்களை கேட்க நேர்களை இப்போது அழைக்கலாம். சொல்லி 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2311 2311 2999 580 அலைபேசியின் 9564672 7 இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
6: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார் ஐயா.
6: டாக்டர் சாருக்கும் வணக்கம். ஐயா எனக்கு வந்து ரத்த அழுத்தம் இருக்குங்க ஐயா. நான் வந்து மாசம் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இருந்தாலும் கூட நான் வந்து ரத்த தானம் கொடுக்கலாமா, அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மது அருந்துறாங்கல்ல, அவங்க வந்து மது அருந்தி விட்டு எத்தனை மணி நேரம் சென்று அவங்க வந்து ரத்தம் கொடுக்கலாம், அல்லது அவங்க கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
0: ஆ நன்றிங்க, நன்றி ஐயா. வானொலியில சொல்லுவாங்க, கேட்டுங்க. நன்றி,
6: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: பிளட் பிரஷர் என்று சொல்லக்கூடிய ரத்த கொழுப்பு இது வந்து கண்ட்ரோல்ல இருக்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து ரத்த தானம் செய்யணும். மது அருந்திவிட்டு இரத்த தானம் செய்யலாம் என்று கேட்டிருக்கேன். மது அருந்தவர்கள் 24 மணி நேரம் இரத்த தானம் செய்யப்படும். 24 மணி நேரம் கழித்துதான் இரத்த தானம் செய்ய வேண்டும். நன்றி.
0: நன்றி, நன்றி டாக்டர்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
4: ஆரோக்கியம் காக்கும்
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேயர் வராங்க டாக்டர், அவங்க கிட்ட பேசலாம். வருக, வணக்கம்.

0: வணக்கம். பாபு ராஜபுரத்திலிருந்து முகமது இக்பால் ஐயா, சொல்லுங்க உங்களுடைய கேள்வியை டாக்டர் ஐயா கிட்ட கேளுங்க.
1: இருவருக்கும் வணக்கம். டாக்டர் ஐயா கிட்ட பேசுறோம் சார். ஹலோ,
0: உங்களோட கேள்வியை கேளுங்க.
1: செயற்கை முறையில் ரத்தம் முடியாது சொன்னாங்களே, தென்கட்சியார் வந்து ஒருத்தர் இது ரத்தப்பொடி தயார் பண்றாங்க, அது வெளிநாட்டில் 72 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி சார்ட்ட கேட்கணும்.
0: இல்லை, செயற்கை முறையில் ரத்தம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு வெளிநாட்டில் ஏதோ ஒரு தகவல் நேரத்தில் கேட்டிருக்காங்க, அதை பத்தி கேட்கறாங்க. நீங்க ஆராய்ச்சியில அளவுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி முகமது இக்பால். டாக்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பாக ஒரு யூனிட் ரத்தம் எடுத்தா அது என்ன என்ன எத்தனை பேருக்கு பயன்படும் டாக்டர்? அது
2: தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய் ஆரோக்கியம் காக்கும்
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீயர் வருக, வணக்கம். சீர்காழி புதுப்பட்டினத்துல இருந்து
4: பொன்னப்பன்.
0: பொன்னப்பன், சொல்லுங்க உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க.
4: நமக்கு வயசான காலத்துல 65 வரைக்கும் நீங்க வந்து ரத்த தானம் கொடுக்கலாம்னு சொல்லிருக்கீங்க. அந்த வயசு வரைக்கும் நம்ம வந்து ரத்த தானம் கொடுத்தோம்னா பிளட் உற்பத்தி நல்லா இருக்குங்களா?
5: 65 வரைக்கும் நீங்கள் ரத்த தானம் தாராளமாக செய்யலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ரத்தம் அதுல வந்து பிளாஸ்மா என்ற பகுதி வந்து 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்கு உங்கள் உடம்பை ஊறிவிடும். அதே போல ஆர்பிசி வந்து 4 வாரங்களுக்கு உங்கள் ஆர்பிசி ஊறிவிடும். பிளேட்லெட்ஸ் வந்து சில நாட்களில் உங்களில் அந்த பழைய நிலைமைக்கு ஊறிய நார்மல் நிலைக்கு வந்துவிடும். ஆகவே 65 வயது வரைக்கும் தாராளமாக
0: என்ன பயம் இருக்கு நேர்களுக்குன்னா, ஒரு வாட்டி கொடுத்துட்டோம்னா உடம்பு ரொம்ப வீக் ஆகி போயிடும், உடனே நம்மளுக்கு சோர்வு வந்துடும், அதுக்கப்புறம் நம்மளால முடியாது அப்படிங்கிற பயத்தில் குடும்ப உறுப்பினர்களே கூட தங்களுடைய உறவுகளுக்காக ரத்தம் கொடுக்க தயங்குறாங்க. இது வந்து கொடுக்கப்பட்ட ரத்தம் உடம்புல திரும்பி வந்து அது ரெசியூம் ஆகிறதுக்கு எவ்வளோ டாக்டர் ஆகும், எவ்வளோ காலகட்டம் ஆகும்?
5: இது ரத்தம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பெண்களுக்கு 4 மீட்டர் அறிவிலையும் ஆண்களுக்கு 5.5 மீட்டர் அறிவிலையும் இருக்கிறது. அதில் வந்து 10% குறைவாக உள்ள ரத்த அளவே தான் நாங்கள் இருக்கோம். சுமார் 350 ml என்ற அளவிலே அல்லது 450 ml என்ற அளவிலேயும் இருக்கும். சோ அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அச்சப்பட தேவையில்லை. ரத்தம் எடுத்த பிறகு புது செல்ஸ் நியூ செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். இரண்டாவது, அந்த டோனர் அந்த ரத்த தானம் செய்யறவர்களுக்கு ஒரு 3 உயிர்களை காப்பாற்றுகிறோம் என்ற அந்த சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்படும் பொழுது கட்டாயம் ஆகும் அந்த ரத்த தானம் செய்வதை மகிழ்ச்சியுடன் தான் செய்வார்களே உள்ளது. அதே போல வந்து டாக்டருடைய கண்காணிப்பில் தான் அந்த ரத்த தானம் ரத்தம் பெறப்படுகிறது. சோ ஆகவே துளி கூட பயமோ ஒரு அச்சமோ தேவையில்லை. ஆகவே தாராளமான ரத்த தானம் செய்யலாம்.
0: கண்டிப்பா இந்த நாள்ல நீங்க கொடுத்துக்கக்கூடிய இந்த அறிவுரை அப்படிங்கிறது பலருக்கும் தயக்கத்தை போக்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேசலாம் டாக்டர், இணைப்பிலே இருங்க.
2: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
6: ஆரோக்கியம் காக்கும்
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உலக ரத்த தான கொடையாளர் தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
7: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
7: வணக்கம் சார், நான் முள்ளங்குடியிலேருந்து பேசுறேன் சார்.
0: முள்ளங்குடியிலேருந்து உங்களுடைய பேர் சொல்லுங்களேன்.
7: முள்ளங்குடி மாரியப்பன் சார்.
0: மாரியப்பன் ஐயா, உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் சார் கிட்ட கேளுங்க.
7: சார், என்னுடைய கேள்வி வந்து ஒரு மனுஷனுக்கு சராசரி எவ்வளவு ரத்தம் இருக்கணும், அந்த ரத்தம் இருந்தா எவ்வளவு கொடுக்கலாம்,
8: ரத்தம் இருக்கிறவங்க எவ்வளவு ரத்தம் இருக்கிறவங்க செய்ய முடியும்.
0: நீங்க நிகழ்ச்சி

0: தொடர்ந்து கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். சார் முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கணும், இருந்தாலும் கூட மீண்டும் உங்களுக்காக மறுபடி சொல்கிறாங்க, நீங்கள் வானொலியில் கேட்டுங்க. நன்றி. ஆ, இது நல்ல கேள்வி. இதுக்கு சேர்த்தே சார் பதில் சொல்லுவாங்க, வானொலியில் கேட்டுங்க. நன்றி நன்றி.
1: அவர் கேட்ட முதல் கேள்வி வந்து, பெண்களுக்கு வந்து 4000 லிட்டர் அளவிலே இரத்தம் இருக்கும், ஆண்களுக்கு 500 லிட்டர் அளவிலே இரத்தம் இருக்கும். அதனால வந்து அவர்கள் வந்து 10%க்கும் குறைவான இரத்தத்தை தான் இரத்த தானம் செய்யும்போது நாங்கள் எடுப்போம். சோ அவரே அவர் கூட அச்சப்பட தேவையில்லை.
0: அதாவது ரத்தம் சிலருக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க டாக்டர்.
1: அதே போல 12.5 அதற்கு மேல் இருப்பவர்களிடமும் ரத்தத்தை தானமாக நாங்கள் பெறோம், அதற்கு கீழ் உள்ளவர்களிடம் ரத்த தானம் பெற மாட்டோம். இன்னொரு
0: நேயர் இணைப்புல வராங்க டாக்டர், பேசலாம், இருங்க. வருக, வணக்கம்.
2: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்தீங்க
2: சார்? நான் மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க ஐயா.
2: பார்த்திபன் சார்.
0: சொல்லுங்க பார்த்திபன் ஐயாவுக்கு என்ன சந்தேகம், டாக்டர் சார் கிட்ட கேளுங்க
2: சார். இப்ப இன்னைக்கு உலக ரத்த தான தினத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க?
0: ஆமா.
2: சரிங்க சார். இப்ப இந்த எல்லாருக்கும் வந்து இந்த ஹீமோகுளோபின் அளவு வந்து எவ்வளவு சார் இருக்கணும், அது தெரிஞ்சுக்கணும்.
0: இருக்கிறவங்கள்ட்ட பெறுவாங்க.
2: அந்த ரத்த தானம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஃபுட் வந்து அவங்க எடுத்துக்கணும் சார்?
1: அவங்க வந்து நல்ல ஹெல்தி ஃபுட், நல்ல ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கணும். அதே போல வந்து பேரிச்சம்பழம், அந்த ரத்தம் அதிகமா மூலப்படுற வரையில பேரிச்சம்பழம், பழங்கள், 26 நேரத்துக்கு தண்ணீர் நிறைய குடிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இது போன்ற செயல்கள் அவங்க செய்ய வேண்டும். அதே போல இந்த எடுத்த ரத்தத்தில் இருந்து பிளாஸ்மா வந்து 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரத்துக்குள் ஊறி கிடைக்கும். இந்த உடனே இந்த ரத்தத்தை பிளாஸ்மாவை அதிகரிச்சுவிடும். அதே போல ஆர்பிசிக்கள் 4 வாரங்களிலிருந்து 8 வாரங்களுக்கு கோல் மேடம் என்று சொல்லக்கூடிய எலும்பு மருத்துவம் இருந்து அந்த செல்கள் புது செல்கள் உருவாகிவிடும். அதே போல
0: கண்டிப்பா அந்த நேருடைய சந்தேகம் அப்படிங்கிறது போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர். இணைந்திருங்கள், இன்னும் பேசலாம். காரைக்கால் பண்பலை 100.3 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலக ரத்த தான கொடையாளர் தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோட தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையோட மருத்துவ அதிகாரி டாக்டர் பி குருநாதன் அவர்கள் நேரலையில் நமக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சியின் அப்பகுதி உங்களுக்கு வழங்கியோர் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
3: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
4: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
5: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
6: ஆரோக்கியம் காக்கும்
7: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: நேரம் காலை 10:30. பண்பலையில் தொடர்ந்து நம் இணையம் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை விழுங்கும் உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் இனி வரும் இப்பகுதி உங்களுக்கு வழங்குவோர் மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
3: மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
4: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
5: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
6: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
7: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரத்த தானத்தை ஒட்டிய பல்வேறு நேர்களுடைய சந்தேகங்களுக்கு டாக்டர் பி குருநாதன் அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளவு நம்ம உடம்புல ரத்தம் இருந்தால் நம்ம தானம் செய்யலாம், எந்த வகையான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு பல்வேறு வகையான நேயர்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, அவங்க என்ன கேட்க போகிறாங்க.

0: அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ,
0: சமணர் கோவிலேருந்து குணசேகர் ஐயாவா? சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது ரத்த வகையில பல வகை இருக்கும் போதும், ஒரு குடும்பத்துல உள்ள 5-6 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க, யாருக்காச்சும் ஒரு பாதிப்புனா அவங்க மத்த அதுல சேர மாட்டேங்குது. இந்த பாகுபாடுக்கு அடிப்படை காரணம் என்ன? ரெண்டாவது வந்து ரேர் குவாலிட்டின்னு சொல்றாங்கல்ல, ஓ குரூப், அது வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிக அளவு பிரிக்காசனா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. விளக்கம் சொல்லுவீங்க கேட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.
0: குணசேகர் ஐயா வானொலியில கேட்டுங்க, ஐயா விளக்கம் சொல்லுவாங்க.
2: ஒவ்வொரு குரூப்புக்கும் ஸ்பெசிபிக்கான ஒரு ஆன்டிஜன் இருக்கிறது. ஆகவே ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப்போட சேராது. ஆனால் ஓ நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த குரூப் வந்து மற்ற எல்லா குரூப்புமே பொருந்தும். ஒருவருக்கு எது பொருந்தவில்லை என்றால், எதுவும் இந்த அவர்களுடைய குரூப் ரத்தம் கிடைக்கவில்லை என்றால், ஓ நெகட்டிவ் பிளட் அதை செலுத்தி அவர்களுடைய அந்த
0: எல்லா வகை ரத்தத்துடைய இதையும் அந்த ஓ நெகட்டிவ் அப்படிங்கறது பூர்த்தி பண்ணும்.
2: இன்னொரு
0: கேள்வி கேட்டாங்களா டாக்டர் அவங்க? என்ன அதாவது ரத்தத்தை ஏன் அதிகமாக நம்ம தேவைக்கு ஏற்றதுக்கு அந்த மாதிரி நம்ம சேமித்து வைக்கிறது இல்லை? குறிப்பாக ஒரு பிளட் குரூப் ரொம்ப ரேராக இருக்குது அப்படின்னா அதோடைய தேவை அதிகரிக்கும் பொழுது நம்ம அலையிறோம், அந்த நேரத்தில் ஏன் அதை சேமித்து வைக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாங்க டாக்டர்.
2: ரத்தம் வந்து ரத்த குரூப் சென்டரில் வந்து நிறைய சேமித்து வைக்கப்படுகிறது. ஸோ அவருக்கு வந்து அந்த அதை பற்றி அவருக்கு தெரியாதுதான் கேட்குறேன். அவர் வந்து ரத்த வங்கியில் ரத்த சென்டர் பிளட் சென்டரில் அளவுக்கு தேவையான அளவுக்கு உள்ள ரத்த வாய்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டு எமர்ஜென்சி காலத்துல வந்து எல்லாருக்குமே மக்கள் காக்கும் வகையில அது பயன்படுத்தப்படுது. இந்த இதன் மூலம் நான் உங்களுக்கு நோயர்களுக்கும் இந்த டோனர் செய்யறதுக்கும் நான் கொடுக்க வேண்டிய ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் தாராளமாக வந்து இரத்த தானம் செய்யுங்கள். இரத்த தானம் வந்து ஒரு ஒரு ஒருவர் கொடுக்கிற ரத்தம் வந்து மூன்று பேருடைய உயிரை காக்கும் என்பதை நீங்கள் தயவுசெய்து எந்த பயமோ அச்சமோ கொஞ்சம் தேவையில்லாமல் அங்கே வந்து பிளட் சென்டர்ல வந்து எப்பவும் ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ட் பர்மனண்டா இருப்பாங்க. ஸோ அதனால அந்த டாக்டருடைய சூப்பர்விஷன்ல தான் இந்த எல்லா ப்ரொசீஜரும் நடக்கும். ஸோ அதனால நீங்க துளி கூட அச்சம் இல்லாமல் வந்து இந்த பிளட் சென்டருக்கு வந்து தாராளமான ரத்தம் செய்து நீங்களும் பயனடையலாம். நோயாளிகளின் உயிரை காப்பாற்றணும் உங்களுடைய அந்த ரத்தம் தேவைப்படுகிறது.
0: கண்டிப்பா டாக்டர், நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. என்ன அப்படின்னா, ரத்த வங்கியில எல்லாரும் கொடுக்கக்கூடிய தானமாக கொடுக்கக்கூடிய ரத்தம் அப்படிங்கறது முறையாக சேமிக்கப்படுது, நோயாளிகளுக்கு அவசர தேவைக்கு ஏற்ப வழங்கப்படுது. குணசேகரன் ஐயா கேட்ட மாதிரி ஏன் முக்கியமான ரத்தம் சேகரிக்கப்படல அப்படின்னு, இல்லை இல்லை, எல்லா விதமான ரத்தமும் சேகரிக்கப்படும். ஆனால் ஒரு வாட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது இன்னொருத்தருடைய தேவைக்கு வேணுங்கிறதுக்காக தான் நம்மள்ட்ட கேட்குறது. அதை நம்ம ஊக்கப்படுத்தணும். அடுத்தவங்கள்ட்ட வாங்கி திரும்ப வச்சோம் அப்படின்னா தான் மற்றொரு நோயாளிக்கு அது பயன்படும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான். கண்டிப்பாக எல்லா வகையான ரத்தமும் எல்லா ரத்த வங்கிகள்லேயும் இருக்கும். அவசரத்துக்கு உயிர் காக்கிறதுக்கு கண்டிப்பாக மருத்துவமனைகள் அதை பயன்படுத்துவாங்க. அதே நேரம் அதை வந்து திரும்பவும் அந்த இடத்துல வைக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது ஒரு நோயாளியாக அதோட பலனை அனுபவிக்கக்கூடிய நமக்கு இருக்க முடியும்.
2: எங்களுடைய பிளட் ஸ்டாக் குறையும் போது அவங்களிடம் போன் பண்ணி அவங்களை வர சொல்லி அவங்க ரத்த தானம் இலவச ரத்த தானத்தை பெற்று நாங்க வந்து ஸ்டாக் வந்து இம்ப்ரூவ் மேம்படுத்தி. அதனால வந்து நோயாளிகளும் டோனர்ஸும் துணி கூட இதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் சார்.
0: கண்டிப்பா டாக்டர், தொடர்ந்து பேசலாம் டாக்டர், இணைப்பிலே இருங்க.
3: 2 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
4: ஆரோக்கியம் காக்கும்
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நம்மோடு மருத்துவ அதிகாரி டாக்டர் பி குருநாதன் அவர்கள் நேரலையில் நமது கேள்விகளுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்

0: மீனாட்சி,
1: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
2: தானத்திலேயே சிறந்தது ரத்த தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரத்த தானத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்மோட டாக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் வராங்க. அவங்க என்ன கேள்வியோடு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கே இருந்தீங்க? சொல்லுங்கம்மா.
3: இப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து இளம் சிகப்பு ரத்தம் கருமையான கருப்பு ரத்தமா ஒரு சில பேருக்கு வருது இல்லையா, அதுக்கு என்ன காரணமா வரும்? இது ஒரு கேள்வி முதல்ல. இன்னொன்னு, நம்ம வந்து ஒரு இதயத்துக்கு போற டீப் அந்த ரத்தம், தலைக்கு போற அந்த மூளைக்கு போதுங்க அந்த டியூப் ரத்தம், இதெல்லாம் உரையாத அளவுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையா என்ன இதான் உங்களை தவிர்த்து கொடுக்கணும், அன்றாட மருத்துவமா என்ன நம்ம வந்து சாப்பிடணும், இது ஒரு கேள்வி. இரண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க.
2: கண்டிப்பா வானொலியில கேட்டுங்க அம்மா. நன்றி, நன்றி.
4: ரத்தம் வந்து கருப்பாக இருக்கிறது சொல்லுங்க, அது வந்து சிவகுலன் அதிகமாக இருக்கும்போது அது அந்த ரத்தம் வந்து கருமையாக காத்து இருக்கும். சோ அது வந்து நல்ல விஷயம் தான், அது நல்லதுதான். சிவகுலன் வந்து 12.5 கீழே இருக்கிறவர்கள் அனிமியா ரத்த சோழ்நிலையுடைய ரத்தம் வந்து வெளிர் நிறமாக ரத்தம். சிவகுலன் வந்து 12.5 மேல் உள்ள அவர்களுடைய ரத்தம் வந்து கருப்பாக தான். ஸோ அதனால வந்து அது நல்ல நல்ல விஷயங்கள். அடுத்தது வந்து மூளைக்கு ரத்தம் மட்டும் எப்படி போகிறது என்று கேட்கிறாங்க.
2: அதுக்கு என்ன விதமான உணவு சாப்பிட்டா அதை கொஞ்சம் நம்ம சரியா வச்சுக்கலாம், பிரச்சனை வராம அப்படின்னு கேட்டாங்க டாக்டர்.
4: ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஹீமோகுளோபின் வந்து கரெக்டாக செக் பண்ணி 12.5 மேலே வச்சுக்கணும். ரெண்டாவது, அதிகமான கொலஸ்ட்ரால் உள்ள உணவுகளை வந்து தவிர்ப்பது நல்லது. ஒரு 40 வயது 45 வயதுக்கு மேல் ஆட்டு இறைச்சி, டீப் செய்யப்பட்ட உணவுகள் இவைகள் எல்லாம் தவிர்த்துட்டு வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடணும், கோழி சாப்பிடலாம், அது மாதிரி ஃபிஷ் நிறைய அடுத்து சாப்பிடலாம். அதனால வந்து ஆட்டு இறைச்சி, டீப் ஃப்ரை செய்யப்பட்ட உணவுகள் இவைகள் எல்லாம் தவிர்த்து, அதிகாலையிலே உண்ணும் உப்பு இதெல்லாம் தவிர்த்து அந்த உணவு உட்கொள்ளும் போது கொலஸ்ட்ரால் அளவு ஒரு கட்டுக்கள் வந்து அந்த மூளைக்கு போகிற ஒரு ரத்த ஓட்டம் சீராக ஓடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதே போல் அவர்களுக்கு ரத்த அழுத்தம் நோய் இருந்தால், இல்ல சர்க்கரை நோய் இருந்தால், வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கூட அது மாதிரி ரத்தம் மூளைக்கு போறது தடைப்படும். சோ அவரே அவர்கள் வந்து ஒரு தகுந்த மருத்துவரிடம் இந்த ஆலோசனை கொடுத்து அவர்கள் உடலை எக்ஸாம் பற்றி பார்க்கக்கூடிய சொல்லி அவர்களுக்கு வந்து முறையான சிகிச்சை வழங்குவாங்க. அந்த டாக்டரிடம் இவர்கள் சொல்லுமாறு நான் அன்புடன் அவர்கள் கேட்டேன்.
2: கண்டிப்பா டாக்டர், நல்ல ஒரு சஜஷன். இனிப்பிலே நீங்க பேசலாம்.
5: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
0: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி,
1: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 டெல் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கக்கூடிய உலக ரத்ததான கொடையாளர் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நம்மோடு மருத்துவ அதிகாரி டாக்டர் பி குருநாதன் அவர்கள் விரிவான விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு நேயர் இணைப்பில் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன கேள்வி உங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
6: வேதாரணத்தில் வந்து அன்புராஜ் வருங்க.
2: சொல்லுங்க அன்புராஜ் ஐயா.
6: சார், இந்த ஆட்டு இறைச்சியில் வந்து இந்த சவுருட்டின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் இருக்குல்ல சார், அது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல ரத்தம் வரும்னு சொல்றாங்க சார், அது உண்மையா இந்த தெரியல சார், அதான் டாக்டர் கேட்கலாம்.
4: சாப்பிடலாமா பேசுறேன், சொல்லுங்க. உங்க கேள்வி சரியா புரியல, கிளியரா சார்.
2: அதாவது
6: ஆட்டு இறைச்சியில் இருக்கு சார், சவுருட்டி
2: ஆட்டு இறைச்சியில சோரட்டின்னு சொல்றாங்க டாக்டர்.
4: கொழுப்பு சத்து அதிகமா இருந்தது. 45 வயதிற்கு முன் உள்ளவர்களை
2: அவாய்ட்
6: பண்ணிக்கிறது
4: இல்ல. அது அதே போல சூப்பர்ல வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, அதுதான் முக்கியம். சீமோகுளோபின் எவ்வளவு இருக்கு? 12.5, 13, 14 மேலுக்கு எப்போதும் கூட தான் இருக்கும். பட் அனிமியா உள்ளவர்கள் வந்து பார்க்கணும்னா சீமோகுளோபின் பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல மருந்து மாத்திரைகள் காணிக்கலாம் இருக்கும். அது அவருடைய மருத்துவம் கலந்து ஆரம்பிச்சுட்டு அந்த மருந்து மாத்திரைகளை உட்கொண்டால் தாராளமாக வெக்க சொல்லியை
2: போகலாம். அதாவது உணவுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமான உணவுகளை எடுத்துக்கிட்டா அந்த ரத்தம் அப்படிங்கிறது சரியான சமநிலையில் உடம்புல இருக்கும் அப்படிங்கிறதும் பல்வேறு நேர்களுடைய கேள்விகளுக்கு அவங்க தரக்கூடிய விளக்கம்.

0: நமக்கு தெரியுது.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
2: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி,
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
2: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி,
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: டாக்டர், நீங்கள் ஒரு இரத்த வங்கியில் அதிகாரியாக இருக்கீங்க. நிறைய பேர் இரத்த தானம் செய்யக்கூடியவங்களோட அப்பப்போ நீங்கள் அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இரத்த தானம் செய்யக்கூடியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான அவநம்பிக்கை அப்படின்னா அது என்ன டாக்டர் சொல்லலாம்?
4: அவர்கள் வந்து ரத்தம் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் ஆஸ்பத்திரி அனுப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ரத்தம் தானம் கொடுக்க வரும்போது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவர் நம்ம உடம்பு வந்து ரத்தம் எடுத்த பிறகு பலகீனம் ஆகுதுன்னு பயம் உணர்வு இருக்கிறது. அதே போல வந்து மிக அதிக அளவில் ரத்தம் எடுத்து விடுவார்கள் ஒரு அச்சமும் இருக்காது, அந்த அச்சமும் தேவையில்லை. காலமாக ரத்தம் கொடுத்து ரத்த தானத்தை கொடுத்து அவர்களுடைய நிறுவனங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அது வந்து பயன்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் செய்யலாம். எப்பொழுதுமே அந்த பிளட் சென்டரில் வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பார். ஸோ மெடிக்கல் ஆஃபீஸருடைய சூப்பர்விஷன்ல தான் அவங்க ப்ரொசீஜர் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் அது திரும்பி கூட அச்சப்படவோ பயப்படவோ தேவை.
0: நன்றி டாக்டர், இணைப்பிலேயே இருங்க, பேசலாம்.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
2: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி,
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நீங்கள் என்ன சந்தேகத்தோடு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம். இணைப்பில் வந்தாங்க, என்னவோ தெரியல, அவங்களோட இணைப்பு அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக டாக்டர், ஒரு ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எந்த நேரத்தில், ஒரு நாள் பொழுதில் காலையில் சாப்பிட்டுட்டு வரணுமா இல்லை மதியானம் சாப்பிட்டுட்டு, இப்போ இந்த பொழுதுகளில் எந்த நேரத்தில் வந்தால் அந்த ரத்த தானம் செய்கிறது அப்படிங்கிறது எளிதாக இருக்கும், அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் எந்த விளைவும் இல்லாமல் இருக்கும் டாக்டர்?
4: ஸோ பொதுவாக நாம் வந்து காலை நேரத்தில் முதல் நாள் இரவு வந்து தூங்கி இருக்காங்க, காலையில் வந்து குளித்து பிறகு நீங்கள் நல்ல உணவை உட்கொண்டு நீங்கள் வரும்பொழுது நீங்கள் உணவு உட்கொண்ட பிறகு ஒரு மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்திற்குள்ளதான் உங்களுடைய ரத்தம் எடுக்கப்படும். ஸோ நீங்கள் சாப்பிட்டு 4 மணி நேரம் ஆகிவிட்டால் திரும்ப வந்து நாங்கள் என்ன செய்வோம், உங்களை திரும்ப போய் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு திரும்ப 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த பிளட் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் எப்பொழுதுமே காலையில் வர்றது நல்லது, எப்போ வேணாலும் வரணும், பட் காலை நேரம் வந்து எப்பொழுதுமே எல்லாருக்குமே ஒரு சுறுசுறுப்பான நேரம். ஸோ அதாவது காலை நேரம் வந்து மிகவும் சிறந்தது.
0: நன்றி டாக்டர். ஒரு நேயர் இணைப்பில் வராங்க, வருக வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: வணக்கம் டாக்டர்.
5: ஒரு மாதம் அங்கிலேருந்து ராமன் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
5: ரத்தம் சார், ரத்தம் கொடுப்பேன், நான் ரத்தம் கொடுக்குறேன்னு சொல்ல ரத்தம் சார்.
0: காலை நேரத்துல முதல் நாள் நல்லா தூங்கி எழுந்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஆன பிறகு ரத்தம் கொடுத்தா நல்லதுன்னு. இப்போ
4: 1 மணி நேரம் சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழித்து ரத்தம் எடுக்கணும். சாப்பிட்டதுலிருந்து 4 மணி நேரத்திற்குள்ளாக அந்த ரத்தத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் சாப்பிட்டு விட்டு 4 மணி நேரம் ஆகிவிட்டால் திரும்ப நீங்க போய் சாப்பிட்டு திரும்ப வர சொல்லி அதுக்கப்புறம்.
0: கண்டிப்பா டாக்டர், இணைப்பிலே இருங்க, பேசலாம்.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
2: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி,
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இணைப்பில் இன்னொரு நேயர் வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன சந்தேகம் கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம். அந்த நேயருடைய இணைப்பு அப்படிங்கிறது என்னவோ தெரியல, துண்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர், ரத்த தானம் செய்யக்கூடியவங்க என்னென்ன முன்னெச்சரிக்கையோடு வரணும் டாக்டர்? இப்போ சாப்பிட்றவங்களும் நல்லா தூங்கியிருக்கணும், இது தவிர என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் அவங்க கடைபிடிக்கணும் டாக்டர்?
4: ஸோ அவங்க வந்து ரத்த தானம் செய்தவங்க வந்து என்ன முன்னெச்சரிக்கை அப்படின்னா, அவர்கள் வந்து முதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா தூங்கிருக்க வேண்டும், அதிக அளவு தண்ணி பருகியிருக்க வேண்டும். மது அருந்திவிட்டு வந்து ரத்த தானம் செய்ய கூடாது. மது அருந்திவிட்டு அவங்க வந்து ரத்த தானம் எடுக்க மாட்டோம், ரத்தம் எடுக்க மாட்டோம். அதே போய் புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும், புகைப்பிடித்தலை தவிர்க்க வேண்டும். சாப்பிட்டு நன்கு சாப்பிட்டு பிறகு 1 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்திற்குள்ளாக அந்த ரத்தத்தை எடுத்துவோம். ஸோ அதன் பிறகு திரும்ப 4 மணி நேரம்

0: நேரம் தவித்து அவர்கள் வந்தால் திரும்ப அவர்களை போய் சாப்பிட்டு சாப்பிட வைத்து திரும்பவும் ஒரு மணி நேரம் அவர்களை செய்ய வைத்து திரும்ப அந்த இடத்துக்கு. அதனால வந்து இது போன்ற அந்த முன்னெச்சரிக்கைகள் செய்தால் போதும். மற்றபடி அந்த உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அப்படின்னு மற்ற கொஸ்டின்லாம் நான் அவங்க கேட்டு அவங்களை வந்து முதல்ல ஃபிட்டா இருக்காங்களா எல்லாம் செக் பண்ணிட்டு அனுப்புறோம். அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி.
1: கண்டிப்பாக டாக்டர், இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இரத்த தானத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது யார் எப்போ வந்து கொடுப்பாங்க, அந்த ஒரு யூனிட் ரத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தம்பிக்கோ கூட இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற இயக்கத்தோடு காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. ரத்தத்தை மனமும் வந்து கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம் நிச்சயமாக இருக்காங்க, மற்றவர்களும் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இதில் வந்து அந்த ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட அந்த மனம், அதாவது வரும்போது ஆர்வத்தோடு வரக்கூடியவங்க, அவங்க கொடுத்த பிறகு அவங்களை எதிர்கொள்கிற அந்த உறவினர்கள், இவங்களோட மனநிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன் டாக்டர். ஏன்னா ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை நம்ம சொல்லும்பொழுது இன்னும் கொடையாளர்களை ஊக்கப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி டாக்டர்.
0: இந்த கொடையாளர்களை ஊக்கப்படுத்துவது என்னன்னா, இப்ப அவர்களுக்கு வந்து இப்ப இந்த உலக ரத்த தானம் தினம் இப்ப கொண்டாடும், இது மிகவும் சிறப்பாக கொண்டாடும். இதற்கு முன்னாடி ரத்த தானம் செய்தவர்களுக்கு அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக அவர்களுக்கு பரிசு பிறகு அவர்களை ஊக்குவிப்பது. ஸோ அதே போல வந்து இது மாதிரி ஸ்கூல் வேணும், காலேஜஸ் இது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், அதுலாம் வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து அவர்களிடம் நாம் வந்து இந்த இரத்த தானம் பெறலாம். அது வந்து இந்த உலக இரத்த தான தினத்தை நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடுறேன், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் தந்து இதுபோல் இரத்த தானத்தை நாம் பெறலாம்.
1: கண்டிப்பா டாக்டர், பேசலாம், இணைந்திருங்கள்.
2: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
3: ஆரோக்கியம் காக்கும்
4: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு மருத்துவர் டாக்டர் பி குருநாதன் அவர்கள் நேரலையில் விடையளித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய நேருடைய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
5: ஹலோ,
1: வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் மயிலாடுதுறை மாப்பிள இருந்து ராமமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க ராமமூர்த்தி.
5: மருத்துவர் ஐயாவுக்கு ஒரு வணக்கம். சார், எனக்கு நெஞ்சி லேசா வலிச்சு சார், ஒரு வாட்டி ரத்தம் கொடுத்தா அதுல இருந்து அந்த பிரச்சனை இல்ல. எக்கோ எடுக்க சொன்னாங்க, அது நான் என்ன செய்யல சார், எப்படி அதை எப்படி செய்யலாம் சார்?
0: யாராவது செய்யக்கூடாது நெஞ்சு வலி என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்ஜினா பெக்டாரிஸ் என்று சொல்லக்கூடிய இதயத்துக்கு பல்பாஸ் செய்து கொண்டார்கள், ரத்த தானம் செய்யக்கூடாது. நீங்கள் வந்து ECG எக்கோ போன்ற இந்த பரிசோதனை, கொலஸ்ட்ரால் டெஸ்டோ, சுகரு, பிபி எல்லாத்தையும் ரத்தம் பண்ணி உங்களுடைய மருத்துவர்களுக்கு சென்று காண்பித்து இது வந்து உண்மையிலேயே இது வந்து உடலே சம்பந்தமான நோய் இருக்கிறதா என்று நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொண்டு, சப்போஸ் இருதய நோய் இல்லை என்றால் நீங்கள் தாராளமாக இரத்த தானம் செய்யலாம். ஆனால் இருதய நோய் உள்ளவர்கள் வாழ்நாள் முழுவதும் இரத்த தானம் செய்யக்கூடாது.
5: நன்றி சார்.
1: நன்றி நன்றி டாக்டர். அடுத்து ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. வருக வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம்,
6: சொல்லுங்க. சொல்லுங்க, அமுதா பேசுறேன் சார்.
0: வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் சார்.
1: வணக்கமா சார், கிட்ட உங்க சந்தேகத்தை கேளுங்க.
6: பெண்கள் ரத்த தானம் கொடுக்கலாமா, எத்தனை வயசு வரலையும் கொடுக்கலாங்கிறது சொல்லுங்க சார்.
0: சரி, பெண்கள் வந்து தாராளமாக ரத்த தானம் செய்யலாம். பெண்களிடம் என்னன்னா, நம்ம இந்தியன் விமன் பொதுவாகவே இந்த ஹீமோகுளோபின் வந்து கொஞ்சம் கம்மியா, 12.5 ஹீமோகுளோபின் இருக்கிறவர்கள் மட்டும்தான் ரத்த தானம் செய்யணும். அதே போல பெண்கள் வந்து அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் என்று சொல்லக்கூடிய மாத இடத்தில் இரத்த தானம் செய்யக்கூடாது. கருவுற்று இருக்கும் நேரத்திலும் இரத்த தானம் செய்யக்கூடாது. தாய்ப்பால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்திலும் செய்யக்கூடாது. அவர்களுக்கு அபார்ஷன் ஏற்பட்டுவிட்டால் அபார்ஷன் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்ட பிறகு 6 மாதத்திற்கு அவர்கள் இரத்த தானம் செய்யக்கூடாது. அதே போல அவர்கள் நாம் இரத்த தானம் செய்ய தகுதியானவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால், 4 மாதங்கள் கழிச்சுதான் இப்ப வந்து ரத்த தானம் கொடுத்துட்டாங்க, திரும்ப 4 மாதங்கள் முடிந்த பிறகுதான் ரத்த தானம் செய்யணும்.
1: டாக்டர், இப்போ ஆமா அடுத்த

0: கேள்விக்கு முன்னதாக ஒரு விளம்பர இடைவேளை டாக்டர்.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
2: ஆரோக்கியம் காக்கும்
3: மீனாட்சி. மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் காலை 10:50 30 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 உலக இரத்த தான கொடையாளர் தின சிறப்பு நிகழ்ச்சியோடு மருத்துவர் டாக்டர் பி குருநாதன் அவர்கள் இரத்த தானம் தொடர்பான நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்தீங்க? சொல்லுங்க ஐயா.
4: அந்த ரத்த தானம் பண்ணுறது வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் பண்ணுவாங்க
0: சார்? டாக்டர் உங்களுடைய சந்தேகத்துக்கு ஐயா விளக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய இணைப்பை வானொலியில் கேட்டுக்கோங்க உங்களுடைய விளக்கத்தை. டாக்டர் நீங்கள் பல முறை சொன்னாலும் கூட வானொலி கேட்கக்கூடிய
5: 90 நாட்கள் ஒரு முறை ரத்த தானம் செய்யணும். 3 மாதம் அளவில் பெண்கள், தகுதியான பெண்கள் 4 மாதங்கள் கழித்து ரத்த தானம் செய்யணும்.
0: நன்றி டாக்டர், தொடர்ந்து பேசலாம்.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
2: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: டாக்டர், இப்போ பொதுவா எந்த வகையான இரத்தத்துக்கு தேவை அதிகமா இருக்கு, கொடையாளர்கள் அதிகம் வந்து தரணும் அப்படின்னு சொல்ல முடியுமா டாக்டர்?
5: இது வந்து
0: ஏபி
5: நெகட்டிவ் வந்து ரொம்ப ஏபி நெகட்டிவ் உள்ளவர்கள் வந்து அதிகமா நல்லது. ஆனா இப்போ மிகவும் அதிகமாக தேவைப்படுவது வந்து ஓ நெகட்டிவ் பிளட் வந்து அது வந்து யாருக்கு வேணுமானாலும் அதை நாம் செலுத்தலாம். ஆகவே ஓ நெகட்டிவ் குரூப் உள்ளவர்கள் அதிக அளவிலே வந்து ரத்த தானம் செய்தார்
0: கண்டிப்பா டாக்டர். இப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதாவது புற்றுநோய் மாதிரியான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இடத்துல எஸ்டிபி சிங்கிள் டோனர் பிளேட்லெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்லெட்டும் இரத்த தானமும் சேர்ந்து தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்களையும் சில செய்தித்தாள்கள்ல பார்க்க முடியுது. அது பத்தி சொல்லுங்களேன் டாக்டர் கொஞ்சம்.
5: சிங்கிள் டோனர் பிளேட்லெட் வந்து 50 கிலோவுக்கு மேல் அவர்கள் 4 முறை தரலாம் அல்லது வருடத்திற்கு 24 முறை தரலாம்.
0: அச்சப்படவோ தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க டாக்டர். ஆனால் அவங்களை கூப்பிட்டு ப்ரீஃப் பண்ணும்போது விதிமுறைகளை சொல்லும்பொழுது அவங்களுக்கு ஒரு அச்சம் வருது டாக்டர். கண்டிப்பாக அச்சப்படவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க.
5: என்னன்னா இது வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு பிளேட்லெட்ஸ் வந்து 1.5 to 4.5 வரைக்கும் இருக்கணும். அவர்களுக்கு வந்து இப்போ 3, 3.5, 4 எல்லாம் இருந்ததுன்னா ஒரு 50 நிமிஷம் 60 நிமிஷத்துலேயே 60 நிமிஷம் அவங்க படுத்தே இருக்கணும். 60 நிமிஷம் வரைக்கும் அவங்க படுத்துட்டோம். அதில் அவங்களுக்கு வந்து பிளட் எடுப்போம். எடுத்து பிளேட்லெட் மட்டும் செப்பரேட் பண்ணிட்டு மற்ற ரிமைனிங் பிளட்டை வந்து அவங்க உடலிலே செலுத்துவோம். ஸோ அதனால அந்த டைம் பீரியட்னா வந்து அவங்களுக்கு அதில் ஒரு மைனஸ். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிக நேரம் அவங்களுக்கு படுத்திருக்க வேண்டும். அசையாமல் படுத்திருக்காங்க. அதுதான் மற்றபடி வேற அவர்களுக்கு வந்து முதலில் தண்ணீர் நிறைய கொடுத்துருக்கோம். அவன் வந்து கால்சியம் டேப்லெட் கொடுக்கணும். சூப்பர் கால்சியம் டேப்லெட் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் அதில் ஆட் பண்ணும்போது அவருக்கு வந்து நம்னஸ் அந்த திண்ணீர் வந்து மரத்து போகிற உணர்வு வரும். ஸோ அதெல்லாம் அந்த சிட்ரஸ் சொல்யூஷனால ஏற்படுது. ஸோ அதனால வந்து அதுக்கு வந்து நாங்கள் முன்னாடியே கால்சியம் டேப்லெட் சூப்பர் கால்சியம் டேப்லெட் கொடுத்து அவர்களை வந்து அந்த திண்ணீர் அந்த நம்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு

0: தடுத்து விடும். சோ அவர் நீண்ட நேரம் படுத்திருக்க வேண்டும், அதுதான் ஒரு ஒரு மைனஸ் மற்ற முடியும். சிங்கிள் டோனர் எடுக்கும்போது வேற எந்த அசவாதமும் அந்த டோனருக்கு ஏற்படும்.
1: இணைப்பிலே இருங்க டாக்டர், பேசலாம் தொடர்ந்து.
2: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
3: ஆரோக்கியம் காக்கும்
4: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உலக இரத்த தான கொடையாளர் தினத்தை ஒட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் சார் வந்து சட்டிடக்குரிய 99% கேள்விகளுக்கு நல்ல விளக்கமாக பதில் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, யாருமே அச்சப்பட தேவையில்லை. எப்படிப்பட்ட சூழலில் நம்ம வந்து ரத்தம் கொடுக்கணும், கொடுத்தவங்க எப்படி எச்சரிக்கையோடு இருக்கணும், யாரெல்லாம் கொடுக்கலாம் யாரெல்லாம் கொடுக்கக்கூடாது, எந்த விதமான நோயாளிகள் இரத்த தானத்தை தவிர்க்கணும், எவ்வளவு காலகட்டத்துக்கு தவிர்க்கணும் இப்படின்னு பல்வேறு கேள்விகளுக்கு அடுக்கடுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. டாக்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரத்த தானத்தை ஊக்கப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அப்படிங்கிறது இருக்கு. எந்த வகை எந்த வயதினர் எந்த குரூப் சார்ந்தவங்க வந்து நிறைய ரத்த தானம் தர முன் வர்றாங்க, இன்னும் யாரெல்லாம் வரணும் அப்படிங்கிறவங்களுடைய வேண்டுகோள் டாக்டர்?
0: ஸோ அப்படி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை. நோ பாசிட்டிவ் குரூப் வந்து 35-38% வரைக்கும் இருக்காங்க. ஸோ ஏபி நெகட்டிவ் ஒரு 1% தான் டோட்டல் பாப்புலேஷன்ல ஒரு ஏபி நெகட்டிவ். ரத்த தானம் செய்வாங்க வந்து இந்த குரூப்ல உள்ளவங்க தான் முன்னோட்டாங்க, அந்த அது வந்து தவறான செய்தி அப்படி இல்லை.
1: அந்த குரூப்
0: டாக்டர் குரூப்பை சேர்ந்தவர்களும் வந்து ரத்த தானம் கொடுக்கிறார்.
1: இல்லை, நான் கேட்டது வந்து எந்த வயது சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் கேட்டேன் டாக்டர் அந்த கேள்வியை. எந்த வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இந்த ரத்த தானத்தை அதிகமாக வந்து முன் வந்து தரணும் அப்படிங்கிற வகையில்
0: யங்கர் ஜென்ரேஷன், அதாவது இளைஞர்கள் வந்து தொடர்ந்து ரத்த தானம் செய்வது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, அவர்களுக்கு வந்து 40 இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இரண்டாவது, அவர்கள் வந்து வேர்ல்டு பாப்புலேஷன்ல டோட்டல் பாப்புலேஷன்ல 50% அவங்க இருப்பாங்க. அதனால அவர்கள் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அவர்கள் வந்து இந்த நாட்டையும் கொடுக்கலாம். இப்ப வந்து ஒருவர் வந்து 25 வந்து ரத்த தானம் செய்கிறார் என்றால் அவர் 65 வரைக்கும் ரத்த தானம் செய்யணும். அவர்களுக்கு வந்து லாங் பீரியட் இருக்கு, ரொம்ப பீரியட் இருக்கு. அவர்கள் அடிக்கடி வந்து ரத்த தானம் அந்த குறிப்பிட்ட அளவிலே ரத்த தானம் அடிக்கடி அவர் செய்யணும். சோ அதன் மூலம் அவருடைய உடல் நலமும் மேம்படுகிறது, நோயாளிகளுக்கும் மிகுந்த நன்மை இருக்கிறது. சோ அந்த இளைஞர் சமுதாயம் தொடர்ந்து இந்த ரத்த தானத்தை செய்யணும் என்று இந்த காலத்தலைப்பின் மூலம் நான் அன்பு கேட்டேன்.
1: கண்டிப்பாக டாக்டர், நேர்களுடைய பல்வேறு சந்தேகங்களோட எங்களுடைய சந்தேகங்களுக்கும் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நீங்கள் எடுத்து சொன்னீங்க, கூடுதலான விவரங்களை சொன்னீங்க அப்படிங்கிறது நேர்களுக்கு கேட்ட நேர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு மகத்தான நாள், உலக இரத்த தான கொடையாளர் தினம். இந்த நாளில் ஒரு இரத்த வங்கியில் சேவை புரியக்கூடிய மருத்துவரான உங்களுக்கு எங்களுடைய பண்பலையின் சார்பிலையும் நேர்களின் சார்பிலையும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த இரத்த தான சேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக காலத்தை தொடரணும். அதுக்கு வந்து எல்லாருமே இளைஞர்கள் முன் வந்து செய்யக்கூடிய வகையில் நீங்கள் ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறீங்க, அவங்களுக்கான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறீங்க. கண்டிப்பாக நல்ல பலனை இந்த உரையாடல் அப்படிங்கிறது தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைவு செய்யலாம் இன்றைய இந்த உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. டாக்டர், நன்றி டாக்டர் உங்களுக்கு.
0: இந்த பாரக்கல் எப்பவும் நேரத்தில் அனைவருக்கும் டோனர் இந்த கேட்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய மீனாட்சி மற்றும் எங்களுடைய சேர்மன் மற்றும் ஜேஎம்டி மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் மெடிக்கல் சூப்பரன் டெபுட்டி மெடிக்கல் சூப்பரன் நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய
1: நன்றி டாக்டர். பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கிய உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நமது கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார் மருத்துவ அதிகாரி டாக்டர் பி குருநாதன் அவர்கள் நேரலையில். நிறைவு பெறும் நிகழ்ச்சி தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கிய உலக இரத்த தான கொடையாளர் தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.

0: மீனாட்சி மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் முற்பகல் 11:30.
2: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
3: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தேனியிலேருந்து நம்ம நேர ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே தொடர்ந்து அந்த ஹிப்பில் வந்து ரைட் சைடு இடுப்பில் வந்து பெயின் இருக்குது, அந்த பந்துக்கின மூட்டில் வந்து பெயின் இருந்துகிட்ருக்கு. இது என்னவா காசாக இருக்கலாம், என்னால் சமணங்கால் போட்டு உட்காரமில்ல, குத்து வச்சு உட்காரமில்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நான் அடுத்தது என்ன பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மெயின் இது என்ன காரணம்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து இது மூட்டு தேய்மானத்தினால சில பேத்துக்கு வந்து இந்த மாதிரி தேய்மானம் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ 40 வயசுங்கும் போது ஒன்று அவங்க குண்டாக இருந்தால் சீக்கிரமாக இடுப்பு தேயும், இல்லைனா இந்த முடக்குவாதம் இந்த மூட்டு வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இடுப்பு எலும்பு சீக்கிரம் தேயறதுக்கு இருக்கும். இல்லையா முன்ன சின்ன வயசில் ஏதாவது அடிபட்டு அந்த பந்து கிண்ண மூட்டில் ஏதாவது அடிபட்டு ஏதாவது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வரதுக்கான ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இந்த மாதிரி இருக்குது. அதனால உங்களுக்கு தேய்மானம் சீக்கிரம் வரலாம். அடுத்த ரொம்ப முக்கியமான காஸ் பார்த்தீங்கன்னா இந்த காஸ் தான் இப்போ ரொம்ப நாள் நான் நிறையா பேஷண்ட்டை பார்க்கறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த ஹெட் பகுதிக்கு மண்டப்பகுதிக்கு வந்து பால் பகுதிக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியாக போகலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அந்த தலை மண்டப்பகுதி வந்து அந்த பால் பகுதி வந்து சில சமயம் கருகி போகலாம், அதனாலையும் சில சமயத்துக்கு அந்த இது வழி வரும். இது போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் மெயினாக வந்து வைரல் ஃபீவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு அந்த ஸ்டீராய்டு நிறைய போடும் போது இதனால் சில பேத்துக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. நிறைய ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலியமாக ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேய்மானத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸ்ரேலே தெரிஞ்சிடும், அதிலே கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து இந்த இடுப்பகுதியோட சைடில் வலிக்குதுமாங்க, தொட்டாலே இந்த எலும்பு மாதிரி நம்ம தொட்டாலே தெரியும் அந்த சைடில், அதில் வலிக்குதுமாங்க. அதில் ஏதாவது சைடில் திரும்பி படுக்கும் போது அந்த மாதிரி இருக்கும்போது வலிக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து என்னென்னா ஒரு பர்சா மாதிரி இருக்கும், உள்ளார வந்து ஒரு ஜவ் மாதிரி இருக்கும், அதில் ஏதாவது வீக்கம் ஏற்பட்டால் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வெறும் ஒத்தனை வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டால் செட்டில் ஆயிடும். உள்ளாரையே சில பேத்துக்கு வந்து அந்த உள்ளார சத்தம் கேட்கும், மூட்டை திருப்பும் போது டக் டக் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து எதனால் வரலான்னா உள்ளார ஒரு ஜவ் மூட்டுக்குள்ளே இருக்க ஜவ் கிழிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுத்தால் இது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும். அடுத்தது வந்து சில பேத்துக்கு வந்து அந்த பேக் டிஸ்க் ப்ராப்ளமோ இல்லை பின்னாடி வந்து எலும்பு தேய்மானம் முதுகு தண்டுவரத்தில் எலும்பு தேய்மானம் இருந்தாலும் இந்த வலி வந்து இருப்புக்குள்ளே வர மாதிரி ஒரு வலியும் சேர்ந்து பரவும். அதில் அடுத்தது வந்து ஏதாவது நரம்பு தசை இந்த மாதிரி இதில் அடிபட்டிருந்தாலும் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ க்ரானிக்காக இவங்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 40 வயசு கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக வலி இருக்குது அப்படின்னா ரெண்டு காரணமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒன்று வந்து உள்ளது மூட்டு தேய்ஞ்சிருக்கலாம், இல்லை வந்து வால் பகுதிக்கான ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கலாம். ஸோ இது எம்ஆர்ஐ எடுத்தோம்னா இது கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விஷயம் இருக்குது. இது இனிஷியல் ஃபேஸாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள் சர்ஜரி இல்லை மெடிகேஷன்ஸில் செட் பண்ண முடியும். இதே லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வேறு இது ஆப்ஷன் இல்லை, நம்ம வந்து டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்று ஒரு இது டிஃப்ரென்ஸ் இது இருக்கும். ஸோ டெஃபினட்டாக முன்னாடி வருதுன்னா 3-4 வந்து ரொம்ப லாங் பீரியடாக இருக்குது. அவங்க டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட் இயர்லேயே அவங்க வலி வரும்போதே அவங்க போய் டாக்டர் பார்த்துருந்தாங்கன்னா மேபி அந்த கிரேடிங் ஸ்டேஜஸ் தாண்டதை நம்மளால் தவிர்த்துருக்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
4: இனி உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 100.3. நேரம் 11:05.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
4: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
9: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
10: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
12: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இன்னைக்கு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. தினம் தினம் வணக்கம் தோழி நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அது போல இன்றைய நிகழ்ச்சியும் ரொம்பவே சுவாரஸ்யமா அமைய போது. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எது தொடர்பான நினைவுகளை பகிர்ந்துக்க போறீங்க அப்படின்னு இந்நேரம் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர்ல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்லணும்ல, சிக்கனம் சேமிப்பு இது பத்தி யோசிச்சா உனக்கு நமக்கு உடனே என்ன திரும்புவாங்க ஞாபகம் வரும், இந்த பெண்கள் எப்படிதான் இவ்வளவு சிக்கனமா இருக்காங்களோ, எப்படிதான் இவ்வளவு சேமிக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தாங்க. உடனே ஆண்கள்லாம் கேட்பாங்க, ஏன் நாங்கள் சிக்கனமா இல்லையா சேமிக்கலையா அப்படின்னு. ஆனா உங்களை விட அதிகமா சிக்கனமாவும் சேமிப்பாவும் இருக்கிறது பெண்கள் தாங்க. அதுவும் ஒரு பொருள் வெளில வாங்க போகும்போது பேரம் பேசுற விதம் இருக்கே, அப்பப்பா அதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் ஒரு பெண்களை ஜெயிக்க முடியாதுங்க. பொருட்களை அழகா பேரம் பேசி அந்த பொருளோட விலை 1000 ரூபாயா இருந்தா அதை 500 ரூபாய்க்கு குறைச்சு பேசுறது பெண்களால மட்டும்தாங்க முடியும். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில பேரம் பேசி பொருட்கள் வாங்குறத பத்தி தான் பேச போறோம். பொருட்கள் வாங்குவதில் பெண்களின் சாமர்த்தியம், இதுதாங்க இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான டாபிக். வாங்க வாங்க, உங்களுடைய பேரம் பேசுற திறமை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க. அவளோடு காத்திருப்பது நான் உங்கள் அன்பு ஆட்சி அகல்யா பிரபாகரன். ஓகே, நாங்க பேசணும் அப்படின்னா எங்களுக்கான போன் நம்பர் வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்களுக்காக சொல்லிடலாமே. 0436 இந்த முன்னணி பெண்ணோட 2311 2311 அல்லது 2994 80 அல்லது 2995 80 இந்த தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9566427231 இந்த அலைபேசி எண்ணுக்கோ அழைத்து நீங்க பொருட்களை எப்படிலாம் பேரம் பேசி வாங்கிருக்கீங்க அப்படின்னு பகிர்ந்துக்கோங்க. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.
13: வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துண்டணா.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் பெண்களின் பொருட்கள் வாங்குறதுல எப்படிலாம் சாமர்த்தியமா இருக்காங்க அப்படின்னு தான் பேச போறோம். நிகழ்ச்சியில வந்திருக்க முதல் தோழி யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: காரைக்கால் நளினி.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு செந்தூர பாண்டி படத்துல இருந்து
0: நடந்து
1: போற மாதிரி பாவனா கட்டிட்டு அப்புறம் அவங்களே கூப்பிட்டு கொடுப்பாங்க, அவங்களுக்கு கட்டுனா கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் வச்சு கேட்பாங்க.
0: நடப்போம், ஆனா வந்து வேகமாலாம் நடக்க மாட்டோம். எப்படியே கூப்பிடுவாங்க அப்படின்னு அப்படி ஒரு நடை.
1: ஆமா மேடம்,
0: இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் இல்லைங்க, உண்மையதுதான். நீங்க கேட்ட பாடல் வரும் ஒரு விளம்பர இடைவேளையே தொடர்ந்து

0: நன்றி மேம்.
1: நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
7: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் பெண்கள் வந்துட்டு பொருட்கள் வாங்குறதுல எவ்வளவு சாமர்த்தியமாக இருக்காங்க, எப்படி தான் பேரும் பேசி வாங்குவாங்க தான் பேசிகிட்டே இருக்கோம். அது போல் இப்போ வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: மேல வந்து அழகாங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு விசுவாசம் மட்டுமே ஒரு நல்ல பாடல் கொடுத்துங்க மேடம்.
0: பாடல் கொடுத்துடலாம், சொல்லுங்க. நீங்க பேரும் பேசுறது எவ்வளவு பெரிய கெட்டிக்காரரா இருக்கீங்க.
1: பேரம் பேசுறதெல்லாம் சொல்ல வேணாம் மேடம், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பேசி வாங்கிடுவோம் எல்லா பொருளுமே. அதாவது நம்ம வந்து வெளியில மார்க்கெட் போய் மீன் வாங்கினோம்னாக்கா அவங்க சொல்ற ரேட்டு தான் வாங்கணும்.
0: ஆமா,
1: ஏன்னாக்கா அப்புறம் வந்து அவங்க நம்ம குறைச்சு கேட்டோம்னாக்கா சத்தம் போடுவாங்க மீன்காரவங்க எல்லாம். அது அந்த இடத்துல வெக்கமா இருக்க மாதிரி இருக்கும்.
0: திருவிழாக்கு போறீங்க, ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க?
1: திருவிழாக்கு நாங்க வந்து குரூப்பா தான் போறோம், சிங்கிளா போக மாட்டோம். இப்ப போனா நாங்க நாகப்பட்ட நெல்லிக்கடை மாறவங்க போகும்போது அங்க பலாச்சல சீசன் இல்லையாப்ப.
0: ஆமா,
1: அப்ப போய் கேட்டோமா அந்த எட்டு பேர் போயிருந்தோம். காய்க்கல எவ்வளவு 50 ரூபான்னு சொன்னாரு. 50 ரூபாய்ல அரை கிலோ வாங்கிக்கலாம், 80 ரூபா கொடுங்க. ஏமா, காய்க்கல 50 ரூபா கொடுங்க, அரை கிலோ 80 ரூபா கேக்குறீங்களா?
0: என்னமா குறைச்சு பேசுறீங்களே.
1: பாருங்க,
0: இதுல வந்து வாயில வச்சு அப்படி கரையும், அப்படி ஒரு இனிப்பா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவீங்க?
1: இல்லம்மா, எல்லா பழம் ஒரு பழம் தான் பாருங்க, நீங்களே பாருங்க, பக்கத்து கடைக்காரங்களா அந்த ஐயா வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லாம் ஒரே பழம் தான், ஒன்னும் வித்தியாசம் கிடையாது.
0: அப்படி எல்லாம் இல்ல, விக்கிற நாங்க தரமான பொருள் மட்டும் தாமா விற்போம். இதோட விலை நான் சொல்றது, எனக்கு இதுல லாபமே நிக்காதுமா. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காக இப்படி விக்கிறேன், நீங்க அதை வந்துட்டு குறைச்சு பேசாதீங்க, வாங்கிக்கோங்க.
1: அம்மா, விக்கிறவங்க எல்லாருமே பயன்படுத்துற வார்த்தை இதுதான், உங்களுக்காகத்தான், உங்களுக்காக தான், நீங்களும் அங்கே என்ன சொந்தக்காரங்களா கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்காக தான், உங்க முகத்துக்காக தான் நான் குறைச்சி குடுக்கறேன், வாங்கிட்டு போங்கன்னா சொல்லுவீங்கம்மா. நீங்க 60 ரூபா சொல்றீங்க, 40 ரூபா
0: அடடா
1: வாங்கிக்கிறோம், 80 ரூபா இல்ல 90 ரூபா கூட வாங்கிக்கங்க. நாங்க 8 பேர் நிக்கிறோம், வாங்கிக்கிறோம், 60 கிலோ வாங்கிக்கிறோம், காசு மொத்தமா வந்துடும் உங்களுக்கு. என்ன சொல்றீங்க நீங்க?
0: ரைட் ரைட், நான் தோத்துட்டேன், என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். இவ்வளவு எல்லாம் நான் ஸ்ட்ராங்கா பேச மாட்டேன், பரவாயில்லையே, சூப்பரா பேசுறீங்க. பேரம் அருமை,
1: நன்றி.
0: நேர்கே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது.
4: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
5: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.

0: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலாட்ல வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலை நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

0: வாரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில பொருட்கள் வாங்குறதுல பெண்களோட சாமர்த்தியம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு தான் பேசிக்கிட்டே இருக்கோம். அதே போல உங்களோட கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல கொடுத்துக்கிட்டே இருங்க, அந்த கமெண்ட்ஸையும் சேர்த்து படிச்சிருவோம். அதுபோல நானும் எப்படிலாம் பேரம் பேசி வாங்குவேன் அப்படின்னு சொல்றதுக்கு வராங்க, யாருன்னு பாப்போம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: ஆகூர் தீபா ஜெயசுல பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: சின்ன பசங்கம்மா மேடம் படம் பேரு. அதுல வந்து என்ன மானம் உள்ள பொண்ணு இந்த மதுரையில கேட்டாங்கன்னு அந்த பாட்டை கொடுத்து
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க பேரம் பேசி எல்லாம் பொருள் வாங்குவீங்களா? அதுல உங்களுடைய திறமை எவ்வளவு?
1: பேரம் பேசி வாங்கிறதுக்கு நான் லாய்க்கு இல்லாதான் மேடம்.
0: ஆஹா, அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துகிட்டா வந்துரும்ல.
1: வாங்க தெரியல மேடம், போயிட்டு நம்ம பேரம் பேசி வாங்குற அளவுக்கு அது திறமை இல்ல மேடம்.
0: ஆஹா,
1: கம்மி பண்ணி கேட்போம். கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. திருப்பி நான் 10 ரூபாய் சேர்த்தே குடுத்துட்டு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி வாங்கினாலும் சேர்த்து குடுத்துட்டு சேர்த்துதான் காசு வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட குறைக்கவே இல்ல. அவங்க சாமி சொன்னாலும் அவங்க வாங்கிட்டாங்க, நம்மதான் ஏமாந்து கொடுத்துட்டு வரோம்.
0: இனிமே பாருங்க, இன்னையிலேந்து என்ன பண்ண போறீங்க தீபா, என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உடனே உடனே நம்ம எப்படிலாம் அவங்க கிட்ட பேசி குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறீங்க. அவங்க இப்படி கேட்டா அப்படி பேசணும், அப்படி கேட்டா இப்படி பேசணும் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கிறோம். அடுத்த வாட்டி விலையை குறைச்சு வாங்குறோம். ஓகே,
1: கம்மி பண்ணி என் முகத்தை பத்திரம் கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்பே வராது மேடம்.
0: நம்ம பேசுறோம், இனிமே வாங்குறோம் பாருங்க. இல்ல இல்ல, இனிமே அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். நம்ம கண்டிப்பா நம்ம வந்துட்டு இதுல நம்மளோட திறமையை காட்டுவோம். இனிமே வர நாட்கள்ல வந்து நாம் பேரம் பேசி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகேவா?
1: ஓகே மேடம். சீக்கிரமா இருக்கணும்னு நினைப்ப மேடம். என் கையில காசு தங்காது, சீக்கிரமா நினைக்கிறேன். எங்க இருந்து என்னட்ட ஒரு புகுதம் கையில தங்க போகுது காசு.
0: எக்ஸ்ட்ரா குடுத்துறோம், அது ஒண்ணுதான் ரீசன். இனிமே நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்காம சேர்த்து வைக்கிறோம். அம்பிட்டு தாங்க.
1: மேடம், பாப்பா ராமேஸ்வரம் போயிருந்துச்சு டூருக்கு. அந்த கிளிஞ்சல் வீட்டுக்கு அழகு பொருள் வாங்கிட்டு வரும்போது 250 ரூபாய் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுல 250 ரூபாங்கிறதுல 50 ரூபாய் கம்மி பண்ணி 200 ரூபான்னு சேர்த்து வாங்கிட்டு வந்து வீட்டுல கட்டி தொங்க விடுச்சு மேடம்.
0: பாத்தீங்களா,
1: இன்னொன்று புள்ள வாங்கிட்டு வந்தது உனக்கு வேற பேசுறதுக்கு உனக்கு ஆகி விட்டு வர மாட்டேன்.
0: அப்படிலாம் இல்ல பாருங்க, அடுத்த வாட்டிலிருந்து நம்ம கண்டிப்பா பேரம் பேசி

0: வாங்குறோம், நாம அடுத்த வாட்டி நமக்கும் பேரம் பேச முடியும் அப்படின்னு நம்ம காட்டுறோம் பாருங்க. ஓகேவா? நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
6: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
7: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லயும் போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுல யாரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மயிலாடுதுறை ரேவதி நகர்ல இருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் தான் அதை சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, ஒரு தடவை காய்கறி வாங்க கடைத்தறிவுக்கு சென்றோம். நானும் பக்கத்து வீட்டு உள்ளவங்களும் சேர்ந்து போனோம். மூன்று பேர் வந்துட்டு தேங்காய் வாங்க போனோம். ரேட்டு விசாரித்தோம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு காய் 20 ரூபா, மூணு காய் எடுத்தீங்கன்னா 50 ரூபா அப்படின்னு சொன்னாங்களாம். சரி ஓகே அப்படின்ட்டு ஆளுக்கு ஒவ்வொரு காய் மட்டும் வாங்குறதா பிளான் போட்டுட்டு வாங்கியிருக்காங்க. எப்படின்னா, மீதி ரெண்டு பேர் 20-20 ரூபா போட்டாங்களாம், இவங்க வெறும் 10 ரூபா மட்டும் போட்டுட்டு 10 ரூபா மிச்சம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதுபோல் யார் அடுத்து போட்டிருக்காங்கன்னா, ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை விட என் கணவர் தாங்க பொருட்களை பார்த்து பார்த்து பொருள் போட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புறவாச்சேரியிலேருந்து பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கும் பழக்கம் எனக்கு அவ்வளவா இல்லை, எப்பயாச்சும் ஒரு நாள் தான் கடைக்கு போவேன். என் கணவர் சொன்ன கடைக்கு சென்று பெரிய வெங்காயத்தில் சிறிய வெங்காயமாக பார்த்து 1 கிலோவும், சிறிய வெங்காயத்தில் பெரிய வெங்காயமாக பார்த்து 1 கிலோவும் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு ஒன்றுமே புரியல, புது அனுபவமாக இருந்துச்சு, பயந்து பயந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அவரிக்காட வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பொருட்களை பேரம் பேசி தான் வாங்குவேன், கடைக்காரருக்கும் கட்டுப்படியாகிற விலைக்கு தான் வாங்குவேன், அது மாதிரி அதிகமாகலாம் நான் கேட்டு வாங்கினதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னா, எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு எந்த பொருள் வாங்க தெரியாது, அதாவது எனக்கு எந்த பொருளும் வாங்க தெரியாது தோழி, திருமணத்துக்கு முன்பு என் தங்கை அம்மா வாங்கி தருவதை தான் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கறதான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போல் பேரம் பேசுறதுலாம் வந்துட்டு ஒரு தனி திறமை தாங்க. அதுவும் நம்ம பெண்கள்லாம் அவங்க கேட்குற விலையெல்லாம் கேட்டால் பக்கத்தில் இருக்க நமக்கெல்லாம் என்னது இது, இவ்வளவு விலை கம்மியாக கேட்குறாங்களே, கடையில் கொடுப்பாங்களா என்னங்கிற ஒரு பயமே வந்துடும், அந்தளவுக்கு குறைச்சி பேசுவாங்கங்க. இது போல் நீங்களும் பேரம் பேசி எவ்வளோலாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க. இந்த பாடலை தொடர்ந்து வந்து படிக்கலாம்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: அம்மா சொல்லுங்க. அமுதா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்மலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: சேனடி கண்மொழி படத்துல இருந்து கற்பூர பொம்மை என்ற பாட்டு கொடுங்க. இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு பார்த்துட்டே
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்கம்மா, நீங்க வந்து பேரம் பேசி வாங்குறதுல எவ்வளவு சாமர்த்தியமான ஆள்?
1: ஓரளவுக்கு சாமர்த்தியம் தான், ரொம்பவும் பேச மாட்டேன். ஓரளவுக்கு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுற மாதிரி தான் பார்ப்பேன். சொன்ன தோழி மாதிரி கொஞ்சம் நவுண்டு போய் இன்னும் கொஞ்சம் பொறுமையா நடந்து போய் பாக்குறதுங்களா?
0: என்ன போய் வாங்குவோம், இல்லன்னா வேணான்ட்டு அப்படியே நடந்துடுறது.
1: ஆமா மேடம்,
0: நிச்சயமா அதுதான் நல்லதும். நமக்கு கொடுத்தாங்க, நம்மளோட ஸ்கில் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம பேசுறதுக்கு ஏத்த மாதிரி கொடுப்பாங்களான்னு பாப்போம். குடுக்கலையா? சரி சரி, அப்புறம் பாத்து போ அப்படின்னு அப்படியே போருமே நடைய கட்டிடுறது.
1: ஆமா மேடம், நகை கடையிலேயே சமயத்துல நம்ம பேரம் பேசிருப்போம், அதுக்கு பேச்சு அவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாவே குடுத்திருப்பாங்க.
0: ஆஹா,
1: வீட்டுல வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படும். சொல்ல, நம்ம வந்து இன்னும் நல்லா பேசிருக்கலாமோ, நம்ம கேட்டதுக்காக கம்மியாக குடுத்துருக்காங்களே. பெரிய நகை கடையிலேயே இப்படி குடுப்பாங்க, என்னமா இது, எப்படி கட்டுப்படியாச்சு, நம்ம கேட்டதுக்காகவே கம்மி பண்ணிருக்காங்களே நினைப்போம்.
0: ஆஹா, அப்பதான் தோணும், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாமோ, பேசிருக்கலாமோ அப்படின்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தோணும். அப்ப தோணாது இல்லையா?
1: ஆமா மேடம்,
0: நிச்சயமாமா. நிகழ்ச்சியில இணைந்த மிக்க நன்றிமா.
1: நன்றி மேடம்.
0: நேர்களே, நமது பண்பலையில்

நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மேற்குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேர்களே, உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. இந்த விளம்பரத்தை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நிறைய தொழில்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அது போல இப்போ யார் கமெண்ட்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, சித்ரா மணக்குடியிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க, பெண்கள் பொருட்கள் வாங்குவதில் மிகவும் சாமர்த்தியமானவர்கள், தரத்தையும் விலையையும் ஒப்பிட்டு பார்த்து குடும்பத்துக்கு பயனுள்ளாத பொருளா அப்படின்னு தேர்வு செஞ்சு அழகாக சலுகையையும் பயன்படுத்தி பணத்தையும் சேமிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா நன்னிலத்துலேருந்து மல்லிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொருட்கள் வாங்குவதற்கு முன் அதோட தரத்தை, பிராண்டை, இதெல்லாம் விலையெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் குறைச்சி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்த செலவில் நிறைந்த பலனை தரும் வகையில் சிறந்த முறையில் திட்டமிட்டு பொருட்களை வாங்குறது தாங்க பெண்களோட உண்மையான சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, என்ன தான் சொன்னாலும் சரி, நாங்கள்லாம் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பொருட்களை பாதி விலையில் என்ன கால் விலையில் கூட குறைச்சி பேசுவோமுங்க.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா வரணையர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
1: 54000 சோபனா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்?
1: சத்யாபுரத்துல இருந்து வலையோசை.
0: பாட்டு கொடுத்துடலாம், சொல்லுங்க. நீங்க எப்படி எல்லாம் பேரம் பேசி பொருள் வாங்குவீங்க?
1: ஒரு கொஞ்சம் பேசுறோம் மேடம்.
0: ஆஹா,
1: அவர்
0: நாங்க வேற எல்லாம் பேச மாட்டோங்க, ஆனா அந்த வேலைக்கே பொருளை மட்டும் அதிகமா வாங்கிடுவோம். அப்படி வரீங்களா? அப்ப வந்து இனிமே நீங்க போகும்போது கொஞ்சம் தூரமா வச்சுட்டு நீங்க மட்டும் தனியா போய் வாங்கிட்டு வந்துருங்க. நேர்களுக்கு தங்களின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
5: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
6: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில்

ரெண்டு பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என் யாருன்னு பார்த்தா பெருஞ்சேரில் இந்த சந்தன மேரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொருள்கள் வாங்கும்போது அதை விலையை பாதியாக பேசி வாங்குறது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பூத்துறையிலேருந்து சித்ரா தேவி செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு கூட அந்த அளவுக்கு பார்த்து வாங்க தெரியாதுங்க, ஆனால் என்னோட கனவு ரொம்ப அழகாக பார்த்து வாங்குவாங்க, இப்படி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியே தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாங்க, இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பேரம் பேசுறதுல எங்களை மிஞ்சறதுக்கு யாரும் இல்லைங்க அப்படின்னு பெண்கள்லாம் ரொம்ப அழகாக வருசலாக வந்து, நான் இப்படி வாங்கிடுவேன் அப்படி வாங்கிடுவேன், நான் என்னெல்லாம் விட்டீங்கன்னா நான் பாதி விலைக்கு கால் விலைக்கு பேசி வாங்குவேன் இப்படின்னு அவங்களோட பேரம் பேசுகிற திறமையை சூப்பராக காட்டிட்டு போயிட்டாங்கங்க. இது போல் நிறைய பெண்கள் வீட்டிலேருந்து பொறுமையாக கேட்டுகிட்டே இருப்பீங்க, நானும் இந்த மாதிரி தான் பேரம் பேசியெல்லாம் வாங்குவேன் அப்படின்னு. ஆனால் என்ன பண்பலைக்கு கால் பண்ணி நீங்கள் சொல்லலை, இருந்தாலும் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. இனிமே நமக்கு அந்த திறமை, அதாவது திறமை இல்லை, பேரம் பேசி வாங்க முடியலனாலும் இனிமே நம்ம கொஞ்சம் பேசி விலையை கம்மி பண்ணி வாங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத இப்போயிலேருந்து யோசிப்போங்க. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு நம்மிடமிருந்து விடை பெறுகிறது. வணக்கம் தோழி.

நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. பண்பலையில் இனி வளம் வருகிறது. எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் PSR தங்க மாளிகை, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை, நாகை மூராசன் ரெடிமேட்.

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து பகல் 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தலே நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுமி ஆர் துர்கா தேவி, 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் வார்த்தை விளையாட்டு, 2:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் வார்த்தை விளையாட்டு தொடரும்.

0: விற்பனைக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். 3:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் எல்எஸ்சி தொடரும். இன்றுமாலை 4 நதியை தேடும் கடல் நாடகம் எழுதியவர் புவனேஸ்வரி, அமைப்பு குமார். 5 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸின் கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களர் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ.
1: இந்த வயது முதிர்ந்தவர்கள் என்னை பொறுத்தவரை உங்கள் வீட்டில் 3வது இல்லை 4வது குழந்தை பிறக்கிறது என்ற வைத்தியம் பார்த்தாலே அவர்களை நன்றாக செய்துவிடலாம்.
2: கரெக்டா டாக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கவாதம் வந்துட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆன நிறைய பேரை பார்க்கும்போது
0: அவங்க பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்துறிகை. இன்று 7 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசற்றின் உழவர் அரங்கம்.
3: நாங்கள் 2 தரையிலிருந்து மேலே தூக்கி வச்சுருக்கோம், அதோட யூரின் அதோட எச்சமாக கீழே வந்துடும். இதை நாங்கள் டெய்லி கூட்டி எடுத்துருவோம், காலையில் டெய்லி கூட்டி அள்ளி கொண்டு ஓரமாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு புல் வைக்கிறது எல்லா வேலையுமே பார்ப்போம்.
0: முயல் கோழி ஆடு வளர்ப்பு. காரைக்கால் மாவட்டம் மேலக்காசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றிரவு 8 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். 8:25 மத்திய அரசு 12 வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டி தொடர் நிகழ்ச்சி. 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் இசை மூஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10 காரைக்கால் PSR தங்க மாளிகை நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். 10:30 தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் இரவும் மலரும் தொடரும். 11 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். பண்பலையில் இதுவரை வளம் வந்தது FM எக்ஸ்பிரஸ். இடம் சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள்.
4: This is Akashvani, the news read by Naresh Mago. Prime Minister Modi has arrived in Nice, France on the first leg of his two-nation visit to France and Slovakia. During his stay in France, he will join French President Emmanuel Macron in jointly inaugurating Bharat Innovates and hold bilateral talks with him on key areas of cooperation and global issues ahead of the upcoming G7 summit. Mr. Modi will subsequently travel to Slovakia for bilateral engagement.

0: எட்டத்தைக்கும் வலைக்கும் இசையிலே நமது காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் இனி கேட்கலாம் கடித மலர்கள். நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம். 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
1: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
2: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள், உங்கள் கருத்துக்கள் எங்கள் குரலில். நமது நிலையம் வழங்கிய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்களை கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற அந்த முதல் கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, அலிவளம் ஜெயலட்சுமி கணேசன் அவர்களுடையது தான். கடந்த 31/5/2026 அன்று மதியம் 1 மணிக்கு உலக புகையிலை எதிர்ப்பு தின சிறப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் தேனாம்பிகை அவர்கள் புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும், புகையிலையால் மற்றவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் போன்ற எல்லா தகவல்களையும், குழந்தைகளை தீய பழக்கத்தில் ஈடுபட்டால் கண்டித்து வளர்ப்பது பற்றியும் நேயர்கள் அறிவிப்பாளர்கள் கேட்க நல்ல விழிப்புணர்வு தகவல்களை வழங்கினார்கள். நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் பாராட்டுகள் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 1ஆம் தேதி அன்று காலை 11 மணிக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சி கேட்டோம். இதில் உலக பெற்றோர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் வாழ்வியல் பயன்பாட்டாளர் பேராசிரியர் வி வித்யா அவர்கள் நேர்முகம் சிறப்பாக இடம்பெற்றது. குழந்தைகளை எப்படி சிறுவயது முதல் நல்லபடி நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று பல தகவல்களை நேரலையில் பகிர்ந்து கொண்டார். அறிவிப்பாளர்கள் கேட்ட கேள்விக்கும் பல தகவல்களை சொன்னார்கள். நிகழ்ச்சியை கேட்டும் நேர்முகம் கண்ட அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் பாராட்டுகள் என்று தெரிவித்திருக்கிறார். இதனிடையே கடந்த 5ஆம் தேதி அன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியை வானொலி வழங்க கேட்டோம். அதில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு சிந்தனை அரங்கத்தில் சுற்றுச்சூழல் தூய்மையின் பங்கு பற்றி பல நேயர்கள் பல தகவல்களை சொன்னார்கள். மேலும் முகநூல் வழியாக தகவல்களை சொன்ன அனைத்து நேயர்களுக்கும் வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி அன்று மாலை 3:30 மனம் விழையதே நிகழ்ச்சியை கேட்டோம். இதில் தஞ்சாவூர் சுஜாதா இளங்கோவன் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கங்களும் மிக சிறப்பாக அருமையாக இருந்தது. கேட்டு ரசித்தும் வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி அன்று காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் சிறுவன் நிதிஷ் அவர்கள் விவசாயம் பற்றிய தகவல்கள் சொன்னது மிகவும் அருமை. கேட்டு மகிழ்ந்தோம். முதலில் அறிவிப்பாளர்கள் நட்பை பற்றிய கதை சொன்னதும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி அன்று மதியம் 2:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியை கேட்டோம். இதில் TN சேசஸ் கோபாலன் அவர்கள் பாட்டு கேட்டோம். இதில் தாசரதி பாடல் ரொம்ப இனிமையாக இருந்தது. கேட்டு மகிழ்ந்தோம். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 9ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியை கேட்டோம். இதில் நாகை மாவட்டம் முட்டம் அருகில் பனங்குடி என்ற ஊரிலிருந்து நேயர்கள் பேசினார்கள். வானொலியை கேட்டு ரொம்ப ஆர்வத்துடன் பேசினார்கள். வானொலியின் பயன்கள் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் கூட நேயர்கள் சொன்னது சிறப்பாக இருந்தது. பங்கு பெற்று பேசிய அனைத்து நேயர்களுக்கும் வழங்கிய வானொலிக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 10ஆம் தேதி அன்று காலை 10:30 ஆலய உலா கேட்டோம். இதில் திருவிடகழி சுப்பிரமணியர் கோவில் வைகாசி திருவிழாவில்

0: சுப்பிரமணியர் திரு தேரோட்டத்தின் நேர்முகம் கேட்டோம், கோவில் வரலாறும் சொன்னார்கள், கேட்டு மகிழ்ந்தோம். நேரில் சென்று கண்டுகளித்த உணர்வு தந்தது வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாம் கலைஞர்தாசன் பாரி சீர்காழி வட்டம் மேலமாத்தூரிலிருந்து இந்த நேருடைய கடிதத்தை பார்க்கலாம். கடந்த 7ஆம் தேதி அன்று 1 மணிக்கு தேன்மழை நிகழ்ச்சி கேட்டேன். அதில் உலா வந்த அனைத்து பாடல்களும் சிறப்பாக இருந்தது. காரை பண்பலைக்கும் தொகுப்பாளர் சகோதரி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். அதே நாளில் 10 மணிக்கு இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் பண்பலை 100.3 உலா வந்த அனைத்து பாடல்களும் மனதிற்கு இனிமையாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி அன்று 2:05 கேள்விக்கென பதில் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் பல அரிய வகை பல தகவல்களையும் கேள்விக்கான பதில்களையும் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சி சிறப்பாக சென்றது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து கங்களஞ்சேரி டி முருகேசன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 3ஆம் தேதி இரவு 10 மணிக்கு இரவு மலரும் நிகழ்ச்சி கேட்டோம். அறிவிப்பாளர் அவர்கள் சைக்கிள் தினத்தை முன்னிட்டு சைக்கிள் சம்பந்தப்பட்ட பாடல்களை வழங்கினார்கள். சிறப்பாக இருந்தது. தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி காலை 6:55 மழலையர்களின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் கேட்டேன், 2ஆம் வகுப்பு சிறுமி ரஷ்னிகா சொன்ன கதை சூப்பர். எதிர்காலத்தில் போலீஸாக வேண்டும் என்று சொன்ன சிறுமிக்கு அவர் எதிர்காலத்தில் காவல்துறை அதிகாரியாக வர என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி காலை 6:55 பசுந்தளி நிகழ்ச்சி கேட்டேன். அதில் சிறுவன் கிருஷ்ணா தேசபக்தி பாடலை சிறப்பாக பாடி அசத்துவிட்டார். எதிர்காலத்தில் இவரும் போலீஸாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதே நேயர் கடந்த 10ஆம் தேதி 6:55 பசுந்தளி நிகழ்ச்சியில் 5ஆம் வகுப்பு மாணவன் பாடல் திருக்குறள் கதை என அனைத்தையும் சொல்லி அசத்தி விட்டார். எதிர்காலத்தில் பிஸ்னஸ் மேனாக வர வேண்டும் என்ற அவரது ஆசை நிறைவேற கடித வழியாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடந்த 10ஆம் தேதி இரவு 10 மணிக்கு சிறப்பு இரவு மலரும் கேட்டேன். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் வெளியான பாடல்கள் சிறப்பாக வளம் வந்தது. கேட்டு மகிழ்ந்தோம். மனதை பறித்து சென்றது நிகழ்ச்சி. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். இந்த நேயரின் நிறைவான கடிதம். கடந்த 11ஆம் தேதி வியாழன் காலை 6:55 சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளி நிகழ்ச்சியில் பங்கேற்ற மழலையிடம் அறிவிப்பாளர் அவர்கள் சிறப்பாக பேச சொல்லி கதை சொன்னது சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள். நினைவிருக்கட்டும் நேயர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும்
5: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகைமாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களே, நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரிய செட் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனின் அண்ட் பிரிப்ஸ்.

0: இறங்கும் தேநீர் நேரம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
5: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேரம் 12:22 49 இணைந்திருக்கின்றோம். பண்பலை 100.3 கடித மலர்கள் நவத நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து யாருடைய கடிதம் பார்த்தோம்னா, நாகப்பட்டினம் ஆரியநாடு திரு எஸ் சிவாபாரதி, வால்முனீஸ்வரன், பாப்பாக்கோவில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏ ஆர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கைமடம் ஜி ஜெயந்தி, மணக்குடி எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய கடிதங்கள் தான். இவங்க வந்து கடந்த 11 அன்று பிற்பகல் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியை கேட்டோம். அதில் சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு புரிவு பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பத்மராஜன் அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் சிறந்த ஆலோசனைகளை வழங்கினார்கள். மூட்டுவலிக்கு தகுந்த மருத்துவ ஆலோசனையை விரிவாக வழங்கிய மருத்துவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை வழங்கிய காரை பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார்கள். கடந்த 8 அன்று பிற்பகல் 2:05 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை சொன்னார்கள் மற்றும் பாடல்களும் நிகழ்ச்சியும் அருமையாக இருந்தது. வழங்கிய சகோதரி அவர்களுக்கும் காரை பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 4 அன்று பிற்பகல் 2 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் மேல் சிகிச்சை நிபுணர் பல் மருத்துவர் டாக்டர் பி ராகுல் அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் ஒரு நாளைக்கு 2 காலை இரவு பல் துலக்குவதும் நல்லது என்றும் பல் மேல் சிகிச்சை முறை குறித்தும் விரிவாக வழங்கினார்கள். தகவல்களை வழங்கிய மருத்துவர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் என்றிருக்கின்றனர். தொடர்ந்து கூரத்தங்குடி என் கே கிருஷ்ணா அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 3 அன்று தகவல் நேரம் நிகழ்ச்சி கேட்டேன். குரு சீடர்கள் கதை சொல்லி சீடர்கள் கேட்காமல் மந்திரத்தை பயன் செய்த கதை ஐயா தென்கட்சியார் அவர்கள் வழங்கிய அந்த கதை சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, ஹாஜி அலி, சலாமத் சுகைனா இவர்களுடைய கடிதம் இது. கடந்த 6 அன்று காலை உலா வந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியானது பள்ளிக்கூடம் போகலாமா என்ற அருமையான தலைப்பில் மிகவும் சிறப்பாக இருந்தது. நமது நேயர்கள் தங்களது பள்ளி வாழ்நாளில் பயன்பெற்ற அனுபவங்கள் சந்தோஷங்களை மிகவும் ருசிகரமாக பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சி மிக மிக கலகலப்பாக சென்றது. இதற்கு சிகரம் வைத்தார் போல எங்கள் அருமை நண்பர்களான 2 அறிவிப்பாளர்களும் நேர்முக உரையாடலும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அவாரம் ரசித்தோம். பண்பலைக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து திருமலை ராயன்பட்டினம் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 8 அன்று கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியை கேட்டோம். 4 வினாக்களை கொடுத்த பதிலையும் நேயர்கள் சொல்லி நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டு சென்றனர். அறிவிப்பாளர் அவர்களுக்கும் பண்பலையில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கின்றன. சிதம்பரம் சின்ன மார்க்கெட் தில்லை நாயகி அவருடைய கடிதம் இது. நமது பண்பலையில் உலா வரும் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருக்கிறது. நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கும் வானொலிக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கின்றன. பண்பலை 100.3 கடித மலர்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம்.

0: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
1: ஆரோக்கியம் காக்கும்
2: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
5: பி எஸ் ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்போர்.

0: மக்களுக்கு செய்கூலி சாதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
5: நேயர்களுக்கு
1: நாகை மூராசன்ஸ் ரெடிமேட், தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் உலகணைந்த நல்வாழ்த்துக்கள்.
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
7: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
8: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
1: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உலகணைந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலகணைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாம் இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3 கடித மலர்கள் நிகழ்ச்சியில். தொடர்ந்து நன்னிலம் கோவில் வடக்கு தெரு அம்பலவாணன் அவர்களுடைய கடிதம் இது. கவலைகள் நிறைந்த இன்றைய காலகட்டத்தில் மனதிற்கு இதமான மகிழ்ச்சி தரும் நகைச்சுவை நாடகம், அந்த வகையில் ரசிகர்களின் பெரும் ஆதரவை பெற்ற கலக்கல் நேரம் என்னும் நகைச்சுவை நாடகம். இதில் வசன உச்சரிப்பு, நையாண்டி வசன உச்சரிப்பு, நாடகத்தில் போர்வையை மூடி படுத்துக்கொண்டு வடை சாப்பிட்டது சிரிப்போ சிரிப்பு மற்றும் அண்ணன் மற்றும் தம்பியை பேச வைத்த கதை அருமையான கதை, பாராட்டுக்கள். இதை நெறிப்படுத்தி நடத்திய காரை பண்பலைக்கு, நாடகத்தில் நடித்த அறிவிப்பாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்று இருக்கின்றன. அடுத்து அவருடைய கடிதம் இது. கல்வி என்பது அனைத்து மாணவர் மாணவிகளுக்கும் உரிமை. அந்த உரிமையை சிறப்பு எளிதாக பெற உதவும் வகையில் ஆக்கப்பூர்வமான சிறப்பு கல்வி தொடர் அடுத்தது என்ற நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். தினமும் காலை 8:05 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் பிரத்யேக பொது அறிவு மற்றும் கேள்வி பதில் கேட்டு நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் அறிவிப்பாளர்களின் பங்கு மிக முக்கியமானது. பாட்டோடு பாட்டாக அறிவையும் ஊட்டி நேயர்களை தன்வசப்படுத்தும் அறிவிப்பாளர்களின் திறமை போற்றத்தக்கது. பண்பலை வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்த நிகழ்ச்சியில் விளமல் ஏ காவேரி எத்திராஜ் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 5 காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. எம் சாய் செல்வன் குட்டிஸ் அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய சொன்ன சூப்பராக இருந்தது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து மாலை 4 ஒளிபரப்பான ஊரும் உறவும் நிகழ்ச்சி காரைக்கால் கடற்கரை சாலையில் சிங்காரவேலு சிலை அருகில் நேரலையாக ஒளிபரப்பானதை கேட்டேன். ஊரின் சிறப்பு பற்றியும் அங்கு நடைபெறும் திருவிழாக்கள் பற்றியும் அந்த ஊர் மக்கள் எடுத்து கூறினார்கள். சிறப்பாக இருந்தது என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 6 காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சியில் குட்டீஸ் ஆர் ராஷ்மிக் அவர்கள் சொன்ன கதை சூப்பராக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய வானொலிக்கும் குழந்தைக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து அதே நாளில் மாலை 3:30 ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் விழுதே நிகழ்ச்சியில் தஞ்சை ஆர் சுஜாதா இளங்கோவன் அவர்களின் பாடல்கள் சிறப்பாக இருந்தது. பாடல்களுக்கான விளக்கங்களும் அற்புதமாக இருந்தது. வழங்கிய நிகழ்ச்சியை வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 8 காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. குட்டீஸ் ஆர் நிதிஷ் அவர்கள் விவசாயத்தை பற்றி சொன்னது சூப்பராக இருந்தது. நிதிஷ் அவர்கள் படித்து சிறந்த போலீஸ் ஆபீசராக ஆவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 8 பகல் 2:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி என் சேஷகோபாலன் அவர்களின் பாட்டு கேட்டேன். பாடல் சிறப்பாக இருந்தது, கேட்பதற்கு இனிமையாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தேன். நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்த காரை பண்பலைக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 9 காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டீஸ் வி முகந்தராகவன் அவர்கள் சிங்கம் கதை சொன்னது சூப்பராக இருந்தது. முகந்தராகவன் அவர்கள் படித்த சிறந்த இராணுவ அதிகாரியாக ஆவதற்கு அவருடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 9 மாலை 4 ஒளிபரப்பான ஊரும் உறவு நிகழ்ச்சி நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி சமத்துவபுர பயணிகள் நிழலகம் அருகில் சிறந்த நேரலையாக ஒளிபரப்பானதை கேட்டேன். ஊரின் சிறப்பு பற்றியும் பனங்குடி என்ற

0: ஊருக்கு பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றியும் அந்த ஊர் மக்கள் எடுத்து கூறியதை கேட்டு மகிழ்ந்தேன். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து காவேரி எத்திராஜ் அவர்களுடைய நிறைவான கடிதம் இது. கடந்த 10ஆம் தேதி காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தலை குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் சபரி கணேசன் அவர்கள் திருக்குறள் சொன்னது சூப்பராக இருந்தது. சபரி கணேசன் அவர்கள் படித்த சிறந்த தொழிலதிபராக ஆவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடிதமலர்கள் நிகழ்ச்சியின் நிறைவான கடிதமாக நரசிங்கன்பேட்டை ஏஜி ஐயப்பன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 2ஆம் தேதி 6:40 உலா வந்த இன்சொல் அமுது நிகழ்ச்சி கேட்டேன். பிறருக்கு பயன்பட வேண்டிய வகையில் வாழ்வதே ஆரோக்கியமான வாழ்வு என்று மீன் சுருட்டி திரு அரங்கநாதன் அவர்கள் வழங்கிய தகவல் சிறப்பாக இருந்தது. கடந்த 3ஆம் தேதி புத்துணர்வு மிக்க சர்வதேச மிதிவண்டி தினமான புதன்கிழமை அன்று பகல் காலை 10:05 பாதுகாப்பான பயணத்திற்கு மிதிவண்டியின் நீங்கா நினைவலைகளை பகிர்ந்து கொண்ட அன்புள்ள அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்று இருக்கிறார். கடந்த 3ஆம் தேதி பகல் 11 உலா வந்த கல்வி தொடர் கேட்டோம். பல துறைகளை சார்ந்த வழிகாட்டி வல்லுநர்கள் ஆலோசனைகள் தந்தது மாணவர்களின் வாழ்வில் மேன்மை வழிவகுக்கும் என்று நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி ஊரும் உறவும் நிகழ்ச்சி உலா வந்தது மாலை 4 மதகடி கடற்கரை சாலையில் இருந்து ஆர்வமிக்க அன்பு நேயர்களின் மத்தியில் நேரலையாக ஒளிபரப்பானது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வானொலிக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி செம்மொழி தினமான சனிக்கிழமையில் காலை 6:40 இன்சொலமது நிகழ்ச்சி கேட்டேன். இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைய பெற்றிருக்கும் எல்லா புகழும் உரிமையுடைய தமிழ் மொழிக்கு மணிமகுடம் சூட்டியமைக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி காலை 10:05 பண்பலை 100.3 உலா வந்த சொல்லரங்கம் மந்திர சொல் என்ற தலைப்பிலான சொல்லரங்கம் கேட்டோம். அதிக நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற மனம் மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியை வழங்கிய அறிவிப்பாளருக்கும் வானொலிக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 9ஆம் தேதி மாலை 4 உலா வந்த ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது நாகை மாவட்டம் பனங்குடி சமத்துவபுரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து ஆர்வமிக்க அன்பு நேயர்களின் மத்தியில் நேரலையாக சிறப்பாக வளம் வந்தது. வழங்கிய வானொலிக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவான கடிதமாக கடந்த 10ஆம் தேதி மாலை 4 உலா வந்த ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது ஆர்வமிக்க அன்பு நேயர்களின் கலைஞர்களும் அதில் நிறைந்திருக்கும் அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு என்ற ஊரில் இருந்து நேரலையாக ஒளி உலா வந்தது. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது கடித மலர்கள். நேயர்களே, உங்களுடைய கடிதங்களையும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் கடிதமலர்கள் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் நேரு நகர் காரைக்கால் 6090605 என்ற முகவரிக்கு உங்களுடைய கடிதங்களை எழுதலாம். காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக

0: பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசர கால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பருவமழை கால

0: இனத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டு வரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்கட் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர் லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டு வருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000-க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000-க்கும் மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50.
2: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
3: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
2: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
4: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
7: வணக்கம் நேயர்களே. அழகான மழை

0: செல்வங்களின் கள்ளமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ஆர் துர்கா தேவி.
0: துர்கா, என்ன படிக்கிறீங்க?
1: ஐந்தாவது வகுப்பு படிக்கிறேன்.
0: எந்த ஊர் உங்களுக்கு?
1: எங்களுக்கு திருநாளா.
0: சரி, இன்னைக்கு நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: என்ன பாட்டு?
1: வாழ்க பல்லாண்டு.
0: எங்க பாடுங்களை பாப்போம்.
1: வாழ்க.

ஒற்றுமை தண்ணில் ஒற்றுமை காண்போம் மக்கள் யாரும் சமமே. மழை துளி நதி என கடலில் கலந்திட எல்லாம் ஓர் முடிவே. சுதந்திரம் தரும் சமத்துவம், சமத்துவம் தரும் பன்முகம், பன்முகம் நம் தனித்துவம், தனித்துவம்.

சிந்து நர்மதை யமுனை வைகையில் அன்பு பாய்ந்து வரட்டும். மழை துளி நதி என கடலில் கலந்திட எல்லாம் ஓர் முடிவே. காந்தியும் ஒரு நேரம்.

0: சூப்பரா பாடிருக்கீங்க துர்கா.
1: தேங்க்யூ.
0: நீங்க படிச்சு பெரியவரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டீச்சர்
0: ஆகணுமா? உங்களுக்கு ஸ்கூல்ல பிடிச்ச டீச்சர் யாரு?
1: மியூசிக்
0: மிஸ்ஸா. சரி சரி, நீங்க படிச்சு பெரியவரான பிறகு டீச்சர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
3: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 12:55. பண்பலையில் இனி வருகிறது பன்னிசை பாடல்.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1 மணி. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் தின்மழை. இன்றைய தின்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வழி விருப்பகானமாக ஒலி உலா வரும். பண்பலையில் ஒலிக்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தின்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
3: ஆரோக்கியம் காக்கும்
4: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தென்மழையில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சிறு பொன்மணி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலாயினி சாய்வெண்பா, ஆதிரா, இனியா.

0: நெற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரை

மருத்துவமனை காரைக்கால். தென்மழையில் வரும் இந்த பாடல் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் திருமலைராயன்பட்டினம் லக்ஷ்மி, அன்பரசு, பூங்கொடி தேவா, மீனா செல்வம், ரேணு பழனிவேலு, வினிதா பாலமுருகன்.

0: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
1: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
2: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
5: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தீன் மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம்

பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தீன் மழை நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், சங்கர், மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, யாழினி, சிவா, புவனா, தனுஷ்யா, விஜயா, லாவண்யா, கண்ணன்.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
3: பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராஜுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.

0: டெலிலாக் ஆப், வெப்சைட் www.daily-law.in या टोल फ्री நம்பர் 14454 से प्राप्त की जा सकती है.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தீன் மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் ஹரிகரன் கூடல் கார்த்திகேயன், அமுதா அக்ஷயா, ஆதிஷ் ஹர்ஷ்வர்தன்.

நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரி அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். தேன்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் ஆண்டிமடம், பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்கள் அன்மங்கள் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
6: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
7: ஆரோக்கியம் காக்கும்
8: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
9: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
12: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
11: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை. நிகழ்ச்சியில் வழியும் இந்த பாடல் இன்று இவன் பாடுது திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் வரதராஜன் பேட்டை வளர்மதி, ஆரோக்கியதாஸ், மரிய பாஸ்டினா, ஃபெனினா, கலைச்செல்வி, ஆனந்தி, அந்தோனிசாமி, பாப்பாகுடி, பார்த்திபன், பாரதி, கீழக்குடியிருப்பு செல்வராஜ், ஸ்ரீமதி, பவித்ரா, பரணிதரன்.

0: நேர்களுக்கு தங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவார் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
5: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு தங்களின்

0: உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவர் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
1: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
2: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ். பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தென்மலையில் வரும் இந்த பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜரீனா ஆசிபா ஆசிப்.
6: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
7: பிரமாதம்,
6: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே.
7: சபாஷ் சபாஷ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தென்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் கொக்கரக்கோ திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.

0: சங்கீதம் என் காதல் வேதம்.
1: நிறைவு பெற்றது தென்மழை. இன்னும் சில நாடுகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து
2: வணக்கம், ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120 மேற்பட்ட இந்திய ஸ்டார்ட் அப்கள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் முன்னேற்றம், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து திரு இமானுவேல் மேக்ரனுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து திரு நரேந்திர மோடி 2 பயணமாக ஸ்லோவாக்கியா செல்கிறார். பின்னர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மீண்டும் பிரான்ஸ் திரும்ப உள்ளார். இதனிடையே G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நாட்டில் தரமான சுகாதார சேவைகள் அனைவரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்டென்ட் உள்ளிட்டவை மலிவு விலையில் கிடைப்பதன் மூலம் ஏழை எளியோர் பயன்பெற்று வருவதாக கூறிய பிரதமர், கூடுதல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் இடங்கள் உருவாக்கப்பட்டதன் வாயிலாக மருத்துவ கல்வி மாணாக்கருக்கு எளிதில் கிடைப்பதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுகாதாரத்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட

0: செய்தியில், ஆரோக்கியமான குடிமக்களே வலுவான தேசத்தின் மிகப்பெரிய பலம் என்று கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத், இ சஞ்சீவினி, யூவின் உள்ளிட்ட டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார வசதிகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், நாடு முழுவதும் எய்ம்ஸ் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 23 அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் தற்போது மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மக்களின் மருத்துவ செலவுகள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இ சஞ்சீவினி டிஜிட்டல் சுகாதார தளங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார். தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ஊக்குவித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், இத்தகைய முன்னெடுப்புகள் வாயிலாக அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலக அளவில் சுகாதார முன்னெடுப்புகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், மருத்துவ அவசர நிலை ஒருபோதும் நிதி நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்ட செய்தியில், மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வதே இந்நாளின் நோக்கம் என்றார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் வெளியிட்ட செய்தியில், தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வளிக்கும் என்று கூறியுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். இதன் அடிப்படையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் எழில்வாணன் தெரிவிக்கிறார்.
1: பலருக்கு இன்னும் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனமாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. உண்மையில் அந்த பயம் தேவையற்றது. இரத்த தானத்தின் போது வழங்கப்படும் இரத்தத்தை நமது உடல் இயற்கையாகவே மீண்டும் உருவாக்கி கொள்கிறது. சில மணி நேரங்களிலே இரத்தத்தின் திரவ பகுதி மீள தொடங்குகிறது. சில வாரங்களில் இரத்த அணுக்கள் மீண்டும் இயல்பாக அளவுக்கு வந்துவிடுகின்றன. மருத்துவ விதிமுறைகளின்படி செய்யப்படும் இரத்த தானம் மிகவும் பாதுகாப்பானது.
0: தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தொடர்பான உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு தலைவராக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அலாக் என் ஷர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திரு ஷர்மா மனிதவள மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும் இந்திய தொழிலாளர் பொருளாதார சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். தொழிலாளர் சந்தை குறியீடுகளை வலுப்படுத்துவது, தொடர் ஆய்வு மேற்கொள்வது, தொழிலாளர் சந்தையின் மாறிவரும் கட்டமைப்பை மதிப்பிடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு மனநல ஆலோசனைகள், தன்னம்பிக்கை மற்றும் தன்முனை பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான மாணாக்கரின் வீடுகளுக்கு சென்று சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் 10.5 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழக அரசு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் 6 நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்த அமைச்சர், மாநிலத்தில் வணிக வரித்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். முன்னதாக ராசிபுரத்தில் 79 பயனாளிகளுக்கு 1.9 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கிய அமைச்சர், 234 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று

0: நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின்னர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தடைக்காலத்தினை பயன்படுத்தி மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், இன்ஜின் பராமரிப்பு, வலைகளை பின்னுதல், சரி செய்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து படகுகள் தயார் நிலையில் உள்ளன. தற்போது மீன்பிடி உபகரணங்களை ஏற்றுதல், ஐஸ்கட்டிகளை சேமித்தல், எரிபொருள் நிரப்புதல் போன்ற இறுதிக்கட்ட பணிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நாகை, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வழக்கம் போல தங்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு செல்ல உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில், சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை ஆகிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் நாளை மறுநாள் முதல் பருத்தி ஏலம் தொடங்கப்பட உள்ளதை அடுத்து பருத்தி விவசாயிகள் தங்களது பருத்தியை தரம் பிரித்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் விற்பனை செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாம்பாடி ஏரியில் தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் யுனிவர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 1:55. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை பாடல்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
1: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
2: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
4: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
5: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: PSR தங்க மாளிகை,
9: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
10: சத்தியபாமா

0: பிஏ கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
1: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன வார்த்தை விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னு நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரே எழுத்தை போடுங்க, வார்த்தையை தேடுங்க. ஆமாங்க, ஒரு வார்த்தை அதுல வந்து ஒரு எழுத்து இரண்டு முறை இடம்பெற்றிருக்கும், அப்பதான் அந்த வார்த்தை முழுமை பெறும். அந்த ஒரு எழுத்து என்ன அப்படின்றத நீங்க இன்னைக்கு கண்டுபிடிக்க போறீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கைரேகை அப்படின்ற ஒரு வார்த்தைய கை ரே கை, அதுல கைன்ற ஒரு எழுத்து இரண்டு முறை வந்திருக்கும் இல்லைங்களா. இப்ப இதை நான் எப்படி சொல்ல போறேன்னா, அந்த கைன்ற வார்த்தை இருக்கக்கூடிய இடத்துல கோடு, நம்ம உதாரணமாக டேஷ், அதாவது ஃபில் இன் த பிளாங்க் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கோடு ரே கோடு, அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அது என்ன வார்த்தைன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கை ரே கை. இன்றைக்கி நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த போஸ்டரில் போய் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே புரியும். கைரேகை அப்படின்ற சொல்லில் கைன்ற எழுத்து இரண்டு முறை வந்திருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி மேலதாளம், மேலதாளம் அந்த ல அப்படின்ற ஒரு எழுத்து இரண்டு முறை இடம்பெற்றிருக்கும். மே கோடு தா கோடு இம், இதுதான் இன்னைக்கு நான் கொடுக்க போகிற அந்த ஹிண்ட். நீங்கள் அந்த வார்த்தை என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறீங்க. அந்த ஒரு அந்த எழுத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அந்த ஒரு எழுத்து தான் இரண்டு இடத்துலையும் ரெண்டு கோட்டுலேயுமே வரப்போகுது இல்லைங்களா. மே கோடு தா கோடு இம், அதாவது லன்ற வார்த்தையை மேவுக்கு அடுத்து வரக்கூடிய கோடில் ஃபில் பண்ணணும். மேலே தா ல இம், மேலதாளம், இதுதான் அந்த சொல்லுக்கான சரியான எழுத்து, லான்ற அந்த எழுத்து. இப்படி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம விளையாட போகிறோம். அப்போ உடனே நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டாமா? அழைக்கலாம். 0-4-3-6-8 இந்த இணைப்பினோட 231-231-291-8-0-299-5-8-0 இந்த தொலைபேசி எண்ணில் அழைக்கலாம். அலைபேசி எண்ணான 95-66-42-72-31. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற ரெடி ஆயிட்டீங்களா? பாடல் கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில வருவோம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: லஞ்ச் பிரேக்ல வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரே எழுத்தை போடுங்க, வார்த்தையே தேடுங்க, இதுதான் இன்னைக்கு விளையாட போறோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அந்த முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மதிய வணக்கம்.
1: யார் பேசுறீங்க மதிய வணக்கம்?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
1: மணிநகரம் சண்முகசுந்தரம், உங்களுக்கான வார்த்தை சொல்லாங்களா? உங்களுக்கான வார்த்தை கோடு டி கோடு இம்
2: டாஷ்.
1: அதான் கோடுன்னு சொல்லிட்டல்ல, கோடு டி கோடு இம், அந்த ரெண்டு கோட்லையும் ஒரே எழுத்து தான் வரும். இது ஒரு உருவத்தை குறிக்கும் சொல்லுன்னு வச்சுக்கோங்க.
2: உருவத்தை குறிக்கும் சொல்லா?
1: ஆமா, கோடு டி கோடு இம், அந்த ரெண்டு கோட்லையுமே ஒரே எழுத்து தான் இடம்பெறும். என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதுங்களா?
2: படிகம் அந்த மாதிரி வருமா?
1: எப்படி
2: படிகம்?
1: படிகம் ப டி க வருதுங்களே, திரும்பவும் பாதானே வரணும்.
2: நன்றிங்க,
1: நன்றிங்க, நல்ல முயற்சி. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். என்னாச்சு? அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம், மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
1: நாகராஜன் ஐயா கேக்குறீங்களா? நிகழ்ச்சி கேட்டு வேற ஏதாவதுங்களா? சரி, கோடு இஞ்சு கோடு ல இம்
3: கோடு
1: இஞ்சு இஞ்சு
3: இங்க
1: இஞ்சி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இஞ்சு கோடு.

0: ல மேல் நோக்குல ஓகேவா? இம் இம் சொல்லுங்களே, கண்டுபிடிக்க முடியுதா?
1: கோடு இங்கு, கோடு ல இம்.
0: ஆமா, அந்த ரெண்டு கோட்லயும் ஒரே எழுத்து தான் வரணும்.
1: தெரியலையே.
0: தெரியலையா? நன்றிங்க, நன்றிங்க. அடுத்து வரும் நீய. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நாகை சேரலாதன் பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க?
1: நாகை சேரலாதன்.
0: சேரலாதன் சார், உங்களுக்கான வார்த்தை
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை முதல்ல சொன்னதுதான் கோடு டி, கோடு இம்.
1: கோடு
0: டி, கோடு இம், அவ்வளவுதான். சொல்லுங்க, நாலு எழுத்து வார்த்தை தான்.
1: ஓடிட்டேடமா?
0: அப்படிதான் வச்சீங்களே, ஒரே

0: யா,
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க நன்றிங்க. அடுத்து வரும் நீய. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நாகை சேரலாதன் பேசுறேன் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: நாகை சேரலாதன்.
0: சேரலாதன் சார், உங்களுக்கான வார்த்தை
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை முதல்ல சொன்னதுதான் கோடு டி கோடு இம்
1: கோடு
0: டி கோடு இம் அவ்வளவுதான் சொல்லுங்க. நாலு எழுத்து வார்த்தை தான்.
1: ஓடிட்டடமா?
0: அப்படிதான் வச்சீங்களே, ஒரே எழுத்த போடுங்க, வார்த்தையே கண்டுபிடிங்க. தெரியலையா? சரி, அடுத்ததுக்கு வருவோம். வருக. வணக்கம்.
2: அம்மா வணக்கம். சந்திரசேகர் ரெயிலர் கட்டாளிலிருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். சொல்லலாமா உங்களுக்கு?
2: ஈஸியா நான் கண்டுபிடிச்சேன். வடிவம்
0: சொல்லுங்க. உருவத்தை குறிக்கும் சொல் சொல்லிட்டேன். சிறப்பு வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றீங்களா? சொல்றேன் சொல்லலாமா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: கோடு ல, அதாவது கீழ் நோக்கு ல. ஓகேங்களா?
2: அதாவது இப்படி சொல்லமா பல்லுக்கு வரக்கூடிய ல. சரி,
0: பல்லு இல்ல, பல்லுக்கு மேல் நோக்கலாம் இல்ல, பள்ளி பள்ளிக்கு வரும் இல்லையா அந்தலா. பெரியலா பெரியலா, ஏன் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு பெரியலான்னு வச்சுக்குவோம் சரிங்களா? கோடு ல இங்கு கோடு இம் சொல்லுங்க.
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா.
0: கோடு ல இங்கு கோடு இம்.
2: இதுக்கான குறிப்புமா இந்த சொல்லு?
0: இது இந்த சொல்லுக்கான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசு குற்றம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி, என்னோட பேரை மாசுபடுத்திட்டியே அப்படின்னு கூட சொல்லலாம்.
2: களங்கம்
0: களங்கம். அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: சூப்பரா சொல்லுங்க.
0: சூப்பர்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லியிருந்தோம், சேரலாதன் ஐயாட்ட சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, கோடு இஞ்சு கோடு ல இம். இதை யாராவது சொல்ல வராங்களான்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஜெயங்கொண்டம் கலைவானந்த். உங்களுக்கான வார்த்தை கோடு இஞ்சு கோடு ல இம். குறிப்பு பாத்தீங்கன்னா, இது கவலையே சொல்லலாம். கவலை அப்படின்றத இப்படி சொல்லலாம். கோடு இஞ்சு கோடு ல இம் கண்டுபிடிக்க முடியுதா?
1: இளமஞ்சி.
0: என்னது இளமஞ்சுவா? யாரு பேர்? யாருக்காவது பேர் வைக்கிறீங்களா? இந்த நம்மளுக்கு அந்த ரெண்டு கோட்லயும் ஒரே எழுத்து வரணும் இல்லைங்களா? இளமஞ்சுன்ற வார்த்தையில இரண்டு முறை ஒரே எழுத்து. அதுதான் இன்னைக்கு, அதுதான் ஒரே எழுத்தா ரெண்டு கோட்லயும் போட்டு எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. அது நான் நினைக்கிற வார்த்தையா தான் இருக்கணும்னு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மீனிங், அதாவது அர்த்தமுள்ள வார்த்தையா இருந்தாலும் ஓகே. சரி, அடுத்த நேயத்தை கேட்கலாம். நன்றிங்க. அடுத்து வரும் நேய. வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் திருபுவனம்லேருந்து அலமேலு மங்கை பேசுறேன் மேடம்.
0: அலமேலு, ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன் மேம்.
0: ஆ, அலமேலு மங்கை. அந்த கோடு இஞ்சு கோடு ல இம்
3: சஞ்சலம்.
0: சஞ்சலம். சிறப்பு சிறப்பு சஞ்சலம். அழகா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: தேங்க் யூ.
0: சூப்பர் மா சூப்பர். அடுத்து வரும் நேய. வருக. வணக்கம். வணக்கம். என்னாச்சு? சரி, விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில இணையலாம்.

0: நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவலை விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
3: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல்லமுது.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
3: நேர்களை, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்.
10: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
15: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
16: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்களை, நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்ரோஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நேரம் 2:40 ஆகும் வேளையில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கணும். ஒரே எழுத்தை போடுங்க, வார்த்தையே தேடுங்க அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம். உதாரணத்துக்கு கைரேகை, மேலதாளம், இப்போ நேயர்கள் கண்டுபிடிச்சாங்க சஞ்சலம், கலங்கம், வடிவம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: 105 ஆண்டு காலம்

0: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அனைவருக்கும் மதிய வணக்கத்துடன், வேதாரண்யம் வட்டம் சேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி
0: சார். உங்களுக்கு வார்த்தை சொல்லாங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ந கோடு மா இட்டு கோடு இம். நண்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ந கோடு மா இட் கோடு இம்.
1: நடுமட்டமா? நடுமட்டம்
0: கிட்டத்தட்ட சொல்லிட்டீங்க, ஆனா கொஞ்சம் தப்பா சொல்றீங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ரெண்டு கோட்டலையுமே ஒரே எழுத்து தான் வரணும். இல்ல, அந்த மாதிரி ஒலிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் சொல்றீங்க, ஆனா சரியா சொல்லல. ந கோடு மா இட்டு கோடு இம், கண்டுபிடிக்க முடியுதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? யார் இருக்கீங்க சொல்லுங்க.

0: சரி, அடுத்த நேயத்தை போகலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சீர்காழி சித்ரா பேசுறேன் மேம்.
0: சீர்காழி சித்ரா?
1: ஆமாங்க.
0: நெடில் குறியில வந்திருக்கீங்களே. சரி, உங்களுக்கான வார்த்தை சொல்றேன். கோடு ப ல கோடு. ச கோடு ப ல கோடு. நீங்க உங்க ரேடியோ சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சொல்லுங்க, இதுக்கான குறிப்பு சொல் பாத்தீங்கன்னா, நம்ம செய்யற வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெகுமதி.
1: சம்பளம்.
0: சம்பளம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சித்ராமா. சீர்காழியிலேருந்து சித்ராமா வந்தாங்க, ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க குறிப்பு சொல்ல சொன்ன உடனே. அடுத்து வரும் நேய. வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், உங்களுக்கான வார்த்தை
2: சொல்லுங்க மேடம்.
0: கோடு ம
2: கோடு
0: ர கோடு இம்
2: கோடு
0: ம ர ர
2: ர ர
0: கோடு இம்
2: கோடு மறக்காமல் அப்படி வரணும்.
0: புரியல.
2: கோடு மறந்து விட்டது மறக்காமல் வரணும்.
0: அப்படியெல்லாம் இல்ல. இது வந்து இப்போ ஒரு ரெண்டு பேருக்குள்ள சண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை முடிச்சு வைக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு விஷயம்.
2: சமாதானம் எல்லாம் வரும்.
0: அதை இன்னொரு விதமாவும் சொல்லலாம்.
2: கோடு மறைத்தல்.
0: இல்ல, அந்த ரெண்டு கோட்லயுமே ஒரே எழுத்து இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம்.
2: ஒரே எழுத்துதான் இருக்கணும்.
0: ஆமா, சண்டையை முடிச்சு வைக்கிறதுக்காக பேசுறது இது. கோடு ம ர கோடு இம்.
2: நன்றிங்க,
0: நன்றிங்க. அதாவது இப்ப நம்ம வந்து அடுத்த நேயத்தை அந்த வார்த்தை கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
3: தலையாயர்ல இருந்து பாரி.
0: பாரி சார்,
3: சமரசம் மேடம்.
0: சமரசம், சமரசம், சிறப்பா சொல்லிட்டீங்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பாரி சார்.
3: நன்றி,
0: நன்றி. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கிய லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
4: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
5: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
6: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
7: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
8: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 2:30. நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
13: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
13: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நினைவிருக்கட்டும் நேயர்களே, நாளை காலை 9 காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
15: காரைக்கால் GL மருத்துவமனை,
16: 24 செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
15: GL மருத்துவமனை,
16: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
17: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
18: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
17: VPN கண் மருத்துவமனையும்
19: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன்.
0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
20: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல், கழுத்துச்சியின் காதணி வரை.

0: தூய தங்கப்பாக ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனீன் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரே எழுத்தை போடுங்க, வார்த்தையை தேடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அடுத்த நிகழ்ச்சியில யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
7: மதிய வணக்கம் சகோதரி.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
1: சரிங்க, உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
7: சொல்லுங்க, எளிமையா சொல்லுங்க பாப்போம்.
1: ரொம்ப எளிமையான ஒரு வார்த்தை தான். மீ கோடு, மீ கோடு இப்பு பூ.
7: மின் இணைப்பா?
1: எப்படி மின் இணைப்பு வரும்? ரெண்டு கோட்லயும் ஒரே எழுத்து தானே வரணும். மீ கோடு, மீ கோடு இப்பு பூ.
7: நீங்க ஒரு குழு கொடுங்க, அதை கொடுப்பீங்களா?
1: அதாவது எப்படி நல்லா ஜொலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
8: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
7: விளையாட்டு
1: சொல்லுங்க. ச கோடு கு கோடு, தெரியுதுங்களா? நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்து வரும் நேயர் சொல்றாங்களான்னு கேக்கலாம். வருக வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: தென்பிளாக ஆனந்தன்.
1: ஆனந்தன் சார், அதிரடியான வணக்கமா இருக்குங்க. சந்தோஷம். உங்களுக்கான வார்த்தை ச கோடு கு கோடு.
9: என்னோட
1: மறுபடியும் வி தான் கோடு இப்பு பூ.
9: அதேதாங்க.
1: நீங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க.
9: நான் வந்து உங்களுக்கு இந்த வார்த்தையை பதில் சொல்றதுக்கு வாக்கியத்துக்கு தான் போறேன்.
1: சரிங்க,
9: வாக்கியத்துக்கு தான் ரெண்டு வாட்டி கேட்டது. வாக்கியத்துக்கு போய்
1: அடுத்து வரும் நேயர் வருக வணக்கம். சரி, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: இது லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின்.

0: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 வார்த்தை விளையாட்டு. நேயர்களுக்கு பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உள்ளங்கடைந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உள்ளங்கடைந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
2: ஆரோக்கியம் காக்கும்
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இனி வரும் நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
6: ஆத்தா இருந்து கவிதா பேசுறேன் மேடம்.
0: கவிதாமா?

0: அதுக்கான வார்த்தை சொல்லலாமா?
1: கொஞ்சம் ஈஸியா சொல்லுங்க மேடம்.
0: ரொம்ப ஈஸியாவே சொல்றேன் உங்களுக்கு. இருங்க, உங்களுக்காக ஈஸியா சொல்லணும்னு தேடிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு ஈஸியா சொல்றேன், யோசிக்க முடியுதா?
1: என்ன வார்த்தை மேடம் வரும்?
0: இதுக்கான க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம விளையாடிட்டு இருக்கோம்ல, திரும்ப திரும்ப ஒரே எழுத்த மீண்டும் மீண்டும் போடுறது, அதுதான். என்னது ஆட்டம்? எப்படி வரும்? ஒரு எழுத்து இரண்டு முறை வரணும் அந்த சொல்லுல. அ கோடு, இக்கு க கோடு, மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைங்களே. சரிங்க, நன்றி. அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
0: யார் பேசுறீங்க? மேடம்,
2: புதுப்பறையில இருந்து செல்வகுமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார்.
2: சொல்லுங்க மேடம், ஈஸியான கேள்வி கேளுங்க.
0: நீ ஈஸியா தான் ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம் உங்களுக்கா, பாருங்க. அ கோடு, இக்கு க கோடு.
2: அ கோடு,
0: சாரி, அ கோடு, இக்கு க கோடு சொல்லுங்களேன். மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மீண்டும்.
2: எனக்கு தெரியல மேடம், புதுசா லைனுக்கு வந்தா எப்போ பேஸ்புக்ல வரும் நானு.
0: அப்படிங்களா? லைன் கிடைச்சிச்சு இன்னைக்கு.
2: லைன் போட்டேன், வைப் போட்டேன்.
0: கிடைச்சதுனால நான் அந்த வார்த்தைக்கு அந்த விடையை சொல்லிடுறேன். அடிக்கடி, திரும்பவும் அதே தான் வரும் இல்லீங்களா? அடிக்கடி அப்படின்றத அதுக்கான சரியான விடை. அடுத்து வரும் நேயர், வருக. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன் பேசலாம்.
0: ஐயா செந்தில் கண்ணன் சார்,
3: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை
3: கோடு,
0: பட்டம் வரும்ல, பட்டம், அந்த
3: ட,
0: மறுபடியும் கோடு, மறுபடியும் ட, இப்பு பூ.
3: இப்பா?
0: இப்பு பூ.
3: பூ?
0: கோடு,
3: கோடு, ட,
0: மறுபடியும் கோடு,
3: கோடு, கோடு, ட,
0: ட, இப்பு
3: பூ. படபடப்பு,
0: படபடப்பு, அவ்வளவுதாங்க. சிறப்பா சொல்லிட்டீங்க ஐயா. சிறப்பு சொல்லுங்க ரதிமதனா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மிட்டாயில கேக்குறேன் பாருங்க. கோடு, ம, இரு, கோடு, இட்டு, டூ. ரேடியோ வானொலி, ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வச்சுக்கோங்க.
4: ஓகே மேடம்.
0: சொல்லுங்க. கோடு, ம, இரு, கோடு, இட்டு, டூ.
4: கமர்கட்டு.
0: கமர்கட்டு, சிறப்பு. வாழ்த்துக்கள் ரதிமதனா, சூப்பர். அழகா சொல்லிட்டீங்க கமர்கட்டுன்னு. சூப்பர்மா, சூப்பர். வாழ்த்துக்கள். அடுத்து வரும் நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
5: தஞ்சை மாவட்டம் திருபுவனம், சத்யபாமா.
0: சத்யபாமா, உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா?
5: சொல்லுங்க மேம்.
0: உங்களுக்கான வார்த்தை கோடு, இரு, கோடு, ல, இம். சொல்லுங்களே.
5: குறிப்பு மேம்.
0: குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாறி பருவம். கார்காலம், அவ்வளோதான். சிறப்பு, அழகாக சொல்லிட்டீங்க. சரியான விடை கார்காலம்ன்றது. ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க சத்யபாமா திருபுவனத்திலேருந்து. அடுத்து அவங்களை தொடர்ந்து வரும் நேயர், வருக. வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: செத்திலேருந்து சொல்லி பேசுறேன். ஈஸியாக கேளுங்க மேடம்.

0: ஈஸியாக தான்மா எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்குறேன். ம ம கோடு, ம கோடு, வ ந இது எப்படி சொல்றதுன்னா, விரைவா வளருதல்க்கு எப்படி சொல்லுவாங்க, விரைவான ஒரு வளர்ச்சிக்கு இப்படி சொல்லலாம். ம கோடு, ம கோடு, வ ந.
1: சரியா புரியல மேடம். ஓகே மேடம், அடுத்த நேருக்கு வந்து விடலாம்.
0: நன்றிங்க, நன்றிங்க. அடுத்த நேர் கேக்குறாங்களான்னு பார்த்து சொல்றாங்களான்னு பார்த்துட்டு சொல்லிடலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பரையார் விஜி.
0: விஜி புறையார்லேருந்து பேசுறீங்களா?
1: ஆமா ஆமா.
0: உங்களுக்கான வார்த்தை ம கோடு, ம கோடு, வே ந.
1: மலமலவேன.
0: மலமலவேன, அவ்வளவுதான். வந்தமா மலமலவேன், ஆன்சர் சொன்னமா போயிட்டே இருக்கணும்ன்றீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். புறையார்லேருந்து விஜிமா வந்தாங்க, ரொம்ப அழகா வார்த்தையை சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்வோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
4: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.

0: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேதாரம் மீன் பயத்தவரன் காடு மருதவடுநாதன்.
0: ஐயா, உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான வார்த்தை வ கோடு மோ கோடு

0: கூட அடுத்து மேடம்
1: மோ
0: மோ
1: மொழி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மோ கோடு த இல்
0: தானாவா மேடம்
1: ஆமா தா அபிராமிமா உங்களுக்கான வார்த்தை விரைவா சொல்லுங்க. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வ கோடு வ கோடு இப்பு பூ வழுவழப்பு வளவளப்பு எது வேணாலும் சொல்லலாம். சிறப்புங்கம்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றிம்மா. நம்ம இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் வந்து ஒரு 23 நேயர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பங்கு பெற்று அவங்களுடைய பதில்களை சொன்னாங்க, சொல்கிறதுக்கும் முயற்சி பண்ணாங்க. அந்த எல்லா நேயர்களுக்குமே நன்றி கூறி இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது

காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தர்மபுரி மாவட்டம் இந்தூரில் 6 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் 5 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கடலூர் மாவட்டம் பெலாந்துறை, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர், புவனகிரி, விருதாச்சலம், குப்பநத்தம், சேந்துறை, காட்டுமன்னார்கோவில், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், பாலாஜா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, வரட்டுப்பள்ளம், ஆற்காடு, நெய்வேலி, லக்கூர், பொன்னையணை, அம்மூர், லால்பெட், நெய்மூர், மாரண்டஹள்ளி, கீழணைக்கட்டு, அம்மாப்பேட்டை, பாலமூர், சிதம்பரம், செம்மேடு, காட்டுமயிலூர், ஊத்து, வடக்குத்து, அண்ணாமலை நகர், பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு, நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், ஸ்ரீமுஷ்ணம், மின்னல், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி, பூதப்பாண்டி, வேங்கூர், பார்வூட், அவலூர்பேட்டை, சேத்தியாத்தோப்பு, பாப்பிரெட்டிப்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், பரூர், ஆனைமடுவு அணை, கவுந்தப்பாடி, கொளச்சல், திருமயம், நாகர்கோவில், அம்முண்டி, செங்கம், போளூர், பவானி, தர்மபுரி, கோட்டவாச்சேரி, ரிஷிவந்தியம், சுதமல்லி அணை, பையூர், காக்காச்சி, உட்பிரையர், அஞ்செட்டி, கன்னிமார், மாம்பழத்துறையாறு, மணல்மேடு, சின்னக்கல்லாறு, பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை, கங்கவல்லி, ஹாரிசான், ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது.

0: தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.7 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், தர்மபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பில், அதாவது தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் 3.1 முதல் 4.5 கிலோமீட்டர் பகுதிகளுக்கு இடைப்பட்ட வெளியில் காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. தெலுங்கானாவின் தெற்கு கடலோர பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த காற்றுடன் மிதமான அளவு மழை பொழியும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
2: ஆரோக்கியம் காக்கும்
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: என்எஸ்சி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு இந்நேரம் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம எல்எஸ்சியில என்ன மாதிரியான கேள்வி நான் கூட

பேசிருக்கேன் அப்படின்னா உங்க வீட்டு செல்லப்பிராணிக்கு பேசுற திறன் கிடைச்சா அது உங்களை எப்படி கூப்பிடும் அப்படின்னாங்க இன்னைக்கு கேள்விய கேட்டிருக்கேன். நம்ம எல்லாருமே இந்த செல்லப்பிராணி வளர்ப்புல வந்து அதிக ஈடுபாட்டோட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த செல்லப்பிராணிகளை நாம பாசமா ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம், அதை பாசமா அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஆனா அந்த செல்லப்பிராணிகள் நம்மளை எப்படி அழைக்கும், அதுக்கு பேசுற திறமை இருந்தா நம்மளை அது என்ன உறவு முறையில கூப்பிடும், இல்ல அது நமக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சா அது ரொம்ப சந்தோஷமா தானங்க இருக்கும். நம்ம காட்டுற பாசம் அந்த குட்டி குழந்தை மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டில் ஜாலியாக சுற்றி வந்துட்டு இருக்க அந்த செல்லப்பிராணி உங்களை பேசுகிற திறமை வந்தால் எப்படி கூப்பிடும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸை கொடுக்க போறீங்க. உங்க வீட்டு செல்லப்பிராணி உங்களை எப்படி கூப்பிடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அவளோட காத்திருப்பது நான் உங்கள் அன்பு ஆர்ஜே அகல்யா பிரபாகரன். ஓகே நேர்களே, நீங்கள் ரெடியாக இருங்க. நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே உங்களுடைய பதிலை கமெண்ட்ஸாக கொடுத்துருங்க. கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது மூணு விஷயத்த மறந்துடவே மறந்துடாதீங்க. அது என்ன மூணு விஷயம் அப்படின்னா, ஒன்று பேர், இன்னொன்று ஊர். இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக உங்களுடைய கமெண்ட்ஸை ரத்தன சுருக்கமாக அழகா கச்சிதமாக ஒரு வரியில கொடுங்க. அப்படி நீங்க கமெண்ட்ஸ குட்டியாவும் அழகா சொல்ல வரத ஒரு லைன்லயே சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா எல்லாருடைய கமெண்ட்ஸையும் முழுமையா படிச்சிடலாங்க. ஓகே ஓகே, ரெடி ஆயிடுங்க. இன்னைக்கு உங்களோட செல்லப்பிராணிக்கு பேசுற திறமை கிடைச்சா உங்களை எப்படி கூப்பிடும்னு உடனே நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து கமெண்ட்ஸா கொடுங்க.

0: என்எஸ்சி நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு செல்லப்பிராணிக்கோ பேசுற திறன் கிடைச்சா அது உங்களை எப்படி கூப்பிடும் அப்படின்னு தான் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, குத்தாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் வளரும் பூனை, அதாவது அவங்களோட பூனைக்குட்டிக்கு வந்துட்டு பற்றி பேசியிருக்காங்க. அவங்க வந்து அந்த பூனைக்குட்டியை குழந்தை மாதிரி வளர்க்குறாங்களாம், அதனால் அது கண்டிப்பாக என்ன அப்பான்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் செல்லப்பிராணிக்கு வந்து பேசுகிற திறன் கிடைச்சா அது என்ன சிறந்த நண்பர் வந்துட்டாரு அப்படின்னு மகிழ்ச்சியோட கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் நாய்க்குட்டிக்கு பேர் ஜாக்கி, அது எங்கள் வளர்ப்பு பிள்ளை, கண்டிப்பாக அது என்ன அம்மானு தாங்க கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நிறவிலேருந்து அபினேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் செல்லப்பிராணி நாய்க்குட்டி ஒன்று வளர்த்திட்டு இருக்கேன், அது என்ன அபின்னு கூப்பிட தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அப்ரிகாட்லேருந்து வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் செல்லப்பிராணிக்கு பேசுகிற திறன் கிடைச்சா அது என்ன வித்யாமா அப்படின்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா திருவாரூர்லேருந்து கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டை செல்லப்பிராணிக்கு பேசுகிற திறமை கிடைச்சா அன்பே அல்லது நண்பான்னு தான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வலங்கை மண்லேருந்துட்டு ஆட்டோதிரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வளர்க்குற செல்லப்பிராணி வந்து அவங்கள அப்பான்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாகை சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் செல்லப்பிராணி நாய்க்குட்டி தான், இதுக்கு பேசுகிற திறன் கிடைச்சா அது என்ன சரண்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கேன், அந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டே இருக்கலாம். இந்த விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
7: ஆரோக்கியம் காக்கும்
8: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
11: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு

0: செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வல்லிவிலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: அடுத்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல இப்ப கமெண்ட்ஸ் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கடலூர் துறைமுகத்துல இருந்து சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்க மூணு பேரும் அவங்க நிறைய பெட்ஸ் எல்லாம் சேர்த்து வளர்க்குறாங்களா, அது எல்லாருமே அவங்கள செல்லமா கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறமா நிறவிலேருந்து செந்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு ஒன்று வளர்த்தோம், அதுக்கு வந்து லக்ஷ்மின்னு பேர் வச்சோம், அது என்னை அண்ணான்னு தான் கூப்பிடும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா செந்தில் கண்ணன் பேர்லத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்லப்பிராணி இல்லை இருந்தாலும் அது என்னை அண்ணான்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு ஒன்று வளர்த்தோம், அதுக்கு வந்து லக்ஷ்மின்னு பேர் வச்சோம், அது என்ன அண்ணான்னு தான் கூப்பிடும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா செந்தில் கண்ணன் பேர்லத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்லப்பிராணி இல்லை இருந்தாலும் அது என்ன அண்ணான்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சசிகலா தியாகராஜன் மன்னார்குடியிலேருந்து இந்த மெசேஜ் போட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டு பைரவ் அம்மானு தாங்க கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணத்தில் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் செல்ல பிராணிகளே இல்லை மேடம், இனிமே வளர்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாங்க, ஒரு செல்ல பிராணி வீட்டில் வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே நம்மளோட ஸ்ட்ரெஸ் பாதியாக குறைஞ்சிடுங்க. அப்புறம் காரைக்கால்லேருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு செல்ல பிராணி நாய் வளர்க்கணும் தான் ஆசை, அப்படியே நான் வளர்த்தேன்னா அது வந்து நளினி அக்கா அப்படின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாங்க, நம்ம வளர்க்குற செல்லப்பிராணி எப்போதுமே நம்மளை அக்கா, அண்ணா, அம்மா, அப்பா இந்த மாதிரி உறவு முறைகளை வச்சு கூப்பிடணும் தான் நிறைய பேர் ஆசைப்படுறோம். ஏன்னா அதை நம்ம குழந்தை மாதிரி வளர்க்குறோம், அதுவும் நம்மளை பெற்றவங்களா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கதாங்க செய்யுது. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுத்துருங்க, பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: நெட்வின் நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூல அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: SC/ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
5: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்பவர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்பவர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
10: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ITI. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ITIல் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா ITI பனங்குடி நாகப்பட்டினம். என்எஸ்சி நிகழ்ச்சியில நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அது போல கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க நல்லம்பல் ஷேக் அலாவுதீன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு செல்ல பிராணிக்க பேசத்தன் கிடைச்சா என்ன ஷேக்குன்னு கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா யாருக்கு மெசேஜ் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, ஜெயங்கொண்டத்துலேருந்து கலைவாணன் மெர்சிராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு சின்ன நாய்க்குட்டி எங்கள் பிள்ளை போல் வளர்க்குறவங்க எங்களை அம்மா அப்பான்னு தான் கூப்பிடும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாகப்பட்டினத்துலேருந்து குரு விக்ரம் என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, எங்கள் வீட்டு செல்லப்பிராணி இல்லை, நான் வளர்த்தா அது என்ன நண்பன் வந்துட்டாரு அப்படின்னு தாங்க கண்டிப்பாக சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யாரும் மெசேஜ் போட்டிருக்காங்கன்னா, நாகூர் முகமது ரஃபிக் தான் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு செல்ல பிராணிக்கு நான் கூப்பிட்டா வாலாட்ட தான் தெரியும், அதுக்கு பேச தெரியாது. நானும் பேச தெரியாதுன்னு தாங்க சொல்கிறேன், இன்கேஸ் அது பேசுகிற மாதிரி இருந்தால் அது உங்களை எப்படி கூப்பிடும் அப்படின்னு தான் நான் கேட்டிருக்கேன். அப்புறம் கோமல்லேருந்து சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசும் திறன் வந்தால் நண்பா அப்படின்னு தான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குத்தாலம் தோப்பு தெருலேருந்து சிவசுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு செல்லப்பிராணிக்க பேசும் திறன் கிடைச்சதுன்னா அது உன்னை உற்ற நண்பனாகவும் உறவாகவும் தான் நினச்சி எஜமான் அப்படின்னு அழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பசுமாடும் இருக்கு, அது அம்மான் தான் கூப்பிடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு செல்லக்குட்டி லில்லியே என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது அவங்க வீட்டில் செல்ல பிராணியே இல்லை அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸை யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லாம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆனால் எங்கள் வீட்டில் செல்ல பிராணியே இல்லை, இதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் சொல்ல வந்திருக்காங்க. அப்புறம் மோமன் நாட்டிலிருந்து வரதராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் நான் ஒரு பசுமாடு வளர்த்தேன், அதன் பேர் வந்து மாணிக்கம், மாணிக்கம்னு சொன்னாலே உடனே என்னை திரும்பி பார்க்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேசுகிற திறன் கிடைச்சா என்ன அண்ணன்னு தான் கூப்பிடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.

அதுக்கப்புறமா என் செல்ல பேர் ஆண்டாள், அவங்க வந்துட்டு எரவாஞ்சேரியிலேருந்து ரதிமதனா தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. செல்ல பேர் ஆண்டாள், என் செல்ல ஆடு பேசும் திறன் கிடைச்சா ஆண்டாள்னு தான் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா திருபுவனத்துலேருந்து அலமேலு மங்கை சத்யபாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு ரெண்டு பூனைக்குட்டி இருக்குங்க, அதுக்கு கூப்பிடும்போது ஏ சின்னவளே பெரியவளே அப்படின்னு தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாங்க, நம்ம வளர்க்குற ஒவ்வொரு உயிரினங்களுமே சரி, அது நம்ம மேலே நம்ம வச்சிருக்க பாசத்தை விட அளவு கடந்த பாசம் அது நம்ம மேலே வச்சிருக்குங்கிறது தாங்க உண்மை. சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டுமே, ஒரு தண்ணி வேணும், சாப்பாடு வேணும் அப்படின்னாலும் அவங்க கேட்குற விதம் இருக்கே, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு இப்படியெல்லாம் கேட்க தோணுது அப்படிங்கிற மாதிரி நம்மளையே மலைக்க வைக்குங்க. நிச்சயமா உங்களுடைய செல்ல பிராணிகளுக்கு பேசுகிற திறன் இருந்துச்சுன்னா உங்களை எப்படியெல்லாம் அழைக்கும் அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருங்க. பாடலை தொடர்ந்து வந்து படிக்கலாம்.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மோரா சன்ஸ் நாகப்பட்டினம்.

0: மையம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3:30. பண்பலை நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா கல்வியியல் கல்லூரி வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
4: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
5: ஆரோக்கியம் காக்கும்
6: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: LSC நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, உங்க வீட்டு செல்லப்பிராணிக்கு பேசுற திறன் கிடைச்சா அது உங்களை எப்படி அழைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது போல இப்ப வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, விளக்கம்பாடியில இருந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, செந்தில் முருகன் தான் இந்த கமெண்ட்ஸுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க இயற்கையாகவே இல்லை, உயிரினத்தோடைய அன்பாக தான் இருப்பேன். அவங்க இல்லைன்னா அவங்க வீட்டு செல்லப்பிராணிலாம் சாப்பிடக்கூட சாப்பிடாதான், அப்படியே தான் இருக்குமா. அவங்க வந்து இவங்கள பேசுகிற திறன் இருந்தா எஜமானரே அப்படின்னு தான் கூப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் இப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, சிங்காரவேலு கீழக்குடியிருப்பிலேயும் தான் நமக்கு இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஆடு மாடு ரெண்டுமே வளர்த்தோம், அது இப்போ இருந்தா எங்களை அம்மா தான் கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பொறையார்லேருந்து அடுத்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விஜி. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு செல்லப்பிராணி ஜூலி நாய்க்குட்டி அவை நாக்கந்தாங்க கூப்பிடுவா அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்க கிளம்பும் போது பாயெல்லாம் சொல்லுவாங்களாம், இதை வேற சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா யாரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பாபு முளைக்காடுலேருந்து தான் சொல்லியிருக்காங்க, அம்மா அப்பான்னு தாங்க அழைக்கும் அப்படின்னு அழகாக ரத்தன சிறக்கமாக சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா மேலே ஓடுதுறையிலேருந்து சேப்பு விஜயராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வளர்க்குற நாய்க்குட்டிக்கு வந்து பேசுகிற திறன் இருந்தால் அவங்கள அண்ணான்னு தான் அழைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதா சொல்லியிருக்காங்க. அப்புறமா யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, செல்வி தேத்தி தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு

மாலை வணக்கத்தோட எங்கள் வீட்டில் வளர்க்கல, பக்கத்து வீட்டில் செல்லப்பிராணிலாம் இருக்குது, பிஸ்கெட்லாம் போடுவோம், என் வீட்டுக்கு வந்தால் அம்மானு தான் கூப்பிட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதன் பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் செல்லப்பிராணி வந்துட்டு நாய்க்குட்டி தான், அது பேர் வந்து பொம்சி, என் பேத்தியும் பொம்சியும் சேர்ந்து விளையாடுவாங்க தூங்குவாங்க, அதனால பேசும் திறன் தான் என்ன பாட்டின்னு தாங்க கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, பெருஞ்சேரிலேருந்து ஜார்ஜ் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு பூனைக்குட்டியை செல்லமாக வளர்த்தேன், அந்த பூனைக்குட்டி வீட்டுக்கு வந்த உடனே என்னை கலை சுற்றி சுற்றி வரும், கடவுள் அதுக்கு பேசுகிற திறனை கொடுத்தா அது என்னை அப்பான்னு தாங்க கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிய மாலை வணக்கத்தோட எங்கள் வீட்டில் ஒரு செல்ல தங்க நாய்க்குட்டி இருக்குங்க, அதுக்கு பேர் சீமா, இதுக்கு பேசுகிற திறனை வந்துட்டா மீன் குழம்பு வைங்க, நீங்களே சாப்பிடாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நாய்க்குட்டியோட ஃபோட்டோ எடுத்து நம்ம கமெண்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறமா யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, எரவஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜ்மோகன் தான் செல்லப்பிராணி வந்து ஆடு வளர்த்தோம், அதோட பேர் ராகவி, ராகவின்னு அழைச்சாலே போதும் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்கங்க. இந்த பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரீடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரீடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவார் காரைக்கால் கார எலக்ட்ரிகல்ஸ் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தார்பாய் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடுசு செட்டியாரன் கோச் வெல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடுசு செட்டியார் கோச் வெல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். எல்எஸ்சியில என்ன கேள்வி அப்படின்னா, உங்க வீட்டு செல்ல பிராணிக்க பேசுற திறன் வந்தா அது என்னவெல்லாம் உங்களை சொல்லி கூப்பிடும் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல இந்த கமெண்ட்ஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மேமாத்தூர்ல இருந்து அமுதா ஸ்ரீகர் தான் சொல்லியிருக்காங்க. அம்மானு தான் கூப்பிடும், அம்மா அம்மானு கூப்பிடுறதோட மட்டும் இல்லாம அண்ணா அக்கா வராங்கன்னு சொன்னா கரெக்டா திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு குட்டீஸோட போட்டோ வேற போட்டிருக்காங்க கமெண்ட்ஸ்ல. அதுக்கப்புறமா கலைவாணி வெங்கடேஷ வாட்டாரு மன்னார்குடியிலேருந்து நமக்கு இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் செல்லக்குட்டி நாய்க்குட்டிலாம் வளர்க்குறோம், அது பேர் வந்து பப்பி. அது என்ன செல்லமாக கூப்பிட்டா கலைன்னு தாங்க சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்துக்களோட வந்திருக்காங்க. யாருனா நன்னில மம்பளவானன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, எங்கள் வீட்டில் செல்ல பிராணி இல்லை, அப்படி இருந்தால் என்ன அண்ணனு தாங்க கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேதாரண்யத்துலேருந்து பைத்தவரன் காடு மருத வடுகுநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு பேராகவே டைப் பண்ணியிருக்காங்க. அது என்னை வாய் திறந்து கூப்பிட்ற மாதிரி இருந்தால் என்னை கொஞ்சம் தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் 3 நினைஞ்ச பப்பி எங்களை வந்து எங்களையும் பப்பின்னு தாங்க கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டு செல்ல பிராணிக்கு பப்பின்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேசுகிற தலைமாதிரி தான் அது எங்களையும் பப்பின்னு தான் கூப்பிடும்னு சொல்லியிருக்காங்க. யான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்கன்னு பேரை தான் அவங்க சொல்லலை. அதுக்கப்புறமா தில்லை வில்லாளன் குத்தாலத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் அவங்கள செல்லமாக தான் கூப்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா அதம்பார்லேருந்து ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு செல்ல பிராணிகள் வளர்ப்பதில்லை, அதாவது அவங்க செல்ல பிராணி வளர்க்குறது இல்லையா, காகம் தான் அவங்க வந்து செல்ல பிராணியாக அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ல பிராணினா வீட்டில் வளர்க்குறது மட்டும்தான் செல்ல பிராணி இல்லைங்க, நம்ம தூரமாக இருந்து பார்த்து அதை ரசிக்கிறோம். அது மேலே செல்லமாக ஒரு செல்லம் கொஞ்சிரும் பாருங்கள், அது எல்லாமே நம்மளோட செல்ல பிராணிகள் தான். அது பறவையாக இருக்கலாம் இல்லைனா எந்த விலங்குகளாகவும் இருக்கலாம், நம்மளுடைய பாசத்துக்குள்ளே அது கட்டுண்டுடுச்சு அப்படின்னா அதோட பாசத்துக்குள்ளே நாமளும் கட்டுண்டு போகிறது இயல்பு தாங்க.

0: பை ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
2: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மின்னும்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: இன்னைக்கு நம்ம எல்எஸ்சில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உங்க வீட்டு செல்லப்பிராணிக்கோ பேசுற திறன் இருந்தா அது உங்களை எப்படி அழைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. முக்காவாசி கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சாச்சுங்க. அது போல கோவில்பட்டியிலேருந்து உதயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிய வணக்கத்தோட அவங்க வீட்டு செல்லப்பிராணியோட பேரு ராம்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாய்க்குட்டியோட போட்டோ வேற ஒன்று போட்டிருக்காங்க, ஆனால் அது அவங்கள எப்படி கூப்பிடும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லலை. அப்புறமா காரைக்கால் ஸ்ரீதர் மாஸ்நகர்லேருந்து என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் பேசும் திறன் இருந்தால் என்ன தலைவானது அங்கே கூப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாங்க, இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் கேட்டிருந்த கேள்விக்கு ஏற்றா போல நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்க. இன்னும் இருக்கிற நேரத்தில் படிச்சிடலாம்.

எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சு வச்சுங்க. அது போல நிறைவா ஒரு கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் என்னன்னா, எங்கள் வீட்டில் ஆடு ஆட்டுக்குட்டிகள் வந்து தர்மராஜா வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில் நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சாச்சுங்க. இது போல எல்லா எல்எஸ்சி நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. எல்எஸ்சி லைக், ஷேர், கமெண்ட்.

0: பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: SC ST மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
0: நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நம்மிடமிருந்து விடைபெறுகிறது LSC. லைக், ஷேர், கமெண்ட். நேர்களே, இன்னும் சில நடிகளில் தொடர்வது நாடகம். சென்னை அஞ்சலாக
3: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி.

0: எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். நதியை தேடும் கடல் நாடகம்.
1: கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி மாலையும் கழுத்துமா பைக்ல வர்ற முதல் ஜோடி நாமளா தான் இருக்கும்.
2: என்ன பண்றது, வாடகைக்கு கார் எடுத்து அதுல கலர் கலரா பூவை ஒட்டிக்கிட்டு ஊர்வலமா வரதுக்கு எனக்கும் ஆசைதான்.
1: கார் கூட வேணாம், அட்லீஸ்ட் ஆட்டோலயாவது வந்திருக்கலாம் இல்ல.
2: எங்க வீட்டுக்கு நீங்க உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சியோட என்ன பொண்ணு பார்க்க வந்து கை நடுங்க எல்லாருக்கும் நான் காஃபி கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பியூட்டி பார்லரில் ஃபேஷியல் கையில் மருதானின்னு என்னை அழகு பண்ணிக்கிட்டு என்னை தாரை பார்த்து கொடுத்து சபையில் நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி சப் ரெஜிஸ்ட்ரர் ஆஃபீஸில் நடந்துருச்சு. ஜாதகம் பார்க்காம மேஜரா மைனரான்னு பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்து தேவர்கள் சாட்சிக்கு பதிலாக நாலு மனுஷங்க சாட்சிகள் கையெழுத்தோட அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது ஒரு கனவு, எத்தனை எதிர்பார்ப்பு. என் லைஃப்ல மட்டும் ஏன் இது இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நந்து?
1: காயத்ரி, பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ண பிறகு கல்யாணம் பண்ணியிருக்கணும், நாம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். எல்லாத்துலேயும் என்னை விட நிதானமாக முடிவெடுக்கிற நீயும் நான் சொன்ன உடனே தலையாட்டிட்டேன். சரி விடு, கல்யாணம் அவசரமாக நடந்தால் என்ன, நம்ம வாழ்க்கையை நாம் நிதானமாக ஆரம்பிப்போம். இதான் என்னோட வீடு. சாரி சாரி, இனிமே உன் வீடு.
3: ஹலோ அண்ணி.
1: காயத்ரி, இவன் தான் பாஸ்கர்.
2: ஹலோ,
3: வெல்கம் டு அவர் பேலஸ். என்னடா இவன் இத்தனூண்டு வீட்டு அரண்மனைன்னு சொல்றானேன்னு பாக்குறீங்களா அண்ணி? அரண்மனைன்னா என்ன, அங்க அதிகாரம் பண்றதுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு எங்க அப்பா மாதிரி, அந்த புறத்தை விட்டு வெளியில வராத ராணி இருப்பா, சமயக்கட்டை விட்டு வெளியில வராத எங்க அம்மா மாதிரி, தோழிகளோட சிரிச்சுக்கிட்டு மான்குட்டியோடையும் மயிலோடையும் விளையாடிட்டு இருக்கிற இளவரசி இருப்பா என் தங்க மாதிரி, அடுத்த நாட்டோட சண்டையா ஏதாவது பிரச்சனையா உடனே நெஞ்ச நிமித்தி கத்தியை தூக்கிக்கிட்டு முன்னால் போகிற விசுவாசமான தளபதி இருப்பான். இந்த வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் தான் தலையில் தூக்கி போட்டுக்கிற எங்கள் அண்ணன் மாதிரி.
2: அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அரண்மனையில் உங்களுக்கு என்ன ரோல் அதை சொல்லுங்க.
3: விகடகவி, கோமாளி, இப்படி எது வேணும்னாலும் வச்சுக்கலாம்.

0: ஏன் ரெண்டு பேரும் வாசலில் நின்றுட்டீங்க? உள்ள வாங்க.
1: அது இல்லடா பாஸ்கர், ஆர்த்தி எடுக்க கூட யாரும் வரலையேன்னு காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணுறா.
0: அண்ணி, இந்த வீட்டு பெரியவங்களுக்கு உங்க கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதனால ஆர்த்தி எடுக்கணுங்கிற அக்கறை இல்லை. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆர்த்திக்கு பெருசாக ஆள் பேரெல்லாம் தேவையில்லை, மஞ்சத்தண்ணியும் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு இருந்தால் போதும். ஆ, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. என்ன ஆம்பளை ஆர்த்தி சுத்துறான்னு நினைக்காதீங்க. மனுஷனாக இருந்தால் என்ன, மனுஷியாக இருந்தால் என்ன, மனசு தான் முக்கியம்.
2: தேங்க்யூ பாஸ்கர்.
0: அண்ணி, சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸை செலவு பண்ணக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சிம்பிள் பார்ட்டி தான். என்ன, எனக்கு டைம் ஆகிடுச்சு, 11 மணிக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்த பிறகு புறப்படலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் புறப்படுறேன். என்ன,
2: ஆல் தி பெஸ்ட் பாஸ்கர்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. வா வரேன் நீ, ஈவினிங் ரெடியாக இருங்க.
1: ஓகேடா பாஸ்கர், பாய். சரி வா காயத்ரி, இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி
2: வைக்கிறேன்.
1: சுப்பு, இதான் காயத்ரி.
3: ஹலோ, என் பேர் சுபா. என்னை பற்றி ஒரு குட்டி பயோடேட்டா. எனக்கு தாத்தா வச்ச பேரு சுபாஷினி. எங்கள் அப்பா சுபா குட்டின்னு கூப்பிடுவாரு. பாஸ்கரும் நந்தாவும் சுப்புன்னு கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுபின்னு கூப்பிடுவாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஓஎம்ஆரில் ஆஃபீஸ், கம்பெனி பஸ்ஸில் போயிட்டு வரேன். எனக்கு பிடிச்சது மழை, மியூசிக், ஐஸ்கிரீம், தயிர் சாதம், அப்புறம் இந்த ரூம். ஃபேவரட் கலர் ஆலிவ் கிரீன். லக்கி நம்பர் 6. பிடிச்ச கடவுள் பிள்ளையார். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
2: என்ன சொல்கிறது, நேற்று வரைக்கும் ட்ரிப்ளிகேனில் ஒரு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டல் லைஃப், எங்கெங்கேயோ பெற்றவங்களை விட்டுட்டு வருமானத்துக்காக வாழ்கிற ஒரு தனிமை வாழ்க்கை. சேத்பட்டில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் 10:10 வரைக்கும் மிஸ் காயத்ரியாக இருந்தேன். இப்போ மிஸ்ஸஸ் காயத்ரியாக இருக்கேன்.
3: ஃபேண்டாஸ்டிக். ஆமா, உங்கள் ஆஃபீஸ் இருக்கிறது சேத்பட்டில், அண்ணா ஆஃபீஸ் கிண்டியில். சேத்பட்டுக்கும் கிண்டிக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சு? ஓகே ஓகே ஓகே, அது உங்கள் பர்சனல்.
1: என்ன சுப்பு,
3: உனக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ண தெரியாது, உருப்படியாக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண தெரியாது, அப்புறம் எப்படி இவங்களை பிடிச்ச? குட் செலெக்ஷன்னா?
1: ஐயோ, ஆள் கிடைச்சா போதுமே, உனக்கு அறுக்க ஆரம்பிச்சிருவேன். சரி சரி, நீ வா காயத்ரி.
3: வெயிட். ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது?
2: அண்ணின்னு கூப்பிடு, இல்லைனா காயத்ரின்னு கூப்பிடு.
3: நோ நோ நோ நோ நோ, நான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன். அப்பா பேரு எம்கே, புரியல? முன்கோபம். அம்மா பேரு பிஎம்.
2: பிஎம்மா? அப்படின்னா பிரைம் மினிஸ்டரா?
3: பேசா மடந்தை. அப்புறம் பாஸ்கர் பேரு ஜிஎம். ஜிஎம்னா ஜெனரல் மேனேஜர்னு இல்லை, கஜினி முகமது. இது வரைக்கும் 17 முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான்.
2: சரி, நந்துவுக்கு என்ன பேர் வச்சிருக்க?
3: எஃப்எம். ரேடியோ எஃப்எம் இல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த வீட்டுல பட்ஜெட் போடுறது, பட்ஜெட்ல பற்றாக்குறைனா தலையில துண்டு போட்டுக்கிறது, எல்லாமே பாவம் நந்தாதான்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன பேர் வைக்க போற?
3: ஒரு நிமிஷம், கொஞ்சம் யோசிக்கிறேன் என்ன பேர் வைக்கலாம். ஓகே, எம்எல்.
2: எம்எல்ஆ? அப்படின்னா
3: மகாலட்சுமி.
1: சுப்பு, அப்பா அப்பா எங்க?
3: மாடியில.
1: ஆமா, நீ இன்னைக்கு ஆபீஸ் போகலையா?
3: இல்லையே, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ரேவதியோட நிச்சயதார்த்தம். ரொம்ப நர்வஸா இருக்கும், நீ பக்கத்துல இருக்கணும்னா. நம்ம அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சின்னதா ஒரு போய் லீவு கொடுத்துட்டாங்க.
1: ஓகே ஓகே.
4: வாடாப்பா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஆமா, கல்யாணம் அங்க கோவில்லையா?
1: இல்லப்பா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல.
4: சடங்கு, சம்பிரதாயம், கடவுள், இதெல்லாம் விட சட்டத்தை நம்புறீங்க?
1: சட்டம் ஜாதி மதம் பார்க்கறது இல்லை, குலங்கோத்திரம் என்னன்னு கேட்கறது இல்லை, மேஜரா மைனரா அதை பற்றி மட்டும்தான் கவலைப்படும்.
4: வாமா, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, தெரியுமா? ஆமா, பேர் என்ன?
2: காயத்ரி.
4: ஆமா, கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்தாங்களா?
2: எனக்கு அம்மா அப்பா இல்லை, சொந்தம்னு சொல்லிக்க சித்தி மட்டும்தான் இருக்காங்க, அவங்களும் திருவையாறுல இருக்காங்க. சித்திக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம்தான், ஆனால் உடம்பு முடியாதவங்க, எனக்கு பிரயாணம் ஒத்துக்காது. நீ சௌக்கியமாரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட

0: ஒரு நடை வந்துட்டு போன்னு சொன்னாங்க.
1: இந்த பர்மா, எனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், வெங்காயம் இதெல்லாம் பிடிக்காது. நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். நீ இவன் என்கிட்ட வந்து சொன்னப்போ நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். பிள்ளைங்க பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்க இஷ்டப்படி தான் நடக்கணும்னு சொல்கிற சராசரி இந்தியன் ஃபாதர் நான். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கிறவன். இந்த வீட்டை கட்டுறதுக்கு பேங்க்கில் நான் கடன் வாங்கியிருக்கேம்மா. அதை அடைக்கிறதுக்கு என்னுடைய பென்ஷன் மட்டும் பத்தாது, இவனோட சம்பளமும் வேணும். அதனால தான் நீ விரும்புகிற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் கல்யாணத்துக்கு நாங்கள் யாருமே வரமாட்டோம்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளுமா நான்? இன்னும் காஃபி டம்ளரை எச்சில் படாமல் தூக்கி சாப்பிட்றேன்னா பார்த்துக்கேன். இந்த பார், எனக்கு சுத்த பத்தம் தான் ரொம்ப முக்கியம். நீ இந்த காலத்து பொண்ணு, அதுவும் ஹாஸ்டலில் வளர்ந்தவ.
2: இல்லைப்பா, காயத்ரியும் உங்களை மாதிரி தான்.
1: என்னடா, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே பொண்டாட்டியை புரிஞ்சிட்ட மாதிரி சர்டிஃபிகேட் தர்ற நீ?
0: என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.
1: இதை பாரு, நல்லாருன்னு சும்மா வாழ்த்துறது ஆசீர்வாதம் இல்லை, அது ஒருத்தன் மேலே நாம் வச்சிருக்கிற பிரியத்துக்கு நாம் கொடுக்குற சர்டிஃபிகேட். முதல்ல நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக நடந்துக்க, அப்புறம் ஆசீர்வாதம் தன்னால் வந்து சேரும்.
3: என்னங்க இந்தாங்க காஃபி.
1: உன் பிள்ளையும் மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு காஃபியை கொடு. இந்த வீட்டில் வந்தவங்களுக்கு ஒரு வாய் காஃபி கூட தரமாட்டாங்களோரும் உன் மருமகன் நினைக்க போறா.
3: ஆ, ஒரு காஃபி தான் கொண்டு வந்தேன், யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க.
2: காஃபி என்னம்மா காஃபி, அது கிடக்கட்டும், நீ கொஞ்சம் இப்படி வா. ஏம்மா அப்பா தான் கோபத்தில் இருக்காருனா, நீயாவது எங்களை ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்லையா?
3: டேய் கண்ணா, எனக்குன்னு ஏதுடா தனி உலகம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுப்படி, பூஜை ரூமு, கொல்லப்புறத்தில் இருக்கிற துளசி மாடம், நாள் கிழமைன்னா உங்கள் அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறது, இவ்வளவு தான். அப்பா சாப்பிட காத்துக்கிட்டு இருப்பாரு, நேரமாச்சுன்னா சத்தம் போடுவாருடா, நான் வர்றேன்.
2: காயத்ரி, ஃபஸ்ட் நைட்னா பொண்ணுங்க கண்ணு நிறைய கனவோடையும் மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் முகம் பூரா வெக்கத்தோடையும் இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். இது எதுவுமே இல்லாமல் நீ இப்படி ஏன் டல்லாக உட்காந்துருக்கேன்னு எனக்கு புரியல.
0: நந்து, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நந்து.
2: காயத்ரி, என் மேரேஜ் லைஃப்பை நான் அப்பா கிட்ட கூட சொல்லாமல் நானே டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஈகோ அப்பாவுக்கு. அம்மா பாவம், அவங்களுக்கு துக்கம் சந்தோஷம் எதையுமே வெளிக்காட்டிக்கவே தெரியாது. சுபாவும் பாஸ்கரும் தான் உன் மேலே பிரியமாக இருக்காங்க இல்ல?
0: இப்போதைக்கு என்னோட குட்டி சந்தோஷம் அவங்க மட்டும்தான். நந்து, உனக்கே நல்லா தெரியும், நான் அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தவன். 8 வயசுலேருந்து ஃபாதர் தேவசகாயம், பைபிள், மெழுகுவத்தி, ப்ரேயர் பாட்டு, இதான் உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறவன். நான் மனுஷங்களோட அன்புக்கு ரொம்ப ஏங்குனவன் நந்து. இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும், போட்டி போட்டுக்கிட்டு பாசத்தை கொட்டணும்னு நான் அழுதுருக்கேன். எனக்கு டாக்டருக்கு படித்த புருஷன் வேணாம், வக்கீலுக்கு படித்த புருஷன் வேணாம், என் மனசை படிக்க தெரிஞ்சுக்கிட்ட புருஷன் கிடைச்சா போதும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு நீ கிடைச்ச, ஆனா என்னையே உங்க அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எல்லார் மேலேயும் வெறுப்பா இருக்கு நந்து.
2: காயத்ரி, சாப்பிட்ற சாப்பாட்டில் இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எதையும் ஒதுக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகு, அப்பத்தான் உன் உடம்புல சதை பிடிக்கும்னு சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க. மனுஷங்கள்லேயும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பிரித்து வைக்கிறது தப்பு காயத்ரி. உடம்பு பெருக்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிட்டேன்னா மனசு சந்தோஷமாக இருக்க எல்லாரையும் நேசிக்கவும் பழகிக்கிட்டேன்மா. சரி, அதை விடு, எல்லாத்துலேயும் சிக்கனமாக இருக்கணும்னு அடிக்கடி நீ சொல்வேல்ல?
0: ஆமாம்.
2: இப்போ மணி என்ன?
0: 12.
2: பெட்ரூமில் இத்தனை மணி நேரம் லைட் எரிஞ்சா கரண்ட் பில் என்ன ஆகும்? அணைக்கட்டுமா? ஐ மீன் லைட்டு.
1: ஜானகி, மணி 6 ஆகுதுன்னு காபி தராம என்ன பண்ற?
0: சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இந்தாங்க.
1: ஆமா, ஒன்னையார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க. ஜானகி என்ன படிக்கிட்டு இருக்கா?
0: அத்தை கொஞ்சம் கிச்சன்ல வேலையா இருக்காங்க மாமா.
1: ஜானகி தான் என்ன பத்தி தெரியும், காபி கொண்டு வரும்போது
0: நியூஸ் பேப்பரும் கொண்டு வரணும். நீங்க பேப்பர் பார்த்துட்டே தான் காஃபி சாப்பிடுவீங்க, இன்னைக்கு பேப்பர் போடுற பையன் கொஞ்சம் லேட்டு, அதான் காஃபியும் லேட் மாமா.
1: சரி சரி, அப்படி வச்சுட்டு போ.
0: அத்தை கொஞ்சம் அப்படி உட்காருங்க, அடுப்ப நான் கவனிச்சுக்கிறேன், வாங்க இந்த பக்கம்.
3: நீ ஆபீஸ் போற பொண்ணு, அதுவும் ஹாஸ்டல்ல வளர்ந்தவ.
0: ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கும் அடுப்பு பற்ற வைக்க தெரியாதா என்ன?

0: அரண்மனையில இருந்தாலும் பொண்ணு பொண்ணு தானே, ஏதோ கொஞ்சம் சுமாரா சமைப்பேன். உங்களுக்கு தெரியுமா, ஹாஸ்டல்ல எனக்கு வத்த குழம்பு எக்ஸ்பர்ட்னு பேரு. அத்த, ஆபீஸ் போற பொண்ணுங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கும். வீட்டுல இருக்கும் போது ஒரு முகம், தோல்ல பைய மாட்டிட்டு தெருவில் இறங்கிட்டா இன்னொரு முகம்.
1: நீ பாதிரியார் கிட்ட வளர்ந்தியாமே, அவங்க கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்களே.
0: கறி மீன், முட்டை, கோழி, இறால், கருவாடு, நண்டு.

0: எல்லார்கிட்ட வளர்ந்தியாமே, அவங்க கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்களே.
1: கறி மீன் முட்டை கோழி இறால் கருவாடு நண்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா நான் இது வரைக்கும் சாப்பிடல, சாப்பிடணும்னு எனக்கு தோணல. தோணி இருந்துச்சுன்னா ஒருவேளை சாப்பிட்டுருப்பேனோ என்னவோ. ஆமா, உப்பு இவ்வளவு போடட்டுமாத்த?
0: போடு போடு போடு. ஆமா, நீ எப்படி வேத்து மதத்தவங்க மத்தியில இருந்த? அவங்க பழக்க வழக்கமே வேற மாதிரி இருக்குமே.
1: மனுஷால் முக்கியம்னு நினைச்சிட்டா மதம்லாம் ஒண்ணுமே இல்லாத. பைபிள் இயேசுநாதர் ஆடு மேய்ச்சதா சொல்லுது, மகாபாரதம் கிருஷ்ணன் மாடு மேய்ச்சதா சொல்லுது. ஆமா, கடுகுடப்பாவ எங்க வச்சிருக்கீங்க?
0: ரெண்டாவது ஷெல்ஃப்ல.
1: ஆ,
0: இந்த காலத்து பொண்ணுங்க நல்லா பேசுறீங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க, சுட்டு போட்டாலும் எங்களுக்கு இது வராது.
1: அத்தை, அந்த காலம் இந்த காலங்கிறதெல்லாம் சும்மா அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படல, ரொம்ப ஜாக்கிரதையாவே வாழ்ந்து பழகிட்டீங்க.
2: காயத்ரி.
1: ஆ, வந்துட்டேங்க. அத்தை, நந்து கூப்பிடுறாரு. சாம்பார் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
0: நந்துவா? என்ன இது, புருஷன் பேரை தலையில அடிச்ச மாதிரி சொல்ற? புருஷன் பேரை சொன்னா புருஷனுக்கு ஆயுசு கம்மி.
1: அத்தை, கூப்பிடறதுக்கு தானே பேர் வைக்கிறது. அடுப்ப கவனிங்க, பொங்கிட்டு போது. பாஸ்கர்! என்ன பாஸ்கர் இது? எதை சாதிக்கிறதுக்காக இப்படி தலையிழா நிக்கிறீங்க?
2: என்ன நீ கிண்டலா? நான் எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: காஃபியை குடிச்சிட்டு அப்புறமா தலைகீழா நில்லுங்க.
2: குடுங்க குடுங்க. பேஷ் பேஷ், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு.
1: இத நான் எதிர்பார்க்கவே இல்ல.
2: ஏன் நீ?
1: உங்க அண்ணன் கூட பேசிக்கிட்டே காஃபில டிகாஷன அதிகமா விட்டுட்டேன். அப்பவே நந்து சொன்னாரு நீங்க லைட் காஃபி தான் சாப்பிடுவீங்கன்னு. பால தீந்து போயிடுச்சு. சரி, சமாளிச்சு எல்லாமே எடுத்துட்டு வந்தேன். ப்ராமிஸா சொல்லுங்க, காஃபி நல்லா இருந்ததா?
2: அண்ணே, டேஸ்ட்ங்கிறது பொருள்ல மட்டும் இல்ல, அத குடுக்கறவங்களோட மனசையும் பொறுத்து இருக்கு. சத்தியமா சொல்றேன், காஃபி ரொம்ப நல்லா இருந்தது.
1: சரி சரி. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஆச்சே, ரெடி ஆகல?
2: என்னத்த பெருசா இன்டர்வியூ? மெதுவா போலாம்.
1: பாஸ்கர், ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும், சோர்ந்து போயிட கூடாது. இங்க பாருங்க, துர்கைக்கு விளக்கு போடுறதா வேண்டிட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, இந்த தடவை போற இன்டர்வியூ கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.
2: அண்ணே, இதுவரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூ போயிருக்கேன், ஆனா இந்த வீட்டில் ஒருத்தரும் ஆல் தி பெஸ்ட் கூட சொன்னதில்லை. தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ அண்ணி. உங்களை அண்ணின்னு கூப்பிடுறத விட அம்மானு கூப்பிடுறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அம்மானு கூப்பிட்டு என்ன வயசானவளாக்க பாக்குறீங்க? ஆஹா, சரி சரி, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு யமகண்ட வரத்துக்குள்ள சீக்கிரம் கிளம்புங்க, போங்க.
2: சரிங்க அண்ணி.
3: அண்ணி அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, இன்னைக்கு எங்க பாஸ் ஆஃபீஸ் விசிட் வராரு, இப்பவே டைம் ஆயிடுச்சு, எனக்கு டிஃபன் வேணாம் அண்ணி, ப்ளீஸ். அம்மா, என் வாட்ச் எங்கம்மா?
1: சுபா சுபா, வெறும் வயிற்றோட போக கூடாதுடா. உனக்கு பிடிச்ச பிரெட் உப்புமா பண்ணிருக்கேன், ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போடா ப்ளீஸ்.
0: ஐயோ, லேட்டா தூங்குறது, லேட்டா எந்திரிக்கிறது, ஆஃபீஸ் கிளம்புறப்ப காலில் வெந்நீரை கொட்டிக்கிட்ட மாதிரி ஆடுறது. ஏய், இந்த வாட்ச் ஃப்ரிட்ஜ் மேலே தானே இருந்துச்சு, பார்த்து எடுக்க தெரியாதா?
1: விடுங்கத்த, அவ குழந்தை தானே?
0: குழந்தை, நல்ல குழந்தை, எரும மாட்டுக்கு ஆகுற மாதிரி வயசாகல. இவ வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி நந்தா
3: பிறந்துட்டான். நிறுத்துமா நிறுத்து, காலம் காத்தாலும் உன் ஃபிளாஷ்பேக் எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆள விடு, வரேன் நீ. பாய்
1: சுபா, ரெண்டே நிமிஷம் இங்க பாரு, நானே ஊட்டி விடுறேன், நீ கை கூட அலம்ப வேணாம், வாங்க.
2: ஆமாண்டி, அவ குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு காக்காய காமிச்சுக்கிட்டே ஊட்டி விடுங்க.
1: என்ன பாஸ்கர் இது, அவ கூட எதுக்கு வம்பு எடுக்கிறீங்க? டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. யமகண்ட வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம்
3: போகும். நீ போகும்,
1: கொஞ்சம்
3: நெரிஞ்சிடுச்சு அண்ணி, வர நீ. பாய் அண்ணி. அப்புறம் இன்னில இருந்து உங்க பேரு எம்எல் இல்ல, ஏஎல்.
1: ஏஎல்லா? அப்படின்னா அரலூசா?
3: சீச்சி சீச்சி, அன்னலட்சுமி. பாய் அண்ணி.
1: பாய்
4: காயத்ரி. மணி 9 ஆகுது, இன்னும் ஆபீஸ்க்கு போகலையா? டைம் ஆச்சு பார்.
1: ஒரு நிமிஷம்ங்க, புடவை மாத்திட்டு இருக்கேன், வந்துடுறேன். போறப்படலாமா? வாங்க.
4: என்ன, டிஃபன் சாப்பிடலையா?
1: டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டேங்க, ஆபீஸ்க்கு போய் சாப்பிட்டுக்கறேன். மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க.
4: என்னம்மா இது, காலையில எழுந்ததுல இருந்து சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்ன வேலை பாத்துட்டு இருக்க?
1: என்னங்க பண்றது, இன்னைக்கு பாஸ்கருக்கு இன்டர்வியூ, சுபா ஆபீஸ்ல பாஸ் வராராம், எல்லாரும் ஒரே நேரத்துல கிளம்பணும். பாவ அத்தை, ஒத்த ஆளா இருந்து என்ன பண்ணுவாங்க? நந்து, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து

0: வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கணும்.
1: நந்தா.
2: என்னம்மா?
1: எலக்ட்ரிக் பில் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள்.
2: என்னம்மா இது, கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கணுமா? முதல்ல கட்டிருக்கலாம். இல்ல,
1: நாலு நாளா பாஸ்கர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
2: சரி குடு, ஆபீஸ் போய் பர்மிஷன் போட்டு கட்டிடுறேன். கடைசி நாள் வேற, கூட்டம் வேற எக்கச்சக்கமா இருக்கும்.
3: டே நந்தா.
2: என்னப்பா?
3: இன்னும் இந்த மாசம் பென்ஷன் எனக்கு வரல, என் அக்கவுண்ட்ல கிடைத்தாயிருச்சான்னு போற வழியில பேங்க்ல விசாரிச்சுட்டு போயிடு.
2: சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். காயத்ரி கிளம்பு, இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருந்தா வரிசையா வேலைகள் வந்துகிட்டே இருக்கும். வா வா, டைம் ஆச்சு.
3: மறக்காம போன் பண்ணிடு.
2: சரிப்பா, சரி வரேனா.
0: ஏய் நந்து.
2: என்ன காயோ,
0: எப்ப வந்த நீ? இவ்ளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இப்பதான் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் அலம்பி வச்சேன்.
2: ஃபாரின்ல இருந்து வந்த டெலிகேட்ஸ்க்காக ஹோட்டல்ல டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டேன். ஒரே நெய்யும் மசாலா வாசனையும் தூக்கலா இருந்ததா? சே, வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்லை. நம்ம வீட்டுல வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது.
0: என்ன நீ, ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? நானே வந்து எடுத்து வச்சிருப்பேன்.
2: இந்த நேரத்துல நீ மொட்டை மாடையில உட்காந்துக்கிட்டு பழைய சினிமா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுதான், உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டேன்.
0: ஆமா நந்து, இப்படி மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரேடியோல பழைய பாட்டுகள் கேக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இந்த டிவி இருந்தாலும் ஹாஸ்டல்ல ரேடியோ கேட்டே பழகிட்டேனா, அதுல பாட்டு கேக்குறது இருக்கு பாரு, அது ஒரு தனி சுகம்தான். அதுலயும் பழைய பாட்டுகள்னா மயில் இறகாட்டமா மனசை வருடி கொடுக்கற மெலோடி, ஆழமான வார்த்தைகள், வார்த்தைகளை அழுத்தாத வாத்தியங்கள், குரல்ல தேனை வச்சுக்கிட்டு பாடுற சிங்கர்ஸ், அது ஒரு அருமையான காம்பினேஷன் நந்து.
2: ஆமாங்க காயத்ரி, எனக்கும் பழைய பாட்டுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். டிவியில எப்பாவது பழைய பாட்டு போட்டா போய் உட்காந்து

0: இந்த உலகத்துல உனக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே இல்லையா?
1: ஓ இருக்கே, நிறைய இருக்கு. ராத்திரி நேரத்துல இப்படி உட்காந்து ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கை வலிக்க என்றது பிடிக்கும். வட்டமா வந்து வாயடிக்கிற நிலாவோட சண்டை போடுறது பிடிக்கும். ஒன்னு ஒன்னு துரத்திட்டு போற மேகங்களை பார்த்து மெதுவா போங்க அடிபட்டுற போது அப்படின்னு அதட்டுறது பிடிக்கும். நல்ல சிநேகிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நட்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நந்து, பழகிறதுல ஆண் பொண்ணு அப்படின்னு வித்தியாசம் நான் பாக்குறதே கிடையாது.
0: அதைத்தான் நம்ம கல்யாணத்திலேயே பார்த்தேனே. என்ன தவிர என் சொந்தக்கார மனுஷங்கன்னு அங்க யாராவது இருந்தாங்களான்னு? அங்க இருந்த மனுஷங்க அத்தனை பேரும் உனக்கு தெரிஞ்சவங்க தானே?
1: ஆமா நந்து, நல்ல சிநேகிதம் ஒரு நல்ல நாவலை படிச்ச திருப்தியை தரும்னு சொல்றது எவ்வளவு உண்மை தெரியுமா? என்னோட சேமிப்பெல்லாம் நல்ல நட்புகள் மட்டும் தான்ப்பா.
0: எனக்குன்னு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாதும்மா. ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி, நான் பிறந்தப்ப அப்பா சுமாரான வேலையில் தான் இருந்தார். எங்கள் குடும்பத்தை வறுமை பிடுங்கி திணிச்சு ஒரே யூனிஃபார்மை தோச்சி தோச்சி தினமும் அதையே ஸ்கூலுக்கு போட்டுக்கிட்டு போவேன். யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன். ஏன் தெரியுமா? கூச்சம். ஏன்னா என்னோடய ஏழ்மையை அவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைச்ச பிறகு தான் எங்களால் மூச்சு விடவே முடிஞ்சுது. சின்ன வயசில் ஆசைகளை அடக்கி அடக்கி வச்சதுனாலையோ என்னவோ ஒரு கட்டத்தில் மனசில் தேக்கி வச்சுருந்த ஆசையெல்லாம் மூச்சு திணறி திணறி செத்தே போச்சு. நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வெறி மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. நான் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தான் என் கையில் 4 காசு இருந்துச்சு. ஆனால் மனசில் இருந்த ஆசைகள் எல்லாம் போயிடுச்சு. அம்மா அப்பா தம்பி தங்கன்னு மற்றவங்களோட சந்தோஷமே எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. எப்போவாச்சும் எல்லா பத்திரிகையிலையும் இது நல்ல படம், அற்புதமான படம் அப்படின்னு விமர்சனம் எழுதியிருந்தா அந்த படத்துக்கு மட்டும் போவேன். இன்டர்வல்ல பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளவுதான்.
1: எனக்கும் அப்படிதான் நந்தோ. சின்ன வயசுலயே பெத்தவங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு சித்தி வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். பாசம் இருந்த அளவுக்கு பாவம், அவங்க கிட்ட பணம் இல்லை. தெரிஞ்சவங்க மூலமா ஃபாதர் தேவசகாயத்தோட ஹோம்ல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ஃபாதர் தான். வாட் அ கிரேட் பர்சன். அவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் லைஃப். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா ஷாப்பிங்னு போகும்போது நான் மட்டும் ரூமில் தனியாக புக்கு படிச்சுட்டு இருப்பேன். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிடுவேன், சண்டே சர்ச்சுக்கு போவேன். ரூம்மேட்ஸ் எல்லாம் நல்ல படம் வாடி போகலான்னு ரொம்ப கம்பல் பண்ணால் தியேட்டருக்கு போவேன். என் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கனவில் சினிமா ஹீரோஸும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் வரதா சொல்லுவாங்க. ஆனால் என்னோட கனவில் மலையும்

0: ரோஜா தோட்டமும் தான் வரும். ஆளே இல்லாத இடத்துல நான் மட்டும் தன்னந்தனியா புல் தரையில உருளுவேன். தூரத்துல தெரியுற மலையை பார்த்து ஹலோ அப்படின்னு கத்துவேன். இங்கே அங்கே ஓடுவேன், டான்ஸ் ஆடுவேன். நந்து, சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு.
1: கரெக்ட்.
0: நந்து, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த கட்ட சுவத்து மேல ஏறி நின்னுகிட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்
1: சொன்னேன்ல. ப்ளீஸ், இந்த பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா, அழாத. இந்த பாரு, அழக்கூடாது, சொன்ன கேளு. அங்கே பாரு, அட இங்கே பாரு, கொஞ்சம் நிமிந்து பாரு, வானத்தில் இருக்கு பாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பாரு, எப்படி உன்னை வேடிக்கை பார்க்குறாங்க பாரு.
0: ஏய், என்ன இங்கே வேடிக்கை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அது இல்லை இப்படியா வேடிக்கை பார்க்குறது? ம், போங்க போங்க.
1: ஏய், அதான் சொல்லிட்டா இல்லை காயத்ரி, அப்புறம் என்ன இங்கே வேடிக்கை? ஆ, போங்க போங்க, நிற்காதீங்க, போங்க. பத்தியா, எல்லாரும் போயிட்டாங்க காயத்ரி.
0: நந்து, இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா?
1: சரி.
0: உங்களுக்கு என்ன, நீங்க ராஜா, உங்களுக்கு அத்தனை சுகத்தையும் அள்ளி அள்ளி தரத்துக்கு நான் இருக்கேன். நந்து,
1: காயத்ரி.
0: என்னடா
1: காயத்ரி?
0: என்னன்னு சொல்லுங்க.
1: உன்னை நிக்க வச்சு உன் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்குமா?
0: ஐயோ, பொண்டாட்டி கால்ல ஆம்பளை விழுந்தா ஆயுசு கம்மின்னு சொல்லுவாங்க.
1: காயு, அது ஏதோ ஒரு ஆம்பளை சொன்னதா இருக்கும். இப்போ நாம அம்மா கால்ல விழறது இல்லையா?
0: சரியா போச்சு, நாம என்ன கச்சியா நடக்கிறோம் கால்ல விழுந்துட்டு இருக்கிறதுக்கு? மணி 11 ஆயிடுச்சு. இங்க பாருங்க நந்து, நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன்.
1: என்னது, நாளைக்கு ஆபீஸ் லீவா? நாளைக்கு என்ன விசேஷம் காயோ?
0: விசேஷம் நாளைக்கு இல்ல, நாளானக்கி.
1: என்னது, நாளானக்கா?
0: டியூப்லைட், டியூப்லைட. நாளானக்கி மை டியர் நந்துவோட பர்த்டே.
1: ஓ,
0: அதனால நாம நாளைக்கு ஹோமுக்கு போகணும், ஃபாதர பார்க்கணும், அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஓகே
1: காயோ, இப்போ எதுக்குமா எனக்கு ட்ரெஸ்லாம்?
0: உங்க காசுல எல்லாம் ஒண்ணு வாங்கல, என் பணத்துல தான் வாங்க போறேன். நீங்களும் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போடுறீங்க
1: என்ன? ஓகே ஓகே, அப்போ நாளைக்கு நாம லேட்டா எழுந்துக்கலாம்.
0: என்ன, சிரிப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு.
1: என்னது சிரிக்கிறேனா? ஏன்னா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் தூங்கறதுக்கு லேட் ஆகும், அத சொன்னேன்.

0: நந்து, என் லைஃப்ல 12 வருஷம் இந்த ஹோம்ல தான். எப்ப இங்க வந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்த பொண்ணு மாதிரி மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சு போயிடும். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் மரமும் ஏன் கண்ணு முன்னாடி வளர்ந்தது. அதுங்களோட நான் மணி கணக்குல பேசிருக்கேன், குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் சொல்லிருக்கேன் பாத்துக்கோங்களேன். அதுங்களுக்கு நான் பேசினது புரிஞ்சதோ புரியலையோ, ஆனாலும் அதுங்கள மணி கணக்குல போர் அடிச்சிருக்கேன்.
1: இதுங்களை பார்த்தாலே நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது.
0: என்ன புரியுது?
1: எதுவுமே வளராம அப்படியே ஒன்ன மாதிரியே குட்ட குட்டையா நிக்குது.
0: மக்கு மக்கு, இதெல்லாம் போன்சாய் ட்ரீஸ்.
1: ஓ
0: ஏ நந்து, நந்து இங்க வந்து பாரு.
1: என்ன
0: இந்த ரோஜா செடி? நான் வச்சது. இங்க இருக்கிற எல்லாரும் இத எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? காயத்ரி ரோஸ் தான் சொல்லுவாங்க.
1: சோ ஸ்வீட். ஏ இருக்கிறேன், ஒரே ஒரு தடவை நான் தொட்டு பாத்துக்கிறேன். சோ நைஸ் பா, அப்படி ஒன்ன மாதிரியே.
0: ஐயோ போதுமே நந்து, எனக்கு அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் இங்க பாத்தியா, இந்த மரத்தோட வேர் படுக்கையில தான் நான் தலையை வச்சு படுத்துக்குவேன். ஒரே அழுகழுகையா வரும். நான் அழறத பார்த்துட்டு மனசு கேட்காம இந்த மரம் தலை அசைச்சு செல்லன்னு ஒரு காத்த வீசும் பாரு. அது என் உடம்புல மோதும் போது மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும்.
2: குட் மார்னிங் ஆண்டி.
0: ஹாய் ஜெனி, குட் மார்னிங்.
2: இந்த அங்கிள் யாரு?
1: இந்த ஆண்டி யாரு?
2: என்னோட ஃப்ரெண்ட்.
1: நானும் அப்ப உன்னோட ஃப்ரெண்ட்.
2: ஹலோ ஃப்ரெண்ட்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்.
0: குட் மார்னிங் ஃபாதர்.
3: குட் மார்னிங் மாமா காயத்ரி, எப்படி இருக்க?
0: நல்லா இருக்கேன் ஃபாதர்.
1: வணக்கம் ஃபாதர்.
3: வணக்கம்
0: ஃபாதர். இவர்தான் நந்தகுமார்.
3: உன்னோட கணவர் மிஸ்டர் நந்தகுமார். உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா காயத்ரி.
1: ஃபாதர் எங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
3: கர்த்தர் உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிட்டோம். காயத்ரி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு சின்ன குழந்தையா இங்க வந்தா, இப்ப பெரிய

0: மனுஷியா புடவை கட்டிக்கிட்டு கணவனோடு வந்திருக்கா. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுது பார்த்தீங்களா மிஸ்டர் நந்தகுமார். காயத்ரிக்கிட்ட எனக்கு மதங்களை கடந்த அன்பு உண்டு. அதனால தான் இங்கே அவள் கடைசி வரைக்கும் காயத்ரியாகவே இருந்தாள். அவள் வேதாகமும் படிப்பா, விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்லுவா, சர்ச்சிலே பிரேயரும் பண்ணுவா. தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாள். நந்தகுமார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
1: சொல்லுங்கள் ஃபாதர்.
0: காயத்ரி நல்லா பாடுவா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி மார்கழி மாத குளிரில் கையில் மெழுகுவத்தி வச்சுக்கிட்டு அவள் பாடுறப்போ ஒரு நிமிஷம் சீசச்சே மயங்கி போயிடுவார். சாரி, வெயிலில் உங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ளே போய் பேசலாம்.
1: ஓகே ஃபாதர்.
0: பீட்டர்,
2: நான் வந்துட்டேன் ஃபாதர்.
0: அந்த பார்
2: ஃபாதர்,
0: ரெண்டு டீ போட்டு கொண்டுட்டு வா. காயத்ரிக்கு சுகர் கம்மியாக.
3: ஓ ஃபாதர், இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்களே.
0: நல்லவங்களை மறக்க முடியாதும்மா, மறக்கவும் கூடாது.
3: ஆ ஃபாதர், நாளைக்கு நந்துவுக்கு பர்த்டே.
0: சந்தோஷமா.
3: அதனால நாளைக்கு நம்ம ஹோமோட லஞ்ச் செலவை நாங்கள் ஏற்றுக்கலாம்னு இருக்கோம் ஃபாதர்.
0: குட் குட்.
3: நந்து, சினிமா ஆர்டிஸ்ட்டும் அரசியல் தலைவர்களும் அவங்க பிறந்த நாளைக்கு இதே மாதிரி ஸ்வீட் ஐஸ்கிரீம்னு லஞ்ச் கொடுப்பாங்க. அதுக்காகவே தினமும் யாருக்காவது பர்த்டே வராதான்னு நாங்கள்லாம் ஏங்குவோம் தெரியுமா?
0: காயத்ரி, பழசன் இன்னும் மறக்கலை. நாளைக்கு லஞ்சில் நீதாம்மா ப்ரேயர் பாடணும்.

0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் காயத்ரி.
0: இன்று பிறந்த நாள் காணும் என் செல்ல அசடே, இன்று போல் இல்லாமல் இனியாவது புத்தியுடன் இருக்க உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன்.
1: ஏ ஏ, என்னம்மா இது? உன்னை காதலிச்சதுனால, காதலிச்சதோட நிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக என்ன அசடுங்கறியா?
0: என்ன விட்டா எவ உன்னை காதலிச்சிருக்க போறா, கல்யாணம் பண்ணிருக்க போறா? உனக்கு ஒண்ணு தெரியுமா
1: என்ன?
0: புருஷன் புத்திசாலியா இருக்கிறத விட அசடா இருக்கிறதுல தான் ஒரு கிக்கே இருக்கு. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? சரி சரி, சமத்தா எந்திரிச்சு பேஸ்ட் பிரஷ் டவல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க போங்க போங்க.
1: சரி சரி சரி, முதல்ல பர்த்டே கிஃப்ட் கொடு, அதெல்லாம் எதுவும் கிடையாதா?
0: கிஃப்டா? என்ன வேணும்?
1: என்ன கேட்டாலும் தருவியா?
0: ஓ எஸ்.
1: அப்போ பைசா செலவில்லாம, கலர் பேப்பர் சுத்தாம, மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் ஒண்ணு இருக்கு, நீ நினைச்சா அதை எனக்கு தரலாம்.
0: அப்படி மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் என்ன இருக்கு? ஏய், நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியுது, அதெல்லாம் முடியாது கண்ணா.
1: ஏய், இத பாரு இத பாரு, நான் பர்த்டே பாய், இன்னைக்கு நான் எது கேட்டாலும் நீ கொடுத்தே ஆகணும்.
0: ஓஹோ,
1: ஆமா,
0: குழந்தை கேக்குற எல்லாத்தையும் அம்மாவால கொடுக்க முடியாதுப்பா. போ போ போ போ, சீக்கிரம் குளிச்சு புது டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அம்மா அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. உனக்கு பிடிச்ச கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்கேன்.
1: ஒண்ணு வேணாம், போ.
0: சரி சரி, இப்போதைக்கு ஒரே ஒரு ஆறுதல் பரிசு மட்டும் தர.
1: பாதாம் அல்வா கேட்டவனுக்கு பஞ்சு மிட்டாய் தரேங்கிற. சரி பரவாயில்ல, ஆறுதல் பரிசுனாலும் அதுவும் அட்டகாசமா தான் இருக்கும். சரி சரி, நான் ரெடி, நீ குடுக்கறதுக்கு ரெடியா?
0: என்ன சார், குளிச்சாச்சா?
1: ஆச்சு ஆச்சு, இத பார் தலை வாரிக்கிட்டே இருக்கேன்.
0: ஆமா, தலையில ஈரம் அப்படியே இருக்கு. என்னத்த தவட்டீங்க, இங்க வாங்க.
1: இழுக்காத,
0: இவ்வளவு ஈரத்தோட தலைய வார வேண்டியது, அப்புறம் தலைவலி உயிர் போதுன்னு அணத்த வேண்டியது. உட்காருங்க. இப்படி
1: காயத்ரி, என்ன காயத்ரி இது? ஒரு குழந்தையாட்டமா என்ன இப்படி கவனிக்கிற? நான் எந்த ஜென்மத்துல இந்த கடனை எல்லாம் நான் உனக்கு திருப்பி அடைக்க போறனோ தெரியல.
0: என்ன நந்து இது, கடன் வட்டின்னு கணவன் மனைவி உறவுங்கிறது என்ன கந்து வட்டி பிசினஸா? எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்கவுங்க புருஷன் மீச வச்ச குழந்தைங்க தான். சரி சரி, புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சட்டையே இப்படி வெளியில விடுறீங்க, இன் பண்ணிக்கோங்க.
1: எனக்கு இன் பண்ணி பழக்கம் இல்ல காயோ.
0: இப்ப என்ன பழகிக்க வேண்டியதானே?
1: இங்க பாரு, நான் இன் பண்ணிக்கிட்டதும் ஏதோ ஒரு நாலஞ்சு வயசு குறைஞ்சிட்ட மாதிரியே இருக்கு எனக்கு.
0: குறையிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்னும் வயசாயிடல. சரி சரி, டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், ஆசீர்வாதம் வாங்கிட்டு டிஃபன் ஆறதுக்குள்ள சீக்கிரம் வந்துங்கடா செல்லோ.
1: ஓகே ஓகே, நீயும் வா காயத்ரி.
0: இல்ல நந்து, மாமாவை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம்ங்கிறது வாழ்த்து இல்ல, சர்டிபிகேட். அதை வாங்குற தகுதி எனக்கு இன்னும் வரல நந்து.
1: ஹே, என்ன காயத்ரி, அப்பா பேசினத இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க?
0: ப்ளீஸ் நந்து, என்னை கம்பல் பண்ணாத, நீ போயிட்டு வா.
1: சரிம்மா.
0: என்ன இது, சும்மா வாட்ச வாட்ச

0: சாப்பிட்டுட்டே சாப்பிட்ற. ஆ, இன்னும் கொஞ்சம் நெய் போடட்டுமா?
1: ஐயோ வேணாம் வேணாம் காயத்ரி, இதை பாரு. ஐயோ ஓ காட், மணி 9 ஆயிடுச்சு.
0: ஏ, வெளியில எங்கேயாவது போகணுமா?
1: ஆமாம்மா ஆமாம்.
0: என்ன நந்து இப்படி பண்ற? நீ வீட்டில் இருப்பேன்னு எவ்வளோ ப்ரோக்ராம்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்.
1: சாரி காயத்ரி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். காலையில் மேனேஜர் ஃபோன் பண்ணார், எம்டி ஃபாரின்லேருந்து வர்றாரு, அவர் ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணணும்னு. 9:20 ஃப்ளைட் லேண்ட் ஆகுது, கஸ்டம்ஸ் செக்கிங் முடிஞ்சு வெளியில் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும். கம்பெனி கார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் அவரை ஏற்றி விட்டுட்டு 10:30 வீட்டுக்கு வந்துடுவேன். நீ ரெடியாக இருந்தேன்னா வந்ததும் நம்ம நேராக ஹோமுக்கு போகலாம். ஈவினிங் அஷ்டலக்ஷ்மி கோவில், நைட்டு டின்னர் ஹோட்டலில். ஓகேவா?
0: சீக்கிரம் வந்துடும் நந்து, லேட் பண்ணிடாத. பாவம் குழந்தைங்களாம் பசியோட காத்துட்டு இருக்கோம்.
1: கரெக்ட் டைத்துக்கு வந்துருவேன். வரலன்னா நீ என்ன லேட் நந்துன்னு கூப்பிடு. வரட்டுமா? ஐயோ அம்மா,
0: என்ன நந்து இது? பாத்தியா, கிளம்பும் போதே தடுக்குது. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பு.
1: அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஐயோ, போற வழியில பாத்துக்கிறேன், இப்பவே டைம் ஆயிடுச்சு. இன்னும் 20 நிமிஷத்துல நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். நான் புறப்படுறேன் காயத்ரி, பாய்.
0: பாத்து.
1: ஓகே ஓகே.
2: ஹலோ சார், நான் பல்லாவரம் டிராஃபிக் கான்ஸ்டபிள் பேசுகிறேன் சார். ஹலோ, ஆமாம் சார், ஆமாம், ஏர்போர்ட் பக்கத்தில் தான் சார் ஸ்பாட்டு. சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அது பைக் மேலே வாட்டர் டேங்கர் லாரி மோதிருக்கு சார். சார், ஆல் ஸ்பாட் டெத் சார். ஆமாம் சார், ஆமாம், இப்போ தான் டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆ, இருக்குது சார், இருக்குது. பார்ட்டியோட பேக்கெட்டில் ஐடென்டி கார்டு ஒன்று இருக்குது. இந்த டிராக்டர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொருள் இருக்குது சார். ஆ, 1 நிமிஷம் சார். இது சார், பேர் நந்தகுமார், கம்பெனி அட்ரஸ் தான் சார் இருக்குது. ஆ, இதை பார்த்துறேன் சார். சார், வீட்டு அட்ரஸ் எதுவும் இல்லைங்க சார். ஆ, ஆம்புலன்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் சார். ஓகே சார்.
0: என்னை ஏன்டா நீ பார்த்த? பஸ்ல சீசன் டிக்கெட்டை தொலைச்சிட்டு டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம பாதி வழியில இறங்கி என்னை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நின்னப்ப நீ மட்டும் ஏன் உன்னோட ஸ்கூட்டர்ல ஏத்திட்டு போய் ஆபீஸ்ல என்ன ட்ராப் பண்ண? நான் உன்னை காதலிச்சிருக்க கூடாதா? கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்க கூடாதா? வெறும்னே லைப்ரரி புக்கும் டிவி சீரியலும் வாழ்க்கையே போதும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கணுமா? எதுக்குடா இந்த அவஸ்தை? என்னால தாங்க முடியலடா.
3: அண்ணி, அண்ணி அழாதீங்க. அண்ணி
0: வாங்க பாஸ்கர்.
3: நந்தா போய் 2 மாசமாச்சு, இன்னும் நீங்க அழுதுகிட்டே இருந்தா எப்படி அண்ணி?
0: என்ன என்ன பண்ண சொல்றீங்க பாஸ்கர்?
3: அண்ணி, நீங்க மறுபடியும் ஆபீஸுக்கு போகணும். இப்படி வீட்லயே இருந்தா அண்ணனோட ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
0: ஆபீஸ்க்கு போனா எல்லாம் மறந்து போயிடுமா? ஆபீஸ் முடிஞ்சதும் திரும்பவும் நான் வீட்டுக்கு தானே வந்தாகணும்.
3: புரியுது அண்ணி, புரியுது. ஆனா ஆபீஸ்ல இருக்கிற கொஞ்ச நேரமாவது மற்றவங்களுக்காக நீங்க அழாம இருப்பீங்க இல்லையா? உங்க ஆபீஸுக்கு நான் போன் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு. என்ன அண்ணி, சரின்னு சொல்லுங்க.
0: சரி பாஸ்கர்.
4: மாமா காயத்ரி, கேள்விப்பட்டம்மா, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. கர்த்தருக்குள்ள நித்திரையாயிட்ட நந்தாவோட ஆத்மா சாந்தி அடைய நீ பிரார்த்தனை பண்ண. காயத்ரி, நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருக்க முயற்சி பண்ணுமா?
0: எப்படி முடியும் ஃபாதர்? காலையில என்னோட சிரிச்சு பேசி விளையாடின மனுஷன மத்தியானம் வெள்ள துணியில பொட்டலமா சுத்தி இந்த உன் புருஷனை கொடுத்தது என்னால தாங்க முடியல போது. தாங்க முடியல
4: கர்த்தரே.

0: போது நான் நேசிக்கிறவங்களை எல்லாம் என்னை விட்டு சீக்கிரமாவே போயிடுறாங்க. சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்து கல்யாணமான 6 மாசத்துக்குள்ளேயே புருஷனையும் இழந்து கடவுள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு.
1: நோ காயத்ரி, நோ. கடவுள் செய்யற எல்லா காரியங்களுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா? எப்பவும் மற்றவங்களே சார்ந்திருக்க கூடாதுமா. தனிச்சு இருக்கிறதுலையும் சந்தோஷம் இருக்கு. உன்னோட அன்பையும் நேசிப்பையும் நீ ஏன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிற? உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்து. அழக நேசிக்க கற்றுக்க. அருவறுப்பையும் நேசிக்க பழகிக்க. வாழ்க்கையே இனிமையாயிடுமா. நீ இங்கே அடிக்கடி வா. இந்த குழந்தைங்களோட பேசு, விளையாடு, ப்ரேயர் பண்ணு. இங்கே இருக்கிற மரம் செடிகளோட மறுபடியும் சிநேகத்தை கண்டினியூ பண்ணுமா.
0: ஓகே ஃபாதர். இப்போதான் என் மனசு ஒரு கோழி இறகு மாதிரி லேசா இருக்கு.
1: குட், டைம் ஆகுது. நீ புறப்படுமா. வீட்டில் உன்னை தேட போகிறாங்க.
0: ராத்திரி பகல்னு 24 மணி நேரமும் என்ன தேடின நந்துவே என்னை விட்டு போயாச்சு.
1: காயத்ரி, இப்பதானம்மா சொன்னேன்.
0: சாரி ஃபாதர், சாரி.
2: என்ன நீ ராத்திரி டிஃபன் சப்பாத்தியா?
0: ஆமா பாஸ்கர்.
2: அம்மா எங்க?
0: தலைய வலிக்குதுன்னு சொன்னாங்க. தைலம் தேய்ச்சி விட்டேனா, போய் படுத்துட்டாங்க.
2: நீங்க தனியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சுபா எங்க போனா? அவ ஒத்தாசை பண்ணலாம்ல.
0: அவளுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் வைக்கா. வந்ததுலேருந்து சிஸ்டத்து முன்னாடிதான் உட்காந்துட்டு இருக்கா.
2: இந்த வீட்டில் எல்லாருக்கும் அவங்கவுங்க காரியம் தான் முக்கியமாயிடுச்சு. இவங்களுக்கு எடுத்ததே நீங்கள் தான் அண்ணி. நீங்கள் ஏன் நீ எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? ஆ, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இவங்க தானே அந்தந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க.
0: விடுங்க பாஸ்கர். ஆமாம், நீங்கள் என்ன மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டா?
2: ஆமாம், ஏன் கேட்குறீங்க?
0: இல்லை, சப்பாத்தினா யூஸ்வலாக வட்டமாக தான் இருக்கணும். இப்படி சதுரோ முக்கோனோ ஸ்டார் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதான் கேட்டேன்.
2: சாரி அண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சப்பாத்தி போட்டேன். ஆ, நாளைக்கு என் ஃப்ரெண்டு முரளி தஞ்சாவூர்லேருந்து வர்றான். ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸில் வீடு கிடைக்க 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வீட்டில் தான் தங்க போகிறான். மாடியில் இருக்கிற என் ரூமை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்.
0: ஓகே ஓகே, சப்பாத்தி போட்டு தரேன். சூடாக 2 சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் வேலையை பாருங்கள். லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அது ஆறி போயிடும்.
2: சரி அண்ணி. முரளி, இவங்க தான் என் அண்ணி காயத்ரி. ஒரு கன்ஃபெக்ஷனரி கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாங்க. அண்ணி, இது முரளி.
0: வணக்கம் சார்.
3: பாஸ்கர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். உங்களுக்கு கல்யாணம் எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. சாரி. நந்தண்ணா கூட வர முடியல. அந்த சமயத்தில் பரோடாவில் இருந்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரோட அதிகம் பேசுனதில்லை. பட் வெரி நைஸ் பர்சன்.
2: அண்ணி, முரளியும் நானும் காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். ஸ்கூல் டேஸில் மாங்காய் அடித்து வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்கிட்டது, சைக்கிள் கற்றுக்கிறேன்னு கீழே விழுந்து முட்டியை உடச்சிக்கிட்டது, அப்புறம் திருட்டுத்தனமாக தம் அடித்து அப்பா கிட்ட அடி வாங்கினது, இதெல்லாம் ரெண்டு பேரும் நிறைய கலாட்டா பண்ணியிருக்கிறோம். தஞ்சாவூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறான்.
0: சரி பாஸ்கர், அவரை உங்கள் ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன்.
2: வேண்டாம் அண்ணி, வர்ற வழியிலேயே ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்டுட்டோம். ஏடா முரளி, என்னமோ பெருசாக காவிரி கரையில் பிறந்தவன், காவிரி தண்ணியை குடித்தவன், அதுலேயே நீச்சல் அடித்தவன் பெருமை அடிச்சுக்குவியே. எங்கள் அண்ணியும் காவிரி கரை தான்.
3: இஸ் இட்? எந்த ஊர் நீங்கள்?
0: திருவையாறு சார்.
3: ஆஹா, சங்கீத பூமி. அப்போ காவிரி தண்ணியில் மட்டும் இல்லை, கர்நாடக சங்கீதத்திலேயும் நனைஞ்சிருப்பீங்க. ஆமாம், தியாகராஜ ஆராதனைக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
0: எப்போ சின்ன வயசில் பட்டுப்பாவடையெல்லாம் கட்டிக்கிட்டு அம்மா கையை பிடிச்சிட்டு போய் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் மொத்தமாக பாடுறதையும் வாசிக்கிறதையும் ஆச்சரியமாக உட்காந்து பார்த்த ஞாபகம். நான் திருவையாரை விட்டு வந்து ரொம்ப வருஷங்களாச்சு. ஆ சரி சரி, ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன்.

0: காயத்ரி.
1: நந்து,
0: காயத்ரிமா.
1: நந்து, நந்து, நாலா பக்கமும் சுத்தி நின்னு நீ என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கே. நீ எங்க இருக்க நந்து?

0: என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? நந்து, நீ கண்டிப்பா ஹோசூர் போய் தான் ஆகணுமா?
1: ஆமாண்டா செல்லம், அங்க பிளான்ட்ல லேபர் ப்ராப்ளமா, லாக் அவுட் பொசிஷன், ப்ரொடக்ஷன் வேற ஸ்டாப் ஆயிடுச்சு. இது பெரிய ஆர்டர், போன புதன்கிழமை நாங்க அனுப்பிச்சிருக்கணும். சீக்கிரம் அனுப்பு, இல்ல ஆர்டர் கேன்சல் அப்படின்னு கிளையண்ட் இமெயில் வேற அனுப்பிச்சிட்டான். உடனே ஃபேக்டரிக்கு போய் ஆகணும், யூனியன் லீடர்கிட்ட பேசணும், அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும், நின்று போன மிஷின் எல்லாத்தையும் மறுபடியும் ஓட வைக்கணும். வெள்ளிக்கிழமைக்குள்ள அத்தனை டிராக்டரையும் நாங்க ஹார்பருக்கு அனுப்பிச்சு ஆகணும்.
0: சரி, எப்போ திரும்பி வருவே?
1: Within 2 days டக்கண்ணா, just 2 days I'll be back.
0: ஓகே, ரெண்டு நானா 48 மணி நேரம், 2880 நிமிஷம், நீ இல்லாம ரொம்ப போர் அடிக்கும் நந்து.
1: செல்லம், நான் சொல்றத கேளுடா, நான் தான் உனக்குள்ளேயே இருக்கேன்ல, என்ன நீ ஏன் வெளியில தேடுற? கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு என்னையே நினைச்சுக்க, உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன்.
0: நந்து, நீ சொன்ன மாதிரி நாள் பூரா நான் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு நீ வேணும் நந்து, எனக்கு நீ மறுபடியும் வேணும். யாரு?
2: முரளி.
0: வாங்க.
2: சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்.
0: அதெல்லாம் இல்ல, உள்ள வாங்க.
2: ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தேன். எங்க ஒருத்தரையும் காணோம்?
0: அவங்க எல்லாம் மேரேஜ் ரிசப்ஷனுக்காக போயிருக்காங்க.
2: ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்புக்கு முடியலையா?
0: ஆமா, தலைவலி. காலையில ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு தலையை சரியா தோட்டாம போயிட்டேன். நீர் கோத்துட்டு தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு.
2: ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறதானே?
0: இல்லைங்க, எனக்கு மாத்திரை போட்டு பழக்கம் இல்லை.
2: பெயின் பாம் அப்ளை பண்ணலாமே?
0: அதுவும் தீந்துடுச்சு.
2: நீங்க படுத்துக்குங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க.
0: ஐயோ, என்னங்க இது? நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு?
2: வாங்கினா என்னங்க, பக்கத்திலேயே 4 வீடு தள்ளி மெடிக்கல் ஷாப் இருக்கு. வெந்நீர் இருக்கா?
0: இல்லை, இனிமே தான் சுட வைக்கணும்.
2: வேண்டாம் வேண்டாம், நீங்கள் உட்காருங்க, நான் சுட வச்சு எடுத்துக்கிட்டு வரேன். இந்தாங்க, வெந்நீரில் 2 டிராப் தைலத்தை விட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா தலையில் இருக்கிற நீரெல்லாம் இறங்கிடும். வெறும் வயிற்றோடு படுக்காமல் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டுக்குங்க. நைட் நல்லா தூக்கம் வரும். காலையில் எழுந்திருக்கும் போது தலைவலியே போயே போச்சுன்னு சொல்லுவீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கங்க. குட் நைட்.
0: தேங்க்யூ முரளி, குட் நைட். என்ன முரளி, திடீர்னு எங்க ஆபீஸ் பக்கம்?
2: மேலே 4th ஃப்ளோருக்கு ஆபீஸ் வேலையா வந்தேன். இப்போதான் வேலை முடிஞ்சது. நாளைக்கு வந்தா போதும்னு எங்க ஆபீஸ்ல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை அடிக்கடி பார்க்க முடிஞ்சது. குவார்ட்டர்ஸுக்கு போயிட்ட பிறகு எனக்கும் வீட்டுக்கு வர நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் உங்களை பார்க்க வந்தது எதுக்கு தெரியுமா?
0: சொன்னா தானே தெரியும்.
2: அடிக்கடி தலைவலி அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூரலஜிஸ்ட கிட்ட உங்க ப்ராப்ளத்தை சொன்னேன், சரி பண்ணிடலான்னாரு. சனிக்கிழமை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், 4 மணிக்கு.
0: எதுக்கு முரளி டாக்டர் எல்லாம்?
2: நோனோ, தலைவலியை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அது நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாது, அப்படியே முடக்கி போட்டுவிடும். இந்தாங்க.
0: என்ன முரளி இது?
2: ஆடியோ சிடிஸுங்க. அன்னைக்கு உங்க ரூமுக்கு வந்தப்போ கர்நாடிக் சினிமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு மியூசிக் கனெக்ஷன்லாம் பார்த்தேன். வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆடியோ எக்ஸ்பிஷனுக்கு போயிருந்தேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கினேன்.
0: தேங்க்ஸ் முரளி. நந்து போனதுக்கப்புறம் மியூசிக் தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு.
2: எங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா?
0: வீட்டுக்கு போனால் நந்துவோட ஞாபகமாகவே இருக்கும். பீச்சுக்கு போகலான்னு நினச்சேன். ஆமாம், உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்போ நீங்களும் வரீங்களா?
2: நிச்சயமா.

0: இங்கே உட்காரலாமா?
1: ஆ,
0: சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடற்கரை ஒரு சௌகரியம், இலவச சந்தோஷம்.
1: உப்பு காத்தும் உள்ளங்காலில் குறுக்குறுக்குற மணலும் சந்தோஷமாக விளையாடுற குழந்தைங்க மாதிரி சத்தம் போடுற அலைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இங்கே வர்றவங்கள எத்தனை பேருக்கு இந்த அழகை ரசிக்க தெரியுது. கடலுக்கு முதுக காட்டிக்கிட்டு உட்கார மனுஷங்களை கண்டாலே எரிச்சலாக இருக்கு.
1: எனக்கு கூட அப்படிதான் முரளி. நிறைய பேர் இந்த கடற்கரையை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களேன்னு கோவமாக வருது.
0: இங்கே உட்கார்ந்துருக்கிற லவ்வர்ஸை வச்சு சொல்கிறீங்களா?
1: பின்ன என்ன முரளி,

0: மத்தவங்க பாக்குறாங்கன்னு கூச்சமே இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு முணு முணுன்னு பேசிக்கிட்டு. ஏ முரளி, இங்க வரவங்கல்ல எத்தனை பேர் காதல்ல ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க?
1: இதுல சில பேர் தான் உண்மையா காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போகிறாங்க, மற்றவங்க எல்லாம் சும்மா பொழுதுபோக்கு தான். ஆமா, நீங்களும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லையா?
0: நானும் நந்துவும் பார்த்து பேசி ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணுறதுக்கே 5 வருஷமாச்சு. இந்த 5 வருஷத்தில் கோயில், புக் ஃபேர்னு ஒரு 4-5 முறை தான் நாங்கள் சேர்ந்து வெளியில் போயிருப்போம். தினமும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கணும், என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு ஃபோனில் கேட்கணும்லாம் எங்களுக்கு மனசு அடிச்சுக்கிட்டதே இல்லை. காதலுக்கு இருக்கிற எந்த அடிப்படை சந்தோஷத்தையும் காதலிச்ச காலத்தில் நாங்கள் அனுபவிச்சதே இல்லை. ஆனால் கல்யாணமாகி அந்த 6 மாதத்துக்குள்ளே நந்துவோட முழு வாழ்க்கை வாழ்ந்துட்டு திருப்தி இருக்கு. நந்து என்னை ஒரு மகாராணி மாதிரி வச்சிருந்தாரு. இப்படி திடுதப்புன்னு விட்டுட்டு போனது தான் என்னால் தாங்கிக்க முடியல. எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு.
1: முடிவு முடியும்னு சொல்கிறீங்களே, எது முடிவு? நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது?
0: எனது இன்னொரு கல்யாணமா?
1: மனசுக்கு பிடிக்கலன்னா விலைக்கு வைக்கிறதுக்கு சட்டம் அனுமதிக்குது. அதுக்கு விவாகரத்துன்னு வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு.
0: மனசுக்கு பிடிக்கலன்னா உயிரோடு இருக்கிறவங்கள விலக்கி வச்சிடலாம். ஆனால் செத்ததுக்கு அப்புறமும் என்னை விட்டு விலக்கி போகாமல் பிடிவாதமாக என் மனசோடு ஒண்டிகிட்ருக்கிற நந்துவை எப்படி என்னால் உதற முடியும்? இன்னொரு தடவை தலை குனிஞ்சு தாலியை கட்டிக்கிட்டு மாமனார் மாமியாரை நமஸ்காரம் பண்ணிட்டு புருஷன் வரத்துக்கு லேட்டாச்சுன்னா வாசலை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இவனும் நம்மளை விட்டு போயிடுவானோங்கிற பயத்தில் அவனை இறுக கட்டி பிடிச்சிக்கிட்டு. முடியாது முரளி, என்னால் முடியாது.
1: எதுக்கு சொல்றேன்னா, வாழ்க்கையில
0: வாழ்க்கைங்கிறது என்ன? நீல நீளமா பல்லும் உருண்டையா கண்ணும் வச்சிட்டு இருக்கிற பூச்சாண்டியா? நாம ஏன் அதுக்கு பயப்படணும்?
1: குட், பயப்படக்கூடாது, நேருக்கு நேரா சந்திக்கணும். ஆனா அதுக்கு ஒரு கம்பெனியன் வேண்டாமா?
0: முரளி, இங்க உடம்புக்கு துணையா இருக்கிறவங்க தான் அதிகம், மனசுக்கு ஆதரவா அனுசரணையா யாருமே இல்லைங்க. எனக்கு அழுத்து போச்சு முரளி.
1: சோகம் மனுஷனை எவ்வளவு அசர வச்சுடுது. 100 கிலோ வெயிட்டு கூட தூக்க ட்ரை பண்ணுற நாம 100 கிராம் சோகத்தை தாங்க முடியாமல் டப்புன்னு உறைஞ்சி போயிடுறோம்.
2: எம்மா, பூ வாங்கிக்கம்மா. மல்லி இருக்குது, முல்லை இருக்குது, கனகாம்பரம் இருக்குது, சாமந்தி இருக்குது, ரோஜா இருக்குது, பூ வாங்கிக்கம்மா.
0: வேண்டாமா
2: சார். மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுங்க சார். வாசனையாக இருக்கும்.
0: ஏய், இங்கேருந்து போ, இல்லைன்னா எல்லா பூவையும் பிச்சு எரிஞ்சிடுவேன்.
2: இந்தாம்மா, பூ வேண்டான்னா போ. என்னமோ கண்ணகியாட்டம் படம் காட்டுறிய, படம் ஜோடி போட்டுக்கிட்டு வர்றேன். உண்மையை சொன்னால் அப்படியே குதிக்கிறேன். ஒன்ன மாதிரி எத்தனை பேரை நான் தினம் தினம் பார்த்துட்ருக்கேன் தெரியுமா?
0: ப்ளீஸ் முரளி, அவளை இங்கேருந்து போக சொல்லுங்க.
1: நீ போம்மா. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டீங்க?
0: ஏன் முரளி, பீச்சுக்கு வரவங்க எல்லாருமே காதல் பண்ணுறவங்களா தான் இருக்கணுமா? அவங்களுக்குள்ள வேற ரிலேஷன்ஷிப்பே இருக்காதா? ச்சே, காதலை தவிர அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயங்களே இருக்காதா?
1: என்ன பண்ணுறது, இங்கே மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுறது. அவள் இதுவரைக்கும் பார்த்த எல்லாருமே காதல் பண்ணுறவங்களா இருந்திருக்கலாம்.
0: நட்பை கேவலப்படுத்துறத என்னால் தாங்கிக்கவே முடியறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நட்புங்கிறது இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம். எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பு மட்டும்தான். எல்லக்கல்லு, முள்வேலி, எந்த பவுண்டரி லைன்ஸும் அதுக்கு இல்லை. நினச்சப்ப சண்டை போட்டுக்கலாம், நினச்சப்ப சேர்ந்துக்கலான்னு காதலில் கூட இல்லாத சௌகரியம் நட்பில் மட்டும்தான் இருக்கு. இந்த மனுஷங்க எல்லாத்தையுமே தப்பா பாக்குறாங்க, அதான் எனக்கு புரியல. அதான் ஏன்னு கேட்குறேன்.
1: அப்படியே பழகிட்டாங்க. அண்ணனும் தங்கையும் சிரிச்சு பேசினா கூட அர்த்தம் கண்டுபிடிக்கிற ஜனங்க. என்ன பண்ணுறது, இவங்களுக்கு நடுவில் தான் நாம் நடக்க வேண்டியிருக்கு.
0: ஆமா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா முரளி?
1: ஒரு பையனோட முத கேர்ள் ஃப்ரெண்டு அம்மா தான்.
0: சரி முரளி, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கிளம்பலாமா?
1: நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு.
0: வேண்டாம் முரளி, நான் பஸ்லேயே போயிடுறேன். அடையார் போய் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கணும். நான் கிளம்புறேன்.
3: என்ன நீ இவ்வளவு நேரம், மணி 9:30 ஆச்சே, இன்னும் காணுமே, என்ன ஆச்சுன்னு மனசு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு.
0: ஒன்றும் இல்லை பாஸ்கர், தேனாம்பேட்டையில் ஒரு ஹோம் எக்ஸிபிஷன், நாளையோட கடைசி. நாளைக்கு போக முடியாது, ஃபாதரை போய் பார்க்கணும். அதான் முரளியை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். 2 பேரும் தான் போனோம். நிறைய ஸ்டால் இருந்ததா, நேரம் போனதே தெரியல. வரும்போது எனக்கு ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்கல, 2 பஸ்ஸு மாறி வர வேண்டியதாயிடுச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. முரளி முதல்ல ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார், நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்.
4: காயத்ரி,

0: என்ன மாமா?
1: உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்மா.
0: சொல்லுங்க மாமா.
1: இல்லை, ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வராமல் அந்த முரளியோட ஊர் சுற்றிட்டு இப்படி லேட்டாக வந்தால் என்ன அர்த்தம்?
0: மாமா கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. நாங்கள் ஒன்றும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரல.
1: யாரோ ஒருத்தனோட வெளியில் போயிட்டு இப்படி ராத்திரி 9:30 மணிக்கு வர்றதா நாகரிகமா? கல்யாணமாகாத பொண்ணும் ஒரு பையனோட சுற்றினாலே வாயமில்ற மனுஷங்க இருக்கிற இந்த ஊரில் கல்யாணமாகி புருஷனை இழந்துட்டு இன்னொருத்தனோட ஊர் சுற்றுறது, உன்னை பார்க்கும்போது எப்படிலாம் பேசுவானு உனக்கு தெரியாது? உங்கள் மருமகளை மவுண்ட் ரோடில் பார்த்தேன், மாம்பழத்தில் பார்த்தேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எனக்கு அவமானமாக இருக்குமா? பொண்ணுக்கு மானங்கிறதாம்மா ரொம்ப முக்கியம். அப்புறம் எதுக்காக துணி கட்டுறோம்? பொண்ணுங்கிறவ மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்திட்டு வாழ கற்றுக்கணும். இந்த வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, அதான் என் மக. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுமா இல்லையா? நீ எடுக்கிற பேர் அவளோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுமா, அழிச்சிடக்கூடாது.
2: ஏன்ப்பா, அண்ணியும் முரளியும் சேர்ந்து போகிறத பார்த்து கவலைப்படுற உங்கள் மனுஷங்க கல்யாணமாகி 6 மாதத்துக்குள்ளே வெறும் நெத்தியும் விதவை கோலமாக நின்னப்போ கவலைப்பட்டாங்களா? உங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு ஆதங்கப்படுறீங்களே, அண்ணியும் ஒரு பொண்ணு தாங்கிறத நினச்சி பார்த்தீங்களா?
1: இந்த பர்ற, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். அடக்க ஒடுக்கமாக இருக்கிறதுன்னா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான்.
0: என்ன ஆம்பளை சுகத்துக்கு அலையறவன் நினச்சிட்டிங்களா? ஆம்பளையோட பேசுகிற பொண்ணுக்கெல்லாம் கற்பு மானமும் போயிடும்னா இந்த உலகத்தில் எந்த பொண்ணு கற்போடு இருக்க முடியும்? தினமும் பஸ்ல ஆபீஸ்ல கடைத்தறவுல ஒவ்வொரு பொண்ணும் ஆம்பளைங்களோட பேசிட்டு தான் இருக்காங்க. வேற வழி இல்ல மாமா. பொண்ணு உறுதியா இருந்தானா அவள் அந்த கடவுள் கூட ஒண்ணும் பண்ண முடியாது. அதே பொண்ணு கெட்டு போகணும்னு நினைச்சிட்டா அவளை சுத்தி 1000 வேலி போட்டு எத்தனை காவல் வச்சாலும் தடுக்க முடியாது. என்னமோ இந்த வீட்டு மேல உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்களே. எனக்கும் அக்கறை இருக்கு. இந்த வீட்டுல காப்பி பொடி வாங்குறது, சிலிண்டர் புக் பண்றது, கரண்ட் பில் கட்டுறது, துணி துவைக்கிறது, 10 பாத்திரம் தேய்க்கிறதுன்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து நான் தான் செய்கிறேன். இந்த வீட்டில் யார் தும்முனாலும் தலைவலின்னு படுத்தாலும் நான் கவலைப்பட்டிருக்கேன். என்னை பற்றி யாருமே கவலைப்பட்டதில்லையே. ஆனால் முரளி கவலைப்பட்டாரு. நீங்களோ அத்தையோ என்னைக்காவது ஆதரவா அனுசரணையா ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசியிருப்பீங்களா? சுபாவோட கல்யாணத்தில் எனக்கும் அக்கறை இருக்கு. இங்கே பாருங்க, சுபா பேரில் பாத்திர சீட்டும் நகை சீட்டும் போட்டு மாசம் நான் பணம் கட்டிட்டு இருக்கேன்.
2: அண்ணி, இவங்களுக்காக நீங்கள் தேஞ்சது போகும். முரளியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் ரொம்ப நல்லவன். நீங்கள் தேடுற அன்பும் ஆதரவும் அவனால் மட்டும்தான் தர முடியும். உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்கள், முரளிக்கிட்ட நான் பேசுகிறேன், உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ
0: பாஸ்கர், என்ன பாஸ்கர் இது? நீங்களுமா? ஆணும் பெண்ணும் பழகுனா அவங்க காதலிச்சு தான் ஆகணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா பைக்கில் போனால் கூட அவங்க ரெண்டு பேரும் படகு மறைவில் உட்காரத்துக்காக பீச்சுக்கு தான் போகிறாங்கன்னு பேசுகிறவங்கள பற்றி எனக்கு அக்கறை இல்லை பாஸ்கர். நான் முரளியோட பழகிறேன், உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி சேர்ந்து ஊர் சுற்றுறேன். அதுக்காக முரளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் தான் என் புருஷன் கழுத்தில் தாலியை தொங்க விட்டுட்டு அலையணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் தாலி, நெட்டி, ஃபர்ஸ்ட் நைட், பால், பழம், வாந்தி, இடுப்பு வலி எல்லாமே உங்கள் அண்ணாவோட முடிஞ்சு போச்சு பாஸ்கர். நந்து என்னைக்கு என்னை விட்டுட்டு போனாரோ அப்பவே எனக்கு இந்த வீட்டோட இருந்த சொந்தம் அறந்திருக்கணும். ஆனா நான் அறந்துக்கிட்டு ஓட விரும்பல. அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த எனக்கு இவங்க கிட்ட அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. பாஸ்கர், நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன்.
2: அண்ணி.
0: ஆமா பாஸ்கர், என்னால இந்த வீட்டுக்கு கிட்ட பேர் வர வேணாம். இது ரத்தமும் சதையுமா என்னோட இருந்த நந்து நடமாடின இடம். இந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன் பாக்கி இருக்கு, அதை அடைக்கணும்னு அடிக்கடி உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்க அண்ணனுக்கு கிடைக்க போற இன்சூரன்ஸ் பணம், ப்ரோவிடன்ட் ஃபண்ட் எல்லாத்தையும் உங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். அந்த கடன் எல்லாம் நீங்களே அடைச்சிடுங்க.
2: அண்ணி, எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க எங்க போவீங்க?
0: எனக்கு என்ன அம்மா வீடா இருக்கு, ஹாஸ்டல் தான். தானே சமைச்சு தனியா சாப்பிட்டுக்கிட்டு காலையில பாத்ரூம் வாசல்ல கியூல நின்னுக்கிட்டு டிவி சீரியல், லைப்ரரி, புக்ஸ்னு பழைய வாழ்க்கை. புறப்பட்ட இடத்துக்கே நான் திரும்பி போறேன்.
3: அண்ணி, எங்களை விட்டு நீங்க போகணுமா?
0: ஹே சுபா, நான் என்ன வெளியூருக்கா போறேன், இதே ஊர்ல தானே இருக்க போறேன். ஒரு நல்ல நாள்னா போன்ல ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்குவோம். எங்கேயாவது எதிர எதிரில் பாத்துக்கிட்டோன்னா எப்படி இருக்கேன்னு கேட்டுக்குவோம். ரெஸ்டாரண்ட்ல போய் காஃபி சாப்பிடுவோம். பில்ல நான் தான் கொடுப்பேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம்.
3: அண்ணி, நாங்க உங்களை மிஸ் பண்றோம்.
0: அப்புறம் எனக்கு இன்னொரு பெர்மிஷன் வேணும் பாஸ்கர்.
2: என்ன அண்ணி?
0: நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எதையுமே எடுத்துட்டு வரல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போறதில்ல. ஆனா நந்துவோட போட்டோ மட்டும் நான் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எப்பவுமே நந்து தான் என்னோட புருஷன். பெண்கள் எப்பவுமே பெண்கள் தான், அதுலதான் சந்தோஷமும் இருக்கு.

0: குட் நைட்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நதியை தேடும் கடல் நாடகம். எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூர்யகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு

பொன்மலையில் நேர்கள் இணைய கேட்டு ரசிக்கலாம், சிரிக்கலாம், சிரிக்க வைக்கலாம். வைக்கிங் பணி நன்றி வழங்கும் கலக்கல் நேரம் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பணி நன்றி.

0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: Viking Bunions and Briefs.
1: என்ன நேயர்களே, எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் உங்களோட கவலைகளை மறந்துட்டு வயிறு குலுங்க சிரிக்க போறீங்க. சிரிப்புதான் ஆரோக்கியத்தோட மருந்துன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லுவாங்க. அந்த மருந்து கசக்கவே கசக்காது, ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அந்த மருந்து ஃபுல் டோஸா கிடைக்கிறதுக்கு நேயர்களால நீங்க ஒத்துழைச்சாலே போதும். ஆமாங்க, யாரையும் காயப்படுத்தாத, எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு உங்க லைஃப்ல நடந்த இல்ல உங்களை சுத்தி நடந்த காமெடியான நிகழ்வுகளை நீங்க என் கூட பகிர்ந்துக்கலாம். அப்படி இல்லையா, ஏதாவது ஒரு கடிஜோக் எல்லாரையும் சிரிக்க வைக்கிற மாதிரி, அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. முதல்ல நான் ஒரு கடிஜோக் சொல்லட்டுமா? ஒருத்தர் கார் டேங்கை ஓபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். ஏன்? என்ன யோசிச்சு பாத்தீங்களா? எதுக்காக அப்படி பண்ணாருன்னா, மனசு விட்டு சிரிச்சா ஆயுள் கூடும்னு யாரோ சொல்லியிருக்காங்க.
2: நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.

சரி சரி விடுங்க, இது போல உங்களோட கடிஜோக்குகளை, உங்களுக்கு நடந்த காமெடியான நிகழ்வுகளை அழைக்கலாம். வாருங்கள் நீங்களே இணைந்து கலக்கவும் கலக்கல் நேரத்தில் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கும் கலக்க காத்திருக்கும் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: வாசல் காத்திருங்கள்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, நேர்களுடன் கலக்கிக் கொண்டிருக்கும் கலக்கல் நேரத்தில் நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைவரும் முதல் நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்
4: நலமா இருக்கும் சார். நீங்க நலமா? யார் பேசுறீங்க சார்?
5: செந்தில் கண்ணன் பேரலாம்.
4: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
5: கடி ஜோக் சார்.
4: கடி ஜோக் தான், சொல்லுங்க கேக்கலாம்.
5: ஒருத்தன் தூங்கும் போது தலைவாணிக்கு எல்லாம் டிஸ்னஸ் வச்சு
4: தூங்கினான்.
5: அவன் கனவு அர்த்தம் இல்லாத கனவா வருதான். கிணத்துல கல்ல போட்டா ஏன் மேடம்
4: வெறும் சில்லறையா எடுத்துட்டு போனாராம். ஏன் சொல்லுங்க பாப்போம். வாங்கின லோனை கட்டுறதுக்காக சில்லறையா கொண்டு போய் கொடுத்தாங்களாம்.
5: கரெக்ட்டா குடுங்கன்னு
4: கேட்டிருப்பாங்க. கரெக்ட்டா குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, பேங்க் மேனேஜர் சொன்னாராம் கடனை வந்து நாணயமா கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சில்லறையா கொண்டு போயிருக்காங்க.
5: இன்னொரு பேங்க் சொல்லுங்களா?
4: சொல்லுங்க.
5: ஒருத்தர் பேங்குக்கு போனாராம் பணம் எடுக்கிறதுக்கு. போனாலும் ஷாக் ஆயிட்டான்.
4: போனோட ஷாக் ஆயிட்டாங்க.
5: ஷாக் ஆயிட்டாரு.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
4: செங்கல் சாலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனையும்
10: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு. ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, பொறையார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்ட பிராமணகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: எனக்கு தெரியும்
1: சொல்லவா? டிவிக்கு நடுவுல யூ தான் இருக்கும். ஆல்பாபெடிக் லெட்டர்ஸ் தான சொல்றீங்க?
4: அது ஒரு ரைட். இன்னும் மத்தபடியும் அது வந்து கம் இந்த இது என்ன சொல்வாங்க, டிவி உண்மையான டிவிக்கு நடுவுல அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் யூன்னு தான் சொல்லுவேன்.
1: சரிங்க சார், அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
4: இன்னொரு ஜோக் மேடம். இது கல்யாண வீட்டுல எல்லாம் வாழைமரம் ஏன் கட்டுறாங்க?
1: வாழைமரம் வேற எந்த மரத்தையும் கட்ட முடியாது, அதனாலயா?
4: அப்படி இல்ல, நம்ம வாழைமரம் கட்டலன்னா அது கீழே விழுந்துரும்.
1: ஆஹா,
5: டிப்ரெஷன்.
1: நல்லது சார், இதை நான் யோசிக்காம விட்டுட்டேனே. சரி, உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா?

0: சொல்லுங்க.
1: ஓகே, வருடத்திற்கு ஒரு முறை வரும் கெஸ்ட் யாரு?
0: என்னது?
1: இப்போ வந்து வருடம் இருக்கு இல்லையா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கெஸ்ட் வருவாங்க, அவங்க யாரு? க்ளூலா இல்ல, கேள்வியிலேயே பதில் இருக்கு.
0: வருடத்திற்கு ஒரு முறை வரும்.
1: வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கெஸ்ட் யாரு? சரி, பதிலா சொல்லிடவா?
0: சொல்லுங்க.
1: வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய கெஸ்ட் ஆகஸ்ட் தாங்க. இதுல என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? புரிஞ்சிருச்சா?
0: எப்படி என்ன எப்படி அது?
1: கெஸ்ட் ஆகஸ்ட் சும்மா ரைமிங் வேர்ட்ஸ் தான். ஓகே சார், நன்றி.
0: தேங்க் யூ.

0: மனத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் ட்ரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நேர்களே, கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக நம்மோடு இணைவரும் நேயர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க?
4: நான் பஞ்சநதி குளத்தில இருந்து கமலிஷா பேசுறேன்.
1: சொல்லுங்க கமலிஷா, என்ன சொல்ல போறீங்க?
4: ஒரு இடத்துல காந்திஜி போஸ்டரும் நேரு மாமா போஸ்டரும் ஒட்டி இருந்ததா, ஆடு நேரு மாமாவோட போஸ்டர் மட்டும்
1: சாப்பிட்டுதா?
4: காந்திஜி கம்பு வச்சிருந்தாரா?
1: ஓ, காந்திஜி கம்பு வச்சிருந்தாரு, அடிச்சிருவாருன்றதுனால நேரு மாமாவோட போஸ்டர் மட்டும் சாப்பிட்டுச்சா?
4: ஆமா மேடம்.
1: நல்ல தெளிவான ஆடுதான் உங்களை மாதிரியே. சரி ஓகே, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா? சரி ஓகே, என்ன கேக்கலாம்? மழை வரதுக்கு முன்னாடி வானம் எப்படி இருக்கும்?
4: கருப்பா இருக்கும்.
1: கருப்பா இருக்குமா? மழை வராம இருக்கும்.
5: நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்?
1: புரிஞ்சிருச்சா? சரிம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாவே பேசுனீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேக்கலாமா?
4: கேக்கலாம்.
1: கேக்கலாம், நன்றி.

நேர்களே, இன்றைய கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்த கலக்கிய நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறது இன்றைய கலக்கல் நேரம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
9: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
10: ஆரோக்கியம் காக்கும்
11: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
13: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
12: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் தெய்வீகமான ராகங்களை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் பி. சுஷீலா குரலில்.

0: என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: நேயர்களின் அனைவருக்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பாணி நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
6: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாட. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
9: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள், கிரீனைட், ஓஸ், நரம்பு பெறிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
10: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
6: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் KJ ஏசுதாஸ் குரலில்.

0: டாப் அண்ட் மொபைல் கைஸ்
1: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
6: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
7: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
8: நமது பண்பலையில் நிறைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
10: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
8: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் வாணி ஜெயராமன் குரலில்.

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: That's right.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விலகேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக வலைக்கும் இந்த பாடல் நாகரீகம் அனிஃபா குரலில்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6 மணி. நேயர்கள் கேட்கலாம் பன்னிசை.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள், வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் உசி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உயிர்களை காக்க தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட உலகளாவிய யோகா நிகழ்ச்சி மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். அறுவடை திருநாளான ராஜா பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக ஒடிசா மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பூமி, தாய்மை மற்றும் மேகங்களை போற்றும் வகையில் கொண்டாடப்படும் பருவமழை காலத்தை வரவேற்கும் பண்டிகையாக ராஜா பண்டிகை விளங்குவதாகவும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இதன் மூலம் மேம்பட்ட கணினி, குறை கடத்திகள், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 முக்கிய துறைகளில் உலகளாவிய முதலீடுகள் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரான்ஸ் அதிபர் திரு மேக்ரான் இந்தியாவை அபரிமிதமான திறமை கொண்ட நாடாக மட்டும் பார்க்காமல் புதுமைகளை உருவாக்கும் நாடாகவும் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சிகர சக்தியாகவும் இந்த உலகம் பார்ப்பதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறுகையில், இந்தியா பிரான்ஸ் இடையே நிலவும் உறவுகள் மிகவும் வலிமையானவை என்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவை என்றும் கூறினார். மேலும் இந்திய இளைஞர்களின் தொழில்நுட்பம், புத்தாக்கம் உள்ளிட்டவை நாட்டின் மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதோடு எதிர்காலத்தையும் வடிவமைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், முதன்மை அறிவியல் ஆலோசகர் திரு அஜித் குமார் சூட், இன்போசிஸ் நிறுவனர் திரு நாராயணமூர்த்தி மற்றும் பல முக்கிய வணிகத் தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டில் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120 மேற்பட்ட உலகளாவிய கண்டுபிடிப்பாளர்கள் பங்கேற்றனர். பிரான்சில் நடைபெறவுள்ள G7 நாடுகளின் உச்சிமாநாட்டின் போது திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட பிற உலக தலைவர்களை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சந்திக்க உள்ளதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அப்பொழுது பொருளாதார வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, முதலீட்டு கூட்டாண்மை மற்றும் பல்வேறு உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்களை காக்க தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: உலக ரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், ஒருவருக்கு மறு வாய்ப்பளிக்க மிக எளிமையான அதே சமயம் மிக பயனுள்ள வழிகளில் ஒன்று ரத்த தானம் என்று கூறியுள்ளார். ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த உன்னத பணிக்கு ஆதரவாக ஒன்றிணையுமாறும், ஆரோக்கியமான, அக்கறையுள்ள மற்றும் கருணைமிக்க சமூகத்தை உருவாக்குவதில் பங்களிக்குமாறும் மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். ரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்கள் ரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்றும், அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான ரத்தம் மற்றும் ரத்த பொருட்களின் தேவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உயிர் காக்கும் பங்களிப்பை வழங்கும் தன்னார்வ மற்றும் ஊதியம் பெறாத ரத்த தானம் செய்பவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் June 14 உலக ரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
0: இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் உசிக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செர்பிய அதிபர் தமது சமூக ஊடக பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இது பிரதிபலிப்பதாக

0: குறிப்பிட்டுள்ளார். திரு நரேந்திர மோடி மதிக்கத்தக்க உலக தலைவர் என்று கூறியுள்ள அவர், இந்தியா தொடர்ந்து புதிய மைல்கல்களை எட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிபர் திரு அலெக்சாண்டர் உசிக்கின் வாழ்த்துக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் செர்பிய அதிபரின் சமீபத்திய இந்திய பயணம் மற்றும் அப்பயணத்தின் போது நடைபெற்ற ஆக்கப்பூர்வமான விவாதங்களையும் பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல

0: அது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான அட் ஏர் நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், அட் ஆர் என் யூ புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களுக்கு பெரிதும் பயனளித்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவ கல்லூரிகளின் விரிவாக்கம் மற்றும் இளங்கலை மற்றும் முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் அதிகரிப்பு ஆகியவை எதிர்காலத்திற்கு தேவையான வலுவான சுகாதார பணியாளர்கள் கட்டமைப்பை உருவாக்கி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். 12வது சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த உலகளாவிய ஆன்லைன் யோகா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: யூடியூப் தளத்தில் நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட யோகா நிகழ்ச்சியை 435,000 மேற்பட்டோர் பார்வையிட்டதன் மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் 130 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரகாஷ் ராவ் ஜாதவ் கூறுகையில், யோகா ஓர் உலகளாவிய மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக கூறினார். யோகாவை ஒரு நாள் நிகழ்வாக கருதாமல் ஒவ்வொரு வீட்டிலும் யோகா, தினமும் யோகா திட்டத்தின் கீழ் வாழ்வின் தினசரி அங்கமாக மாற்றிக்கொள்ளுமாறு மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனையில் பங்கு கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் திரு ஜாதவ் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் உள்ள குடிமக்களின் முழுமையான நல்வாழ்வு மற்றும் சுகாதார பராமரிப்பில் கவனம் செலுத்தப்படுவதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் 21ஆம் தேதி தேசிய அளவிலான மாபெரும் யோகா செயல் விளக்கம் மற்றும் முதன்மை நிகழ்வு கொல்கத்தாவில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: புதுச்சேரி காரைக்காலில் மீன்பிடி தடை காலம் இன்றுடன் முடிவடைந்தது. 61 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் தங்கள் படகுகளை சீரமைத்தும் வலைகளை பழுதுபார்த்தும் கடலுக்கு செல்ல தயாராக இருந்த நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் புதிய அமைச்சர்கள் 3 வரும் 17ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும், வரும் ஆகஸ்ட் மாதம் சட்டப்பேரவையை கூட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் மீனவ சமுதாயத்தினருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவது சம்பந்தமாக பேசி முடிவு செய்யப்படும் என்றும், நிரந்தர சட்டப்பேரவை தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ICC உலகக்கோப்பை 20 கிரிக்கெட் போட்டித் தொடரின் குரூப் ஏ பிரிவில் பர்மிங்ஹாமில் இன்றிரவு 7 நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் களம் காணுகின்றன. துருக்கியின் அன்டாலியாவில் இன்று நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ரீகவ் கலப்பு அணிகள் பிரிவில் இந்தியாவின் தீரஜ் மொம்மதேவரா மற்றும் கும்கும் மோகோத் இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை கலப்பு அணிகள் பிரிவில் தீரஜ் மற்றும் கும்கும் வென்ற முதல் தங்கப்பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வரும் திரு நரேந்திர மோடிக்கு செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் உசிக் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உயிர்களை காக்க தாமாக முன்வந்து ரத்த தானம் செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். நேரலையாக இன்று ஒளிபரப்பப்பட்ட உலகளாவிய யோகா நிகழ்ச்சி மூலம் புதிய கின்னஸ் உலக சாதனையை ஆயுஷ் அமைச்சகம் படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:20.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி நாச்சியார் கோவில்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
6: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
5: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
6: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
5: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
8: அனைவருக்கும் வணக்கம். தலைவன் ஒருவன் பொருள் ஈட்டுவதற்காக வெளிநாடு சென்றிருந்தான். அவன் செல்லும் போதே தலைவியிடம் ஒரு வாக்கு கொடுத்தான். உன்னை விட்டு பிரிய எனக்கு மனமில்லை, இருந்தாலும் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டியதாக உள்ளதே, அதனால் நான் கார்காலம் தொடங்கும் முன்பாக திரும்பி வந்து விடுகிறேன் என்று தலைவியிடம் சொல்லி புறப்பட்டான். கார்காலம் வந்துவிட்டது. சொன்னபடி தலைவன் வரவில்லை. தலைவி வருந்துகின்றாள். தோழி தலைவிக்கு ஆறுதல் கூறுகின்றாள். தலைவன் வாக்கு தவறமாட்டான். சொன்னபடி அவன் வந்து விடுவான். மாலை நேரத்தில் அவன் தேரில் வரும்போது பசுக்கூட்டங்களெல்லாம் இல்ல நோக்கி செல்லும். பறவையினங்கள், வண்டினங்கள் எல்லாம் தத்தம் கூடு நோக்கி செல்லும். குடல் ஊதிக்கொண்டு ஆயர்கள் ஆணிரைகளை வீட்டிற்கு ஓட்டி வருவார்கள். அந்த நேரத்திலே தலைவன் தேரில் வந்து கொண்டிருக்கின்றான். தேரில் கட்டப்பட்டுள்ள மணியின் சத்தம் கேட்டு பறவையினங்கள் எல்லாம் பறந்து ஓடுவதை பார்க்கின்றான். தன் தேரில் மணி ஒலிப்பதால் பறவைகளும் கால்நடைகளும் அஞ்சி ஓடுவதை பார்க்கின்றான். உடனே தேரை நிறுத்துகின்றான். மணியின் நாவினை ஒலி எழுப்பாதவாறு கயிற்றால் கட்டிவிடுகின்றான். மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் சத்தமாக பேசுவது, சத்தமாக பாடல் கேட்பது, மணிக்கணக்கில் பேசுவது போன்றவர்கள் வாடுகின்ற நாட்டில் விலங்கினங்களுக்காகவும் பறவையினங்களுக்காகவும் தன் தேரின் மணி ஒலி கேட்காதவாறு செய்த தலைவனின் செயல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. நன்றி, வணக்கம்.
7: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை அரசு காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை அரசு காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3, நேரம் 6:25.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட

0: ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
8: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
8: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
10: நேயர்கள் கேட்கலாம், பண்பலையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சூரியபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை, நாகை மூராசன் ஸ்டடிமேட்ஸ். நமது பண்பலையில் இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், முயல், கோழி, ஆடு வளர்ப்பு, காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். 9:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இசை ஊஞ்சல், 10:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்கம் மாளிகை, நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வழங்கும் இரவும் மலரும். 10:30 தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் இரவும் மலரும். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. காலை 6:15 பக்தி மாலை, 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி என் நிக்ஷனா. காலை 7:30 நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ வழங்கும் காலை காம்போ, 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:05 காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் 0.2. 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 0.2. 10:05 சிந்தனை அரங்கம், பெற்றியார் பேணி கொள்ளல் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 4 நலம் தரும் யோகா, சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. காரைக்கால் திருப்பட்டினத்தில் யோகா மையம் நடத்தி வரும் யோகா பயிற்றுநர் கவிதா பாரதிமணி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தலில் பங்கேற்கும் சிறுமி என் நிக்ஷனா. 1:00 காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தேன்மழை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ வழங்கும் கேள்விக்கு என்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல், டாக்டர் ஈமணி சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 3:00 LSC, 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கும் LSC. நேயர்கள் இதுவரை கேட்டது பண்பலையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில்.
11: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் சோலார் பேனல் போட்டேன், இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு, நீங்களும் போட்டுடுங்க.
12: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
13: இது ஒரு போட்டோகிராபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. Oh lovely, well done. Business loan approved ஆயிடுச்சு. இப்போ பெரிய ஸ்டுடியோ வர போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
14: RBI சொல்கிறது,
13: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: கதைகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும், சென்னை மருத்துவமனை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களையே கிரியேட் பண்ணுற தேவை இருக்குது. எக்ஸிஸ்டிங் இருக்கிற பணியிடங்களை பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் பல இடங்களில், பல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில், மாவட்ட மருத்துவமனைகளில், தாலுகா மருத்துவமனைகளில் இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், சிறப்பு மருத்துவர்கள்னு சொல்லப்படுற தேவை இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். புதிய பணியிடங்களை தான் அது கிரியேட் பண்ணணும்.
0: தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோர் சரியான பாதையில் வழி நடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: தெற்கு கடலோர ஆந்திரப்பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஜூன் 11ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தக்குடியில் குதிரை ரேக்ளா வண்டி பயிற்சி ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் எலந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழ் விவரங்களை பதிவு செய்வதற்கு கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் மீது கல் வீசியது தொடர்பான சம்பவத்தில் 8 சிறுவர்களை ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் திரு சமீரன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் இணை 5-1 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் கிம் ஜே டியோக், ஓ எஜின் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 17-21, 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் குரோவேஷியாவின் ஆரியா டினாட்டாவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40 நிமிடம்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
5: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
7: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
8: நிறைய வயசானவங்களை பார்க்க முடியும், பக்கவாதம் வந்துட்டு அவங்க படுத்த படுக்கையாவே ஆயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குமா டாக்டர்?
9: தேவையே இல்லை. இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ நாங்கள் ஆப்ஸ் வச்சுருக்கோம், கையில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி, அதை பார்த்தா கியூஆர் கோடு இருந்தால் போதும். அதே நமக்கு எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், கவலையாக இருக்கும் போது என்ன பண்ணணும், தூக்கம் வரலாம் என்ன பண்ணணும், அதே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப மருந்து கம்பெனிகள், தன்னார்வ நிறுவனங்கள் ரொம்ப பேர் அதை செய்கிறாங்க. அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து தேதியை மறந்துடுவாங்க, குழந்தைங்க பேர் கூட மறந்துடுவாங்க, இன்றைக்கி என்ன கிழமைன்னு மறந்துடுவாங்க. அவங்கள குறை சொல்லாமல், அப்பா அம்மா இன்றைக்கு வியாழக்கிழமை, மணி 2:30, நீங்கள் இப்போது டிவி பார்த்துட்ருக்கீங்க, இன்றைக்கி இந்த நிகழ்வு, இங்கே மழை பெஞ்சிச்சு, இந்த நாட்டில் இடி, இந்த நாட்டில் நிழநடுக்கம், இங்கே எரிமலை, இது மாதிரி வந்தால் என்ன பண்ணணும்னு பேசினாலே பெரும்பான்மையான இந்த வயது முதிர்ந்தவர்கள், என்னை பொறுத்தவரை உங்கள் வீட்டில் 3வது இல்லை 4வது குழந்தை பிறக்கிறது என்ற வைத்தியம் பார்த்தாலே அவர்களை நன்றாக செய்துவிடலாம்.
8: கரெக்டா டாக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கவாதம் வந்துட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆன நிறைய பேரை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான், திடீர்னு நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்மளுடைய பேரை ஞாபகத்துக்கு வராது, ரெகுலராக வீட்டில் செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயங்களோ, வைக்கிற பொருள் எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி சில இருக்காங்க. அது கொஞ்ச நாளில் சரியாயிடுமா டாக்டர்?
9: கண்டிப்பாக நல்லாயிடும். நான் இன்னும் ஒரு நல்ல விஷயம் சொல்லுவேன், மருதிங்கிறது ஒரு நல்ல வியாதி, கெட்ட விஷயமும் மறக்கிறோம், கெட்ட நண்பர்களையும் மறக்கிறோம், அதே நேரம் அவங்கக்கிட்ட நல்லா கேட்டு இந்தியா சுதந்திரம் எப்போன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க, பிறந்த தேதி கரெக்டாக ஞாபகம், குழந்தைங்க பிறந்த தேதி இருக்கும், பேர் மறந்துடுவாங்க, இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்றாங்க மறந்துடுவாங்க, அதை குறையாக சொல்லக்கூடாது.
8: அவங்களுக்கான அதை ஞாபகப்படுத்தலாமா?
9: கண்டிப்பாக, நேற்று என்ன சாப்பிட்டாலும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்குவோம், இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்றோம், எனக்கே காலையில் என்ன சாப்பிட்டோன்னா யோசிச்சு தான் சொல்லலாம், அது வியாதி இல்லை, கடவுள் கொடுத்துருக்க வரப்பிரசாதம். மருந்துக்கெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வெண்டைக்காய் சாப்பிடுங்க, வல்லாறு சாப்பிடுங்க, பிரம்மி சாப்பிடுங்க, மாத்திரை வேண்டாம்.
8: இப்போ பக்கவாதம் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு நம்ம பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி முதலுதவி செய்யலாம் டாக்டர்? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு
9: மருத்துவமனைக்கு முன் செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு ஏற்கனவே என்ன மருந்துகள் சாப்பிடுவது என்ற பட்டியல் இருந்தால் அதை சாப்பிட்டார்களா என்று அறிந்து அதற்குரிய விஷயத்தை கரெக்டாக உரிய முறையில் செய்துவிட வேண்டும். புதியதாக ஏற்பட்டால் தயவு செய்து அருகாமையில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது சாலச் சிறந்தது.
8: இப்போ ஒரு பக்கவாதம் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அவங்களுக்கு என்ன செய்வாங்க டாக்டர்?
9: PTRBP, பல்ஸ் டெம்பரேச்சர், ரெஸ்பிரேட்டரி ரேட், அதாவது சுவாசம், அடுத்து ரத்த கொதிப்பு, அடுத்து அவர்களுக்கு சர்க்கரை இருக்கா, கொழுப்பு இருக்கா, இதை உரிய மருத்துவர்கள் உரிய முறையில் செவிலியர்கள், மருத்துவமனை பயனாளிகள், மருத்துவ பணியாளர்கள் பயனாளிகளுக்கு செய்துவிடுவார்கள்.
8: இப்போ வந்து அந்த பரிசோதனை செய்கிறாங்க, மூளைக்கு போகிற நரம்பு

0: இல்லை பிளட் கிளாட் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த பக்கவாதம் பெரும்பாலும் வருது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி பிளட் கிளாட் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க டாக்டர்?
1: சில சமயங்களில் மாத்திரைகள், சில நேரங்களில் உடனே 10 நிமிடத்தில் 1 மணி நேரத்தில் வந்தால் அடைப்பு இருதயத்திலிருந்து போகாமல் அடைத்திருந்தால் மூளை நரம்பில் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வெறும் வயர் மூலியமாக நேராக மூளைக்கே வயரை இடுப்பிலிருந்து அனுப்பி அந்த அடைப்பை உடனே எடுத்து 3 மணி நேரத்தில் நடக்க வைக்கிறாங்க. த்ராம்பக்டமி, எண்டாட்ரெக்டமி பல சிகிச்சைகள் வந்திருக்கு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காற்றலையில் கவிப்பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
10: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
12: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
13: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
14: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இசையோடு நம்மை இணைக்கும் இசை துரிகை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் ராங்கி திரைப்படத்திலிருந்து சின்மை குரலில் ஒலிக்கிறது.

0: மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
6: ஆரோக்கியம் காக்கும்
7: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
9: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: நேயர்களுக்கு சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பனங்குடி நாகப்பட்டினத்தின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
11: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் எங்களின் தனித்துவம்.
12: மீனாட்சி மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் அருகில் தஞ்சாவூர்.
8: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தின காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
6: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி
7: மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
4: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
6: இசை தொழுகை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்தில் இருந்து.

0: நிறைவு பெறுகிறது நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இசை தூரிகை. நேர்களை காரைப்பன்மலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7 மணி.
1: ஆல் இண்டியா ரேடியோ பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்

0: மதத்தின் அடிப்படையில் நாடு பிரிக்கப்படுவதை திட்டமிட்ட ரீதியில் முஸ்லிம் லீகும் முகமது அலி ஜின்னாவும் படிப்படியாக நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ஆனால் அதற்கு இந்திய தலைவர்கள் எப்படி உடன்பட்டார்கள் தாயே?
1: மகனே, நாட்டின் பிரிவினை என்பது காங்கிரஸில் பலரும் ஒப்புக்கொள்ளவில்லைதான். குறிப்பாக காந்தி இதனை அடியோடு வெறுத்தான். பிரிட்டிஷ் பிரதமர் ஆட்லி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திரத்துக்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டான். அந்த அறிவிப்பை தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் 1947 மார்ச் 22 நாள் இந்தியாவுக்கு வந்தான். வைஸ்ராயாக பதவியேற்ற உடனேயே அவன் காந்தி, ஜின்னா, நேரு, ஆசாத், பட்டேல் என முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசினான். அப்போது பிரிவினையை தவிர்ப்பதற்காகவும் அரசியல் தேக்க நிலையை அகற்றுவதற்காகவும் ஜின்னாவையே அமைச்சரவையை அமைத்துக் கொள்ளச் சொல்லலாம் என்று தன் யோசனையை தெரிவித்தான் காந்தி. ஆனால் ஜின்னாவோ பாகிஸ்தான் என்ற முஸ்லிம்களுக்கான தனி நாடு கோரிக்கையில் இருந்து சிறிதும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்பதை அழுத்தந்திருத்தமாக சொன்னார். இந்திய தலைவர்களுடன் விவாதித்த பிறகு நாட்டை மத ரீதியில் பிரிக்காமல் அரசியல் தேக்க நிலைக்கு தீர்வு காண முடியாது என்ற முடிவுக்கு வந்தான் மவுண்ட் பேட்டன். அட்லியின் அறிக்கையை ஒட்டி ஒரு திட்டத்தை தயாரித்தான். அந்த திட்டம் அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தையே தழுவியிருந்தது. அந்த திட்டத்துக்கு டிக்கி பேர்ட் பிளான் ஆர் பால்கன் பிளான், சுருக்கமாக டிக்கி பேர்ட் பிளான் என்று பெயரிட்டான். இந்த டிக்கி பேர்ட் திட்டத்தை ஜெனரல் ஹேஸ்டிங்ஸ் இஸ்மாய், ஜார்ஜ் அபேல், மவுண்ட் பேட்டன் ஆகியோர் அடங்கிய குழு தயாரித்தது. இது 1947 ஏப்ரல் 16 ஹேஸ்டிங்ஸ் இஸ்மேயால் டெல்லியில் உள்ள மாகாண ஆளுநர்களின் சபைக்கு வழங்கப்பட்டது. இதனால் இஸ்மே திட்டம் என்று இது அழைக்கப்பட்டது. இந்திய யூனியன் அல்லது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்ற இரண்டு ஆதிக்கங்களை விட மாகாணங்கள் முதலில் சுதந்திர வாரிசு மாநிலங்களாக மாற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய முன்மொழிவாக இருந்தது. இந்த திட்டத்தின்படி அனைத்து மாகாணங்களும், அதாவது மெட்ராஸ், பாம்பே, வங்காளத்தின் ஐக்கிய மாகாணங்கள், பஞ்சாப் மற்றும் வடமேற்கு எல்லை பகுதி போன்றவை சுதந்திரமானதாக அறிவிக்கப்பட முன்மொழியப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையில் சேரலாமா வேண்டாமா என்பதை மாநிலங்கள் பிறகு முடிவு செய்யும் என்று குறிப்பிடப்பட்டது. இந்த திட்டம் இந்தியாவின் தலைவர்களுடன் விரிவாக விவாதிக்கப்படவில்லை. மவுண்ட் பேட்டன் தன்னிச்சையாக இதை இறுதி செய்து பிரிட்டிஷ் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். அமைச்சரவை சில மாற்றங்களை செய்து திருப்பி அனுப்பியது. அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்ட திட்டத்தை மே 10 ஷிம்லாவில் தன்னுடைய விருந்தினராக தங்கியிருந்த நெஹ்ருவிடம் காட்டினான் மவுண்ட் பேட்டன். ஆனால் அதை பார்த்த நெஹ்ரு கோபத்துடன் சீறினான். உடனடியாக அதை நிராகரித்தான். இந்த திட்டம் பால்கனைசேஷன் ஆஃப் இந்தியாவை சிறு சிறு துண்டுகளாக பிரித்து

விடுவதாக இருந்தது. ஆனால் அது இந்தியருக்குள்ளேயே மோதலையும் வன்முறையையும் தூண்டும் என்றான் நேரு. இதன் விளைவாக இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக மவுண்ட் பேட்டன் இங்கிலாந்துக்கு செய்தி அனுப்பினான். எனவே இது பால்கன் திட்டம் எனப்பட்டது. அதன் பிறகு மவுண்ட் பேட்டன் தன்னுடன் சீர்திருத்த கமிஷனராக இருந்த விபி மேனோன் துணையுடன் தனது திட்டத்தை தயார் செய்தான். அதற்கு மவுண்ட் பேட்டன் திட்டம் என்று பெயரிடப்பட்டது. அது குறித்து இந்திய தலைவர்களுடன் விவாதித்து அவர்களின் ஆதரவை பெற்றான். அதை எடுத்துக்கொண்டு லண்டன் சென்ற மவுண்ட் பேட்டன் பிரிட்டிஷ் அரசின் அங்கீகாரத்தையும் பெற்று May 30 இந்தியாவுக்கு திரும்பினார். 1947 June 3 தனது புதிய திட்டத்தை வானொலி மூலம் அறிவித்தான் மவுண்ட் பேட்டன். அப்போது உடனிருந்த நெஹ்ரு, ஜின்னா, பல்தேவ் சிங் ஆகியோர் இந்தியாவை 2 சுதந்திர நாடுகளாக பிரிக்கும் அந்த புதிய திட்டத்தை ஆதரித்து பேசினார். மவுண்ட் பேட்டன் திட்டம் நாட்டு பிரிவினையை அடிப்படையாக கொண்டிருந்தது. அந்த திட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றத்தின் வேலை இடையூறின்றி நடைபெறும். புதிதாக எழுதப்படும் அரசியல் சட்டம் அதை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளுக்கு பொருந்தாது. நடைமுறையில் இருக்கும் அரசியலமைப்பு சட்டமன்றத்தை ஏற்றுக்கொள்ளாத பகுதிகளின் பிரதிநிதிகளை கொண்ட தனி மன்றத்தின் மூலம் அந்த பகுதிகளின் விருப்பம் அறியப்படும். பஞ்சாப், வங்காள சட்டமன்றங்கள் பெரும்பான்மை முஸ்லிம்களை கொண்ட மாவட்டங்களின் பிரதிநிதிகளுக்கும் பிறருக்கும் என 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். சிந்து சட்டமன்றம் யார் பக்கம் இருக்க வேண்டும் என்பதை அதுவே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். வடமேற்கு எல்லை மாகாணத்தில் இந்த பிரச்சினை மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கப்படும். பலூச்சிஸ்தான் மக்களுடைய கருத்தை அறிவதற்கான முறையை வைஸ்ராய் முடிவு செய்வான். பஞ்சாப், வங்காளம், சில்ஹெட் ஆகிய பகுதிகளில் தேர்தல்கள் நடத்தி அரசியலமைப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மன்னர் மாநிலங்களை பொறுத்தவரை 1946 May 12 இட்ட அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தில் கண்டுள்ள விதிகள் பின்பற்றப்படும். இந்தியாவை 2 பிரிவினை செய்வதால் ஏற்படக்கூடிய நிர்வாக விளைவுகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் விவாதித்து தீர்த்து கொள்ளலாம். பிரிட்டிஷ் அரசாங்கம் அதிகார மாற்றத்தை அறிவிக்கும் தேதிக்கு முன்னதாகவே அதை செய்யலாம். மவுண்ட் பேட்டனின் இந்த அறிவிப்பு இந்தியாவில் மகிழ்ச்சியையும் அதே நேரம் பெருத்த அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது.

நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் முயல் கோழி ஆடு வளர்ப்பு காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி S. கிறிஸ்டோ ஜூலியன் அவர்களுடன் நேர்முகம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள். மன்னிக்கவும், தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீஸில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீஸில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான

0: திரு இமானுவேல் மேக்ரான் இடையான பேச்சுக்கள் இன்று நீஸில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனிதகுலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான் புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளி துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்தலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்க உள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று

0: கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக்கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களுமின்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலாப் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கீர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சுவோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்க உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீஸில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம், 7:25.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேயர்கள் கேட்கலாம்,

0: காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: உழவர்களுக்கு
5: சுபாக்கா, சுபாக்கா கொஞ்சம் வெளியில வாங்களேன்.
6: அடடே வா பூங்கொடி, என்ன கையில பேப்பரு?
5: நம்ம ராமண்ணன் இருக்காங்கல்ல, உங்ககிட்ட ஒரு பேப்பர் குடுக்க சொன்னாங்க, இந்தாங்க புடிங்க.
6: என்னன்னு படிச்சியா இல்லையா?
5: அதெல்லாம் படிக்கலக்கா, குடுக்க சொன்னாங்க நான் கொடுத்துட்டேன்.
6: சரியா போச்சு, போ குடு. ஓ, விதை பரிசோதனைக்காகவா?
5: ஓ, விதை பரிசோதனையா? நம்ம திருவாரூர் மாவட்டத்திலயுமே விதை பரிசோதனை பண்றதா சொல்லிருந்தீங்கல்ல?
6: ஆமா பூங்கொடி, நாகப்பட்டினம் மாவட்டத்திலயும் விதை பரிசோதனை செய்யலாமா, அத பத்தி தான் போட்டிருக்கு.
5: அதுல அப்படி என்னென்ன போட்டிருக்காங்கன்னு கொஞ்சம் விரைவா சொல்லுங்கக்கா.
6: சொல்றேன் பூங்கொடி. நாகப்பட்டினம் அப்புறம் மயிலாடுதுறை மாவட்டத்துல இப்போ குறுவை சாகுபடி மேற்கொள்ற விவசாயிங்க குறுவை பருவ சாகுபடிக்கு உகந்த ASD 16, ASD 21, CO 51, CO 54, CO 55, ADT 36, ADT 37, ADT 43, ADT 45, ADT 59, TPS 5, இந்த நெல் ரகங்களை விதை பரிசோதனை அலுவலர்களால பரிசோதனை செஞ்சு தரமான விதைகள் தானா அப்படின்னு உறுதி செஞ்ச பிறகு விதைப்பு மேற்கொண்டா அதிக மகசூல் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க.
5: அப்படியாக்கா?
6: ஆமா பூங்குடி, விவசாயிங்க அவங்க கிட்ட உள்ள தரமான விதைகள்ல முளைப்பு திறன், ஈரப்பதம், பிற ரகம் கலப்பு இல்லாம, பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத விதைகள் தானா அப்படின்னு பார்த்து விதைப்பு செய்யறது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கல, நெல்லுக்கு குறைஞ்சபட்சம் 80% முளைப்பு திறன் இருக்கணும். அதனால விவசாயிங்க முளைப்பு திறன் பரிசோதனை செஞ்ச பிறகு விதைக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க.
5: சரி சுபாக்கா, இப்ப நாகப்பட்டினத்துல விதை பரிசோதனை செய்யறதா இருந்தா யாரை எங்க அணுகணும்?
6: விவசாயிங்க அவங்க இருப்பு வச்சிருக்கிற விதைகள்ல இருந்து 100 கிராம் அளவு மாதிரியை எடுத்துக்கிட்டு அவங்களோட பேரு, இருப்பிட முகவரி, பகுப்பாய்வு கட்டணமா 80 ரூபாய், இத நேர்லயோ இல்ல தபால் மூலமாவோ மூத்த வேளாண்மை அலுவலர், விதை பரிசோதனை நிலையம், நம்பர் 15 காளியம்மன் கோவில் திரு, நாகப்பட்டினம் அப்படிங்கிற முகவரியில ஏங்கிட்டு வர விதை பரிசோதனை நிலையத்துல பரிசோதனை செஞ்சு விதைய விதைச்சோம்னா நல்ல மகசூல் பெறலாம்னு போட்டிருக்காங்க பூங்கொடி.
5: இதெல்லாம் யாருக்கா சொன்னது?
6: நாகப்பட்டினம் மாவட்டம் மூத்த வேளாண்மை அலுவலர்கிட்ட இருந்து வந்த அறிவிப்பு தான் பூங்கொடி இது.
4: கேட்டது உழவர்களுக்கு.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:30.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
3: அது ONGC-யோட சின்ன வகை ரிக்கும்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு?
2: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?

0: தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: எரிபொருளையும்
0: தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
1: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்திருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
2: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: நவ்வுரு, தண்ணி வைக்க வர்றேன், ஊடுதானு பாரு. உனக்கு பிடிச்ச புண்ணாக்கையும் தான் கலந்து வச்சிருக்கேன். செத்த நவ்வுரு.
5: என்ன துளசி அக்கா, மாடிக்கிட்ட இவ்வளோ தூரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க?
4: வாவள்ளி, நீ என்ன பை நிறைய கேரட்டை வச்சுட்டு நிக்கிற?
5: இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனக்கா கேரட் எல்லாம் சீப்பா இருந்துச்சு. சரி, நம்ம வீட்டு தேவைக்கு போக பக்கத்து வீட்டு பாப்பா முயல் ரெண்டு வளர்க்குது, அதுக்கு கொஞ்சம் கேரட்டு கொடுக்கலாமேன்னு வாங்கினேன். ஏன், நீங்க தான் மாடு வளர்க்குறீங்களே, கூடவே முயல் வளர்த்தாதான் என்ன?
4: ஆனா தெரியணும் இல்ல வளர்க்கறதுக்கு.
5: இன்னைக்கு நம்ம பண்பலை வேளாண் நிகழ்ச்சியில காரைக்கால் மாவட்டம் மேல காசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவங்களோட நேர்முகம் இருக்கு. வாங்களே, அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
4: நல்ல விஷயம்தான் சொல்லிருக்க வள்ளி, நிச்சயமா கேட்கலாம்.
6: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம அரங்கத்துக்கு முயல் வளர்க்கக்கூடியவங்க வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா.
7: வணக்கம் மேடம்.
6: உங்க பேருங்க?
7: என் பேரு எஸ் கிறிஸ்டோப் ஜூலியன், காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி. சின்ன வயசா இருக்கும்போதே, ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே எனக்கு முயல் மேல ரொம்ப ஆசை மேடம். நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதை வந்து வியாபாரமா கொஞ்சம் தொழில்நுட்பத்தோட இப்போ நான் ஒரு 5 வருஷ காலமா செஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதை வந்து கேஜி அடிச்சு யூனிட் கணக்கை தான் முயலை சொல்லுவாங்க. ஒரு யூனிட்ங்கிறது 7 பெண் முயல், 3 ஆண் முயல், ஒரு யூனிட் 10. நான் வந்து 2 யூனிட் வச்சிருக்கேன், 20 முயல் வச்சிருக்கேன். நான் 20 முயல வச்சு காலையில புல்லு போடுவோம்.
6: புல்லுனா நீங்க வளர்க்கறதுங்களா?
7: ஆமா, நாங்க தீவன புல்லு கொஞ்சம் போட்டு வச்சிருக்கோம் முயலுக்காக, அது போடுவோம். சிலவங்க அந்த காய்கறி கழிவுகள், அந்த கோசு எல்லாம் போடலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான மருந்துகள் இருக்குது. உங்களுக்கு கோசுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மருந்து அடிச்சு தான் வரும். அதை நம்ம சில இடத்துல புல் கிடைக்காது உங்களுக்கு, அதை போடலாம். என்ன செய்யணும், அதை முத நாளே கழுவிடணும். அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசி
6: உப்பெல்லாம் போட்டு,
7: ஆமாம், கொஞ்சம் அலசிட்டு அதை உலர்த்தி தண்ணி வடிஞ்ச பிறகு எடுத்து போடலாம். புல்லு கிடைக்காத இடத்துல, நாங்கள் இருக்கிற ஏரியா கிராமப்புறம், அதனால புல்லு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை புல் வைப்போம், நைட்டுக்கு தீவனம் வைப்போம்.
6: ஒரு முயல் 2 முயல் வளர்க்குறவங்களா இருந்தா கேரட் எல்லாம் கூட கொடுப்பாங்க. அவங்க என்ன காய்கறி இருக்கோ
7: அதை போடுவோம். அது வீட்டுல வளர்க்குறவங்க, ஆசைக்கு வளர்க்குறவங்க அதை செய்யலாம். நம்ம ஒரு வியாபார நோக்கத்துல வளர்க்குறாங்க போது நம்ம காய்கறிகள் எதுவுமே கொடுக்கறது, காய்கறி கழிவுகளும் கொடுக்கறது கிடையாது. புல்லு வளர்ப்போம், காலையில புல்லு வச்சிருவோம்.
6: புல்லே வந்து போதுமானதாக இருக்குமா?
7: ஒருவேளை புல்லு வைப்போம், ஒருவேளை தீவனம் வைப்போம். ஒரு முயலுக்கு வந்து நல்லா வளர்ந்த முயல்னா 150 கிராம் தீவனம், குட்டி மயில்னா ஒரு 50 கிராம். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர கொஞ்சம் கொஞ்சம் ஏத்திட்டே போகணும். புல்லுல நீர் சத்து அதிகம், அது புல்லு வைப்போம். அதே மாதிரி தண்ணியும் வைக்கணும். தண்ணி நாங்க வந்து நிப்புல் சிஸ்டம் தான் அதை செட் பண்ணி வச்சிருக்கோம். 24 மணி நேரமும் தண்ணி வேணும் அதுக்கு. அதே மாதிரி நைட்ல வந்து மைல்டா வெளிச்சம் இருக்கணும், ரொம்பவும் இருட்டா இருக்கக்கூடாது, ரொம்பவும் வெளிச்சமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்லுவோம், அந்த மேகமூட்டம் மாதிரி கொஞ்சம் வெளிச்சம் இருக்கணும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதுக்கு வெளிச்சமா இருக்கும்.
6: அப்படி வெளிச்சம் இல்லைன்னா என்னவாகும்?
7: அதுக்கு வந்து அந்த தீவனத்தை வந்து உடனே எல்லாத்தையும் தின்றாது. நம்மளை மாதிரி ஆடு மாடு மாதிரி தின்னுட்டு அசவு போடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் திங்கும். அப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால தீவனம் வைப்போம். வச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு யூனிட் சொல்கிறோமா, 10 முயல் யூனிட்டு, அந்த 7 முயலும் அதுக்குன்னு உள்ள ஆண் முயல் கூட தான் இணை சேர்ப்போம். அதை மாற்றி மாற்றி இணை சேர்க்க மாட்டோம். இதுக்கு இந்த பெண் முயலோட இணை சேர்த்துருக்குன்னா நாங்கள் ஒரு டைரி போட்டு டேட் மெயின்டைன் பண்ணுவோம். இது வந்து 30 நாள் கணக்கு. உங்களுக்கு இணை சேர்த்ததுலேருந்து குட்டி போடுறதுக்கு 30 லிருந்து 32 நாள் கணக்கு.
6: ஆண் முயலை பிரிச்சு வச்சிடணும்.
7: ஆமா, பிரிச்சு வச்சிடணும், சேர்த்து வச்சிருக்க கூடாது. இணை சேர்க்கிறப்போ பெண் முயலை எடுத்து ஆண் குண்ணுல போடுவோம், பிரிச்சு பெண் முயல டேட் போட்டு எழுதிப்போம், இன்னைக்கு இணை சேர்த்திருக்கோம். அப்போ நமக்கு அது குட்டி போற கால

0: காலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குட்டி பொட்டின்னு ஒன்று நம்ம ரெடி பண்ணுவோம் சின்னதாக, அதை வச்சுட்டோம்னா அது கொண்டு புள்ளெல்லாம் வச்சுக்கும், மெத்தெல்லாம் தன்னுடைய முடியெல்லாம் பிடுங்கி அதில் வச்சுக்கும். 32 நாள் சென்று 30 நாள் 32 நாளில் குட்டி போட்டுரும். குறைஞ்ச பட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 4 குட்டியிலேருந்து 6 குட்டியில 8 குட்டி வரைக்கும் போடும் ஒரு முயல். 8 குட்டி போடும், அதே தானாக பால் கொடுத்துக்கும். நம்ம அந்த சமயத்தில் மட்டும் தீவனத்தை ஒரு என்ன ஒரு 50 கிராம் சேர்த்து வைப்போம், ஏன்னா அவன் குட்டிங்களுக்கு பால் கொடுக்குது அப்படிங்கிறனால. அதுல இருந்து அந்த முயல் வந்து 30 நாள் வரைக்கும் அந்த குட்டிங்களை அது வளர்க்கும். 30 நாள் முடிஞ்ச பிறகு,
1: 30 நாள் முடிஞ்சதுக்கு பிறகு
0: அந்த குட்டியை பிரிச்சிருவோம், குட்டி பெருசாயிடும். குட்டி போடும்போது எலிக்குட்டி மாதிரி தான் இருக்கும், கண்ணு திறந்து இருக்காது, சுத்தமா உங்களுக்கு முடியே இருக்காது. எலிக்குட்டி எல்லாருக்கும் பாத்துருப்பாங்க, முயல்குட்டி பாத்துருக்க மாட்டாங்க, அதுக்காக தான் எலிக்குட்டி உதாரணமா சொல்றோம். அந்த எலிக்குட்டி மாதிரி இருக்கும், அதை கண்ணு முடிச்சிட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு வளர்ச்சி இருக்கும், அதுக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம அந்த 30 நாள் முடிஞ்சு பெருசா வளர்ந்துரும், ஒரு பூனைக்குட்டி சைஸுக்கு வந்துடும். அப்ப என்ன பண்ண, 30 நாள் சென்று அந்த முயலை பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் அந்த முயலுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவோம். திருப்பி இன்னொரு 15 நாள் குட்டி போட்டது, ஒரு 30 நாள், இது ஒரு 15 நாள், 45 நாள் ஆயிடுது அவங்களுக்கு, 45 நாள், இன்னொரு 5 நாள் எக்ஸ்ட்ரா, 50 நாள் சென்று திருப்பி என்ன சேர்த்துருவோம். திருப்பி அதே மாதிரி ரொட்டேஷன்ல வருஷத்துக்கு ஒரு 12 மாசத்துக்கும் 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் நினைச்சா 6 ட்ரிப் நமக்கு குட்டி கிடைக்கும் ஒரு முயல்ல இருந்து. அப்ப நம்ம அந்த 7 7 14 முயல் பெண் முயல் 15 முயல் வச்சிருக்கோம், அதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரே ரொட்டேஷன் தான் இது. நமக்கு குட்டி வந்து உங்களுக்கு 100 நாள் குட்டி 100 நாள்ல 1 கிலோல இருந்து 1.5 கிலோ சைஸுக்கு வந்துடும். 100 நாள்ல
1: வாத்த வந்து பார்த்து கழுத்தை பிடிச்சு தூக்கணும்னு சொல்லுவாங்க, முயலை வந்து காதை பிடிச்சு தூக்கணும்.
0: தூக்க கூடாது முயலை, இது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது அதுதான். அதோட இப்ப முயல் வந்து என்னட்டு இருக்க முயலம் பாத்தீங்கன்னா 4 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி சைஸ் இருக்கும். ஆண் முயல் 5 கிலோ கூட இருக்கும், 5 கிலோவையும் அந்த காதை பிடிச்சி தூக்க கூடாது. யாரு சொன்னாங்கன்னு இருந்தானா காதை பிடிச்சி தூக்கவே கூடாது. அது என்ன செய்யணும்னா, புரடி சொல்றோம்ல, சோத்து கையில புரடியை பிடிச்சிக்கிட்டு பீச்சை கைய ரெண்டு காலையும் தாங்கி தூக்கணும், துள்ளாம கொள்ளாம இருக்கும், அப்படிதான் பிடிக்கணும். காதை பிடிச்சதுனா முழு வயிற்றும் தான், அதுக்கு வந்து மன அழுத்தம் ஏற்படும், அப்படி செய்யக்கூடாது.
1: அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் போல இருக்கு. இப்ப நீங்க சொல்லவும் தான் தெரியுது,
0: உங்களுக்கு ஒரு டெய்லியோட வளர்ச்சி இருக்கும்.
1: இப்போ நீங்க வளர்க்கிற முயல் வந்து சாதாரணமா எல்லாரும் வீட்டு வளர்ப்பு பிராணியா வளர்க்கக்கூடிய முயல் ரகங்களா, இல்ல நீங்க இறைச்சிக்காக ஸ்பெஷல் ரகம் வளர்க்கலாம்?
0: ஆமா, இறைச்சிக்காக ஒயிட் ஜெயின்ட் கிரே ஜெயின்ட்னு சொல்லிட்டு ரெண்டு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம்.
1: அதுவும் கலர் வெள்ளையா இருக்கும்.
0: ஆமா, ஒயிட் ஜெயின்ட், பேரே ஒயிட் ஜெயின்ட். ஒயிட் ஜெயின்ட்ங்கிறது வெள்ளையா இருக்கும், கண்ணு வந்து ரெட்டா இருக்கும். கிரே ஜெயின்ட் வந்து கிரே கலர் இருக்கும், கண்ணு வந்து ஆஷ் கலர் இருக்கும். அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சீக்கிரம் வளர்ச்சி அடைகிறது. அது மாதிரி குட்டி 100 நாள்ல 1.5 கிலோ சைஸ் ஆயிடும். நம்ம குட்டியை வித்துக்க வேண்டியதான், வளப்புக்கு கேட்டாலும் கொடுத்துருவோம், கறிக்கு கேட்டாலும் நாங்களே மீட்டு வெட்டி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து முயல் கறி வந்து இப்போ சாதாரணமா ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க, ரத்த அழுத்தம் உள்ளவங்க இருக்காங்கலாம் ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, கோழிக்கறி வந்து தோலை உரிச்சி சாப்பிடணும், அவங்க மற்ற கறிகள் சாப்பிடக்கூடாது. ஆனா முயல் கறி எல்லாரும் சாப்பிடலாம், ஹார்ட் பேஷண்ட் கூட முயல் கறி சாப்பிடலாம்.
1: இதுல கொழுப்பு,
0: கொழுப்பு 0.5, ரொம்ப கம்மியான கொழுப்பு தான் இருக்கு. அது நல்ல விதமான கொழுப்புகள், கெட்ட கொழுப்பே கிடையாது. நம்ம இப்ப வந்து ஆட்டுக்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா கறியில வந்து ஒயிட் மீட் ரெட் மீட்னு சொல்லுவாங்க, ரெண்டு வெரைட்டிஸ். நமக்கு வந்து ஒயிட் மீட் தான் நமக்கு நல்லது, முயல் கறி வந்து ஒயிட் மீட் உங்களுக்கு, அது நம்ம உடம்புக்கு ஏத்தது. அதனால மற்ற கறிகளை விட முயல் கறி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் எல்லாரும் சாப்பிடலாம், பொதுவாக குழந்தைங்கள அந்த ஒரு வயசு முடிஞ்ச குழந்தையில இருந்து வயதாய் இருக்கிற தாத்தா பாட்டி வரைக்கும் சாப்பிடலாம்.
1: எப்படிங்க இந்த முயல் கூண்டு வந்து சுத்தமா வச்சுக்கலன்னா என்ன பிரச்சனைகள் வரும்?
0: அது முயலுக்கு என்ன ஒண்ணு உங்களுக்குன்னா, அதுக்கு பெரிய சவாலே என்னன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து இந்த சொறி நோய்கள் வரும். நாங்க 2 அடி தரையிலிருந்து மேல தூக்கி வச்சிருக்கோம், அதோட யூரின் அதோட எச்சம்லாம் கீழே வந்துடும். இதை நாங்க டெய்லி கூட்டி எடுத்துருவோம், காலையில டெய்லி கூட்டி அள்ளி கொண்டு ஓரமா கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு புல்லு வைக்கிறது எல்லா வேலையுமே பார்ப்போம். டெய்லி தண்ணி அன்னைக்கு மாத்திடுவோம். அப்படி இல்லைன்னா அந்த அது முயலோட யூரின்ல அதிகப்படியான அமோனியா இருக்கு, அது என்ன பண்ணும்னா அதுக்கு மேல அடிச்சதுன்னா சொறி வந்துடும். காதுல ஆரம்பிக்கும், அப்புறம் நகத்துல வந்துடும், இறப்பு வரைக்கும் கூட கொண்டு போயிடும்.
1: எப்படி அதுல இருந்து விடுபடு
0: விடுபடுறதுன்னா, இப்போ நம்ம வந்து அது வராம பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டுனா அந்த மருந்து, வந்துட்டுனா மருந்து கொடுக்கணும், அப்புறம் அந்த பூச்சி மருந்து 3 நாளைக்கு 0.5 ml அதை கொடுக்கணும். அதே மாதிரி சாதாரணமா முயலுக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி குடல் புழு நீக்கம் செஞ்சிடணும். அது நம்ம ஆங்கில மருத்துவ முறை மூலமாவும் செய்யலாம், இல்ல நம்ம சாதாரணமா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கை வைத்தியம் சொல்லுவோம், அது வேப்பலை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் அதுக்கு வேப்பலை காலையிலே போட்டோம்னா வெறும் வயிற்றுல போட்டோம் திங்கும், ஒரு 10 இல 15 இல சாப்பிட்டுப்போம், அதே அதுக்கு வந்து குடல் புழு நீக்கிறது. நாங்க கூண்டுல வச்சிருக்கிறதுனால அந்த அமோனியா பாதிப்பு அதுக்கு வராது, ஏன்னா யூரின் டைரக்டா கீழே வந்துடும். அதே மாதிரி சிலவங்க ஆள்குறை முறை சொல்லுவாங்க, தரையில விட்டு வளர்க்கறது, அதையே அது மேலே சுச்சா போய்க்கும், அது மேலே கக்கா போய்க்கும், அதையே சாப்பிடும். அதனால அதுக்கு வந்து அந்த சொறி வர்றது நிறையா வரும். நம்ம கூண்டுல இருக்கும்போது அதை தவிர்க்கிறதுக்காக தான் கேஜி முறையில நம்ம மாறணும். அதனால அதுக்கு இந்த சொறி வர்றதை தவிர்த்துக்கலாம்.
1: இப்போ முயல் வளர்க்கும் போது இந்த வெப்பக

0: காலத்துல வந்து இந்த பிரச்சனை வரும், மழை காலம் வந்ததுன்னா இந்த பிரச்சனை வரும் அப்படின்லாம்
1: இருக்கு மேடம். வெப்ப காலத்துல வந்து நாங்க வந்து இணை சேர்க்க மாட்டோம் மேடம், ஏன்னா அதிகப்படியான சூடு அதுக்கு ஒத்துக்காது. ஒன்னும் இல்லைன்னா போய் சினையா ஆயிடும், சினையா இருக்கிற மாதிரியே இருக்கும், சினையா இருக்காது. அதனால அந்த நான் அந்த ஏப்ரல் மே மாதம் வருது பாருங்க, அந்த மாதம் அதுக்கு கேப் விட்டுரும், இணையே சேர்க்க மாட்டோம். மழைக்காலத்தில் குளிர்காலம்லாம் அதுக்கு ரொம்ப நல்லது, அந்த கிளைமேட் வந்து அந்த குளிர்ச்சியான கிளைமேட் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த டைமில் குட்டி நிறையா போடும், 10 குட்டி 12 குட்டி கூட போடுவோம் உங்களுக்கு. நாங்கள் என்ன செய்வோன்னா ஒரு 5 முயல் 5 முயலாக வந்து ஒரே நேரத்தில் இணை சேர்ப்போம் வேற வேற ஆணுட்ட, ஏன்னா காலங்கள் ஒன்றா இருக்கணும். ஒரு முயல 10 குட்டி போடும், ஒரு முயல 4 குட்டி போடும், ஒரு முயல சில சமயம் 2 குட்டி போடும். அப்போ என்ன செய்வோம்னா இந்த குட்டிங்களை நாங்கள் ஈவனாக எடுத்து வச்சிருவோம் எல்லாத்துக்கும், சராசரியாக ஒரு 5 குட்டி இல்லை 6 குட்டி கணக்கு பண்ணி வச்சோம். உங்களுக்கு பால் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும், அப்படி அதை கணக்கு பண்ணி செய்யணும். அதை விட்டுட்டோம்னு வச்சுங்க, ஒரு ஒரு முயல் வந்து 10 குட்டி போடும் சில சமயம், ஒரு முயல் 2 குட்டி தான் போடும். நம்ம காலத்தை மாற்றிட்டோம்னா குட்டியை மாற்ற முடியாது, ஒரே ஈவனாக இருந்தால் தான். இப்போ 10 குட்டி போடுற இடத்துல 2 குட்டி போட்டிருக்கா, இதில் ஒரு 4 குட்டியை அதை வச்சு ஈவனாக வச்சுக்கிட்டோம்னா பால் கொடுத்து நமக்கு குட்டிகள் இறப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம அதுலேருந்து குட்டியை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம அதை வளர்த்து எடுக்கிறோமோ அந்த அளவு நம்ம லாபத்தை பார்க்க முடியும். பண்ண இல்லை குட்டி இறப்பாயிட்டுன்னு வச்சிங்க நமக்கு லாபம் இருக்காது, அந்த உங்களுக்கு 2 மாதம் வீணாக போயிடும். இதேமாரி அப்புறம் பின்னாடி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போனிச்சுருந்தீங்க பண்ணையை வந்து லாஸ் ஆகிற அளவுக்கு ஆகிடும். அதே மாதிரி நம்ம மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடாது, நம்ம டைரெக்டாக சேல்ஸ் பண்ணிடணும். மோஸ்ட்லி நம்ம வந்து வளர்க்கறது கொடுக்கக்கூடாது, நம்ம பக்கத்தில் வீடுங்க இல்லை கறிக்கடையில் இருக்கோம்னா கறிக்கு கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து அழியும். வளர்க்குறதுனா ஒரு வாட்டி வளர்க்க வாங்காமல் அதுக்கப்புறம் வாங்க மாட்டாங்க. கறிக்கு கொடுத்துட்டோம்னா வாங்கி சாப்பிட்டு அதில் உள்ள நல்லதுகள் தெரிஞ்சிட்டாங்கன்னா, இப்போ ஆட்டுக்கறி கோழிக்கறியில் உங்களுக்கு கியூவில் நிற்கிறாங்க, முயலும் அந்த மாதிரி டிமாண்டாக இருக்குது, அதை நம்ம போய் யார் சாப்பிடுவாங்கன்னு நம்ம அவங்கள கஸ்டமரை நம்ம தேடி பிடிச்சி ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிக்கும், அப்புறம் நம்மளை தேடி வருவாங்க, நம்மளால் கொடுக்க முடியாது. உங்களுக்கு அப்படிதான் பிசினஸ் பண்ணணும், நம்ம ஒரு தொழிலில் வெற்றியடைய முடியும்.
0: நல்லா யோசிச்சு உங்களுடைய திட்டங்களை வந்து சரியா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: முயல் வளர்க்கறதுனா எப்படி கவனிக்கணுங்கிறத காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவங்க முயல் கோழி ஆடு வளர்ப்புன்ற தலைப்புல சொன்ன விஷயத்தெல்லாம் நான் நல்லா கேட்டேன் வள்ளி.
3: எங்க சொல்லுங்க பாப்போம்.
2: முயல் வளர்க்கணும்னா அதுக்கு ஒருவேளை தீவனம் கொடுக்கறாங்களா, இன்னொரு வேளை புல்லா கொடுக்கறாங்களா, புல்லுல நீர்ச்சத்து நிறைய இருக்குன்ற விஷயத்தையும் சொல்லிருக்காங்க.
3: அவங்க என்ன ரகம் வளர்க்கறாங்கன்றத கேட்டீங்களா? ஒயிட் ஜெயிண்ட், கிரே ஜெயிண்ட் அப்படின்ற ரகங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் சொன்னாங்க.
2: இந்த குடற்புழு நீக்கம் கண்டிப்பா செய்யணுமா, அதுக்காக மருந்தும் கொடுக்கலாம், கை வைத்தியமும் செய்யலாம்னு சொல்லிருக்காங்களே.
3: குளிர்காலத்துல குட்டி போடும் போது எண்ணிக்கைகளும் அதிகமா இருக்கு. அந்த குட்டிங்களை பாதுகாப்பா கவனிச்சிக்க குட்டி பொட்டிங்கிறத வச்சு கவனிக்கணுமா, கேட்டுக்கோங்க.
2: ஆமா வள்ளி, சரியா தான் கேட்டிருக்க. நிகழ்ச்சிய சுத்தமா வச்சுக்கலன்னா இந்த சொறி தொல்லை வரும்ன்றதையும் சொல்லிருக்காங்க.
3: சரி துளசி அக்கா, நான் அடுத்த பகுதியையும் கேட்க ஆர்வமா இருக்கேன், நீங்க கொஞ்சம் பேச்ச நிப்பாட்டுங்களேன்.
2: முயல் வளர்க்கறவங்க வந்து இந்த கண்டிப்பா ஒரு அட்டவணை அப்படின்னு வந்து
4: கம்பல்சரி டைரி போடணும் மேடம். எந்த முயல எந்த முயல் கூட இணை சேர்த்துருக்கோம் நமக்கு தெரியணும். அதே மாதிரி எப்போ குட்டி போட போறதுன்னு தெரியணும் நமக்கு. ஏன்னா அப்பதான் நம்ம அந்த குட்டி பொட்டி வைக்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி குட்டி பொட்டின்னு சொன்னோம், அப்பதான் அதுல குட்டி போடும். அதே மாதிரி குட்டி போட்டுட்டுனா அந்த குட்டி பொட்டியை சுத்தி கொஞ்சம் எறும்பு மருந்து போட்டுருக்கணும். ஏன்னா அது பிளட்டோட இருக்கும். குட்டி போட்டோன்னா பிளட் 3 நாளைக்கு ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அதுல இருந்து எறும்பு இருந்தா எறும்பு கடிச்சு குட்டி இறந்துரும். அதே மாதிரி எலி கடிச்சிரும். அதெல்லாம் இல்லாம அதை பாதுகாப்பா வச்சிருக்கோம் குட்டியை. ஒரு வாரம் 10 நாளைக்கு அதை பாதுகாப்பா வச்சிருக்கோம். அதே பால் கொடுத்துக்கோ. இருந்தாலும் எறும்புலாம் ஏறும் அந்த தாய் இல்லாத சமயத்துல. அதை மட்டும் கொஞ்சம் எறும்பு அந்த எறும்பு

0: மருந்து போடணும், இல்லைன்னா சாக் பீஸ் ஏதோ ஒன்று கோடு போட்டு வச்சுக்கிட்டு குட்டிங்களை பாதுகாத்துக்கணும்.
1: முயல் வளர்ப்பில் வந்து அந்த உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்களா?
0: இருக்கு மேடம். எப்படின்னா உங்களுக்கு நம்ம குட்டியில தான் உயிரிழப்பு வரும். அதே மாதிரி இந்த சொறி வந்தா உயிரிழப்பு, சொறி வந்தா நம்ம கண்ணுக்கு தெரியும், குட்டி சாவுறது நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், குட்டிய ஒரு வாரம் வரைக்கும் பால் குடிச்சிருக்கான்னு நம்ம பார்க்கணும். இல்லைனா நம்ம வந்து முயலுக்கு பால் சுரக்கிறதுக்கு என்ன செய்யணும், தீவனம் அதிகம் வைக்கணுமா, தீவனம் பத்திலையா, சரியா சாப்பிடலன்னு அதை கவனிக்கணும். அதை கவனிச்சு அதுக்கு தேவையான தீவனங்கள், குட்டி போட்டுனா கொஞ்சம் கொண்டக்கடலை, கொஞ்சம் வெந்தியம், அதை கொஞ்சம் ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 ஒரு 20 அதே மாதிரி நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா அதுக்கு பால் அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு பால் சுரப்பு நிறையா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக குட்டிக்கு பால் கொடுத்து தான் ஆகணும். அந்த உணர்வு வந்துடும், அதுக்கு தாய்மை உணர்வு, பால் கொடுத்துரும். அப்போ நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அப்படி பால் கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோகமாக இருக்கா, நல்லா தீனி சாப்பிடுதா முயல், அப்படின்னு முயலை நல்லா நம்ம கவனிச்சாலே குட்டியை பார்த்துக்கலாம், அது பார்த்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படிதான் செய்யணும்.
1: நீங்க இவ்வளவு ஆர்வமா சொல்றதை பார்த்தா நீங்க வெறும் முயல் மட்டுமே வளர்த்துட்டு வர மாதிரி தெரியலீங்களே, இன்னும் வேற என்னென்ன வளர்க்குறீங்க?
0: மேம், நாங்க என்கிட்ட வந்து முயல் நாங்க வச்சிருக்கோம், அது இல்லாம நாட்டுக்கோழி ஒரு 50 கோழி நாட்டுக்கோழி வச்சிருக்கோம், ஒரு 10 ஆடு வச்சிருக்கோம் மேடம். இதுல உள்ள அந்த நாட்டுக்கோழியில வர கழிவு, ஆட்டுல உள்ள கழிவு எல்லாத்தையுமே நாங்க வந்து வேஸ்ட் பண்றது கிடையாது, எல்லாம் மண்புழு வரத்துக்கு ரெடி பண்ணிடுவோம். அதை மக்கள் அந்த தழை அந்த இதெல்லாம் சிந்துறது எல்லாமே போட்டு ஒரு வாரம் 10 நாள் 15 நாள் அதில் அம்மோனியா இருக்கும், அதை மண்புழு வரம் ரெடி பண்ணி நாங்கள் எங்கள் கொள்ளைக்கே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். காய்கறி தோட்டம் சின்னதாக போட்டிருக்கோம், அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். எதையும் வேஸ்ட் பண்ணாம ஜீரோ பட்ஜெட் இதுல அப்படியே ரொட்டேஷன்ல அப்படியே வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி திரும்பி காசு கொடுத்தான் வாங்கணும் உரமே, அதுக்கு நம்மளே ரெடி பண்ணிட்டா நம்ம ஏன் இது பண்ணணும், அதனால வச்சிருக்கோம்.
1: நல்ல யோசிச்சுதான் நீங்க ஒரு ஒரு வேலைகளையும் வந்து செய்துட்டு வரீங்க அப்படிங்கறது தெரியுது. கோழி வந்து ஒரு 50 கோழி வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, எல்லா நாட்டு ரகங்களா இல்ல முட்டைக்காகங்களா?
0: இல்ல மேடம், நாட்டு ரகம் தான் மேடம் வச்சிருக்கோம். அதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், வருஷத்துக்கு 1 டைப்பு தான் ஊசி போடுவோம், இந்த தடுப்பூசி மட்டும் போடுவோம், மத்தபடி எல்லாமே நாட்டு தான். அதுக்கு தனியா கூண்டு அடிச்சு வச்சிருக்கோம், அது கூண்டுல வந்து தானா அடைஞ்சுங்க தானா போய்க்கும். முட்டைனா முட்டையை கலெக்ட் பண்ணி வைப்போம், அடை வைப்போம், குஞ்சை மட்டும் ஒரு 45 நாள் மட்டும் பாதுகாத்து இந்த மற்றது தூக்கிடாம கீரி அது மாதிரி தூக்கிடாம பார்த்து பத்திரமா வச்சிருப்போம். அதுக்கப்புறம் சாதாரணமா விட்டுருவோம் மேய்ஞ்சிக்கும்.
1: கோழிக்கு தடுப்பூசி போடுவோம்னு சொன்னீங்க, இப்ப முயலுக்கு அந்த மாதிரி தடுப்பூசி ஏதாவது இருக்குங்களா?
0: இல்ல மேடம், முயலுக்கு வந்து தடுப்பூசி எதுவும் கிடையாது மேடம். நமக்கு அந்த முயலுக்கு அதிகப்படியான வரது வந்து சொறி வரும், இன்னொன்று கழிச்சல் வரும். அந்த கழிச்சல் வந்தா நம்ம சாதாரணமா வந்து நம்ம கை வைத்தியத்திலேயே தென்னை ஓலை இருக்கு பாருங்க, கொஞ்சம் துவர் உள்ளது தென்னை ஓலை, இல்லைன்னா நம்ம வீட்டில் எலுமிச்சம் செடி வச்சிருக்கோம்னா அதோட இலை, அது கொஞ்சம் கொடுத்தோம்னா தோற்பா கொடுத்தோம்னா கழிச்சல் நின்றுடும். அந்த ரெண்டும் தான் அதுக்கு வந்து பெரிய நமக்கு சவாலான விஷயமே, அந்த கழிச்சலும் சொறியும் மட்டும்தான் முயலுக்கு. நம்ம கரெக்டாக ஈவனா சுத்தமான தண்ணி சுத்தமான தீவனம் கொடுத்தோம்னா இது ரெண்டுத்தையுமே வராம தவிர்த்துக்கலாம்.
1: நாட்டுக்கோழி அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு.
0: ஆமா மேடம்,
1: அப்படின்னு சொல்ல வரீங்க.
0: காலையில திறந்து விட்டோம்னா கொஞ்சம் தீவனம் போடுவோம், அரிசி வீட்டுல மீறத சாப்பாடு இல்ல காய்கறி கழிவுலாம் இருந்துச்சுன்னா காய்கறி கழிவை வேஸ்ட் பண்ண மாட்டோம் மேடம். காய்கறி கழிவை இந்த கத்திரிக்காய் வெட்டுறோம், இல்ல முள்ளங்கி வெட்டுறோம், இல்ல சவுசவு வெட்டுறோம், இல்ல கோசு வெட்டுறோம், அதுல கழிவு கண்டிப்பா மீறும். அதை என்ன செய்வோம், அதை வந்து அலசிட்டு கொஞ்சம் அவிச்சு அதுல வந்து கொஞ்சம் தீவனத்தை கலந்து கோழிக்கு வச்சிருவோம். உங்களுக்கு பெருசு பெருசாக இருந்தால் காய்கறி திங்காது, உங்களுக்கு அதை அவிச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மசிஞ்சிடும், அதில் உள்ள கிருமிகளும் இறந்துடும். அதில் தீவனத்தை குட்டி கலந்து பிசைஞ்சு வச்சுனா தீவனமாக தின்னுக்கும். ஒரு வேளை தீவனம் கொடுப்போம், மற்ற ஒரு வேளை அது வெளியில் மேய்ஞ்சிக்கும். ஏன்னா கோழி நிறையா இருக்கிறதுனால வெளியிலேயே மேய்ச்சலுக்கே பத்தாது. அதுவும் இப்போ கோடை காலம்லாம் சுத்தமாக இருக்காது, மழைக்காலம் உங்களுக்கு பூச்சிலாம் நிறையா இருக்கும் சாப்பிட்டுக்கும், கோடை காலத்தில் தீனி கொஞ்சம் சேர்த்துக்கும்
1: சேர்த்துக்கணும். இப்போ மேய்ச்சலுக்கான இடமும் இருக்கு,
0: மேய்ச்சலில் பக்கத்தில் கொள்ளை இருக்கு மேடம், அதை மேய்ஞ்சிட்டு வந்து
1: காய்கறி
0: ஆமாம் வச்சிருக்கோம்ல, நாங்கள் புல்லு வச்சிருக்கோம்
1: சின்னதாக வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது அங்கே போகும்போது கோழிக்கு வந்து தேவையான
0: அதே நமக்கு வந்து அந்த பூச்சி கிச்சி அந்த வண்டுகண்டு எல்லாத்தையுமே அதே பிடிச்சா நமக்கும் அது ஒரு மருந்தடிக்காமல் சுத்தமான காய்கறியாக நமக்கு கிடைக்கும்.
1: அதனால யோசிச்சு தான் ஒரு கோழி வளர்த்துருக்கீங்க. 50 கோழி வளர்க்கும் போது அது முட்டைக்காக தான் கோழி அப்படின்னு சொல்லிட்டீங்க.
0: ஆடுக்கும் வச்சிருப்போம், அதே மாதிரி நாங்கள் வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைமு பொங்கல் தீபாவளி வந்துச்சுன்னா கோழி நேரடியாக சேல்ஸ் பண்ணிவிடுவோம். நாங்கள் ரோட்லேருந்து நியர்பை இருக்கோம், எங்க மெயின் ரோட்டுக்கு எங்க தெருவுக்கும் ஒரு 200 மீட்டர் இருக்கும். நாங்க சின்னதாக ஸ்டால் போட்டு வேணும், நாட்டுக்கோழி மட்டும் வச்சிருந்தாலும் வாங்கிடுவாங்க, கிலோ 350 ரூபா அப்படி அந்த ரேஞ்சுக்கு நாங்க வித்துருவோம் கோழியை. ஏன்னா சேவல் வந்து ரொம்ப இருந்தாலும் அடிச்சுக்கிட்டு நிற்கும். நாங்க வந்து அந்த 50 கோழிக்குனா நாங்க ஒரு 5 சேவல் தான் அந்த இனப்பெருக்கதாக வச்சிருப்போம், மீதிய வரலாம் அந்த விட கோழியா சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சேர்ந்த 1 கிலோ 1.5 கிலோல நாங்க வித்துருவோம், குடும்பம் வரைக்கும் வித்துருவோம். எல்லாத்தையும் வீட்டுல வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி முட்டையும் வீட்டுல வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த வெயில் நாள்ல அடை வைக்க மாட்டோம், மழை நாள்ல தான் அடை வச்சு இறக்கும். ஆனா எல்லாரும் மழை நாள் தான் அடை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெயில் நாள்ல வந்து உங்களுக்கு தீனி கம்மியா தான் கிடைக்கும், பூச்சிப்புழு எல்லாம் இருக்காது. மழை நாள்ல பூச்சிப்புழு நிறைய இருக்கும், அப்ப கோழிக்கு தீனி நிறைய கிடைக்கும். உங்களுக்கு அந்த புழு பூச்சி தான் புரதம் அதிகம், உங்களுக்கு பிடிச்சி சாப்பிட்டா அப்போ கோழி சரசரன்னு வளரும். என்ன மழையில கொஞ்சம் மழை பெய்யறதுல நேரத்தோட திறந்து விடக்கூடாது, மழை பெய்யுற டைம்ல ஒரு 10 மணிக்கு மேல திறந்தோம். நாங்க குண்ட இருக்கிறதுனால நம்ம ஓப்பனா விட்டா அது கண்ட்ரோலுக்கு நம்ம பராமரி இருக்கும். எதுவுமே நம்ம எந்த பொருள் வளர்த்தாலும் எதா இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம நினைச்சா அது நம்ம கிட்ட வரணும், கூப்பிட்டா வரணும், அடைச்சிட்டோமா எங்க ஒரு ஊருக்கு போறோமா அடைச்சிட்டு தீனி

0: போகணும். என்ன ஒண்ணுனா, நானும் எங்க வீட்டுல எல்லாருமே போய் தங்கினதே கிடையாது எங்கேயுமே. யாராச்சும் ஒரு ஆள் வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்கும் நாங்க வீட்டுல ஒரு நாய் வச்சிருக்கோம், அதுதான் எல்லாத்தையும் பாத்துக்கிறவங்க. கிரி புள்ள எல்லாம் உள்ள வராம, மத்த நாய்ங்க உள்ள வராம பாத்துக்கிறவங்க. அதனால கோழிக்கு கூட மத்தவங்க தீனி போட்டுடலாம், ஆனா நாய்க்கு வந்து வேற யாருமே கிட்ட போக முடியாது எங்க வீட்டு ஆளுங்களை தவிர. அதனால அதுக்கு கம்பல்சரி ரெண்டு வேளை சாப்பாடு வச்சு அவனு நாங்க சாப்பிடறோமோ இல்லையோ அதுக்காக நாங்க எப்பொழுதும் எங்க வீட்டுல ஆள் இருந்துகிட்டே இருக்கணும்.
1: நல்ல ஒரு தன்னம்பிக்கையா பேசுறீங்க. கோழி அப்படிங்கும் போது அதுக்காக வந்து காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மை நோய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படிங்க நீங்க அதுக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யறீங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறீங்க?
0: என்னன்னா மேடம், இப்போ பூமியில உள்ள எல்லா உயிரினத்துக்கும் சரி நம்மளையும் சேர்த்துதான், அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போதுதான் நம்மளோட அந்த பாதிப்பு நமக்கு அதிகமா வரும். அது மனுஷனா இருக்கட்டும், ஒரு உயிரா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், அந்த வெய்ய காலத்துலேருந்து மழைக்காலம், மழைக்காலத்துலேருந்து வெய்ய காலம், அந்த டைம்ல தான் கோழிக்கும் அந்த வெள்ளக்கடிச்சல் வருது, அந்த ஜுரம் வருது, எல்லாமே ஆடு மாடு எல்லாத்துக்குமே அந்த மாதிரி டைம் தான். அப்போ என்ன செய்வோம்னா, நாங்கள் 50 கோழியை குறைச்சிருவோம், குறைச்சி ஒரு தாய் கோழியை மட்டும் வச்சுப்போம், மற்றது எல்லாத்தையும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதுக்கு மட்டும் குடும்பவரம் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில், நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெட்டினரி இருக்கு குடும்பவரம், அங்கே போய் ஊசியை போட்டு கேஜில் அடைச்சி எல்லாத்தையும் ஊசி போட்டு கொண்டு வந்துடுவோம். அந்த ரெண்டு டைம் மட்டும் கோழியை குறைச்சிட்டு மற்ற நாள் அப்படியே கோழியை கம்மியாக ஏற்றிப்போம். அப்படி வச்சிருக்கிறதுனால நம்ம இழப்பை தடுத்துக்கலாம், இல்லைன்னா இழப்பு நிறையா இருக்கும்.
1: கவனமாக வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. கோழி வளர்க்குறதாகவும் சொல்லியிருந்தீங்க, அப்புறம் ஆடும் வளர்க்குறதாகவும் சொல்லியிருந்தீங்க. என்ன ஆடு வச்சிருக்கீங்க, எவ்வளோ வச்சிருக்கீங்க?
0: நான் கொடியாட்டு ரகத்தில் தான் மேடம் எனக்கு ரொம்ப விருப்பம். நான் சின்ன பிள்ளைந்தே எனக்கு எங்கள் வீட்டில் முன்னாடி நாட்டாடு தான் வச்சிருந்தாங்க, எனக்கு கொடியாட்டு மேலே தான் ரொம்ப விருப்பம். இப்போ நான் ஒரு 2 வாங்கி இப்போ ஒரு 10 வச்சிருக்கேன் வீட்டில். கொடியாடு 1 வச்சிருக்கோம், குட்டி ஆடு எல்லாம் சேர்த்து ஒரு 10 நிற்கிது எங்கள்கிட்ட. அதுக்கு தீவனம் வாங்கி வச்சிருக்கோம், ஆட்டு தீவனம்னு தனியாக விற்கிது கடையில் உங்களுக்கு, அதை வாங்கி ஒரு வேளை தீவனம் வைப்போம், ஒருவேளை புல்லு தழை அந்த மாதிரி போடுவோம். மோஸ்ட்லி வெளியில விட மாட்டோம், நான் இருந்தா வெளியில ஓட்டிட்டு போய் வருவோம், இல்லைனா புல்லு தழை எல்லாம் வெட்டி வச்சுட்டு வந்துருவோம், வீட்டுல உள்ளவங்க பாத்துப்பாங்க.
1: தீவனத்துக்கு மட்டும் ரொம்ப சிரமப்படுற மாதிரியே தெரியல, எதுவா இருந்தாலும் வீட்லயே தீவனத்தை வந்து வாங்கி வச்சிருந்து கொடுத்துடுறீங்க. அது காடையா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், முயலா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், 10 தான் அப்படின்றதுனால அதுக்கு பராமரிப்பு. கோழிக்கும் வந்து கூண்டு வச்சிருக்கீங்க?
0: ஆமா, எல்லாத்துக்குமே கூண்டு வச்சிருக்கோம்.
1: எல்லாத்துக்கும் சரியா
0: இப்ப காடை வச்சிருக்கணும். இப்போ 50 மூட்டையா காடைக்கு தீவனம் இல்லைன்னா 50 மூட்டை வாங்கி டப்பாவில் கொட்டி வச்சுருவோம். எங்களுக்கு அது எத்தனை நாளைக்கு வரும்னு தெரியும், 1 தான் வரும், அதுக்கு மேலே வராது. அது ஞாயிற்றுக்கிழமை தீருதுன்னா அடுத்த சனிக்கிழமை அடுத்த மூட்டை வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். தீர்ந்த பிறகு இது அதேமாதிரி எல்லாத்துக்கும் ஆட்டுக்கு தனியாக தீவுது, ஆட்டு தீவனம், இது கோழி தீவனம், இது காடைக்கு தீவனம், இது முயலுக்கு தீவனம், எல்லாத்துக்கும் தனித்தனி வெரைட்டிஸ் தனித்தனி டப்பாவில் கொட்டி வச்சுருவோம். அது அதுக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், எப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், நமக்கு வருமானமே வராது, எல்லாமே நம்ம செலவு பண்ணுற மாதிரியே இருக்கும், அதுலேருந்து வருமானம் வராது உங்களுக்கு. காடை பார்த்தீங்கன்னா டெய்லி வருமானம் வந்துடும், கோழியும் டெய்லி வருமானம், முட்டை அதெல்லாம். முயல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருமானம், ஆடு 6 தான் வருமானம் கிடைக்கும். அந்த குட்டி போட்டு அது 6 விற்றா தான் நமக்கு அதில் காசு வரும். அந்த 6 காலம் நமக்கு எல்லாமே செட் பண்ணி எல்லாமே ரெகுலர் பண்ணுறது 6 காலம் நமக்கு படாத பாடுப்போம். நம்மகிட்டே தான் கை காசு போயிட்டே இருக்கும், ரிட்டர்ன் எதுவும் வராது. நம்ம இதை வந்து நான் இன்னைக்கே வச்சு இன்னைக்கே பெரிய ஆள் ஆகணும்லாம் சொல்லல நான். 6 கஷ்டப்படும், நம்ம உழைப்பு இருக்கணும்.
1: 6 காலம் வந்து தாக்கு
0: பிடிச்சிடும், அதான் அதுக்கப்புறம் நமக்கு வருமானம் 1 2 4 8 16 அப்படி போவோம். நம்ம இன்னைக்கே வச்சு இன்னைக்கே முடியணும் முடியாது. முழுக்க முழுக்க நம்ம கவனமும் தேவை, நம்ம உழைப்பும் தேவை. நான் 8 போய் 8 வந்தாலும் அதை போய் பார்க்கணும், ஆடு வந்து கழியாம இருக்கா, புல்கையா போட்டிருக்கா, முயல் அந்த மாதிரி புல்கையா போட்டிருக்கா, அதை எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். கோழி எச்சம் பார்க்கணும், வெள்ளக்கடிச்சல் இல்லாமல் கோழி எல்லாம் உறங்காம நிக்கிதா, திறந்து விட்டுட்டு எல்லாத்தையுமே பார்க்கணும் கொஞ்சம் நேரம். அது மாதிரி முயலையும் பார்க்கணும், சரி இது குட்டி போட்ட மாதிரி குட்டி போட்டிருக்கா, ஒன்னு ஒன்னுத்தையும் நம்ம கவனிச்சாதான் நம்ம வந்து இதை கொண்டு போக முடியும். இல்லனா சரிதான் தீவனம் தான் வாங்கி வச்சுட்டோமே, கோழிதான் திறந்து விட்டுட்டோம்னா நமக்கு எதுவுமே ஆகாது, நம்ம வந்து நஷ்டத்துக்கு 0 வந்துருவோம். 1 10 போக மாட்டோம், 0 வந்துருவோம் திருப்பி. அதனால நம்ம எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம செஞ்சாதான் நமக்கு பொருள், அப்போதான் நம்ம லாபம் அடைய முடியும். நம்ம யாரையும் கை கண்டின்னு வேலை செய்ய வேணாம். இப்போ ஒரு ஆஃபீஸ் போறீங்கன்னு வச்சுங்க, 9 டான் எல்லாம் கேள்வி போய், ஏன் நீ 9 வரல, 5:30 கொஞ்சம் வேலை இருக்கு சேர்த்து செஞ்சுட்டு போவாங்க. ஆனா இப்ப நாங்க அப்படி கிடையாது, நாங்க 1 சேர்த்து பார்த்தோம்னா அதுல வருமானம் எங்களுக்கே தான். நம்ம உழைக்கணும். இப்ப போனோமா, இந்த கோழியை பாக்கிறோமா, ஆட்டை பாக்கிறோமா, முயலை பாக்கிறோமா, நம்ம 10 ஏஞ்சி தீனி வைக்கலாம், நம்மளுக்கு அந்த பொறுப்பு இருக்கும், நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இருந்தா மட்டும்தான், ஆனா பாக்கணும், பார்த்தாதான் நம்மளோட பொருள், இல்லைன்னா நமக்கு பொருள் கிடையாது.
1: நிச்சயமா நம்மளுடைய வேலை அதை நம்ம வந்து ரொம்ப சரியாவும் செஞ்சிருவோம் இல்லைங்களா. அதுவும் மட்டும் இல்லாமல் வெளியில ஒரு வேலையும் பார்த்துட்டு நீங்க இவ்வளத்தையும் வந்து ரொம்ப சரியா செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கறதும் ஒரு பெரும் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருமானம் வேணுமா, சரியா திட்டமிடுங்க. உங்களுடைய வேலைகளை வந்து கரெக்டா அந்த கால வரிசைப்படி நல்லா செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா என்ன, ஆரம்பிக்கும் போது ஒரு 6 காலம் கொஞ்சம் நீங்க தாக்கு பிடிச்சிங்க, அப்ப வருமானம் வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முயல் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, இப்படின்னு ஆடு வளர்ப்பு அப்படின்னு ஒரு சின்ன வயதிலிருந்தே இருந்த

0: உங்களுடைய ஆர்வத்தை வந்து இன்னைக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து நீங்க மாத்தி அழகா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. கேட்டுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் உங்ககிட்ட சில கேள்விகள் வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக உங்களுடைய கைபேசி எண்களை வந்து நீங்க சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு பயன்பெறும் வகையில இருக்கும்.
1: சரி மேடம், 9 7 8 8 8 1 3 6 5 1.
0: நேயர்களே, காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவர்களுடைய கைபேசி எண்கள் 9 7 8 8 8 1 3 6 5 1. நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.
0: என்ன வள்ளி, முயல் கோழி ஆடு வளர்ப்புன்ற தலைப்புல காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோ ஜூலியன் அவங்களோட நேர்முகத்துல முயல் வளர்ப்புல குட்டிக்கு சேதாரம் வராம எப்படி பாதுகாக்கணும்ன்ற விஷயத்த சொன்னாங்களே, கேட்டியா?
2: ஆமாங்கா, இந்த எறும்பாலையும் எலியாலையும் தான் அதிகமா தொந்தரவு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடியாடு வளர்க்கறதுலயும் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமா 2 ஆடு வாங்கி இப்ப 10 ஆடா வச்சிருக்கிறதாவும் சொன்னாங்க.
0: இந்த கோழி வளர்ப்புல மழை காலத்துல இழப்பு ஏதாவது வராம இருக்கணும்னா இவங்க முன் ஜாக்கிரதையா விற்பனை பண்றதுனால அந்த இழப்பு ஏற்படாம பாத்துக்கிறாங்க.
2: நிகழ்ச்சிய சரியா கேட்டிருக்கீங்க போல இருக்கே. என்ன இப்ப முயல் வளர்க்க போறீங்களா இல்ல ஆடு வளர்க்க போறீங்களா?
0: ஏன் ரெண்டையுமே சேர்த்து செய்யக்கூடாதா?
3: இதுவரை நேயர்கள் கேட்டது
0: காரைக்கால் ONGC காவேரி அசட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பன்மலையில் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் காற்றல் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்களின் விருப்பமான பாடல்களை. நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பும் பாடலும் இடம்பெற 0438 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2311 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2999 5 8 0 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566642723 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம்.

0: 65 ஆண்டுகால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
2: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி,
3: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வணக்கம்,
5: யார் பேசுறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் அடையர்குடி.
5: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: படம் காலமெல்லாம் காதல் வாழ்க, பாடல் ஒரு மணி அடித்தால். நன்றி.
5: நன்றி. நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாங்கல் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன் சொல்லமுது.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உடவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
1: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
10: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: இணைந்திருக்கிற நேர்களை விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்று வரும் காணும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்காக நம்முடைய அனைவரும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: இனிய உற்சாகமான ஜில்லன் ஒரு இரவு வணக்கம் மேடம்.
1: இரவு வணக்கம், யார் பேசுறது?
2: நான் என்றும் உங்கள் அன்புடன் பூண்ட தம்பர்களே முருகன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு கடவுள் விளக்க விதையல் படத்துல இருந்து குடிநிறைய போறவர் அந்த பாடல் வேணும்.

0: அருளாவரும். நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
4: ஆரோக்கியம் காக்கும்
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போ.

0: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால்
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
4: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி,
5: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நிகழ்ச்சியின் நிறைவாக நம்மோடு இணைய வரும் நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
7: தஞ்சை மாவட்டம் குறிச்சிமலை பாஸ்கர்.
6: என்ன பாடல் வேணும் சார்?
7: பாடம் வந்து மேடம் முள்ளு மலரும். ராம எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலாம் பாட்டு மேடம். ராமே ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை. அந்த பாட்டு மேடம்
6: பாடல் கேட்கலாம் சார். நன்றி.
7: வணக்கம் மேடம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நிறைவுபெறுகிறது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி வழங்கிய காற்றில் வரும் கானம் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி
1: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இணைந்திருக்கும் நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 8:25.
3: ஏ ஆகாஷவாணி ஹே 12 விஸ்வாஸ் கே விகாஸ் கே ஜன் கல்யாண கே விசேஷ் ஸ்ரிங்க்லா கே அந்தர்கத் ஆஜ் சுனியே விஜ்ஞான் ஏவம் பிரௌத்யோகிகி ராஜ்ய மந்திரி ஸ்வதந்திர பிரபார் டாக்டர் ஜிதேந்திர சிங் கே சாத் விசேஷ் சாக்ஷாத்கார். சாக்ஷாத்கார் கர் ரஹே ஹே கௌரவ் ஸ்ரீவாஸ்தவ்.
4: நமஸ்கார், பஹுத் ஸ்வாகத் ஹே ஆப்கா. ஆப்கே சாத் மே ஹூன் கௌரவ் ஸ்ரீவாஸ்தவ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கி ஜப் பி பாத் ஹோத்தி ஹே தோ ஹம்னே தேகா ஹே கி பீத்தே ஏக் தஷக் மே யா யூ கஹே கி ஜப் சே மோடி சர்க்கார் ஆயி ஹே பீத்தே 12 வர்ஷோ மே லகாதார் இஸ்மே பிரகதி தேக்னே கோ மில் ரஹி ஹே. ஔர் யே பிரகதி இஸ்லியே பி ஹே கியோங்கி லகாதார் ஜோ அலக் அலக் தரீகே சே இஸ்மே இனிஷியேட்டிவ்ஸ் லியே கயே ஔர் லகாதார் ஜோ இஸ் பர் ஃபோகஸ் கியா கயா உஸ்ஸே ஆஜ் ஜோ கிராந்தி ஆயி ஹே வோ பதல்தே தௌர் கி ஏக் நயி தஸ்வீர் பேஷ் கர் ரஹி ஹே. இன் தமாம் அஹம் பஹலுவோ பர் ஹம் பாத் கரேங்கே ஔர் ஜானேங்கே கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹோ யா இஸ்கே அலாவா ஸ்பேஸ் செக்டர் ஹோ இஸ்கே அலாவா அகர் ஹம் ரினியூவபிள் எனர்ஜி கி பாத் கர்தே ஹே யா குவாண்டம் டெக்னாலஜி கி பாத் கர்தே ஹே. யே சப் குச் இத்னா படா ஹுவா ஹே பீத்தே 12 வர்ஷோ மே அபி ஹால் மே கஹான் பே ஹே ஔர் கிஸ் தரஹ சே ஜோ ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் ஹே வோ கியா குச் கஹதா ஹே இஸி பர் பாத் கர்னே கே லியே ஹமாரே சாத் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஹமாரே சாத் ஜுட் ரஹே ஹே விஜ்ஞான் ஔர் பிரௌத்யோகிகி மந்திரி ஹே. சார் பஹுத் ஸ்வாகத் ஆப்கா.
5: தன்யவாத்.
4: பஹலா சவால் சார் யஹி ஹே 12

சோதிடர் இல்லத்தில் வந்தியத்தேவனும் சோதிடரும் தங்களுடைய உரையாடலை நிறைவு செய்யும் வேளையிலே வாயிற்புறத்தில் சற்று அமளி கேட்டது. ஆடவரும் பெண்டிரும் அவர்களுடைய குரல்கள் கேட்டமைக்கு அப்பொழுது கொடும்பாளூர் இளவரசி வானதி உள்ளே நுழைகிறாள். அதனை பார்த்ததும் வந்தியத்தேவன், அம்மணி, தாங்கள் வருவதாக எனக்கு தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனே என்று கூற, அதற்கு வானதியும், ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்று தீனமான குரல் கேட்டது வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும்?

0: வந்திருக்க மாட்டேனே என்று கூற, அதற்கு வானதியும், ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்று தீனமான குரல் கேட்டது வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்ளுவது என்ன நியாயம்? அவனை மன்னிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒன்றும் நான் சொல்லவில்லை. தாங்கள் சோதிடரை பார்த்துவிட்டு போகும் வரையில் நான் வெளியில் காத்திருப்பேன் என்றுதான் சொன்னேன். எனக்கொன்றும் அவசரமில்லை. இப்போது கூட தாங்கள் வெளியேற வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. தங்களுக்கு அவசரமில்லை என்று அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் நான் இங்கே சோதிடரை பார்க்க வரவில்லை. இவருடைய சோதிடத்தில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமற் போய்விட்டது.
1: தேவி, தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஒரு காலத்தில் என் சோதிடம் பொய்யாகவில்லை என்பதை தாங்களே உணர்வீர்கள். உணர்ந்து இந்த ஏழையை பாராட்டுவீர்கள்
0: என்றார் சோதிடர். அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று வானதி கூறிவிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நான் தங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தேன். வழியில் தாங்கள் குதிரை மீது சென்றதை பார்த்தேன். நின்று விசாரிப்பீர்கள் என்று நினைத்தேன். பாராமுகமாக போய்விட்டீர்கள். அதை பற்றி நான் அதிகமாக ஆச்சரியப்படவில்லை. இந்த அனாதை பெண்ணிடம் அவ்வளவு அக்கறை எதற்காக இருக்க வேண்டும் என்றாள். வந்தியத்தேவனுடைய கண்ணில் கண்ணீர் வந்துவிடும் போலிருந்தது. தேவி, இது என்ன வார்த்தை?
2: கொடும்பாளூர் பராந்தக சிறிய வேளாரின் செல்வ புதல்வி, தென்திசை சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியின் வளர்ப்புக்குமாரி, பழையாற இளைய பிராட்டியின் அந்தரங்கத்துக்கு உகந்த தோழி, இத்தகைய தங்களை அனாதை பெண் என்று யார் ஒப்புக்கொள்வார்கள்? பாதையில் நின்று விசாரிப்பது மரியாதை குறைவா இருக்குமென்று வந்துவிட்டேன். வேறொன்றுமில்லை. என்னால் ஏதாவது ஆக வேண்டிய காரியம் இருந்தால்?
0: ஆமையா, தங்களால் ஆக வேண்டிய காரியம் அவசியம் இருக்கிறது. தங்களிடம் ஒரு முக்கியமான உதவி கோருவதற்காகத்தான் இந்த வீட்டிற்குள் நான் வந்தேன்.
2: சொல்லுங்கள். என்னால் முடியக்கூடிய காரியமாக இருந்தால்
0: தங்களால் முடியாத காரியம் கூட ஒன்று இருக்க முடியுமா என்ன?
2: இலங்கை பிரயாணத்தின் போது தங்களுக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் ஓரளவு நானும் கேட்டறிந்திருக்கிறேன்.
0: நான் கோரும் உதவியை அளிப்பதாக முதலில் வாக்குத்தர முடியுமா?
2: வந்தியத்தேவன் தயக்கத்துடன், தேவி, உதவி எத்தகையது என்று சொன்னால் நல்லது என்றான்.
0: ஆம், தங்களை ஏமாற்றி நான் வாக்குறுதி பெறக்கூடாதுதான். ஆகையால் காரியத்தை சொல்லிவிடுகிறேன். சோதிடருக்கும் தெரியலாம். அதனால் பாதகமில்லை. நான் புத்த தர்மத்தை மேற்கொண்டு பிக்ஷுணி ஆகிவிடுகிறது என்று தீர்மானித்திருக்கிறேன்.
1: என்ன என்ன, இது என்ன வார்த்தை? கூடவே கூடாது, உலகம் பொறுக்காது,
2: நடவாத காரியம். இவ்வாறெல்லாம் சோதிடரும் வந்தியத்தேவனும் மாற்றி மாற்றி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்து விட்டு வானதி,
0: ஆம், புத்த சந்நியாசினி ஆவதென்று முடிவு செய்துவிட்டேன். அதில் ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஆட்சேபம்? தவறு என்ன? பழந்தமிழ் நாட்டில் எத்தனையோ பெண்கள் துறவரம் மேற்கொண்டதில்லையா? மாதவியின் புதல்வி மணிமேகலை துறவரம் நடத்தி தெய்வத்தன்மை பெறவில்லையா? மணிமேகலா தெய்வம் என்று அவளை நாம் இன்று போற்றவில்லையா? அவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த பயனற்ற வாழ்க்கையை முடித்து கொள்ள முயன்றேன். அதில் தவறிவிட்டேன். கடவுளுடைய விருப்பம் நான் உயிரோடு இன்னும் சில காலம் இருக்க வேண்டும் என்பது போலும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை புத்த மடம் ஒன்றில் சேர்ந்து ஜீவகாருண்ய தொண்டு புரிந்து கழிக்க விரும்புகிறேன். இதற்கு தாங்கள் எனக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் அல்லவா என்றாள்.
2: வந்தியத்தேவன் மனத்தில் ஒரு சிறிய சந்தேகம் மோதித்தது. அது அவனை திடுக்கிடச் செய்தது. தேவி, தங்கள் தீர்மானம் நியாயமன்று, எனினும் அதை சொல்லும் உரிமை எனக்கு கிடையாது. தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தங்களுக்கு அதை பற்றி யோசனை சொல்ல வேண்டும். தங்கள் பெரிய தந்தை சேனாதிபதி பூதி விக்ரம கேசரி கூடிய சீக்கிரம் திரும்பி வரப்போகிறார் என்று தெரிகிறது.
0: ஐயா, நான் யாருக்காகவும் காத்திருக்கப் போவதில்லை. யாருடைய யோசனையும் கேட்கப் போவதில்லை. தீர்மானமாக முடிவு செய்துவிட்டேன். தங்களுடைய உதவியை கோருகிறேன்.
2: இது விஷயத்தில் நான் என்ன உதவி செய்யக்கூடும் தேவி?
0: சொல்லுகிறேன். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போவதற்காக நான் புறப்பட்டேன். அங்கு சென்று புத்த குருமார்களை அடுத்து தீட்சை பெற்றுக்கொள்ள எண்ணி கிளம்பினேன். வழித்துணைக்கு தாங்கள் என்னுடன் நாகைப்பட்டினம் வரையில் வர வேண்டும். அதுவே நான் கோரும் உதவி.
2: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. கொடும்பாளூர் இளவரசி லேசுப்பட்டவளல்ல. நாமும் இளைய பிராட்டியும் பேசிக்கொண்டது அரைகுறையாக இவள் காதில் விழுந்திருக்க வேண்டும். தன்னிடம் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள பார்க்கிறாள். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போக புறப்பட்டது. இளவரசரை அங்கே சந்திக்கும் நோக்கத்துடன் தான். அதற்கு ஒரு நாளும் தான் உடந்தையாயிருக்க முடியாது. அமணி, ரொம்பவும் மன்னிக்க வேண்டும். தாங்கள் கோரும் உதவி என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது.
0: இது என்ன விந்தை? ஈழ நாட்டுக்குச் சென்று எத்தனை எத்தனையோ அற்புதங்களை சாதித்து வந்தவருக்கு
2: இந்த அநாதை பெண்ணை நாகைப்பட்டினம்

0: இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது முடியாத காரியமாகுமா?
1: தேவி, முடியாத காரியம் ஒன்றுமில்லை, ஆனால் நான் இந்த சமயம் மேற்கொள்ள இயலாது. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் என்னை அவசரமாக காஞ்சிக்கு போகும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த ஓலையுடன் போகிறேன். ஆகையினால்தான் முடியாது என்று சொன்னேன். சந்தர்ப்பமாயிருந்தால்?
0: ஆம் ஆம், விருப்பமில்லாவிட்டால் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். அதனால் பாதகமில்லை. தனியாக பிரயாணம் செய்வது என்ற எண்ணத்துடனேதான் கிளம்பினேன். வழியில் சிற்சில இடங்களில் காலாமுகர்களின் கூட்டங்களை பார்த்ததும் கொஞ்சம் பயம் உண்டாயிற்று. சகல ஜீவர்களையும் காப்பாற்ற கடமைப்பட்ட கடவுள் இருக்கிறார். அவரிடம் பாரத்தை போட்டுவிட்டு புறப்படுகிறேன். உலகத்தை துறந்து சந்நியாசினியாக முடிவு செய்த ஒரு பேதை பெண்ணை யார் என்ன செய்து விடுவார்கள்? போய் வருகிறேன் சோதிடரே
1: என்று கூறிவிட்டு வானதி புறப்பட்டாள். அவளை பின்தொடர்ந்து போய்கொண்டே சோதிடர்,
2: தேவி தேவி, இருட்டும் சமயமாகிவிட்டட, அமாவாசை கங்குள், அதோடு வடகிழக்கில் மேகங்கள் குமுறுகின்றன, இரவு இந்த ஏழையின் குடிசையில் தங்கிவிட்டு காலையில் போகலாமே என்றார்.
0: இல்லை சோதிடரே, மன்னிக்க வேண்டும். இரவு திருவாரூர் போய் தங்குவதாக எண்ணம். இந்த மனிதர் தான் துணைக்கு வர மறுத்துவிட்டாரே. திருவாரூரில் யாராவது கிடைக்காமலா போவார்கள்? அப்படி நான் என் உயிரை பற்றி கவலைப்படவும் இல்லை. இதனால் யாருக்கு என்ன உபயோகம்?
1: சோதிடர் காதிலும் வந்தியத்தேவன் காதிலும் கடைசியாக விழுந்த வார்த்தைகள் இவைதான். வாசலில் காத்திருந்த பல்லக்கில் வானதி ஏறிக்கொண்டாள். பல்லக்கு மேலே சென்றது. பல்லக்கு கண்ணுக்கு மறையும் வரையில் வந்தியத்தேவனும் சோதிடரும் அதை பார்த்த வண்ணம் நின்றார்கள். பிறகு வந்தியத்தேவன்,
3: குடும்பாளூர் இளவரசி சில காலத்துக்கு முன்பு வரையில் பெரும் பயங்குள்ளியாயிருந்தாள். இளைய பிராட்டியின் மற்ற தோழிகள் இவளை அதற்காக பரிகசித்துக் கொண்டிருந்தார்கள். பொம்மை முதலையை நதியில் மிதக்க விட்டு இவளை பயமுறுத்தி பார்த்தார்கள். நான் கூட அதில் ஏமாந்து போனேன். இப்போது திடீரென்று இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது?
1: இவள் தனியே பிரயாணம் செய்ய கிளம்பியது என்ன விந்தை?
0: இளைய பிராட்டி இதற்கு சம்மதித்ததுதான் எப்படி என்றான்.
2: எனக்கும் அது ஆச்சரியத்தை அளிக்கிறது. சென்ற முறை இந்த பெண் இந்த குடிசைக்கு வந்திருந்த போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துவிட்டாள். தயங்கி தயங்கி ஈனஸ்வரத்தில் பேசினாள். அந்த குடும்பாளூர் இளவரசி இவள்தானா என்று சந்தேகமாயிருக்கிறது. இன்று எவ்வளவு படபடப்பாகவும் துணிச்சலாகவும் பேசினாள்.
1: இப்படிப்பட்ட திடீர் மனமாறுதலுக்கு என்ன காரணமாயிருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான்.
2: ஏதோ முக்கியமான செய்தி இவளுடைய மனசுல ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கணும்.
1: அப்படி என்ன முக்கியமான செய்தி இருக்க முடியும்?
2: ஏன், பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு போய்விட்ட செய்தியே போடாட, இந்த பெண்ணுக்கும் இளவரசருக்கும் திருமணம் நடக்கக்கூடும் என்று பேச்சா இருந்தட?
1: இவ்விதம் சோதிடர் கூறிய போது வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியா, அல்லது அவர் பிழைத்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறார் என்ற செய்தியா, அல்லது பூங்குழலியை பற்றி நான் கூறிய செய்தியா, எது இவளுக்கு இத்தகைய அதிர்ச்சியை அளித்திருக்கக்கூடும் என்று சிந்தனை செய்தான். ஆம் சோதிடரே, கொடும்பாளூர் வம்சத்தார் பரம்பரையான வீர செய்வர்களாயிற்றே. இந்த பெண்ணுக்கு திடீரென்று புத்த மதத்தில் பற்று உண்டாவானேன் என்றான்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
5: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
6: சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. மென்மையான பண்புகள் கொண்டவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா கிளர்ந்து எழுந்தா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் என்பது இதன் பொருள். குழந்தை மனம் கொண்ட வானதியின் போக்கில் இப்போ குழந்தை தனத்தை பார்க்குறோம். எளிதில் குழையும் சுபாவம் கொண்ட கொடும்பாளூர் கோமகள் முதிர்ச்சியற்ற முறையிலே நடக்க தொடங்கிட்டார். குழந்தை ஜோதிடருக்கு வியப்பு, வந்தியத்தேவனுக்கோ அதிர்ச்சி. இந்த திடீர் மன மாறுதலுக்கு எந்த அதிர்ச்சி காரணமாயிருக்கும்? கண்ணை இமை காப்பது போல் வளர்த்துக்கிட்டு வந்த குந்தவையிடம் வழியில் குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போய் சில விஷயங்கள் கேட்கலாமான்னு குழந்தை மாதிரி அனுமதி கேட்டதுன்னு நினைவிருக்கும். ஆனால் 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நாகைப்பட்டினத்துக்கு பயணப்பட்டிருப்பதை சொல்லல பாருங்க. சிறுபிள்ளைத்தனம் தானே இது. பிறந்தகமான கொடும்பாளூர் இன்னும் தொலைவு, ஏறத்தாழ 130 கிலோமீட்டர். வலிமை கொண்ட ஒரு ஆண்மகன் அதிகம் ஓய்வெடுக்காமல் நடந்தால் கூட 1.5 நாள் பிடிக்கும் இந்த தொலைவை கடக்க. பல்லக்கு பரிவாரங்களோட இந்த அசட்டு பெண் பயணப்பட்டிருப்பது இளைய பிராட்டிக்கு பெரும் கவலையை தந்திடுச்சு. உன் விருப்பம்

0: போல் செய்யு சொல்லிட்டு வந்தியத்தேவனை விடுதலை செய்ய போனதையும் நினைவில் வச்சுப்போம். இப்போ சில தொடர்களை பார்க்கலாம். புத்த சந்நியாசி பௌத்த மதத்தில் பெண் துறவிகள் என்னும் பொருள் விளங்குது. இதில் சந்நியாசம் என்கிற தொடர் உருவான விதத்தை பார்ப்போம். சம் நீ ஆச இப்படி பிரித்து பார்த்தா சம் முற்றிலும், நீ கீழே இறக்கி, ஆசை விடுபடுதல். அதாவது அனைத்தையும் துறந்து விடுதல் துறவரம். துறவிகள் பிறர் வழங்கும் உணவு மட்டுமே உண்ணுவார்கள். இப்படி பிக்ஷை ஏற்பது துறவு பூண்டுட்டோம் என்கிற அகந்தையையும் துறப்பதன் உட்பொருள். பிக்ஷு பிக்ஷுனி இருவருமே மிக எளிய ஆடை உடுத்தியிருப்பாங்க. மருதமர பட்டையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆடை துவர் ஆடை எனப்படும். துவர் சிவப்பு, மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள். தந்தை கோவலனும் பெற்ற தாயை விட உற்ற தாயாக மேற்கொண்ட கண்ணகியும் அனுபவித்த துன்பங்களை கேட்டு துறவரம் மேற்கொண்டாள். புத்தர் பெருமானின் அற உரைகளை தன் வாய்மொழியாலும் பின்பற்றிய நெறியாலும் புலப்படுத்திய பெருமைக்குரியவள் மணிமேகலை. கங்குல் இருள், இருள் சூழ்ந்த இரவு பொழுது. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் நம்மாழ்வார் திருவாய்மொழி. சரி, வானதி தன் பரிவாரங்களோட திருவாரூர் போய் சேரும்போது பின்னிரவு ஆயிடுமே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
2: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி,
3: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேர்களே, இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் கண்டு கொண்டேன் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.

0: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
1: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நமது பண்பலையில் 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
6: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: மற்றும்
1: நேர்களே, இன்றைய இசை ஒன்றல் நிகழ்ச்சியில் கண்டு கொண்டேன் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் ஹரிஹரன் மகாலட்சுமி குரலில்.

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பானின் நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் நமது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
7: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
8: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி
9: மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இசை ஊஞ்சல் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்.
1: நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
1: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேயர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.
1: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
2: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
3: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
5: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
4: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்க தான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
6: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
9: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
10: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
9: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
10: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
11: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரேனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
12: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
13: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவமுள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ஐசியு பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இன்சொல் ஆமோது.

0: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். தலைவன் ஒருவன் பொருள் ஈட்டுவதற்காக வெளிநாடு சென்றிருந்தான். அவன் செல்லும் போதே தலைவியிடம் ஒரு வாக்கு கொடுத்தான், உன்னை விட்டு பிரிய எனக்கு மனமில்லை, இருந்தாலும் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டியதாக உள்ளதே, அதனால் நான் கார்காலம் தொடங்கும் முன்பாக திரும்பி வந்து விடுகிறேன் என்று தலைவியிடம் சொல்லி புறப்பட்டான். கார்காலம் வந்துவிட்டது. சொன்னபடி தலைவன் வரவில்லை. தலைவி வருந்துகின்றாள். தோழி தலைவிக்கு ஆறுதல் கூறுகின்றாள். தலைவன் வாக்கு தவறமாட்டான். சொன்னபடி அவன் வந்து விடுவான். மாலை நேரத்தில் அவன் தேரில் வரும்போது பசுக்கூட்டங்களெல்லாம் இல்ல நோக்கி செல்லும். பறவையினங்கள் வண்டினங்கள் எல்லாம் தத்தம் கூடு நோக்கி செல்லும். குடல் ஊதிக்கொண்டு ஆயர்கள் ஆணிரைகளை வீட்டிற்கு ஓட்டி வருவார்கள். அந்த நேரத்திலே தலைவன் தேரில் வந்து கொண்டிருக்கின்றான். தேரில் கட்டப்பட்டுள்ள மணியின் சத்தம் கேட்டு பறவை இனங்களெல்லாம் பறந்து ஓடுவதை பார்க்கின்றான். தன் தேரில் மணி ஒலிப்பதால் பறவைகளும் கால்நடைகளும் அஞ்சி ஓடுவதை பார்க்கின்றான். உடனே தேரை நிறுத்துகின்றான். மணியின் நாவினை ஒலி எழுப்பாதவாறு கயிற்றால் கட்டிவிடுகின்றான். மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் சத்தமாக பேசுவது, சத்தமாக பாடல் கேட்பது, மணிக்கணக்கில் பேசுவது போன்றவர்கள் வாடுகின்ற நாட்டில் விலங்கினங்களுக்காகவும் பறவை இனங்களுக்காகவும் தன் தேரின் மணி ஒலி கேட்காதவாறு செய்த தலைவனின் செயல் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. நன்றி, வணக்கம்.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனைட் ரோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: காற்றோடு இசையும் பட்டும் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தின காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
3: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம்.
5: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம்பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில் கடிதம் வழியே.

0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சோலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான சார்பைகள் செல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: உங்கள் குழந்தையின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பொறையார்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பானியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் அமர தீபம் திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜா பி சுஷீலா குரலில் ஒலிக்கிறது. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமுத்து, சமீபா பேகம், சலமத் சுஹினா.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் எங்களின் தனித்துவம்.
6: மீனாட்சி மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் அருகில் தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பியாசார் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தா காரைக்கால் பியாசார் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
8: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
9: மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
11: பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
11: சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம்.
0: பன்வலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். நிகழ்ச்சியில் மனதை வருடும் பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது. கந்தன் கருணை திரைப்படத்தில் இருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க பொன்னியம்மேடு, கணேசன், சுகன்யா, பாரதி, விஜயசங்கர், வில்லிவாக்கம், குபேந்திரன்.

நேர்களே, காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த கல்வியாண்டிற்கான 2026-27 முதுகலை பட்ட படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மாணவ மாணவிகள் www.kmkpgskkl.in என்ற இணையதள முகவரிக்கு சென்று விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பின்பு பதிவிறக்கம் செய்து அத்துடன் அனைத்து சான்றிதழ் நகல்களையும் இணைத்து கல்லூரியில் உள்ள பிஜி சேர்க்கை அலுவலகத்தில் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விண்ணப்பங்கள் இணையதளத்தின் மூலமாக பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் 15-7-2026 அல்லது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு தேர்வு முடிவுகள் வெளியான 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம். இணைந்திருக்கிறோம் நேர்களே, இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. செமனார் கோவில், குணசேகர், திலகவதி, பொன்சை, ஆறுமுகம், முத்துலட்சுமி, திட்டாணி முட்டம், தம்புசாமி, மகாலட்சுமி பாடல் ஒலிக்கிறது. மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து.

பிறவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது. நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில். பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், திருமிழிசை கஸ்தூரி அருணாசேகர், முகப்பேர் பிரேமாவதி கஜேந்திரன், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், கொளத்தூர் கஸ்தூரி, வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், முத்தரசநல்லூர் சந்திரபிரபா, நவீன் சுந்தர், கண்ணகி நகர் கஸ்தூரி ராஜசேகர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
1: பணத்தை மிச்சப்படுத்தணும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காற்றலையில் கவிப்பாடிடும் இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலை 100.3. நேரம் 10:31. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
2: சித்திரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
3: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
4: ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்
5: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
6: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நிகழ்ச்சியில் ஒழிக்கும் இந்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கங்கலாச்சேரி, முருகேசன், மைத்திலி, இனியா, சூரனூர், காமாட்சி.

0: சுப்பிரமணியன், ஜனனி, செந்தில், வேணி, சதீஷ்குமார், கவின், நவீன் மித்ரன், விலம்பல், தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
2: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பணி நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் தாழம் பூத்திரை படத்தில் இருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது, ஹபி, ஷியாத், மெஹ்னா, ஹம்சா, ரனியா.

0: பனங்குடி நாகப்பட்டினம் சத்தியபாமா கல்வியியல் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முற்றிலும் இலவசம்.
0: சத்தியபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம்.
2: நேர்களை, நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கடிதம் வழியே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலிக்கும் இந்த பாடல், படம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க நன்னிலம் அம்பலவாணன் மல்லி.

0: நேர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நேர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
4: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
5: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் எங்களின் தனித்துவம்.
6: மீனாட்சி மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் அருகில் தஞ்சாவூர்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலரும் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கும் பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சீர்காழி வட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி.

0: நிறைவு பெறுகிறது. தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கிய இரவும் மலரும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை.
1: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
2: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
3: 12 ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய்.
4: ஆரோக்கியம் காக்கும் மீனாட்சி.
5: மீனாட்சி மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. 6 மணிக்கு குரல் ஓசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட். காரைக்கால் ஷேகு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை நீரூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல்லமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரு TC அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி என் நிக்ஷனா. 7:00 மயிலாடுதுறை RC நடேச சிட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னர் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ITI வழங்கும் காலை காம்போ. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். 9:05 காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வலம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி வாழ்வியல் ரகசியம் மற்றும் யோகா மற்றும்

0: மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷம் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சி. 10 மணிக்கு சிந்தனை அரங்கம். பெற்றியார் பேணிக்கோளல் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு வணக்கம் தோழி. நாளும் நலம் தரும் யோகா, சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. காரைக்கால் திருப்பட்டினத்தில் யோகா மையம் நடத்தி வரும் யோகா பயிற்றுனர் கவிதா பாரதி மணி அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் என்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி என் நிக்ஷனா. 12:55 பன்னிசை. 1 மணிக்கு காரைக்கால் சிவபள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் நாகப்பட்டினம் பழங்குடி ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் கேள்விக்கு என்ன பதில். 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் டாக்டர் இமனிஷ் சங்கர சாஸ்திரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். 3 மணிக்கு எல்எஸ்சி, 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனி அண்ட் பிரீஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 4 மணிக்கு உலக முதியோர் மீதான வன்முறை விழிப்புணர்வு தினத்தையொட்டி திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக ஊடகம் மற்றும் தொடர்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் நா பூபாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மட்ட ஸ்டோர் வழங்கும் உலா வரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 அலையோசை, 5:30 விலக்கேற்றும் விலை, 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்து வருகை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களின் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். நேர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை. பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Sai Ramujtaba. Prime Minister Narendra Modi concluded his visit to Nice, France today after holding extensive discussions with French President Emmanuel Macron and participating in a series of engagements aimed at deepening the India-France Special Global Strategic Partnership. More from our correspondent.
2: The visit witnessed several important outcomes across technology, innovation and economic cooperation. The most significant was the adoption of the India-France Innovation Roadmap 2030, providing a framework for collaboration in artificial intelligence, startups, research, skilling and innovation ecosystems. Prime Minister Modi and President Macron also jointly inaugurated Bharat Innovates, bringing together more than 120 Indian startups, leading academic institutions, investors and technology leaders. The two countries announced the creation of a joint India-France AI working group on AI governance, launched an economic security dialogue focusing on critical technologies and resilient supply chains, and agreed to establish a high-level annual mechanism to pursue the goal of doubling bilateral trade over the next 5 years. Another key outcome was the establishment of a National Center of Excellence for Skilling in Aeronautics and Allied Sectors at NSTI Kanpur, aimed at strengthening workforce readiness in aviation and aerospace. Beyond innovation and technology, the leaders reviewed cooperation in defense, space, civil nuclear energy, connectivity and global affairs, reaffirming their shared commitment to a future-oriented partnership. The visit underscored the growing strategic convergence between India and France and their common vision for innovation-led growth and global stability. Shailesh Menon for Akashvani News, Nice, France.
1: The Ministry of External Affairs conducted a special briefing in Nice on the outcomes of Prime Minister Modi's visit to Nice and his discussions with French President Emmanuel Macron. During the briefing, the Foreign Secretary Vikram Misri described the Inter-France Innovation Roadmap 2030 as a key outcome of the visit, aimed at deepening collaboration in critical and emerging technologies, artificial intelligence, startups, research and academic exchanges. He highlighted the creation of a joint India-France AI working group on AI governance and the establishment of a National Center of Excellence for Skilling in Aeronautics and Allied Sectors at NSTI Kanpur. Prime Minister Narendra Modi will arrive

0: மைக்கு.
1: ஹலோ, கேக்குதா சார்?
0: நீங்க கேக்குதா சார்? அவ்வளவுதான். வெரி குட். அவுட் கோயிங்களா?

0: ஹலோ மைக் டெஸ்டிங்.
1: ஹலோ ஹலோ, கிடைக்குதுங்களா உங்களுக்கு? ஆ ஹலோ, நீங்கள் பேசுகிற எனக்கு கேட்காது. ஹலோ மைக், இப்போ ஸ்பீக்கரில் தான் நான் பேசுகிறது உங்களுக்கு கிடைக்குது. கேட்குதுங்களா? ஆமாம், நான் பேச கேட்குதுங்களா உங்களுக்கு? வெளியே கேட்குதா இப்போ ஃபோன் வழியாக கேட்குதா? சரிப்பா, ஓகேப்பா, ஓகே.